0: இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள்.
1: உன்னத உறவு நேயர்களுக்கு அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுடன் பணிபுரியும் நபர் நீங்கள் உடுத்தியிருக்கும் ஆடையை குறைத்து பேசலாம். உங்கள் நண்பர் உங்கள் புதிய ஊழிய துவக்கத்திற்கு ஊக்கம் கொடுப்பவராக இருக்கலாம். உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ எப்பொழுதும் உங்களை குறைத்து பேசலாம். இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுக்கு அதிக வருத்தத்தை கொடுத்து சோர்ந்து போக செய்திருக்கும். சில சந்தர்ப்பங்களில் இதற்காக நீங்கள் கோபம் அடைந்திருக்கலாம். இந்த நாள் நிகழ்ச்சியிலே மக்கள் நம்மை குறைத்து பேசுவதையும் நமக்கு புகழாரம் சூட்டுவதையும் எவ்விதம் கையாளலாம் என்பதை கற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை திருத்தும் போது அதற்கு சரியானபடி நாம் செயல்பட்டால் நிச்சயம் அது நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். இதை குறித்த விளக்கத்தை தொடர்ந்து கேளுங்கள்.
0: என் அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவர்கள் நம் வாழ்வில் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டும் போது அதை எப்படி நாம் கையாளுகிறோம்? பொதுவாக நாம் ஒவ்வொருவரும் இதை வித்தியாசமான வழிகளில்தான் கையாளுவோம். சில வேளைகளிலே அதை சரியாக கையாண்டு விடுகிறோம். ஆனால் சில சமயங்களிலோ அதை சரியாக கையாள தெரியாமல் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே நம் வாழ்வில் உள்ள குறைகளை மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் போது அதை சரியாக கையாள நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் எதிர்கொள்வது புகழ்ச்சியா அல்லது வாழ்வை வடிவமைக்கும் ஆலோசனையா என்பதை குறித்தோ புகழ்ச்சியும் திருந்துவதற்கான ஆலோசனையும் யாரால் தரப்பட்டது? அது நண்பரால் தரப்பட்டதா அல்லது நமக்கு எதிர்த்து நிற்கும் மக்களால் கொடுக்கப்பட்டதா? அது சரியான செயலின் நிமித்தம் வந்ததா அல்லது செய்யப்பட்ட தவற்றிற்காக வந்ததா என்பதையெல்லாம் குறித்து நான் உங்களுடன் பேசப்போகிறதில்லை. மாறாக அதை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதுதான் நாம் சிந்திக்கப் போகும் கேள்வியாகும். புகழ்வதும் குறைக்காணும் குணமும் யாரால் ஏற்பட்டது? அது எப்படி நம் வாழ்வில் வந்தது? அது சரியானதுதானா என்பது முக்கியமல்ல, நாம் அதை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆலோசனை மற்றும் புத்திமதிகள் வழங்கப்படுவதை குறித்து வேதாகமும் தெளிவான போதனையை தந்துள்ளது. ஆகவே அதை குறித்த வசனங்களை நீதிமொழிகள் புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்வோம். சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நீதிமொழிகள் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். ஆம் அன்பானவர்களே, கடிந்து கொள்ளுதலோடு கூடிய ஆலோசனை நம் வாழ்விற்கு தேவையான மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது என்று வேதாகமும் தெளிவுபட கூறியுள்ளது. கடிந்து கொள்ளப்படுவதையும் புத்திமதிகளையும் நாம் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மீண்டும் மீண்டும் நீதிமொழிகள் புத்தகத்தில் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுதல் நிச்சயம் வாழ்விற்கு பயனுள்ளதாகவே இருக்கும். நாம் ஏன் நம்மை நோக்கி வரும் புகழையும் அதாவது பாராட்டுகளையும் நல் ஆலோசனைகளையும் சரியான முறையில் கையாள தெரியாதவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? தாழ்வு மனப்பான்மையே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒரு நபருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் போதும் தன்னை மிகவும் தாழ்வாக எண்ணும் போதும் பெற்றோர்களால் அல்லது மற்றவர்களால் மனோரீதியில் பாதிக்கப்படும் போதும் நடைபெறுவது என தெரியுமா? அவர்கள் தங்களை எதற்கும் பிரயோஜனமற்றவன் என்றும் பூமிக்குத்தான் பாரமாக இருக்கிறேன் என்றும் சொல்லி தங்களையே மிகவும் தாழ்வாக எண்ணிக்கொள்வார்கள். மிகவும் தாழ்ந்த மனப்பான்மை உடையவர்கள் தங்கள் சொந்த எதிர்பார்ப்புக்கும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் மற்றவருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்றபடி வாழ முடியாது என நினைத்துக் கொள்வார்கள். யாரேனும் அவர்களிடம் சென்று தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஆலோசனைகளை கூறினாலும் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு மற்றவர்கள் தங்களை உதாசீனப்படுத்துவதற்காக இதை கூறுகிறார்கள் என நினைத்துக் கொள்வார்கள். தாங்கள் செய்த தவற்றிற்காக அவர்கள் கடிந்து கொள்ளப்படும் போதும் அதை அவர்கள் சரியான ரீதியில் பார்க்காமல் தங்களை குறை கூறவே இப்படி பேசுகிறார்கள் என அவர்கள் எண்ணிக்கொள்வது உண்டு. சில சந்தர்ப்பங்களில் சிலர் சொல்லும் ஆலோசனைகள் மிகவும் தாழ்ந்த மனப்பான்மையுடன் இருக்கும் நபர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஏற்றதாகவே அமைந்திருக்கும். ஆயினும் அதையும் அவர்கள் தவறுதலாகவே எண்ணிக்கொள்வார்கள். என்னை கவனியுங்கள், பிறர் சொல்லும் புத்திமதிகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளினால் உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் பாதிப்படைய செய்திருக்கிறீர்கள். அதனாலே நீங்கள் செய்த தவற்றை எல்லாம் மூடி மறைத்து வாழ்ந்து வருகிறவர்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, இவ்வுலகில் வாழும் யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல. யாவருமே சில சூழ்நிலையில் தவறு செய்து விடுகிறோம். அதை பிறர் சுட்டிக்காட்டுவதன் மூலம் சரி செய்து கொண்டு விடுகிறோம். ஆம் அன்பானவர்களே, சிலரால் தங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் அவர்களிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மைதான். இதுதான் தலையாய காரணமாகவும் இருக்கிறது. இரண்டாவதாக, ஏன் சிலரால் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையை குறித்து பரிபூர்ண கொள்கைகளை கடைபிடித்து வருகிறார்கள். அதற்காக அவர்கள் வாழ்விலே எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்களோ தேவனின் எதிர்பார்ப்பை விட மிகவும் சன்மார்க்கமாக வாழ நினைப்பவர்கள். எப்படியாவது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். ஆனால் அவர்களாலோ அவ்விதம் இருக்க முடியாது. தங்களை சன்மார்க்கமாக வைத்துக் கொள்ளும் அவர்கள் யாரும் தங்களை குற்றப்படுத்த அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்றே இலக்குகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நாம் சென்று ஏதாவது ஆலோசனை கொடுத்தால் அதை அவர்கள் தங்களுக்கு வரும் ஆபத்தாக நினைத்துக் கொள்வார்கள். மக்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாததற்கு மூன்றாவது காரணம் பெருமையாகும். நம் இடங்களில் அதை தலைகணம் என்று சொல்வார்கள் அல்லவா? அவர்களிடம் குடியிருக்கும் பெருமை நிமித்தமாக தங்களை யாரும் குறை கூற அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களை மேன்மையாக எண்ணிக்கொள்ளும் அவர்கள், நானா தவறு செய்வேன், மற்றவர்களை காட்டிலும் நான் எவ்வளவு நல்லவன் என்று தங்களை பற்றியே உயர்வாக நினைத்துக் கொள்வார்கள். அன்பானவர்களே, இதே போன்ற பண்பு உங்களிடம் இருந்தால் சரிப்படுத்துவதற்கான நல்ல ஆலோசனைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யாரேனும் ஆலோசனை கொடுக்க முன்வந்தால் அதற்கு நம் பதில் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்ப்போமே. தொடர்ந்து பிறர் கூறும் ஆலோசனைகளை புத்திமதிகளை ஒருவர் கேட்காததினால் அவர் வாழ்வில் நிகழும் விளைவுகளை இப்பொழுது சிந்திப்போம். முதலாவதாக, ஒருவர் புத்திமதிகளை புறக்கணிப்பாரேயானால் அவராகவே தன் மன ரீதியிலான உணர்ச்சி ரீதியிலான ஆவிக்குரிய வகையிலான பலத்தை மட்டுப்படுத்திக் கொள்கின்றனர். நாம் மற்றவர்கள் கொடுக்கும் புத்திமதியினால் நம்மை சரி செய்ய விரும்பாவிட்டால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நான் எந்த ஒரு புதிய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கென்றே சொந்த கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறது, நான் அதன்படித்தான் வாழ்வேனே தவிர மற்றவரின் கருத்து எனக்கெல்லாம் தேவையற்றதாகத்தான் இருக்கும் என சொல்கிறோம். மேலும் ஒரு நபர் பிறர் சொல்லும் ஆலோசனைகளை தங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ரீதியில் வளரமாட்டார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அநேக மக்கள் யாரையும் நேசிக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர். மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களும் முயற்சி செய்துதான் பார்த்தார்கள். அது இது என மற்றவர்களுக்கு தானம் செய்து அன்பு செலுத்த முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களாலோ மற்றவர்களுடைய மன ரீதியை புரிந்து கொண்டு அவர்களோடு ஒன்றாக இணைய முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் அவர்களால் நேசிக்க முடியவில்லை தெரியுமா? அவர்களிடம் தோல்வி பயம் இருக்கிறது. தங்களை யாரும் குறைத்து பேசிவிடுவார்களோ என்ற அச்சம் காணப்படுகிறது. அன்பு நேயர்களே, நீங்களும் நானும் தகுந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நாம் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளவே முடியாது. உலகத்தில் எந்த இரு நபர்களும் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நாம் பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே, யாரெல்லாம் முற்றிலும் தான் தோன்றிதனமாக வாழ்கிறார்களோ அது அவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியடைய விடாது. இதை சற்று கவனிங்கள். தேவன் நம் பாவத்தை குறித்து உணர்த்தும் போதும், பரிசுத்த ஆவியானவர் நம் பாவத்தை சுட்டிக்காட்டும் போதும் அவர் நம்மை கண்டித்து நம் செயல்களை மதிப்பிட செய்கிறார். இது தவறு, இந்த ஒரு மனப்பான்மை மாற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் மக்களோ தேவன் தரும் ஆலோசனைகளை கேட்காமல் குறுகிய வட்டத்தினுள் வாழ வருகின்றனர். இரண்டாவதாக, யாரெல்லாம் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள தவறுகிறார்களோ அவர்களால் தங்கள் யார் என்பதை கண்டறிய முடியாமல் போய்விடும். ஆம், ஒரு நபர் புத்திமதிகளை ஏற்காதவரை தங்கள் யார் என்பதை அறியாதே இருப்பார்கள். அவர்கள் தங்களை சில கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். மேலும் தன் யார் என்பதை அவர்களே நிர்ணயித்தும் கொள்வதுண்டு. அவர்கள் ஆலோசனைகளை தங்கள் வாழ்வில் அனுமதிக்காதவரை தங்கள் யார் என்பதை பல கண்ணோட்டங்களில் அறிய மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் உண்மையிலும் தான் எப்பேற்பட்டவன் என்பதும் அவர்களுக்கு தெரிய வராது. இதனால் நடப்பது என்ன? அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறைத்துக் கொள்வதோடு தங்கள் யார் என்பதையும் அறிய தவறிவிடுகின்றனர். பிறர் நம்மை பார்க்கும் வண்ணம் யாராலும் நம்மை நாமே பார்க்க முடியாது. மற்றவர்கள் சற்று தொலைவில் இருந்தே நம் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள்தான் மிகவும் சரியாக நம்மை நியாயம் தீர்க்க முடியும். ஆகையால் தான் நம் வாழ்வின் அனைத்து பக்கங்களுக்கும் ஆலோசனை அவசியமாயிருக்கிறது. அதற்காக ஆலோசனை கூறுபவர்கள் மிகவும் கொடூரமாகவும் கடினமாகவும் வன்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சற்று தயவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எப்படியாயினும் புத்திமதி நம் அனைவருக்கும் தேவை என்பதை நாம் எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் ஏதோ ஒன்றை மாற்ற வேண்டும் அல்லது திருத்த வேண்டும், நாம் ஏதோ குற்றம் செய்துவிட்டோம் என்றால் நமக்கு எந்த வடிவிலாகிலும் ஆலோசனைகள் தேவைதான் படுகிறது. பொதுவாக நம்மை புண்படுத்தும் விதத்தில் குற்றங்கள் சுட்டிக்காட்டப்படும் போது நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிப்போம், அல்லது மற்றவர்களை குறைத்து பேசுவோ, அல்லது தவறே செய்யவில்லை என மறுப்போம். ஆனால் அன்புக்குரியவர்களே, புத்திமதிகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவற்றின் மூலம் நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது எனக்கு தேவையா? இதனால் என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு நபர் ஆலோசனைகளை தட்டி கழித்தால் அவர் வாழ்விலே மிகப்பெரிய தவற்றிலே வீழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இது சரியான அணுகுமுறை அல்ல. இதை இவ்விதம் கையாடக்கூடாது, இதை இப்படியாகத்தான் செய்ய வேண்டும், நீ இந்த முறையை பின்பற்றினால் உன்னையே நீ காயப்படுத்துவாய், அது மட்டுமன்றி மற்றவர்களையும் காயப்படுத்துவாய் என்று சொல்லப்படும் புத்திமதியை, நல் ஆலோசனையை அவமதித்தால் அன்பானவர்களே, வாழ்விலே பெரிய தவறுகளை செய்தே விடுவீர்கள். சிலர் கண்டிப்பை கேட்காமல் தவறு செய்துவிட்டு மற்றவர்களையே குற்றப்படுத்துவார்கள். ஆலோசனை இல்லாமல் சிலர் செய்யும் தவறுகள் மிகவும் பயங்கரமானவைகளாகவே இருக்கும். பண ரீதியிலே, உறவுகளிலே இப்படிப்பட்ட தவறுகள் இடம்பெறுகின்றன. சிலர் பிறர் சொல்லும் நல் ஆலோசனைகளை கேட்காததின் நிமித்தம் தொழிலை இழக்கின்றனர், வேலையை இழக்கின்றனர், உறவுகளை உடைக்கின்றனர், குடும்பத்தை பிரிக்கின்றனர். தங்கள் வாழ்வில் உள்ள சிக்கல்களை மற்றவர்களும் அறிந்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அவர்கள் ஆலோசனையை ஏற்க மறுக்கின்றனர். மேலும் ஆலோசனை சொல்பவர்களும் வாழ்விலே குறைவுபட்டவர்கள்தானே என்று சொல்லி அவர்கள் சொல்லும் புத்திமதியை ஏற்க ஆயத்தமாக இருப்பதில்லை. ஒரு உண்மை தெரியுமா? நம் அனைவருமே நம் வாழ்வில் உள்ள குற்றங்களை தப்பிதங்களை மற்றவர்கள் சுட்டிக்காட்ட அனுமதிக்க வேண்டும். அவ்விதமே நம் தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். இவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம் தப்பிதங்களை சுட்டிக்காட்டுகிறார். நம் வாழ்வில் சரிபடுத்த வேண்டிய காரியங்களை மற்றவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். நம்மை நேசிக்கும், நம்முடன் நன்றாக பழகும், நம்மை ஆதரிக்கும் மக்களை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொன்னால் அதை நாம் வரவேற்போம். ஆனால் சில சமயங்களில் நமக்கு விரோதியாக இருப்பவர்களை கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை நாம் விரும்ப மாட்டோம், அப்படிதானே? ஆனால் பல சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் நாம் விரோதிகளாக எண்ணும் மக்களை கொண்டுதான் நம்மை திருத்த விரும்புகிறார். வாழ்விலே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிறர் கூறும் ஆலோசனையை நிராகரிக்கின்ற, அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்கின்ற மக்கள் தங்களுக்கு சொல்லப்படும் புத்திமதிகள் எங்கே இருந்து வந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் அதை பற்றி கவலையில்லாமலே இருப்பார்கள். அதனால் எனக்கு எதுவும் லாபமில்லை என சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவர்கள் மற்றவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். தாங்கள் பணி செய்யும் இடத்திலும் தங்கள் பண விஷயத்திலும் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் அவர்கள் தங்களையே காயப்படுத்திக் கொண்டு துன்பத்தை தான் அனுபவிப்பார்கள். இதுவரை நாம் சிந்தித்த உண்மைகளின் அடிப்படையில் நமக்கு புத்திமதிகள் வழங்கப்படாவிட்டால் நம் பதில்கள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நமக்கு சொல்லப்படும் ஆலோசனைகள் நமக்கு தேவையானதோ அல்லது நமக்கு பொருந்தாததோ, அது எங்கிருந்து வந்ததோ, அவற்றிற்கு நாம் என்ன பதில் கொடுக்கப் போகிறோம் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய அடுத்த கேள்வி. இது மிகவும் தேவையான கேள்வியாகும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்ட பின்னர் என் வாழ்வில் எதிர்கொள்ளும் புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் இன்ன விதமாக எதிர்கொள்வேன் என்ற தீர்மானத்தை மிகவும் ஞானத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக உங்களுக்கு வரும் ஆலோசனைகளை நிராகரித்துவிட்டு உங்களை தற்காக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம். அவ்விதம் செய்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆலோசனையால் எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு உண்டாகாது. ஆலோசனையை அப்படியே அவமாக்குவது நீங்கள் பெறும் புத்திமதிகளை சரியான வகையில் கையாளும் முறையாக இருக்காது. என்ன சகோதரனே, அவர்கள் சொன்னது என்னதென்றும் அவர்கள் நடந்து கொண்ட முறை எப்படி என்றும் உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு வேண்டியது அதுவல்ல. என்றைக்குமே தரப்படும் ஆலோசனையை எடுத்த எடுப்பிலே தள்ளிவிடாதீர்கள். அதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு யாரேனும் புத்திமதி கூறினால், ஒருவேளை அது மிகவும் வேதனை தருவதாக இருந்தாலும், இது எனக்கு பொருந்துமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். இது மிகவும் சாதாரணமான கேள்விதான். அதை வைத்து நம்மை நிதானித்து பார்க்க முடியும். எடுத்த எடுப்பில் ஆலோசனையை புறக்கணியாமல் இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்றால் அதன் மூலம் விலையேறப்பெற்ற பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். என்னை சற்று கவனியுங்கள். மிக அதிக தேவையான, நம் அனைவருக்கும் அத்தியாவசியமான ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளும் தன்மை கண்டிப்பாக நம்மிடம் இருந்தே ஆக வேண்டும். இதற்கு நாம் எண்ண வேண்டிய எண்ணங்கள் என்னவென்று சொல்கிறேன் கவனியுங்கள். நான் செய்த செயல் ஒருவேளை தவறாக இருக்கலாமோ என்றும், என் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இதன் மூலம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும், இந்த ஆலோசனையின் மூலம் அந்த நபர்தான் என்னிடம் சொல்ல விரும்புவது என்ன என்றும், நான்காவதாக இதன் வாயிலாக தேவன் என் வாழ்வை குறித்து ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறாரா என்றும் கேட்டு பார்க்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் செய்கிறது என்னவென்றால், உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி நீங்கள் புறக்கணிக்கவில்லை என்றும், வாழ்வை ஆய்ந்து பார்க்க அதை ஏற்றுக்கொண்டேன் என்றும் கூறுகிறீர்கள். இங்கே நீங்கள் ஆலோசனை கொடுத்தவர்களின் வாழ்வையும் அவர்கள் கேட்ட கேள்வியின் நோக்கத்தையும் ஆய்ந்து பார்க்காமல், தேவனே, இந்த ஆலோசனையின் மூலம் நீர் எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீரோ என்று கேட்கிறவர்களாக இருப்பீர்கள். சொல்லப்பட்ட ஆலோசனைக்கு பயனுள்ள வகையில் நான் என் கருத்துக்களை சொல்ல விரும்புவேன் என்றால் ஆலோசனை சொன்னவரிடம் இருக்கும் ஆவிக்குரிய வரம் என்ன? எதற்காக அவர் அந்த ஆலோசனையை எனக்கு வழங்கினார் என்ற கேள்வியை நான் கேட்டு பார்ப்பேன். ஆம் அன்பு நேயர்களே, நம்மிடம் வந்து யாரும் ஆலோசனை கூறும்போது அதற்கு நாம் எவ்விதம் பதில் கொடுக்கிறோம் என்பதுதான் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. சொல்லப்பட்ட புத்திமதிக்கு ஞானமான முறையில் பதிலளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் சொன்ன ஆலோசனைக்கு நன்றி என்றும், நீங்கள் சொன்ன ஆலோசனையை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவேன் என்றும் சொல்ல வேண்டும். ஒருவேளை உங்களிடம் வந்து உங்கள் வாழ்வில் உள்ள குறைகளை பகிரங்கமாக ஒருவர் சுட்டிக்காட்டுகிறார் என்றால் அவருக்கும் நீங்கள் நன்றி எனவும், நீங்கள் சொன்ன ஆலோசனையே எனக்கு பிரயோஜனமானது எனவும், வேறு எதையும் சொல்ல விரும்பினால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதம் நாம் சொல்வதினால் நான் என் ஆவிக்குரிய வாழ்வில் வளர விரும்புகிறேன், என் வாழ்வில் சரியற்று இருப்பதை சரிபடுத்த விரும்புகிறேன், தேவன் விரும்புகிற மனிதனாக வாழ வாஞ்சிக்கிறேன், ஆகவே நீங்கள் சொன்ன ஆலோசனையை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பேன் என்று சொல்கிறவர்களாக இருப்போம். இவ்விதமாக நாம் பதில் சொல்லும்போது நாம் மற்ற மக்கள் மத்தியில் சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். நம் வாழ்விலே புகழ்ச்சியையும் மற்றவர்களிடம் இருந்து வரும் புத்திமதியையும் சந்தித்தே ஆக வேண்டும். அவற்றை நாம் எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதைத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். இப்பொழுதும் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி நாம் வாழ்ந்துவிட முடியாது. இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதுமே மற்ற மக்களை பிரியப்படுத்தவும் முடியாது. ஒருவேளை இன்று நீங்கள் ஒருவரை பிரியப்படுத்தி வாழ்ந்து விடலாம், ஆனால் நாளை அது சாத்தியமாக இருக்காதே. இன்று அவர்கள் உங்களை நேசிக்கலாம், நாளைக்கு அந்த அன்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதே. ஆகவே இந்த காரியத்தில் நம் வாழ்வை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதை இப்பொழுதே தீர்மானியுங்கள். மற்றவர்கள் புத்திமதிகளை கூறும்போது நீங்கள் சொன்ன அறிவுரைகளுக்கு நன்றி, அதை நான் கடைபிடிக்க முயல்வேன் என்று சொல்லலாம். அல்லது உண்மையாகவே என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது தவறுதான், இனிமேல் அவ்விதம் நடக்காதபடி பார்த்துக் கொள்வேன் என்று சொல்ல வேண்டும். இதை சொல்லாவிட்டால் வேறு எதைத்தான் சொல்ல முடியும்? நாம் அனைவருமே குறைவுபட்டவர்கள், நாம் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள், பாவமும் செய்துவிடுகிறோம், பிறரை புண்படுத்தும்படி பேசிவிடுகிறோம், பிறர் புரியாத வகையிலே காரியங்களை செய்து விடுகிறோம், அவர்களும் அவ்விதமாகவே நமக்கும் செய்து விடுகிறார்கள். ஆகவே இவைகளை குறித்து தர்க்கம் பண்ணாமல் நம் தவற்றை ஒத்துக்கொண்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லாமல் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிட்டோம் என்பதை அறிக்கை செய்து மனத்தாங்கல்களை விட்டோய வேண்டும். இவ்விதம் செய்யும்போது நம் சுயமானது மனிதனின் அன்பினால் வணையப்படாமல் இயேசு கிறிஸ்துவில் உள்ள உறவில் வணையப்பட்டதாக இருக்கும். ஆகவே நாம் மற்ற மக்களிடமிருந்து பழிச்சொற்களை எதிர்கொள்ளும் போது அதை ஞானத்தோடும் செவ்வையான முறையிலும் கையாள வேண்டும்.
1: நாம் செய்வது தவறு என்று மற்றவர்களால் சுட்டிக்காட்டப்படும் போது அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு இருக்கும் பெருமை நமக்கு தற்காப்பு கொடுக்க முயற்சிக்கும். அப்படி இல்லாமல் சற்று பொறுமையாக இருந்து மற்றவர்கள் சொல்ல வருவது என்ன என்பதை கவனித்து கேட்கும்போது இன்றைய நாள் நிகழ்ச்சியில் சிந்தித்த உண்மை நம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கு சிறந்த கருவியாக இருக்கும். நாம் இயேசுவை நம்பும்போது பரிசுத்த ஆவியானவரால் நம் வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நம் பழைய சுபாவத்திற்கு பழக்க வழக்கங்களுக்கு சென்றுவிட நேரிடுகிறது. எபேசியர் 5:15-16 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

சூழ்நிலையிலும் யாரும் புரிந்து கொள்ளலானோ, மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே. அவரின் மெய்ப்பர் என்று சொல்றவங்க இருந்தா கையை தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் சாட்சி அறையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய்விடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தெய்வம், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஒரே ஒரு பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஒராமேன்னு சொல்லு.

சகோதரனா சகோதரி சகோதரனா சகோதரன் உடைந்த உள்ளங்கள் எல்லாம் இப்ப தேற்றப்படுகிறது. Put a hand on somebody's shoulder. யாரா ஒரு தோல் மேல பாசத்தோடு கையை போட்டு சொல்லுங்க, நீ கலங்காத திகையாத, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏ, எவ்வளவு பேர் உன்னை என்னென்னமோ பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நீ நிக்கிறல, இன்னைக்கு ஜெயிக்கிறல, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்குன்னு சொல்றவங்க கையை தட்டும் போது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். One last time.

பழைய பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம். சாரா நவரோஜி அம்மா அவர்கள் பாடின பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யார பாடுவேன், ஏசையா உந்த அன்பு என் உள்ளம் பொங்குது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி செய்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். சேர்ந்து நம்ம உற்சாகமா இதயபூர்வமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ.

வலது கை எல்லாரும் மேல உயர்த்தணும். பழைய ஒரு பாடல் உங்களை பார்த்து சொல்லும் போது இந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். Let this song encourage you to take you to the destiny. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை அவர் கைவிட மாட்டார். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் வானத்தில் ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் கடையாந்திரங்களுக்கு போனா நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் நரகத்திலேயே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என்னை தேடி வருகிறீர், உமக்கு மறைவாக நான் எங்க செல்வேன். இயேசு சொன்னார், நீயும் போக மனமாயிருந்தால் போ என்று சொன்ன போது பேதுரு சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு, உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உமோடு கூட இருப்பேன். வலது கை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து பழைய

ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் போதே என் ஆண்டவர் உன்னை கண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். இனி உன்னை விடமாட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சத்தம் கேட்கும், மகனேன்னு உன்னை கூப்பிடுவார். உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய கரையில் உன்னை நிற்க செய்து அழகு பார்க்கிற வரைக்கும் உலகம் மாமிசம் பிசாசி எதுவும் அவர் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை தேடி வந்து உன்னை சந்திப்பார். கரங்களை தட்டி அந்த பழைய பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஆமென்.

தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? இயேசுவே, மூன்று முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, say it loud, Jesus, hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும், என் வேதம் என் இயேசுவை மிக அழகாய் வர்ணிக்கிறது. அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தர்யம் உள்ளவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் என்று ஆராதனை வேளையில் சொல்ல முடியும், நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்றாங்களா? கையை தட்டி பலத்தாமே சொல்லுங்க, இயேசுவே.

துதி பெருசா, ஜெபம் பெருசா, வார்த்தை பெருசா? அப்படி என்றால் ஜெபமா, வார்த்தையா, துதியா? அப்படின்னா துதியும் வார்த்தையும் ஜெபமும். அல்லேலூயா. துதி நம்மை தேவ பிரசனத்துக்குள்ளாக, ஆராதனை அவருடைய சிங்காசனத்தின் கொடுமுடிக்கு நம்மை அழைத்து செல்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்க கொடுமுடியில எங்களை நிறுத்தி இருக்கிறீரே அப்பா.

இந்த உலகத்துல எத்தனையோ 33 கோடி தேவர்கள் தெய்வங்கள், எந்த தெய்வம் இருந்தாலும் எல்லா தெய்வங்களை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் எதில் விசேஷமானவர் என்றால் அவர் பரிசுத்தர். எந்த தெய்வத்தையும் பார்த்து நீ பரிசுத்தர்னு சொல்லவே முடியாது. எல்லா தேவர்கள் தெய்வத்தை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு காலேஜில் ஒரு காம்படிஷன், அந்த காம்படிஷனில் எந்த கடவுள் பெயரையும் சொல்லக்கூடாது, பொதுவான கடவுள். பொதுவான கடவுளை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க, அதுக்கு நாங்கள் பரிசளிக்கிறோம் அப்படின் போது, ஒரு அன்பு சகோதரர் எதையும் மென்ஷன் பண்ணாம, ஒருவரும் சேர கூடாத ஒரு, அதுக்கு முன்னாடி எல்லாவற்றிலும் நிர்மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர்,

பரிசுத்தர் அப்படின்னு பண்ணாரு. அந்த காலேஜில் இருக்கிற பெண், ஏ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டல்ல, பரிசுத்தர்னா இயேசு ஒருத்தர் தான், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாரிலும் உயர்ந்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர்னு பொதுவான கடவுளாக இருந்தாலும் நீ இந்த பரிசுத்தர்ன்னு சொன்ன பார்த்தியா, அந்த பரிசுத்தர்ன்னு சொல்லிட்டாவே அது இயேசு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறபடியால் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அப்பா சமூகத்தில் உழந்தற்படிட்டவர்களாக தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உங்க வார்த்தை வந்து எங்களை சுத்திகரிக்கிறது, உங்க வார்த்தை எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, தந்து சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு நாளும் பலனாக மாற்ற எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பான்னு சொல்லி அப்பா பார்த்து

0: அழுகி ஒவ்வொருவர் மேலையும் உம்முடைய ஜெப அபிஷேகத்தினால் ஆண்டவரே நீர் மூடுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் என்று சொன்னீரே ராஜா. துதித்து துதித்து தேவ சமூகத்தில் சுத்திகரிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்க இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும்படியாய் ஜெபிக்கிறோம். 138 கோடி மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அரசியல் தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக, 1652 மொழி பேசும் மக்களை ஆசீர்வதிப்பீராக, 4362 இன மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. 38 மாவட்டங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநிலங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க வல்ல பிரசனம் எங்க இந்திய தேசத்தை மூடட்டும் அப்பா. ஜெப மேகம் இந்தியாவை மூடட்டும். எழுப்புதல் மேகம் எங்க இந்திய தேசத்தை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மூடுபடியாய் ஜெபிக்கிறோம் ராஜாவே. எங்கள் நிமித்தமாய் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தனி நபர் ஏறெடுக்கிற ஜெபத்தின் வழியாக தேசத்துல மாபெரும் எழுப்புதல் என்று கற்றுக் கொடுத்தீரே, அதையே ஜெபமாக மாற்றுகிறோம். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தையை ஆண்டவரே, சுத்திகரிக்கும்படியான வார்த்தையை எங்களுக்கு தந்து ராஜாவே எங்களை ஆவியில உற்சாகம் அடைய வைக்கிற தெய்வம். எதையெல்லாம் நீங்க ஆவியில உற்சாகம் அடைய வைக்கிறீரோ அதெல்லாம் எங்க பலனாய் மாற்றத்தக்க ஒவ்வொருவர் மேலையும் இப்ப ஜெப அபிஷேகத்தை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். காணொளியில் வீடுகளில் அமர்ந்து எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க ஜெப அபிஷேகத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசம் மாபெரும் எழுப்புதலை சந்திக்கட்டும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக உம்முடைய வார்த்தைகளை மடை திரண்ட வெள்ளமென தடையில்லாமல் புறப்பட்டு வரப்பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு
1: நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு,
2: தேங்க் யூ அப்பா.
1: நீங்க போதோ,
2: நீங்க போதோ,
1: நீங்க போதோ எனக்கு.
2: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
2: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். சங்கீதம் 143:10. தேங்க்யூ அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென்,
0: ஆமென்.
2: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரலோக பிதாவே, இந்த கால நேரத்தில் எங்களோடு பேசும்படி இந்த காலை தியானத்திற்காக எங்களுக்கு தெரிந்து கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வாழ தேவையான பலனை அருளி செய்கிற தேவனே, இந்த நாள்லையும் நாங்கள் 100% உங்களை சார்ந்து வாழ தேவையான ஆலோசனைகளை எங்களுக்கு அருளி செய்யும்படி எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாகி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். இந்த காலை தியானம் எங்கள் இந்த நாள் முழுவதற்குமான எங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சத்துரு நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய சுய விருப்பத்தின்படி நம்மளை வாழ அனுமதிப்பான். ஆனால் நம்மளை குறித்த ஆண்டவருடைய திருவிழ சித்தத்தின்படி நம்மளை அவன் வாழவே விடவே மாட்டான். அவனுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். இன்னைக்கு நம்மளை குறித்த தேவ சித்தத்தின்படி நாம் வாழ துவங்குகிறோமோ அந்த நொடியிலேயே நாம் நம்முடைய பயணம் இலக்கை நோக்கிய ஒரு பயணமாகுது. ஆமாம், அங்கே நான் வெறுமன ஒரு ஆகாயத்தை அடிக்கிறவனா நான் அந்த இடத்துல சிலம்பம் பண்ணலை, இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன்.
1: ஆமாம்,
0: சித்தம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் தேவன் அவர்களுக்கென்று நியமித்திருக்கிற லெக்க நோக்கி பயணிக்கிறவர்கள். ஆமென்,
1: ஆமென்.
0: இதை செய்யணும்னா அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் நமக்கு என்ன செய்யணும், போதிக்கிறார். இப்போ என்னன்னா நாம் அவருக்கு பிரியமானதை செய்ய நமக்கு அவர் என்ன செய்கிறார்னா போதிக்கிறார். அதில் ஏதாவது தடை இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் நமக்கு போதிச்சிருந்தோம், நாம் அவருக்கு பிரியமானதை செய்யலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பிரியமானதை அவருக்கு எது பிரியம் என்பது அவர் நமக்கு போதிக்கலை அப்படிங்கிறது நம்முடைய பிரச்சனை இல்லை. அவருக்கு பிரியமான காரியத்தை அவர் நமக்கு போதிச்சும் நாம் அதன்படி செய்யலைங்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. அப்போ இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாழ விரும்புகிற வாழ்க்கை வேறு, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை வேறு. வாழ விரும்புகிற வாழ்க்கையும் உண்டு, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையும் உண்டு. கிட்டத்தட்ட 90-99% மனுஷங்களுடைய எண்ணெல்லாம் அவங்க விரும்புகிற வாழ்க்கையை என்ன செய்யணும், வாழ்ந்து தங்களுடைய நாட்களை முடிக்கணும் அப்படிங்கிறதான் உலகத்தில் காணப்படுகிற உலக பிரகாரமான ஒரு சிந்தை. ஆனால் கிறிஸ்துவ அறிந்த மாத்திரத்தில் நமக்கு ஒரு தெளிவு வருது, இதுதான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை.
1: எஸ்,
0: ஒரு மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவனுக்கு போதிக்கிறவர் கிறிஸ்துவானவர்.
1: ஆமென்,
0: கிறிஸ்துவின் ஆவியானவர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்படின்னா நான் என்னென்னமோ வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே, ஆனால் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை எனக்கு என்ன செய்யுங்க, போதிங்க. வாழ வேண்டிய வாழ்க்கைய ஜீசஸோட லைஃப்ல பாருங்க, அந்த வேண்டும் வேண்டும் வேண்டும்ன்றது அநேக இடத்துல வரும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன செய்யணும்,
1: பூமியில்
0: உயர்த்தப்பட வேண்டும். நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க
1: வேண்டும்
0: வேண்டும் வேண்டும். நான் என் பிதாவு கடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியிருக்கலாம். இந்த வேண்டும் இன்னும் நான் மற்ற அநேக ஊர்களிலும் போய் பிரசங்கம் பண்ண
1: வேண்டும்
0: வேண்டும். இந்த வேண்டும் வேண்டும்ங்கிறது ஆண்டவருடைய ஜீவியத்தில் சுவிசேஷ புஸ்தகங்களில் இந்த பதம் வந்து மறுபடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
1: எஸ்,
0: சும்மா எழுத்து நடக்காகலாம், அது என்ன செய்யலை, அப்படி
1: எழுதலை.
0: அதுக்கு உள்ள அர்த்தமே என்னன்னா அவர் தாம் விரும்பினபடி வாழ்ந்தவர் அல்ல, பிதா விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சவர்.
1: எஸ்,
0: அவர் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன என்பது அவருக்கு தெளிவாக போதிக்கப்பட்டிருந்துச்சு, அதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆமென்,
1: ஆமென்.
0: அதனால் அவருடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு, இறுதி வரைக்கும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாம சரியா இலக்கை நோக்கி பயணித்தார். ஆமென்,
1: ஆமென்.
0: இந்த கால நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற இந்த தியானம் பாருங்க, நீ விரும்புகிற வாழ்க்கையை நீ வாழ போறியா? அதுதான் எல்லாரும் வாழ்றாங்க. எல்லா மனுஷனும் வாழ்றது அவன் விரும்பின வாழ்க்கையை அவன் விரும்பினபடி என்ன செய்யறான்,
1: வாழ்கிறான்,
0: வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சந்ததியின் நடுவில் நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய நீ வாழணுங்கிறதான் உன்னை குறிச்சு என்னுடைய சித்தங்கிற ஆண்டவர்.
1: எஸ்
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப இந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நான் வாழ விரும்புகிற வாழ்க்கை அது ஒரு அனுபவம், நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னொரு
1: அனுபவம்.
0: உதாரணத்துக்கு ரூத்தினுடைய சரித்திரத்தில் மாமி பாருங்க, ரெண்டு மருமகளுக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிற அவங்க மேலே உள்ள கரிசனையில் அக்கறையில், என் மக்களே நீங்கள் திரும்பி போங்க, எனக்கு நான் வயசாயிருச்சு, இனிமேல் நான் ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெரியவன் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க முடியாது. ஏன்னா அந்த கலாச்சாரத்தில் அண்ணனுக்கு மனைவி வந்து விதவை ஆயிட்டாங்கன்னா தம்பி தான் அடுத்து வாழ்க்கை கொடுத்து அந்த சுதந்திரத்தை காப்பாற்றணும். அந்த விதத்தில் என் ரெண்டு மகனும் இறந்துட்டான், இனிமேல் நான் வாழ்க்கைப்பட்டு எனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் பெருசால வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க கூடுமா? மக்களே, கூடாது. அதனால உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் திரும்பி போங்க, உங்களுக்கு அமைகிற ஒரு ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்க, வாழ்ந்து கொள்ளுங்க. அப்படி தானே இருக்கு அந்த வசனம், வாசிக்கலாம்.
1: 13:12 என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள்.
0: அந்த பாருங்களேன், மேலதான் இருக்கு அந்த வசனம், நான் கேட்ட வசனம் 9, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க
1: செய்வாராக.
0: நீங்க போங்க, நீங்க போனீங்கன்னா நீங்க விரும்புற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்,
1: கிடைச்சிரும்,
0: கிடைச்சிரும். அந்த வாழ்க்கைய நீங்க சுகமா வாழ்ந்திருக்க உங்களுக்கு தேவன் கிருபை செய்வாராக அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய அக்கறையில் அவங்க மேலே நகம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த ஆலோசனை அதை ஒருபால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டான், எடுத்துக்கிட்டு அவள் விரும்பின வாழ்க்கையை தெரிந்து கொள்ள அவள் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போயிட்டான். ஆனால் ரூத் பாருங்க, அவள் மனசில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு வந்திருக்கும் போல இருக்கு. இல்லை, மாமி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு
1: இல்லை,
0: இல்லை இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாதை, நான் தெரிந்து கொள்ள வேண்டிய பாதை என் மாமியோட சேர்ந்து நடக்கிறதா அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு ஒரு மனச்சாட்சியில் ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆமென்,
1: ஆமென்.
0: அந்த அந்த தெளிவை மீறி அவளால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இல்லை மாமி நல்ல சொல்கிறாங்க, நல்ல ஆலோசனை மாமி சொல்கிறது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு இப்போ சரியா என்னன்னா படலை, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி ஆலோசனை நல்ல ஆலோசனை தான்
1: அப்படின்னு.
0: சில சமயங்களில் நாம் நடக்க வேண்டிய பாதையை குறித்த தெளிவு நமக்கு இருக்கிறப்ப, நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய சித்தத்தை குறித்து தேவன் நம்மிடத்தில் பேசியிருக்கிறப்ப, மற்றவங்க நம்ம மேலே உள்ள அக்கறையில் எவ்வளோ நல்ல ஆலோசனைகளை சொன்னாலும் அந்த பாதையில் நடக்க நம்மளால் தந்தைவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க கேத்தலிக்கில் அவங்களுடைய பங்கில் இருந்து ஊழியர் செஞ்சிட்டு இருந்த நாட்களில் சாத்திரசம்பட்டியில் ஒரு பலத்த அசைவு, ஒரு பெரிய எழுப்புதல் பற்றி இருந்துச்சு. இப்போ கத்தோலிக்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கம். ஆனால் அந்த நேரத்தில் தந்தையவர்களை வந்து ஆண்டவர், இல்லை நீ ஒரு குறிப்பிட்ட பங்கில் இருந்து பணி செய்ய மட்டும் நான் உன்னை அழைக்கலை, நீ ஒரு சுவிசேஷகனா, நீ வந்து பல இடங்களில் போய் என்னுடைய நாமத்தை நீ அறிவிக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெளிவாக அப்பாவுக்கு அந்த காலிங்கை குறித்த நிச்சயத்தை தேவ சித்தம் வெளிப்பாட கடந்து வருது. அப்ப அதுக்கு கீழ்படிய அப்பா முடிவெடுக்கிறாங்க. அப்ப ஒரு பெரிய தேவ ஊழியர் அப்பாவை அழைச்சி இந்த காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொன்ன உடனே, நீ செய்யவே கூடாது, நான் சொல்றேன் இந்த செயலை நீ என்ன செய்யாத,
1: செய்யவே செய்யாது,
0: நீ வந்து அப்படி செய்யக்கூடாது, நீ வந்து நான் சொல்றபடி செய்ய, நீ அங்கிருந்து தான் என்ன செய்யணும், ஊழியத்தை
1: செய்யணும்
0: செய்யணும்னு சொல்லி அவங்க ரொம்ப உரிமையா கண்டிச்சிருக்கிறாங்க. அப்ப அப்பா சொல்லுவாங்க, டே பெரிய தேவ மனுஷன் தாண்டா, ஆனாலும் பாரு அந்த இடத்துல அவங்க சொன்னதுல எனக்கு உடன்பாடு
1: இல்லை,
0: அவங்க நம்ம மேலே உள்ள பிரியத்தில் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும்னு முடிவெடுத்து, இதுதான் எனக்குன்னு தேவன் நியமித்த பாதை, இது தான் நான் ஓட வேண்டிய ஓட்டம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்ததுனால அந்த ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்கலப்பா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர் அது நிமித்தம் உள்ள ஒரு சங்கடத்தில் ரொம்ப வருஷமாக அப்பாவை நான் சொன்னது நீ கேட்கலையில அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் அவருடைய மனதில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாட்களில் இந்த ஊழியத்தை ஆண்டவர் அற்புதமாக எடுத்து ஆண்டவர் உலகம் முழுவதும் இந்த ஆராதனை ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களை கொண்டு போனவுடனே அவரே ஆச்சரியப்பட்டு என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி என்னை அங்கீகரித்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சாட்சியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம மேலே உள்ள அக்கறையில் சிலர் சொல்கிற ஆலோசனை நல்லதாக இருந்தாலும் நம்மளால் ஏன் அந்த பாதையில் நடக்க முடியல அப்படின்னா, ஆண்டவர் நாம் எந்த பாதையில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டை நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு நிச்சயம் வரும் பாருங்க, இல்லை இது இல்லை இது இல்லை, இது நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை, ஆனால் இது நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ரூத்து தான் வாழ வேண்டிய வாழ்க்கைய தெரிந்து கொண்டார். ஆமென்
1: ஆமென்.
0: எவ்வளவு பெரிய வித்தியாசத்துல போய் முடிஞ்சிருச்சு பாருங்க, ஒரே ஒரு தெரிந்து கொள்ளுதல். இந்த வாழ விரும்புற வாழ்க்கைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு நீங்க ஒரு மெஷர்மெண்ட் என்கிட்ட கேப்பீங்கன்னா, அதுக்கான ஒரே பதில் வசனத்திலிருந்து நான் சொல்ல முடியும்னா, பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கோ அதே போல நாம் வாழ விரும்புகிற வாழ்க்கைக்கும் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு இடையில் உள்ள உயரம் அவ்வளோ பெருசு.
1: ஆமென்.
0: நம்புறீங்களா நீங்க?
1: எஸ்.
0: அதனாலதான் சித்தம் செய்யணுங்கிறது அவ்வளவு ரொம்ப ரொம்ப உயிர் நாடியா இருக்கு.
1: ஆமென்.
0: அதுதான் உயிர் நாடி. நாம சித்தம் செய்து வாழ்கிற பொழுது அப்போதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான அடையாளமே என்னன்னு நமக்கு தெரிய வருது. என்னோட அடையாளமே நான் யாருங்கிறது அங்கே தான் எனக்கே தெரிய வருது.
1: எஸ்.
0: ஆமே
1: ஆமே.
0: நாம் வாழ விரும்புகிற வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நம்முடைய அடையாளத்தை தொலைச்சிடுறோம், நம்முடைய அடையாளத்தை இழந்துடுறோம், நம்முடைய அடையாளம் என்னங்கிறத அறியாமலேயே வாழ்ந்து முடிச்சிடுறோம். ஆனால் நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறப்ப தான் நான் யாருங்கிறது எனக்கே தெரியுது, என்னோட அடையாளம் என்னங்கிறது எனக்கே தெரியுது. 30 வயசுக்கு முன்னாடி என்னுடைய அடையாளம் வேற, நான் யாருன்னு எனக்கே தெரியல. ஆனா என்னைக்கு இந்த ஜாஷா 30 வயசுல ஆண்டவர் சந்திச்சு இதாண்டா நீ வாழ வேண்டிய வாழ்க்கை அப்படின்னு எனக்கு இந்த பாதையை காட்டினார் பாருங்க, அதுக்கு பிறகுதான் இந்த மீனவனுக்குள்ள இருக்கிற மனுஷனை பிடிக்கிறவன்றது எனக்கே தெரிய
1: வந்துச்சு.
0: அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், எபேசியர் 2 சொல்லப்பட்டது போல. ஆனால் ஒன்ஸ் ஆண்டவரை நாம் அறிஞ்ச பிறகு அவர் இன்னொரு காரியத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார், இதுவரை நீ விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்த, ஆனால் இந்த புள்ளியிலிருந்து தான் நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய நீ ஆரம்பிக்கணும். அங்கே தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிச்சு, அங்கே தான் நாம் யாருங்கிற ரகசியம் நமக்கே
1: தெரிய
0: வந்துச்சு. இப்போ உலகத்தோட நிலைப்பாடு என்னன்னா, எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் வாழ்றதுல தவறே
1: இல்லை,
0: இல்லை ஒரு வாழ்க்கையா, இஷ்டம் போல வாழ்ந்து எதெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழ்ந்து என்ன செஞ்சிரு,
1: மடிஞ்சு போ.
0: அந்த மாதிரி வாழ்றதுல எந்த தவறும் இல்லை, இதுதான் உலகத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எப்படினாலும் வாழ என்னால் முடியும், அதுக்கான அதிகாரம் உரிமை எனக்கு இருக்கு, கம்ப்ளீட்டாக வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் அப்படி வாழ விரும்பலை. ஏன் அப்படி வாழ விரும்பலை அப்படின்னா, நான் என்ன குறித்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு நான் முடிவெடுத்துட்டேன், தீர்மானிச்சிட்டேன். அதுதான் நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை.
1: ஆமென்.
0: அதுதான் நான்
1: வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை.
0: 1 கொரிந்தியர் 6:12 பவுலுக்கு இந்த நோக்கம், இந்த தெளிவு இருந்ததுனால தான் அவர் அருமையா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:12
1: எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
0: எப்படி வேணாலும் வாழ்றதுக்கு எனக்கு என்ன உண்டு?
1: அதிகாரம் உண்டு.
0: நான் விரும்புறபடியெல்லாம் வாழ்றதுக்கு எனக்கு
1: அதிகாரம் உண்டு.
0: ஆகிலும் எல்லாம்
1: தகுதியாய் இராது.
0: எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு
1: அதிகாரம் உண்டு.
0: ஆகிலும் நான் ஒன்றிற்கும்
1: அடிமைப்பட மாட்டேன்.
0: ஏன் இதை செய்ய முடியல அப்படின்னா, தாம் பயணிக்க வேண்டிய பாதை எது என்பதை குறித்த தெளிவு யாருக்கு இருந்துச்சு? பவுலுக்கு இருந்துச்சு. அவர் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்த மனுஷன் இல்லை, தேவனுடைய சித்தம் செஞ்சும் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்ச ஒரு மனுஷன்.
1: ஆமென்.
0: எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அருமையான மாரநாதாவோட ஸ்தாபகர் ஹென்றி ஜோசப் ஐயா குறித்த ஒரு டெஸ்டிமனி நான், மாரநாத பாஸ்டர்ஸில் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, மன்னார்குடியில் ஒளி சேர பாஸ்டர் அன்பையா ஹென்றி, அவங்க சொன்னாங்க ஒரு முறை, ஐயாக்கு 90வது பிறந்த நாளாக 88 என்னன்னு தெரியல, அந்த பிறந்த நாளில் கொண்டாடுறதுக்கு அவங்க ஃபின்னனை வந்து காரில் சேர்ச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ தன்னோட பிறந்த நாளுக்கு தான் நாம் போகிறோம் அப்படிங்கிறது ஐயாவுக்கு தெரியாததுனால, அந்த நினைவெல்லாம் அப்போ தப்பி தப்பி இருந்ததுனால, அவங்க போகிற வழியில் ஃபின்னிட்டு சொன்னாங்களாம், ஃபின்னி நீ கல்யாணத்தை நீ நடத்தி வை, நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னாங்களாம். அப்போ அண்ணன் சொன்னாங்களாம், இல்லைப்பா நம்ம கல்யாணத்துக்கு போல் உங்கள் பிறந்த நாளை கொண்டாட நம்ம போகிறோம் அப்படி. அப்பப்போ அந்த நினைவு வருமா, அப்புறம் அது தப்பிடுமா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஐயாவுக்கு பிறந்த நாளை கொண்டாடி அந்த எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறப்ப கூடி வந்திருந்த ஊழியர்கள்லாம், எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி ஐயாட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்களே நினைவு தவறி அப்பப்போ தான் நினைவு வருது, பிரசங்கம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் பாஸ்டர் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ஒரு தெளிவு பாருங்கள், மைக் எடுத்து ஐயா சொன்னாங்களாம், நான் என்னென்னமோ காரியங்களை நான் ஊழியத்தில் செய்ய விரும்பினேன், ஆனால் பாருங்கள் நான் விரும்பினபடி எதையுமே என்னால் செய்ய முடியல. ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களில் என்னால் ஒன்று சொல்ல முடியும், அவர் விரும்பின எல்லாத்தையும் செஞ்சேங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது அப்படின்னாரா. எவ்வளோ ஒரு அந்த வயோதிகத்துலேயும் அந்த மேலே வச்ச கிருபை, அந்த நினைவு தவறி தவறி இருந்த நேரத்துலையும் அந்த அபிஷேகம் பேசுது பாருங்கள்,

0: சில சில வார்த்தைகளை சும்மா நம்ம வாசிச்சுட்டு போக முடிகிறது இல்லை, அதுல ஒரு செறிவு இருக்கு.
1: என்ன
0: இருக்கு?
1: செறிவு.
0: வாழ்க்கையில நிறைவு இருக்கணும், வாழ்க்கையில ஒரு
1: செறிவு,
0: அப்படி தியானிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. அது இஷ்டம் போல வாழ்ற வாழ்க்கையில அந்த செறிவு என்ன செய்யாது?
1: இருக்கவே இருக்காது.
0: இருக்காது. அவருடைய சித்தம் என்னங்கிறத அறிஞ்சு அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிற மனுஷங்க இப்படிதான் வாழணும், இந்த வாழ்க்கையை வாழதான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு என்கிற அந்த தெளிவை அறிஞ்சு அந்த சித்தத்தின் மையத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கை சரித்திரங்கள்ல தான் பின் சந்ததியை போஷிக்கக்கூடிய செறிவு இருக்கு. ரூத்தோட சரித்திரத்தை வாசிக்கிறப்ப இந்த தலைமுறையை போஷிக்கிறதுக்கு தேவையான செறிவை ஊட்டத்தை அந்த சரித்திரத்துல இருந்து பெற்றுக்கொள்றோம் இல்ல. அந்த மாதிரி நாம தான் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்றான் பாருங்க, அவனோட லைஃப்ல பிறரை ஆசீர்வதிக்க தேவையான அந்த செறிவு, அந்த அடர்த்தி, அந்த தெய்வீக அடர்த்தி அங்க நம்மளால அதை பார்க்கவே முடியாது. இப்போ நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எப்படினாலும் நம்மளால வாழ முடியும், எல்லாராலும் முடியும். ஆனா நாம வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத அறிஞ்சாச்சுன்னா நாம விரும்புறபடி நம்மளால வாழ முடியறது இல்லை. நான் விரும்புகிறபடி வாழ முடியாதபடி எது என்ன தடை செய்யுதுன்னா நான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத அறிஞ்சிட்டேன். அதனால நான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிற தெளிவு எனக்கு வந்துட்டதுனால இப்போ நான் விரும்புகிறபடி என்னால் வாழ முடியல. அதுதான் இந்த வசனம் 1 கொரிந்தியர் 6:12. ஏன் எல்லாரும் நான் விரும்புகிறபடி ஏன் பவுலால் வாழ முடியல அப்படின்னா, தான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு வெளிச்சம், ஒரு தெளிவு யாருக்கு வந்துருச்சு? பவுலுக்கு வந்துருச்சு. பல சமயங்களில் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிற அந்த தெளிவு நமக்கு இன்னும் இல்லாததுனால தான் நாம் விரும்புகிறபடியெல்லாம் வாழ துணிஞ்சிடுறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத எங்களுக்கு உணர்த்தியருளும், எங்களுக்கு போதித்தருளும்.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆவி செம்மையான வழியில் எங்களை என்ன செய்வாராக?
1: நடத்துவாராக.
0: நடத்துவாராக. ஆமென்.
1: ஆமென்.
0: தங்களுக்கு பிரியமானதை, தங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறத செய்யாம, தனக்கே பிரியமா நடக்கிறவன் என்ன பண்றான்? தன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினத செய்யறான். அப்ப தங்களுக்கு பிரியமானதை செய்யாம அவருக்கு பிரியமானதை செய்யற மனுஷங்க விசேஷமானவங்க. ஆமே.
1: ஆமே.
0: இந்த அவருக்கு பிரியமானதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க தான் தாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத அறிஞ்சிருக்கிற மனுஷன். அந்த மனுஷன்தான் தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்கிற மனுஷன். ஆமே.
1: ஆமே.
0: இவங்க தான் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிற மனுஷங்க. ஜீசஸை குறித்து இந்த சாட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் 8:29. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார்.
0: பிதாவுக்கு பிரியமானவைகளை, I always do what pleases him. எனக்கு பிரியமானதை நான் செய்யல, என்னை அனுப்பின பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறேன். எப்பொழுதாவது இல்லை,
1: எப்பொழுதும்.
0: பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நொடியும் பிதாவுக்கு பிரியமானத செஞ்சு வாழ்ந்த ஒரு ஒரு ஒரு ஒரு முன்மாதிரி நம்முடைய அருமை இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென்.
1: ஆமென்.
0: அவர் வந்ததே எதுக்குன்னா அவருக்கு பிரியமானத செய்ய இல்லை, தம்முடைய தம்மை அனுப்பின பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யவே இந்த பூமியில் அவர் மனிதனாக என்ன செய்தார்? அவதரித்தார். அதை குறித்து பாருங்களேன், சங்கீதம் 40:7-8.

0: தியாவை குறித்த தீர்க்க தரிசனம் வார்த்தை முன்னோரிக்கப்பட்டது பாருங்க. அப்பொழுது நான்,
1: இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்.
0: இதோ வருகிறேன், எதற்கு வருகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய
1: விரும்புகிறேன், வருகிறேன்,
0: எதற்கு வந்தேன், உமக்கு பிரியமானதை
1: செய்ய
0: விரும்புகிறேன். ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப கவனிங்க, அவருக்கு பிரியமானதை நாம நிறைவேற்றுவோம், நமக்கு பிரியமானதை அவர் நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, நான் வந்திருக்கிறது எதுக்கு? உமக்கு பிரியமானதை நிறைவேற்ற.
1: எஸ்,
0: எனக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்பல. எனக்கு பிரியமானதை நான் செஞ்சா மனுஷிகம், ஆனா நான் பிரியப்படுறதை எனக்கு நீங்க செஞ்சா அது என் ஜெபத்துக்கு கிடைச்ச பதில். எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொன்னது?
1: ஹல்லேலூயா.
0: சங்கீதம் 24 வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம்
1: நிறைவேற்றுவாராக,
0: நிறைவேற்றுவாராக. அப்ப நாம விரும்பக்கூடாதா எதையுமே அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல? விரும்புறபடி வாழ்றதுக்கு எனக்கு என்ன இல்லையா?
1: உரிமை இல்லையா?
0: உரிமை இல்லையா? நான் என்ன அடிமையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மனசுல எழுன்னா, ஒரு சின்ன காரியம் பாருங்க, நாம விரும்புறத விரும்புறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. தகுதியான விருப்பங்களை குறித்து நான் சொல்கிறேன், முறையான விருப்பங்களை குறித்து சொல்கிறேன், முறையற்ற விருப்பங்களை குறித்து நான் என்ன செய்யலை, சொல்லலை. இந்த முறையான விருப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் தெரிவிக்கிற பொழுது அந்த தேவையை அவர் நிறைவேற்றினா அது சாட்சி.
1: ஹல்லேலூயா.
0: என் விருப்பத்தை அவர் நிறைவேற்றணும், என் விருப்பத்தை நானே நிறைவேற்றிக்கிற கூடாது.
1: எஸ்,
0: அப்போ நம்முடைய விருப்பத்தை நாமளே நிறைவேற்றிக் கொள்றதுக்கு நமக்கு ஜெபம் தேவையில்லை. நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுறதுக்கு தான் என்ன தேவை? ஜெபம் தேவை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஒரு முறை தோட்டத்தில், ஜெப தோட்டத்தில் தான் ஒரு கீபோர்டு தேவை இருந்துச்சு. அப்போ வில்சன் இருந்தான், சித்தப்பாவுடைய அப்பாவுடைய தம்பி பையன் வில்சன். இப்போ வில்சனுக்கு ஒரு கீபோர்டு இன்னொன்று வாங்கிக்கணும்னு ஆசை. அப்படி தானே இதா?
1: ஆமாம், அந்த போர்டு கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்துச்சு 2100. அதனால் அப்பா ஒரு 910 இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு வில்ஸ் அப்பா கிட்ட சொல்லியிருந்தார்.
0: என்ன நடந்துச்சு அப்போ?
1: அப்போ அப்பா சொன்னாங்க, டே நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம தேவை அவர் நோக்கி பார்ப்போம், கட்டாயம் ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பா.
0: அந்த கீபோர்டு எவ்வளோ விலை வரும்
1: அப்போ? 1 lakh கிட்ட.
0: 1 lakh. 1 lakh ரூபா கீபோர்டை உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பாவால் முடியுமா? முடியாதா?
1: கட்டாயம் முடியும்.
0: அவ்வளவு ஊழியத்தில் கஷ்டப்படுறாங்க. ஒரு செகண்ட்ல என்ன செய்யலாம்?
1: வாங்கிடலாம்,
0: ஒரு வாங்கிடலாம். ஆனால் அவங்க என்ன செய்யலை? டேய் வாங்குவோம், பேசாமல் ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோன்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு? ஜோம் பண்ணியாச்சு. என்ன நடந்துச்சு?
1: ஜோம் பண்ண 1 வாரம் அல்லது 2 வாரத்துக்குள்ள தான் நினைக்கிறேன், ஒரு நேரம் ஒரு ஃபேமிலி அப்பாவை பார்க்க வந்தவங்க ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க 1 lakh. அப்புறம் அப்பா கூப்பிட்டு, வில்சு நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், வாங்கடா இப்போ இந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அப்போ தான் அந்த பாட்டு நினைக்கிறேன்,
1: என்ன
0: தேவையான அனைத்தை மிகுதியாய் தந்துடுவார், நமக்கு

0: அப்ப இது வேணும் அது வேணும்னு சில காரியங்கள் மேல ஆசைப்படுறதுல தவறு இல்ல, ஆனா அந்த ஆசை வந்து அவர்ல நிறைவேற்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆசை ஆசைப்பட்டதை நாம வாங்கினா அது சாட்சி இல்ல, ஆனா ஆசைப்பட்டதை அவர் நிறைவேற்றினா அது ஜெபத்துக்கு கிடைச்ச பதிலாயிருக்கு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உலக மனுஷன் உன் ஆசைப்பட்டானா உன்னை விரும்பிட்டானா அதை வாங்க போயிடுறான்.
1: எஸ்.
0: ஆனா தேவ மனுஷன் உன்னை விரும்பிட்டானா ஜெபிக்க
1: போயிடுறான்.
0: ஆமென். ஆமென்.
1: ஆமென்.
0: நீங்க விரும்பினதை வாங்க போறியா, நீ விரும்பினதை அடைய ஜெபிக்க போறியா?
1: ஜெபிக்க போகிறேன்.
0: நீங்க எனக்கு பொருத்தனை பண்ணுங்க. காசு இருந்தாலும் ஆண்டவரே நான் விரும்பினதை உடனே போய் கடைக்கு போய் வாங்காம அதை முதல்ல ஜெபத்துல வைக்க எனக்கு என்ன செய்ய
1: ஆண்டவர்?
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நாம விரும்புறதை அடைய என்ன தேவையில்லை? ஜெபம் தேவையில்லை. நாம விரும்புகிறத அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா எனக்கு ஜெபம் தேவை.
1: எஸ்.
0: கோரேசு குறித்த சாட்சி என்ன? எனக்கு ஏசாயா 44:28 எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான்.
1: ஆமென்.
0: எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். ஸோ தேவனுக்கு பிரியமானதை கோரேசு நிறைவேற்றுகிறார். எப்படி? ஜெபம் பண்ணி. தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்ற என்ன தேவை?
1: ஜெபம்.
0: ஜெபம் தேவை. நமக்கு பிரியமானதை தேவன் நிறைவேற்றினாலும் என்ன தேவை?
1: ஜெபம்.
0: ஜெபம் தேவை. சங்கீதம் 24 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம்
1: நிறைவேற்றுவாராக.
0: கவனிங்க, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றணும்னாலும் நமக்கு ஜெபம் தேவை, நமக்கு பிரியமானதை அவர் நிறைவேற்றணும்னாலும் நமக்கு ஜெபம் தேவை.
1: ஆமென்.
0: ஆண்டவர் இந்த விருப்பத்தை நான் உம்மிடத்துல சொன்னதுனால இந்த விருப்பம் எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்ற சாட்சி என் வாழ்க்கையில அநேகம் காணப்படும். எனக்கு
1: கிருபை தாங்க ஆண்டவர்,
0: கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த அளவு நான் ஜெபத்துல உங்களை மாத்திரம் சார்ந்திருக்கேன். எனக்கு
1: கிருபை தாங்க,
0: கிருபை தாங்க ஆண்டவரே.
1: ஹல்லேலூயா.
0: புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன சொல்ல வர்றாருன்னு ஆண்டவர்? அப்போ அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஜெபம் தேவை, நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றணும்னாலும் நமக்கு என்ன தேவை?
1: ஜெபம்.
0: ஜெபம் தேவை. அப்ப நமக்கு விருப்பம் வந்தோடனே நம்மகிட்ட இருக்குங்கிறதுனால அதை வாங்க போயிடக்கூடாது. நமக்கு விருப்பம் வந்தா முதல்ல அதை எங்க வச்சிரு?
1: தேவ சமூகத்துல.
0: சமூகத்துல வச்சிரு, ஜெபத்துல வச்சிரு. கத்துறதை என்ன செய்வாராக? நிறைவேற்றுவாராக. அருமையான இதெல்லாம் வந்து காசு எனக்கு இருந்தாலும் நான் இன்னும் உங்களை தான் நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு நாம சொல்றதுக்கு இதுதான் சாட்சி.
1: ஆமென்.
0: இருக்குங்கிறதுனால நான் பாட்டில் எனக்கு இஷ்டமானது செய்ய நான் ஓடிடல ஆண்டவரே. அதையும் நீங்களே செஞ்சு கொடுத்துட்டா ரொம்ப நல்லது.
1: எஸ். இதுவரைக்கும் சாட்சியாய் சொல்லுகிறோம், எந்த பொருளாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் கேட்டு அவர்கிட்ட ஜெபிச்சு இருக்கோ இல்லையோ இதுவரைக்கும் அவர் சமூகத்தில் ஜெபித்து வாங்கக்கூடிய பலனை இங்கே எல்லாருக்கும் தந்த கர்த்தருக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்.
0: ஆண்டவரே, இது கடையில் போய் வாங்கினது இல்லை, இது உங்கள்கிட்ட கேட்டு வாங்கினது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கேட்டேன், நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க.
1: ஆமென்
0: அப்படின்னு சொல்கிற அளவு ஜெபத்தில் நாம் அவரையே சார்ந்திருக்க கர்த்தர் நம்மளை பழக்குவிப்பாராக.
1: ஆமென்.
0: அந்த மாதிரிப்பட்ட சாட்சிகளால் நம்மளோட வாழ்க்கை நிறைந்திருப்பதாக.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி அநேக சாட்சிகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற பொழுது அதுதான் பின் சந்ததிக்கு தேவைப்படுகிற மிகப்பெரிய ஒரு செறிவாயிருது.
1: எஸ்.
0: அதில் தேவனுடைய அடர்த்தி காணப்படுது.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ரூபாவுக்கு ஒரு ஃபோனுக்காக கிட்டத்தட்ட 8 மாசமாக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் தேவைகளை சந்தித்தார், ஃபோன் வாங்கித்தார், கர்த்தர் உதவி செய்தார்.
0: அப்போ நாம் வாழ்க்கை வாழ்கிறது நாம் விரும்புகிற வாழ்க்கையா அல்லது நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையா? எந்த அளவு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையானது ஆக்கப்பூர்வமாக இருக்கும்.
1: எஸ்.
0: ப்ரொடக்டிவாக இருக்கும். எந்த அளவு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்வானது ஆக்கப்பூர்வமாக இருக்கும்.
1: எஸ்.
0: இங்கே இன்னொரு ரகசியத்தை கவனிங்க. முதல்ல என்ன சொன்னார்? எப்பா என்னோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு, என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஜெபம் தேவை. அதே போல உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னாலும் நீ உனக்கு என்ன தேவை?
1: ஜெபம் தேவை.
0: ஜெபம் தேவை. என் விருப்பத்தை நீ நிறைவேற்று, உன் விருப்பத்தை நான் என்ன செய்றேன்?
1: நிறைவேற்றுறேன்.
0: எல்லாமே த்ரூ
1: பிரேயர்.
0: பிரேயர். அவருடைய சித்தப்படி, அவர் விரும்புகிறபடி, அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிற பொழுதுதான் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில தான் ஒரு பெரிய ஒரு அடர்த்தி இருக்கு, ஒரு செறிவு இருக்கு. இப்போ அடுத்த ரகசியத்தை கவனிங்க. நாம் வாழ்றதுக்கு ஜெபமே தேவையில்லை. வாழ்றதுக்கு என்ன தேவையில்லை?
1: ஜெபமே.
0: ஆனால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு கட்டாயம் ஜெபம் தேவை.
1: ஆமென்.
0: ஜெபமே இல்லாம என்ன செய்ய முடியும்? நம்மளால வாழ முடியும். உலகத்துல எத்தனை பேர் வாழ்றான், ஜெபிச்சா வாழ்றான்?
1: இல்ல.
0: யாரு ஜெபம் பண்றா? கோடான கோடி ஜனம் வாழுது. நான் ஜெபிச்சேன் அதனால வாழ்றேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: சொல்லவே முடியாது.
0: அப்ப வாழ்றதுக்கு என்ன தேவையில்லை?
1: ஜெபமே தேவையில்லை.
0: ஜெபம் தேவையில்லை. மூச்சு காத்து இருந்தா போதும், சோறு தண்ணி இருந்தா போதும், வாழ்ந்துடலாம். சாப்பாடு, வீடு, கொஞ்சம் சம்பாத்தியம், சுவாசிக்கிறது, காற்று, உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் இருந்தா போதும். என்ன செஞ்சிடலாம்?
1: வாழ்ந்துடலாம்.
0: இதுக்கு போய் ஜெபங்கமோ சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிச்சிருவான் எல்லா பேரும். அப்ப வாழ்றதுக்கு தேவை என்ன? இல்லை
1: ஜெபம்.
0: ஜெபம் இல்லை. ஆனா நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ்ந்து முடிக்கணும்னா எனக்கு
1: ஜெபம் தேவை.
0: ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை, அத்தியாவசிய தேவை. ஆமே.
1: ஹல்லேலூயா.
0: நாம வாழ வேண்டிய வாழ்க்கைய நாம அறிஞ்சிருக்கிறதுனாலதான் நமக்கு இப்ப என்ன தேவைப்படுது?
1: ஜெபம் தேவைப்படுது.
0: இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இருந்தா நம்ம ஜெபிச்சுதான் வாழ்ந்தோம்.
1: இல்லை.
0: ஏதோ காலையில எழுந்தம்மா, பல் விளக்கணுமா, டீ தண்ணியை குடிச்சோமா, என்ன தேவை போனோமா, வந்தோமா, சுத்தனமா, இஷ்டம் போல ஆட்டம் போட்டோமா, தூங்கினோமா, அப்படிதான் நம்ம லைஃப் என்ன செஞ்சு
1: போச்சு.
0: ஆனா இப்ப மட்டும் ஏன் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு நிக்கிறோம்?
1: வாழ வேண்டிய
0: வாழ வேண்டிய வாழ்க்கை என்னன்னு
1: வாழ்வதற்கு
0: தெரிஞ்சிருச்சு. நியமிக்கப்பட்ட பாதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. வாழ்க்கையை குறிச்ச நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு காரியம் எனக்கு இப்ப குறிச்ச தெளிவு வந்துட்டதுனால, என்ன வந்துட்டதுனால?
1: தெளிவு
0: வந்துட்டதுனால இந்த வாழ்க்கைய ஜெபம் இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. முதல்ல வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையில்லை?
1: ஜெபம் தேவையில்லை.
0: நல்லா ஜெபிக்காம தூங்கினா போதும். ஆனா இப்ப வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறது தெரிஞ்ச பிறகு இப்ப தூங்காம ஜெபிக்க வேண்டியிருக்கு.
1: எஸ்.
0: எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு பாத்தீங்களா? அப்படி அப்ப நாம வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ்றதுக்கு நமக்கு என்ன தேவை? ஜெபம். ஜெபிக்கலன்னா நான் விரும்புற வாழ்க்கையை வாழ போயிருவேன்.
1: எஸ்.
0: அந்த பழைய பழைய பழைய பழைய ஓல்டு குரூவ்ஸ், அதுல தடத்துல என் கால் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்?
1: பதிஞ்சிரும்.
0: பதிஞ்சிரும் போய். எப்பெல்லாம் பாருங்க, நாம ஜெபக்குறவி என்னைக்கெல்லாம் நிகழுதோ அந்த நாள்ல பூரா நாம விரும்புற வாழ்க்கையை தான் நம்ம வாழுவோம். என்னைக்கு ஒழுக்கமா ஜெபம் பண்ணமோ அன்னைக்குதான் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்வோம். அப்போ நான் விரும்புற வாழ்க்கைய வாழாதபடி என்னை எது தடை செய்யுது அப்படின்னா, நான் ஏன் எடுக்கிற ஜெபம்.
1: ஜெபம்
0: அந்த நாள் எனக்கு அர்த்தம் உள்ளதை என்ன செய்யுது?
1: மாற்றி
0: மாற்றுது. அதனாலதான் வாழ்றதுக்கு ஜெபம் இல்லை, வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கத்தான்
1: ஜெபம்.
0: அதனாலதான் கெச்சமனையில பிரேயரே வந்துச்சு. ஆகிலும் என்னுடைய
1: சித்தத்தின்படி அல்ல,
0: சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினா.
1: ஆமென்.
0: ஏன் விருப்பப்படி செய்யறதுக்கு, ஏன் சித்தப்படி செய்யணுன்றதுக்கு அந்த இடத்துல ஜெபமே எனக்கு தேவையில்லை. ஆனா எதுக்கு அங்க ஜெபம் தேவைப்பட்டுச்சுன்னா, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு பலன் தாரும்.
1: ஆமென்.
0: இதுதான் நான் பயணிக்க வேண்டிய பாதை, இதுதான் நான் சுமக்க வேண்டிய சிலுவை, இதுதான் நான் அடைய வேண்டிய மரணம், இதுதான் நான் கடந்து செல்ல வேண்டிய எனக்குன்னு நீங்க நியமிச்சிருக்கிற பாதை. இதை செஞ்சு முடிக்க எனக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை. அது ஏதோ வாழ்றதுக்காக அங்க ஜெபம் பண்ணல, தான் வாழ்ந்து முடிக்க வேண்டிய வாழ்க்கைக்காக கத்திர அங்க ஜெபம் பண்ணினா.
1: ஆமென்.
0: அதான் கச்சம்னே. இன்னைக்கும் கூட பாருங்க, நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டிய, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்த தெளிவு எனக்கு வர்றப்பதான் நான் என்ன பண்றேன், நான் ஜெபம் பண்ணவே நான் வர்றேன்.
1: ஹல்லேலூயா.
0: பவுல் பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? புள்ள மூணு நாள் சாப்பிடாம புசிக்காம ஜெபத்துலதான் இருந்த. அனனியாட்ட சொல்றப்ப அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஓட வேண்டிய பாதை என்னன்றது எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ வாழ்றதுக்கு ஜெபம் தேவையில்லை, வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறது தான் என்ன தேவை, ஜெபம் தேவை.
1: ஹல்லேலூயா.
0: நாம நினைக்கிறோம் நாம வாழ விரும்பின வாழ்க்கை நமக்கு கிடைக்காத பட்சத்தில் அதை நம்ம தோல்வியா பார்க்கிறோம். ஆனா நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாம போனதை தான் தேவன் தோல்வியா பார்க்கிறார். உலகத்துல எதை தோல்வியும் சொல்றான், டேய் நீ விரும்பின வாழ்க்கையை உன்னால என்ன செய்ய முடியல,
1: வாழ முடியல.
0: ஆனா நான் விரும்பின வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், அதனால நான் ஜெயிச்சுட்டேன், நீ தோத்துட்டேன். ஆனா ஆண்டவர்னு வர்றப்ப என்ன சொல்றாரு, ஏப்ப நீ விரும்பின வாழ்க்கை என்னைக்கு வாழ்ந்தியோ அன்னைக்கே நீ
1: தோத்துட்ட,
0: தோற்று போயிட்ட. நீ வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வாழ்க்கையை நீ வாழாத பட்சத்துல நீ என்னதான் பூமியில எவ்வளவு வெற்றியுள்ள மனுஷனா நீ வாழ்ந்திருந்தாலும் நீ வெற்றி என்கிற பேர்ல நீ தோற்று போன ஒரு மனுஷன்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. ஜூடாஸ் குறிச்சு நாம அப்போஸ்தலர் 1:24 நாம வாசிக்கிறோம். ஜூடாஸ் அப்போஸ்தலர் 1:24 ஜூடாஸ் காரியத்தை குறிச்சு.
1: எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி
0: இழந்து போன இந்த ஊழியத்திலும்
1: இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு
0: தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் ஜூடாஸ் காரியத் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை வேற வேற வேற. ஆனா அவன் இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடிவெடுத்து கடைசியில வாழ்றதுக்காக தான் முடிவெடுத்து கிடைச்சல வாழவே முடியல. மெசேஜில் அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் அருமையாக இருக்கு, ஜூடாஸ் த்ரூ அவே இன் ஆர்டர் டு கோ ஹிஸ் ஓன் வே. ஜூடாஸ் த்ரூ அவே,
1: த்ரூ அவே,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: இன் ஆர்டர் டு கோ ஹிஸ் ஓன் வே, தன்னோட சொந்த வழியில் நடக்கணுங்கிறதுக்காக தனக்குன்னு தேவன் வச்சிருந்த அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை தூக்கி போட்டு போயிட்டான். நாம உன்னை விரும்பிட்டோம்னா அது எந்த அபாயத்தில் முடியும்னா, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவேன். வாழ்க்கையில எது மிகப்பெரிய வஞ்சனை தெரியுமா, நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை அசட்ட பண்ணி அதை தூக்கி எறிஞ்சிட்டு போறேன் பாருங்க, அது மாதிரி ஒரு வஞ்சனை,
1: இல்லவே
0: கொடூரமான வஞ்சனை அது. ஆனா டெவில் என்ன பண்றான், நீ இப்படிலாம் வாழ, இப்படி நீ இப்படி வாழ விரும்பு, இப்படிதான் நீ வாழணும், அப்படி இப்படின்னு சொல்லி வஞ்சிச்சு அந்த மனுஷன் உண்மையிலேயே வாழ வேண்டிய வாழ்க்கையை அசட்ட பண்ணி கனவீனம் பண்ணி அதை தூக்கி போட்டு வாயா, அதனையா பெருசு, அதை விட நான் உனக்கு இதை செய்யறேன் பாரு, அதை செய்யறேன் பாருன்னு சொல்லி அவன் பயங்கரமா மோசம் பண்ணி நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் தூக்கி போட்டுட்டு போறேன் பாருங்களேன். ஜூடாஸ் காரியத்துடைய பரிதாப நிலைமை தான் அது. என்னன்னா தான் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத யூதாஸ் காரியோத் அறிஞ்சிருந்தோம், அதை வாழாமலே போயிட்டான், வாழாமலே போயிட்டான். தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அறியாததுனால அழிஞ்சு போனவன் இல்லை, அந்த வாழ்க்கையை அறிஞ்சிருந்தோம் அதை தூக்கி போட்டுட்டு போனவன். த்ரூ அவே இன் ஆர்டர் டு கோ ஹிஸ் ஓன் வே. த்ரூ அவே, த்ரூ அவே. வாசிக்கிறப்ப பயங்கரமா இருக்கு பாவத்தினுடைய வஞ்சனை. வாழ விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கலங்கிறத தோல்வியா பாக்குறோம், ஆனா வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழாம போனதுதான் நான் தோல்வியா பாக்குறேன்னு ஆண்டவர்
1: சொல்றேன்.
0: கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு எது எதிரியா இருக்கு, நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை, நான் வாழ இப்படி வாழ விரும்பிட்டேன் அதனாலதான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தூக்கி போட்டேன், தூக்கி போட்டேன், தூக்கி எரிஞ்சிட்டேன் நான் அதை. இங்கதான் ஒரு பெரிய ட்ராஜடி நமக்கு இருக்கு. ஆக்சுவலா ரூத்த விவாகம் பண்ணியிருக்க வேண்டியது எலிமேக்களுடைய நெருக்கமான இன்னொரு சுந்தரவாளி உறவின் முறை. அவன் பேரு என்னன்னு தெரியல, ஓயின் தான் போட்டு பேரு என்னன்னு தெரியல, ஓய் இங்கவை பேரை சொல்லி கூட கூப்பிடு. அவன் என்ன பண்ணிட்டான், என் சுதந்திரத்தை வந்து நான்
1: கெடுத்து போடாத
0: படிக்கு நான் இந்த செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒதுங்குறான். இப்போ அந்த இடத்துக்கு யார் வர்றா? போவாஸ் வர்றார். ஆக்சுவலாக போவாஸுக்கு இந்த நாளில் உண்டாயிருக்கிற இந்த கணம் ஆக்சுவலாக யாருக்கு உண்டாயிருந்திருக்கணும்?
1: அந்த பெயர் எழுதப்படாத ஓய்க்கு.
0: இது அந்த சுதந்திரவாளி அடைஞ்சிருக்க வேண்டிய கணம். ஆனா இப்ப அதை யார் அடைஞ்சிட்டா? போவாஸ் அடைஞ்சிட்டார். அப்போ நான் என் சுதந்திரத்தை கெடுத்து போட விரும்பலன்னு சொல்லி தட்டி கழிச்சான் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய மகிமையை இழந்தாங்கிறது இப்ப தெரியுதா? அவன் இழந்த மகிமை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஆக்சுவலாக அவன் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும்? இருந்திருக்கணும். போவாஸோட பேரே ஹிஸ்ட்ரியில் வந்திருக்காது, அவன் பேர் தான் ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கான். சரித்திரமே மாறி போச்சு. சித்தம் செய்ய நாம தவறுறப்ப சரித்திரத்தில் நாம பிடிக்க வேண்டிய ஒரு இடத்த இன்னொருத்தவங்க பிடிச்சிருவாங்க, சித்தம் செய்யறவன் பிடிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க. தாவீது வாழ்ந்த வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? அது யார் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை? சவுல் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை யார் வாழ்ந்தா?
1: தாவீது.
0: தாவீது தாவீதை பார்க்குறப்ப எல்லாம் சவுலுக்கு என்ன என்ன வந்திருக்கும்? இது என்னோட காலிங், இது என்னோட அபிஷேகம், இது நான் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த பிடிப்பை செய்கிறான். அப்ப நான் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை அது. ஆனா அவன் வாழ்ந்து காட்டுறான் என் முன்னாடி. தாவீது பெற்ற வெற்றி, தாவீதுக்கு உண்டான கனம், தாவீதுக்கு உண்டான மேன்மை, இது எல்லாம் யாருக்கு, யாருக்கு, யார்கிட்ட இருந்திருக்கணும்?
1: சவுல்கிட்ட.
0: சவுல் வாழ்க்கையில நாம தேவன் பார்க்க விரும்பின கனத்தை, மேன்மைய, பராக்கிரமத்தை, மகிமைய ஃபுல்லா இப்ப யார் வாழ்க்கையில தான் எல்லாரும் பாக்குறாங்க? தாவீது வாழ்க்கையில பாக்குறாங்க. அப்படின்னா சவுல் இழந்தது எவ்வளவு பெரிய மேன்மைய? சும்மா ஈஸியா தூக்கி போட்டு போறாங்க, அதெல்லாம் வேணாயா, அதெல்லாம் வாழ வேண்டிய வாழ்க்கையாவது, அதாவது இதாவது தூக்கி போடு, இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி போனா இவ்வளவு பெரிய இழப்பு வரும். நான் எதை இழந்தேங்கிறத ஆண்டவர் எப்படி காட்டுறாருன்னா, என் முன்னாடியே ஒருத்தனை எழுப்பி நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவன் வாழ்றத எனக்கு காண்பிச்சு, இது பாரு, இது உனக்கு வந்திருக்க வேண்டிய கணம், இது நீ அடைஞ்சிருக்க வேண்டிய ராஜ மேன்மை, இது நீ செஞ்சிருக்க வேண்டிய காரியம், அதுக்கு தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். ஆனா நீ வந்து நீ விரும்பின வாழ்க்கையை தெரிந்துட்டதுனால நீ வாழ்ந்திருக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை நீ வாழ முடியாம போயிடுச்சு, இதுதான் நீ இழந்தது அப்படிங்கறத காட்டுவாரு.
1: ஹல்லேலூயா.
0: அது உயிரோட சமாதி கட்டுறதுக்கு சமாங்க. சாமுவேல் வாழ்ந்த வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை? ஓபனி பினகாஸ் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை. ஏலியோட பிள்ளைங்க வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கைய யார் வாழ்ந்தா?
1: சாமுவேல்.
0: சாமுவேல் வாழ்ந்தார். சாமுவேல் வாழ்க்கையில் அவ்வளவு எழுச்சி, அவ்வளவு மேன்மை, அவ்வளவு பெரிய காரியம், பெலிஸ்தர் மேல அவ்வளவு ஒரு ஜெயம், தேசத்துல அப்படி ஒரு சுத்திகரிப்பு, தேசத்துல அப்படி ஒரு மகிமை மேன்மை, இந்த மேன்மை மகிமை பலத்த காரியங்கள் கிரியைகள் எல்லாமே யார் மூலமா நடந்திருக்கணும்? வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய உயரம் நான் விரும்புற வாழ்க்கைக்கும், நான் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும். ஒருவேளை அதனுடைய கனம் மேன்மை என்னன்னு தெரியாம நான் அசட்டை பண்ணி தூக்கி போடுறப்ப அதை இன்னொருத்தனை வாழ்ந்து காட்ட வச்சு அது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய கனங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி காட்டுற ஆண்டவர். ரெண்டாம் மாதமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை? முதலாம் மாதம் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை. முதலாம் மாதம் வாழ்க்கையில இந்த மகிமை, இந்த கனம், இந்த இந்த தேவ பிரசன்னம், இதெல்லாம் ரெண்டாம் ஆதாமோட வாழ்க்கையில நம்ம பார்க்கறது எல்லாமே ஆக்சுவலா முதல் ஆதாம்கிட்ட நம்ம பார்த்துருக்கணும். ஆனா ஆதி பெற்றோர் அவங்க விரும்பின ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணதுனால அவங்க வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கையை ரெண்டாம் ஆதாம் வாழ்ந்து காட்டினார்.
1: ஆமென்.
0: ஹ
1: ஹல்லேலூயா.
0: திமோத்தி கல்லருங்கிற தேவ மனுஷன் சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து நாம அடைய வேண்டிய மரணத்தை அடைஞ்சவர் மாத்திரம் இல்ல, நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினவரும் கூட.
1: ஆமென்.
0: ஆதாமோட சந்ததிக்கு, டே தாண்டா நீங்க எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை, அவன் சரியில்லாதனால எல்லா பேரும் இப்படி அழிஞ்சு போயிட்டேன். இப்ப பாரு, நான் வாழ்ந்து காட்டுறேன். ஆக்சுவலா அவன் மேல என்ன மகிமை வச்சிருந்தேன்னா, இந்த மகிமை தான் வச்சிருந்தேன். அவன் மேல இருந்த அதிகாரம், இந்த அதிகாரம் தான் அவன் மேல இருந்த அதிகாரம். என்ன ஆன்னு பார்க்காத, உங்க அப்பன் அவன் மோசம் பண்ணிட்டான். இப்ப முதல் ஆதாமே இரண்டாம் ஆதாமே கம்பேர் பண்ணி பாருங்க, வித்தியாசம் எவ்வளவு பெரிய வித்தியாசம், பூமிக்கும்
1: வானத்துக்கும்.
0: அப்பா, அவன மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி நீ இருங்கிறது இதுதானா ஆண்டவரே? இதாப்பா, இதான் இதான் இதான் நீ வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை. இதை மனசுல வச்சுதான் நீ வந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு உன்னை பெருகவே
1: பெருகப்படும்,
0: பழுகி பெருக கடவீர்கள். இதை மனசுல வச்சுதான் சொன்னேன், நீ வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை தான் இழந்துட்ட. பாத்தியா பாத்தியா பாத்தியா,
1: ஹல்லேலூயா.
0: மத்தியாஸ் வாழ்ந்த வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை?
1: யூதாஸ்
0: காரியத்தை வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை. நேத்து கமெண்ட்ரி ஆக்ட்ஸ் குறிச்சு நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அதில் கேம்பன் மோர்கன் அவருடைய ஒரு கமெண்ட்ரி, அந்த எலெக்ஷன் யார் நம்ம மத்தியாவையும் அந்த சூஸ் பண்ணுறாங்க பாருங்க, அந்த இடத்துல அவருடைய கமெண்ட்ரி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஜெனியூனான்றது என்கிட்ட கேட்காதீங்க, நான் அதை நான் இந்த இந்த மெசேஜுக்கு ரெலவெண்ட்டாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த 11 பேரில் இன்னொரு ஆளை சூஸ் பண்ணி அங்கே உட்கார வைக்கணும்ல, அங்கே அதுக்கு தான் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க,
1: மத்தியாவை
0: சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னார், அவசரப்பட்டாங்க. ஆக்சுவலாக அவர் நல்ல மனுஷன் தான், மத்தியா சார் நல்ல மனுஷன். ஆனால் அந்த இடத்துக்கு உண்மையிலே பவுல் தான் வந்திருக்கணுமா, அப்போஸ் நான் ஏன்
1: பவுல்
0: தான் வந்திருக்கணுமா. இவங்க வந்து அந்த நேரம் வர்ற வரைக்கும் கர்த்தரே ஃபில் பண்ணுவார்னு விடாம இவங்க ஜோம் பண்ணி உடனே அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னு அவரு கேம்பன் மோர்கன் வந்து ஒரு கேம்பல் மோர்கன் ஒரு கமெண்ட்ரி கொண்டு வர்றாரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு, ஏன்னா மத்தியா என்ன ஊழியம் பண்ணாருங்கிறது குறித்து நமக்கு அதிகம் என்னன்னா
1: எழுதப்படவில்லை.
0: இப்ப இந்த மெசேஜுக்காக நாம இந்த இந்த இந்த திங்கிங்ல போமே. ஆக்சுவலா வந்து ஒருவேளை பவுல் தான் அந்த அந்த நபர் அப்படின்னு நம்ம சும்மா ஒரு யூகம் தான். இன்னைக்கு நான் வந்து பைபிளுக்கு நான் இதாக போகலை, ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். அப்போ ஜூடஸ் பவுல் செஞ்ச ஊழியத்தை யார் செஞ்சிருக்கணும்? ஜூடஸ் காரியம். அப்போ யூதாஸ் இழந்தது எவ்வளோ பெருசு, 30
1: வெள்ளிக்காசு.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: எவ்வளோ பெரிய ஊழியத்தை பறிச்சிருச்சு, அதாவது உயிரை பறிச்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஊழியத்தை பறிச்சிருச்சு. சில ஆசை உயிரை பறிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஊழியத்தை பறிச்சிரு. ஊழியம் போன பின்னாடி வாழணுங்கிற ஆசையே பீகாருக்கு மிஷினரியா அண்ணன் அகஸ்டின் அண்ணன் வந்து ட்ரெயினித்தோட அநேகர் போன அப்ப ஃபர்ஸ்ட் டைம் போறார். அப்ப ஆல்ஃபிரட்ங்கிற ஒரு முதியவர், அவர் வழியனுப்ப வந்து அண்ணனை பார்த்து அப்படி அழுதாராம். கிட்டத்தட்ட 25 முன்னாடி நம்ம சொல்ற இந்த பீகாருக்கு ஆண்டோர் என்ன போச்சுன்னார், தம்பி நான் வேலையை காரணம் காட்டி நான் வந்து நான் போகாமல் கீழ்ப்படியாமல் போயிட்டேன் அப்படின்னு அந்த நீ இல்லாவிடில்ங்கிற புஸ்தகத்தில் தன்னோட பயோகிராஃபியில் அகஸ்டின் அண்ணன் அதை குறித்து எழுதியிருப்பாங்க. அப்போ நான் இல்லை அப்படின்னா அதோட ஊழியம் நின்று போகிறது
1: இல்லை
0: இல்லை. சரி, நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு நீ விரும்புகிற வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு போயிட்ட, அதனால் நான் ஸ்தம்பிச்சு நிற்க போகிறது இல்லை. நான் சவுலை நான் தாவீத ராஜாவை என்ன பண்ணிடுவேன், அபிஷேகம் பண்ணிடுவேன். பண்ணி உன்னை கொண்டு நான் செஞ்சிருக்க வேண்டிய காரியம் எல்லாத்தையும் அவனோட வாழ்க்கையில் நீ பார்க்குறப்ப உனக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். சோ நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் அசட்டை பண்ணவே கூடாது, அது எவ்வளவு அற்பமா இருந்தாலும். ஏன்னா ஒருவேளை நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு நான் அசட்டை பண்ணிடலாம், ஆனா என்னோட ஸ்தானத்துல இன்னொருத்தன் எழுந்து நின்று நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவன் என் கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டுறப்ப அந்த வாழ்க்கையில காணப்படுகிற தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய மேன்மை, இது எல்லாத்தையும் பார்க்கிறப்ப எனக்கு வந்து இதையா நான் இழந்தேன், இவ்வளவு பெரிய கனத்தையா நான் என்ன செஞ்சேன்
1: இழந்துட்டேன்,
0: இவ்வளவு பெரிய மேன்மையவா நான் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன செஞ்சேன் போனேங்கிற அந்த பதராட்டம் நம்மளை உயிரோட கொன்றோம். அந்த இழப்பை தாங்கிறது மிக மிக கஷ்டம். ஆண்டவரே, இந்த கொடூரமான வேதனை எங்களுக்கு வேணாம். ஆண்டவரே, நாங்க எங்க ஓட்டத்தை முடிக்கிறப்ப நான் விரும்பினபடி வாழ்ந்தேங்கிறது இல்லை, எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சேன். நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்ச திருப்தி எனக்கு என்ன செய்தேன்னா இருக்கு. பவுலுக்கு அந்த திருப்தி இருந்துச்சு, ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆமே, நான் விரும்பினபடி நான் வாழ்ந்து கண்ணை மூடலாண்டுறேன். நீங்க என்னெல்லாம் விரும்புனீங்களோ அதெல்லாம் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்தேங்கிற திருப்தி எனக்கு இருக்குப்பா அப்படிங்கிற சந்தோஷத்தோட நாம நம்ம ஓட்டத்தை முடிக்கிற பொழுது அந்த சரித்திரத்துல தான் பின் சந்ததியை போஷிக்க தேவையான செறிவு, பின் சந்ததி வாழ்ந்திருக்க தேவையான அடர்த்தி, பின் சந்ததி பின்பற்ற தேவையான மாதிரி அங்கதான் கொட்டி கிடக்கு. ஆமாச்சு, இதை நான் வாழ்ற காலத்தை மாத்திரம் மனசில் வச்சு வாழாம எனக்கு அடுத்து வரப்போறவனே மனசில் வச்சு நான் வாழ்கிறப்ப இந்த வாழ்க்கையை குறித்து நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். எனக்கு பின்னாடி வர்றவன் என்னை பார்ப்பான், என் தடத்தை பார்ப்பான், என் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்ப்பான், என் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து என் பின் சந்ததி பாடம் கற்றுக்கிறோம். பின் சந்ததிக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு லெசனாக நீங்கள் என்னை வச்சுருங்க ஆண்டவரே. ஆமாம், தொடர்ந்து இந்த வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ முடியாதபடி என்னை தடை செய்கிற காரியம் அதை குறித்து நம்ம நாளைக்கு கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆமென். எல்லோரும் கண்களை மூடி தேங்க்யூ சீ.

0: நன்றி ஆண்டவரே. அற்புதமான இந்த காலை தியானத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ முடியாதபடி எங்களை தடை செய்கிறது எதுன்றத எங்களுக்கு இன்னைக்கு அடையாளம் காண்பிச்சு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. நீ வாழ விரும்புகிற வாழ்க்கை தான், நீ வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு எதிரியா இருக்குன்றத அந்த எச்சரிப்பை எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்றோம்ப்பா. தோப்பனே, நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ்றத பார்க்குறப்ப உண்டாகிற அந்த வேதனை தாங்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு பாத்திரமா நான் இல்லாம எனக்குன்னு நீங்க கொடுத்த அந்த பணியை, அந்த சித்தத்தை செய்து முடிக்க தேவையான அந்த ஜெப ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் நாங்க காத்துக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எங்க இஷ்டப்படி வாழ்றதுக்கு எங்களுக்கு ஜெபம் தேவையில்லை, ஆனா உங்க சித்தம் செய்யறதுக்காக தான் எங்களுக்கு ஜெபம் தேவை. வாழ்றதுக்கு ஜெபம் தேவையில்லை, ஆனால் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க தான் ஜெபம் தேவைங்கிற அந்த காரியங்களெல்லாம் அருமையாக எங்களுக்கு விளக்கி காண்பிச்சிங்க. உங்கள் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றணுன்னாலும் எங்களுக்கு ஜெபம் தேவை, எங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றணுன்னாலும் எங்களுக்கு ஜெபம் தேவைன்னு சொல்லி எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் ஜெபத்தை சார்ந்து கொள்ள எங்களுக்கு இந்த காலையில் நீங்கள் போதிச்சதுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும்

0: ஒரு சண்டே ஈவினிங் டீச்சிங்.
1: எப்போதும் ஞாயிறு மாலை போதனைக்கு நாம் செல்வோம்.
0: We were teaching about the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: We have began to teach on it several weeks ago.
1: பல வாரங்களுக்கு முன்பதாக இதை நாம் போதிக்க ஆரம்பித்தோம்.
0: Turn with me to Revelation chapter 12.
1: திருப்போம் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
0: And verse 11 is our key text that we are using.
1: 11 வசனம் தான் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான வசனமாக
0: இருக்கு. Revelation chapter 12 verse 1 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talks about believers victory over Satan.
1: விசுவாசிகள் பிசாசை ஜெயித்ததை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: How did they take victory?
1: எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்?
0: By three things.
1: மூன்று காரியங்கள் மூலமாய்.
0: By the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே.
0: The word of God.
1: தேவனுடைய வசனத்தினாலே.
0: And by their testimony.
1: பிறகு தங்கள் சாட்சியினாலே.
0: How do these two three things work together?
1: இந்த மூன்று காரியங்களும் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: They testified about what the blood of Jesus and they testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள்.
0: The testimony, the word and the blood is there.
1: பாருங்க, சாட்சி, வசனம், இரத்தம் மூன்றும் இருக்கு.
0: How do they function together?
1: அவைகள் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: The believer testifies about what the word says that the blood of Jesus has done for them.
1: இயேசுவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாய் அறிவிக்கிறார்.
0: The blood and the word never change in its power or if effectiveness.
1: இரத்தமும் இரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையிலே அதனுடைய திறமையிலே குறைவதே கிடையாது.
0: Their efficacy is guaranteed.
1: அவருடைய ஆற்றல் உத்தரவாதம் உள்ளது.
0: Forever.
1: என்றென்றைக்கும்.
0: The word and the blood are this are constant.
1: இரத்தமும் வசனமும் மாறாதவைகள்.
0: Only one thing can change and bring about or determine defeat or victory for us.
1: ஒரே ஒரு காரியம் தான் மாறக்கூடியது. அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
0: And that is our testimony concerning that is our testimony and what it's going to be.
1: அதுதான் நம்முடைய சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்க போகிறது என்பது.
0: If you are going to take what the word says about what the blood has done for us and testify, you're going to have victory.
1: இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை எடுத்து பேசும்போது நமக்கு வெற்றி உண்டாகிறது.
0: If you testify to the contrary then the defeat is there.
1: ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் சாட்சி சொன்னால் பிறகு தோல்விதான்.
0: The word is there and the blood is there.
1: வசனம் இருக்கிறது, இரத்தமும் இருக்கிறது.
0: But what we do with it is what brings us victory.
1: ஆனால் அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
0: That is why so many believers even though they have the word and they have the blood that was shed 2000 years ago still can't take victory.
1: ஆகவே தான் நிறைய விசுவாசிகளை பாருங்கள், வசனம் இருக்கிறது, 2000 வருஷங்களுக்கு முன்பு சிந்தப்பட்ட இரத்தம் இருக்கிறது, இவை இரண்டும் இருந்தும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார்கள்.
0: Because their testimony is not right.
1: ஏனென்றால் அவருடைய சாட்சி சரியில்லை.
0: They have gone wrong with their testimony.
1: அவருடைய சாட்சியிலே தவறாய் போய் விட்டார்கள்.
0: One way they go wrong is because they don't know what the word says that the blood has done for them.
1: அவர்கள் தவறாய் போவதற்கு ஒரு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அறியாத இருக்கிறார்கள்.
0: That is why we are teaching about what the word says about what the blood of Jesus has done.
1: ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம்.
0: Now I have taught you already 9 things I think.
1: ஏற்கனவே 9 காரியங்களை உங்களுக்கு போதித்தேன் என்று நினைக்கிறேன்.
0: And let me just quickly mention them.
1: சீக்கிரமாக அவைகளை நான் சொல்லட்டும்.
0: The blood has brought us redemption.
1: இரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது.
0: Secondly forgiveness of sin.
1: இரண்டாவது பாவ மன்னிப்பு.
0: Thirdly cleansing from sin.
1: மூன்றாவது பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
0: Fourthly justification.
1: நான்காவது நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
0: Fifthly sanctification.
1: ஐந்தாவது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது.
0: Sixthly the blood speaks better things than the blood of Abel.
1: ஆறாவது ஆபேலின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் மேலானவைகளை பேசுகிறது.
0: Seventhly it has brought reconciliation.
1: ஏழாவது ஆகாது நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது.
0: Eighthly it has brought us boldness to come to God.
1: எட்டாவது தேவனுடைய சமூகத்தில் வர தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: Ninthly it has given us intimacy.
1: ஒன்பதாவது தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
0: Now I want to go to the 10th thing about what the word says that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறது அதுல 10th காரியத்தை போய் சொல்ல விரும்புகிறேன்.
0: These are things that you need to probably write down to remember.
1: இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: Now let us go to the 10th matter that the Bible talks about that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக செய்திருக்கிறதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது அந்த 10th காரியத்தை பார்ப்போம்.
0: The blood the Bible says gives us a right to dwell in the very presence of God in the holiest place.
1: வேதம் சொல்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய உரிமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: We receive the right to dwell in the holiest by the blood, the Bible says.
1: ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Now I want to emphasize once again, it is not about entering into the holiest place, it is about dwelling there.
1: பாருங்கள், மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதை பற்றி இது சொல்லவில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதை குறித்து சொல்லுகிறது.
0: When I say holy of holies, for those of you who are not familiar so much so with the Bible, it means the very presence of God.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது வேதத்தை அந்த அளவுக்கு அறியாதவர்கள் சொல்கிறேன், அது தேவனுடைய பிரசன்னம், தேவன் இருக்கிற இடமா இருக்கிறது.
0: And we have a right to dwell, stay, not visit, not just go here and come, we have a right to stay in the very presence.

0: எப்போதாவதுதான் பிரசங்கம் பண்ணாங்க.
1: When the priest, they said, will you enter? How will you enter? We'll see if you can enter.
0: பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பண்ணாங்க, உள்ள நுழைவீங்களா பார்க்கலாம், நீங்க எப்படி உள்ள நுழைவீங்க அப்படி.
1: It's not so easy.
0: அது அவ்வளவு சுலபம் இல்ல.
1: But we can't, we not only enter, we have a right to dwell through the blood.
0: உள்ளே நாம் பிரவேசிப்பது மட்டுமல்ல, இரத்தத்தின் மூலமாக அங்கேயே வாசமும் உரிமை நமக்கு இருக்கிறது.
1: This is a tremendous mind boggling truth.
0: இது நம்முடைய மனதை திகைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியமாக
1: இருக்கிறது. This is to me and to my heart it is a most wonderful thing to think about.
0: என்ன பொறுத்தவரை இதுதான் சிந்திப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது.
1: The New Testament believer has to learn to phrase these truths correctly.
0: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த சத்தியங்களை சரியான முறையிலே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: The church, our church here must learn to say these truths correctly.
0: இங்க இருக்கிற நம்முடைய சபை மக்கள் சத்தியத்தை சரியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: That's why we are teaching it.
0: ஆகவே தான் அதை போதிக்கிறோம்.
1: You ought not to say that we enter into God's presence, we ought not to leave it at that. We have to go on and say that we dwell, we must use that word, we dwell, we stay in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்வது ஒரு நிறுத்தி விடாமல் அங்கேயே நம்மால் வாசம் பண்ண முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
1: This idea of dwelling in God's presence.
0: தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுகிற அந்த
1: எண்ணம் grip our hearts and our minds.
0: அதுதான் நம்முடைய இருதயத்தை நம்முடைய மனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும்.
1: This truth must be cherished and loved.
0: இந்த சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
1: Our hearts tonight must rejoice.
0: இன்றைக்கு நம்முடைய உள்ளம் களி கூற வேண்டும்.
1: I'm going to preach about this and as we get through your hearts must leap for joy for this great privilege that God has given.
0: இந்த சத்தியத்தை நான் போதிக்க போகிறேன். இதை கேட்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்க சாக்கியத்தை எண்ணி உங்கள் இதயம் துள்ளி குதிக்க வேண்டும் சந்தோஷமா.
1: If your heart does not rejoice then you need to get saved.
0: உங்களை இதயம் களி கூறாவிட்டால் பிற நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும்.
1: Because you don't know anything about salvation.
0: ஏனென்றால் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை.
1: You are a saved person and the Lord of heaven lives in you, you will rejoice and cherish this.
0: நீங்கள் இரட்சிக்கப்பட்டவராய் இருந்து பரலோகத்தின் தேவனுக்குள்ளே வாசம் பண்ணினால் பிறகு நீங்கள் இதிலே களிகூர்ந்து மகிழ்வீர்கள்.
1: This truth will be dear to your heart.
0: இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒன்றாக இருக்கும்.
1: You will not only hear it and just enjoy it, you will take it home and you will speak it out.
0: இதை கேள்விப்பட்டு அனுபவிப்பது மட்டுமல்ல, இதை வீட்டுக்கு எடுத்து சொல்வீர்கள், அதை மற்றவர்களுக்கும் கூறுவீர்கள்.
1: You will live in the very consciousness of dwelling in the presence of God.
0: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட நீங்கள்
1: Turn with me to Hebrews chapter 10.
0: திருப்பும் எபிரேயர் 10 அதிகாரம்
1: verse 19 to 22.
0: 19 முதல் 22 வரை.
1: Hebrews 10 19 to 22.
0: எபிரேயர் 10 19 முதல் 22 வரை.
1: Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus.
0: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்,
1: by a new and a living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh. And having a high priest over the house of God, let us draw near with a true heart, in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience, and our bodies washed with pure water.
0: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீரக்கடவோம்.
1: Now the author of the book of Hebrews is speaking with the picture of the Old Testament and the tabernacle in his mind or the temple in his mind.
0: எபிரேய நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி இதை எழுதுகிறார்.
1: If you read the book of Hebrews, you cannot understand it without some Old Testament understanding.
0: எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது.
1: So he's writing with that picture in mind.
0: ஆகவே அதை மனதில் கொண்டவராய் இதை எழுதுகிறார்.
1: There was the temple of God or the tabernacle of God.
0: அங்கேதானே தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது.
1: Through that God wanted to teach the people something about how to approach God and come to God.
0: அதன் மூலமாக எப்படி தேவனை அணுகுவது என்பதை தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
1: Now the people stood outside in the outer court.
0: மக்கள் எல்லாரும் வெளி பிரகாரத்திலே வெளியே நின்றார்கள்.
1: There they offered the sacrifices.
0: அங்கே தானே பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள்.
1: And then the priests were allowed to enter into the next stage, inner circle, inner area called the holy place.
0: அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கும்படி கட்டளை இருந்தது.
1: And even they just cannot enter just like that. The blood had to be sprinkled on them. They have to be cleansed by the blood in order to enter in there and to serve God there in the holy place.
0: பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரவேசித்து அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு இவர்கள் கூட சும்மா நுழைந்து விட முடியாது. இவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அதன் பிறகுதான் இவர்கள் நுழைய முடியும்.
1: Only the descendants of Aaron, the Levites, can enter in.
0: ஆரோனின் சந்ததியாக இந்த லேவியர் மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும்.
1: Only the priests can enter in, not everybody.
0: ஆசாரியர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியும், எல்லாரும் பிரவேசிக்க முடியாது.
1: That also through the blood only.
0: அதுவும் ரத்தத்தின் மூலமாகத்தான்.
1: The holy of holies is the innermost sanctum, innermost

0: most area where it is believed, it was believed that God's presence was there.
1: ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே, அங்குதான் தேவன் வாசமுண்டுகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
0: And so there, to enter in there is not an ordinary thing.
1: ஆகவே அதற்குள்ளே நுழைவது சாதாரண ஒரு காரியமே இல்லை.
0: Even all the priests are not allowed.
1: அங்கே எல்லா ஆசாரியர்களும் நுழைய முடியாது.
0: Only the high priest is allowed, only once a year that also.
1: பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ளே நுழையலாம், அது கூட வருஷத்துக்கு ஒரு முறைதான்.
0: There he also enters only with the blood.
1: அங்கே அவன் கூட ரத்தத்தின் மூலமாகத்தான் உள்ளே நுழைகிறான்.
0: So the picture is this.
1: ஆகவே படம் இப்படிதான் இருக்கு.
0: Without the blood, you cannot even step into that place.
1: ரத்தம் இல்லாமல் உள்ள காலை கூட வைக்க முடியாது.
0: It is through the blood only.
1: ரத்தத்தின் மூலமாய் மட்டுமே முடியும்.
0: The priests have the blood sprinkled on them before they enter into the holy place.
1: ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
0: The high priest entering into the holy of holies has to carry the blood, and through the blood he has to enter.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் அவன் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், அவனும் ரத்தத்தை சுமந்து கொண்டு அதன் மூலமாய் தான் உள்ளே போக வேண்டும்.
0: But what has happened in the New Testament time?
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் என்ன நடந்தது?
0: That we have all become priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறிவிட்டோம்.
0: The Bible calls us a kingdom of priests.
1: வேதம் நம்மை ராஜதீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது.
0: How many of you believe you are all priests?
1: எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள் என்று?
0: That means that the blood of Jesus has been sprinkled upon you.
1: அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: We do not have the Old Testament priesthood now.
1: இப்போது பழைய ஏற்பட்ட ஆசாரிய முறையெல்லாம் நமக்கு கிடையாது.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: And as such we have the blood sprinkled upon us and we can enter in and serve God in the holy place.
1: ஆகவே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் ஆராதனை செய்யலாம்.
0: But the priests of the New Testament times, the New Testament believers are not just to enter into the holy place.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் ஆசாரியர்களாக நாம் வெறுமனே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது மட்டுமல்ல.
0: The blood of Jesus. You see, the New Testament times we have the blood of Jesus.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு இருக்கிறது.
0: In the Old Testament it was only the blood of bulls and goats.
1: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெறும் ஆடு மாடுகளின் ரத்தமாக இருந்தது.
0: It was only a symbolic thing of the real.
1: நிஜத்துக்கு அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது.
0: It was a shadow of the real.
1: நிஜத்தினுடைய நிழலாகவே இருந்தது.
0: It was a type of the actual.
1: அது நிஜத்தினுடைய மாதிரியாக இருந்தது.
0: So now we have the precious blood of Jesus.
1: ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு இருக்கிறது.
0: Now this not only gets us into the holy place, it gets us into the holiest. The book of Hebrews says
1: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் சொல்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது.
0: We enter into the holiest.
1: நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்.
0: The holiest, the holy of holies is opened for the believer now.
1: இப்போது விசுவாசிகளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்து இருக்கிறது.
0: Through the blood of Jesus the holy of holies becomes accessible for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவே நாம் பிரவேசிக்கலாம்.
0: Now I like the way the author of the book of Hebrews puts it.
1: எபிரேய ஆசிரியர் அது சொல்லுகிறாரே அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
0: He says four things have been prepared for us.
1: அவர் சொல்லுகிறார் நமக்காக நான்கு காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: God has prepared four things for us.
1: தேவன் நமக்காக நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: That is what is mentioned in these verses.
1: அதைதான் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார்.
0: One,
1: முதலாவது,
0: God has prepared for us the holiest place, the holy of holies.
1: தேவன் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நமக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: What does it mean to say that God has prepared the holiest place for us?
1: தேவன் நமக்காக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னால் என்ன அர்த்தம்?
0: Not so that we may visit once in a while and go.
1: ஏதோ எப்பவாவது அங்க போய் பார்த்துட்டு வருவதற்காக அல்ல.
0: The apostle Paul said it as he preached in Athens.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அதை சொன்னார்.
0: We live and move and have our being in him.
1: நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று.
0: In other words, he said we are dwelling in him.
1: வேறுதமா என்ன சொல்கிறார்? நாம் அவருக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறோம்.
0: Our existence is in him.
1: நாம் பிழைத்திருப்பதே அவருக்குள்ளதான்.
0: The New Testament believer now goes in and the dwelling place has been prepared for him.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசி இப்போது உள்ளே பிரவேசிக்கிறார், அங்கே அவருக்காய் வாசம் பண்ணுகிற இடமே இருக்கிறது.
0: What is the dwelling place?
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் எது?
0: That dwelling place is the dwelling place of God himself.
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் தேவனே வாசம் பண்ணுகிற இடம்.
0: God not only wants you to just enter but he wants you to dwell there.
1: நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல அங்கேயே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
0: Make it your house.
1: அதை உங்களுடைய வீடாக ஆக்கிக்கொள்ளுங்கள்.
0: Make it the place where you belong.
1: நீங்கள் அங்கே இருக்கிற உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
0: holy of holies is opened for you.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: God has prepared that for you.
1: தேவன் அதை உங்களுக்காய் ஆயத்தமனிருக்கிறார்.
0: The believers used to stand outside, but now through the precious blood of Jesus, God has prepared the holy of holies to be inhabited by the believers, ordinary believers.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சாதாரண விசுவாசிகள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கேயே வாசமண்ணும்படியாய் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Now it's because the people don't understand this, they have many other holy of holies here.
1: இத மக்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே இப்போது இந்த உலகத்திலே நிறைய பரிசுத்த ஸ்தலங்களை மகா பரிசுத்த ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க.
0: Like I told you, one man said, I went to this great man of God to see him and there was a big line. And they said he is only seeing foreigners today.
1: நான் சொன்னேன்லையா, ஒரு ஆள் பா ஒரு பெரிய ஊழியக்காரர் பாக்க போனாரு, லைன்ல நின்னார், சொல்லிட்டாங்க இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்க மட்டும் தான் பாப்பாரு, நீங்க போங்க.
0: He is so great.
1: அவர் ரொம்ப பெரியவர்.
0: And he is in the holy of holies.
1: அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல.
0: All these people are standing and waiting.
1: இந்த ஆட்கள் எல்லாம் பாவம்
0: காத்துட்டு இருக்காங்க.
1: உள்ள பிரவேசிப்பார்.
0: And he says I will only see foreign people.
1: அவர் சொல்றாரு இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்க மட்டும் தான் பாப்பாங்க.
0: I am telling you.
1: நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: You've got the holy of holies itself, the very presence of God opened for you to come in.
1: நீங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: Not some pastors or evangelist room.
1: ஏதோ ஒரு போதகருடைய சுவிசேஷகருடைய அறை அல்ல அது.
0: No,
1: கிடையாது.
0: It is the very dwelling place of God.
1: அது தேவனே தங்கி இருக்கிற இடம்.
0: Where God is.
1: அங்க தேவன் தான் இருக்கிறார்.
0: That itself God has prepared for you and he is telling you to come.
1: அதை தேவனே உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வாருங்கள் என்று அழைக்கிறார்.
0: He says you must have now boldness to enter.
1: அவர் சொல்லுகிறார் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு தைரியம் வேண்டும்.
0: That is why I don't stand in any other holy of holies.
1: ஆகவே தான் நான் வேற எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போய் நிக்கிறது கிடையாது.
0: Because if I can go straight to him into the very holy of holies and dwell there, then I have no problem.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நேரா நானே உள்ளே பிரவேசித்து அங்கேயே நான் வாசம் பண்ண முடியும்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
0: I believe that if God has opened the way and the door and provided the blood of Jesus for me, then there is nothing in the whole world to stop me from entering into the holy of holies.
1: தேவன் எனக்கு வழியையும் வாசலையும் திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க இயேசுவின் இரத்தத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே பிரவேசிக்க.
0: See, the problem today with the believers is they don't think like that.
1: இன்றைய விசுவாசிகளின் பிரச்சனை இதுதான், இப்படி சிந்திப்பதே கிடையாது.
0: Not thinking like that, they are weak believers.
1: இப்படி சிந்திக்காமல் இருப்பதனால தான் பலவீனமான விசுவாசிகளா இருக்கிறார்கள்.
0: You see, we have a provision made by God.
1: பாருங்கள், தேவனே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இப்படி வைத்திருக்கிறார்.
0: What is that provision?
1: அந்த வழி என்ன?
0: Provision is a dwelling place.
1: தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதான் நம்முடைய வழி.
0: Amen.
1: Amen.
0: Not a place where we enter.
1: ஏதோ சும்மா உள்ள நுழையிற இடம்
0: இல்ல. Not a place where we peek into and just come out.
1: அது சும்மா எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகிற இடம் அல்ல.
0: Not a place where we look, stand far away and look and wonder and be in amazement about.
1: அது வெகு தூரத்துல நின்று பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து விட்டு வருகிற இடம் அல்ல.
0: It is a place where we enter and stay.
1: அங்கே நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணலாம்.
0: There is no one stopping us there.
1: நம்மை தடுக்கிற ஆள் யாருமே இல்லை அங்கே.
0: People think Peter is there telling you to come in.
1: மக்கள் நினைக்கிறாங்க உள்ள வாங்க வாங்கன்னு பேதுரு தான் நம்ம கூப்பிடுறாரு.
0: No, no, no, we don't enter by Peter.
1: கிடையாது, பேதுரு உத்தரவுப்பட்டு நம்ம உள்ளே போவது
0: கிடையாது. Neither do we enter by any other saint.
1: வேற எந்த பரிசுத்தவானுடைய உத்தரவுல உள்ள போவது
0: கிடையாது. We don't need anybody's help to enter in there.
1: உள்ளே அங்க பிரவேசிக்க யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை.
0: Amen. Peter was just a man like us.
1: பேதுரு நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன்.
0: He has also entered in.
1: அவரும் உள்ள பிரவேசித்திருக்கார்.
0: So we are not banking on Peter and Paul and other saints.
1: ஆகவே பேதுரு, பவுல், மற்ற பரிசுத்தவான் இவங்களெல்லாம் நாம சார்ந்து இல்லை.
0: So we don't give importance to that.
1: ஆகவே அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.
0: We enter in through our high priest and his blood that was shed for us.
1: நம்முடைய பிரதான ஆசாரியன் நமக்காய் அவர் சிந்தின இரத்தம் அதன் மூலமாக தான் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: See, we must not reduce this Christian faith, this great faith, into some little religion.
1: பாருங்க, இந்த மாபெரும் கிறிஸ்துவ விசுவாசத்தை சாதாரண ஒரு மதமாக்கிட கூடாது. நாம்
0: we must not reduce these great things to these flimsy little things.
1: இந்த மாபெரும் காரியங்களை சாதாரண அல்ப காரியங்களாக்கி விட கூடாது.
0: No,
1: கிடையாது.
0: It is Jesus himself who has provided us the way.
1: இயேசுவே நமக்கு அந்த வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: So the author of Hebrews says the holiest or the holy of holies is prepared for us.
1: ஆகவே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார் மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, he says there is another thing that is prepared, God has prepared for us, that is a liberty to enter in through the blood.
1: இரண்டாவதாக இரத்தத்தின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு விடுதலையை அவர் நமக்கு உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: A liberty and a right to enter into the holy of holies through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Once again, let me emphasize the authority that allows us into the presence of God is no less than God himself.
1: பாருங்கள், மறுடி இதை சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திலே நம்மை நுழைவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர் தேவனேதான், வேற யாரும் கிடையாது.
0: The admission rights belong to God.
1: பாருங்க, உள்ள அனுமதிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
0: No saint, nobody's got it.
1: எந்த பரிசுத்தவானும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
0: He says, if you come in this way, I will get you, I will let you in.
1: தேவன் சொல்லுகிறார், இந்த வழியா வந்தா நான் உன்னை உள்ள விடுவேன்.
0: I have prescribed the way.
1: வழியை நானே சொல்லியிருக்கேன்.
0: What is the way?
1: என்ன வழி?
0: It is called a new and a living way.
1: அதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று
0: அழைக்கப்படுகிறது. How did he inaugurate this new and a living way?
1: இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எப்படி திறந்து வைத்தார்?
0: Through the veil that is the flesh.
1: மாம்சம் என்னும் திரையின் ஊடாக.
0: What does that mean?
1: அதன் அர்த்தம் என்ன?
0: It means when his flesh was rent on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When his flesh was rent for us.
1: நமக்காக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When it was torn into pieces.
1: அது
0: When he suffered there in his body.
1: தம்முடைய சரீரத்தில் அவர் பாடுபட்டபோது.
0: When he shed his blood there on the cross of Calvary.
1: சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது.
0: Through the veil that is his flesh, he opened this new and a living way.
1: அவருடைய மாம்சமாகிய திரையினோடாக புதிய ஜீவனமான மார்க்கத்தை திறந்தார்.
0: Through the blood he has made it.
1: இரத்தத்தின் மூலமாக அவர் செய்திருக்கிறார்.
0: It mentions it very specifically.
1: குறிப்பாக சொல்றாரு பாருங்க.
0: By the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
0: A new and a living way has been consecrated.
1: புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Through the veil. Through the flesh.
1: மாம்சத்தின் வழியாய்.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The blood procures the admission for us.
1: இரத்தம் தான் உள்ளே நுழைக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கிறது.
0: Why?
1: Yeah.
0: What is there in that blood?
1: அந்த இரத்தத்துல என்ன இருக்கு?
0: What does that blood say?
1: அந்த இரத்தம் என்ன கூறுகிறது?
0: As we enter in, the blood says.
1: உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இரத்தம் சொல்லுகிறது.
0: The blood of Jesus is speaking there, remember?
1: ஞாபகம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: It is speaking better things than the blood of Abel.
1: ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை பேசுகிறது.
0: What is it speaking?
1: அது என்ன பேசுகிறது?
0: It is speaking saying that his punishment has already been given.
1: அவருடைய தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அது பேசுகிறது.
0: His death, the punishment of death has already been given.
1: அவருடைய மரண தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
0: And God says, when?
1: தேவன் கேட்கிறார், எப்போது என்று.
0: What is the proof?
1: அதுக்கு ஆதாரம் என்ன?
0: The blood is the proof.
1: ரத்தம் தான் ஆதாரம்.
0: Life is in the blood.
1: உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: The blood was shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood is kept in the very presence of God.
1: ரத்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And the blood says, yes, here is the proof that his sins have been taken care of. His punishment has been already given. His death has already been given to him.
1: அவருடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தண்டனை முடிந்து விட்டது. அதுக்கு ஆதாரம் இதுதான் என்று ரத்தம் அங்கே பேசுகிறது.
0: The blood is speaking that.
1: ரத்தம் அதை பேசுகிறது.
0: That is why we enter in, my friend.
1: ஆகவே தான் நாம் உள்ளே நுழைகிறோம் நண்பர்களே.
0: So now we have the liberty.
1: இப்போது அந்த உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The blood is saying he's all right, he can come in.
1: ரத்தம் சொல்லுது அவர் சரியா இருக்கார், அவர் உள்ள வரலாம்.
0: Why does it say that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: It says it because we have put our faith on Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியால அப்படி சொல்லுகிறது.
0: Anybody that enters in believes in the cross and what Jesus has done there through his shed blood.
1: அங்கே உள்ளே நுழைகிற யாரானாலும் சரி, இயேசுவையும் கல்வாரி சிலுவையில் செய்த காரியங்களோட சிந்தப்பட்ட ரத்தத்தையும் விசுவாசிக்கிறார்கள்.
0: That is the only way to come to God.
1: தேவனுடைய வருவதற்கு அது மட்டும்தான் வழி.
0: Jesus said, I am the way.
1: இயேசு நானே வழி.
0: That is the new and a living way.
1: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம்.
0: There is no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: So those who believe in Jesus believe that Jesus has provided the way through his shed blood, through his death on the cross.
1: ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாய், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: And that is how they can enter.
1: அப்படிதான் உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: So first of all, the Holy of Holies is prepared for us as a dwelling place.
1: மகாபரிசுத்தலம் நாம் வாசம் பண்ணும் இடமாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, God has given us the right and the liberty to come in and dwell there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே தங்கி இருக்கும்படியான உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: Thirdly, God has provided a new and a living way, he says.
1: மூன்றாவது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறது.
0: That is what I just explained now.
1: அதை தான் இப்போது நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்.
0: Through the flesh means through the death on the cross.
1: மாம்சமாகிய திரையின் வழியா என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக.
0: The blood that was shed there.
1: பிறகு அங்கு சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: Fourthly, he says, we have a great high priest also provided for us by God.
1: நான்காவதாக தேவன் நமக்கு மகா ஆசாரியர் ஒருவரையும் கொடுத்திருக்கிறாரா?
0: Having a high priest over the house of God.
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால்.
0: Jesus is our high priest.
1: இயேசு தான் நம்முடைய பிரதான ஆசாரியர்.
0: God has provided us a high priest.
1: தேவன் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனை கொடுத்திருக்கிறார்.
0: You see, the priests in those days, in the Old Testament days, that entered into the holy place.
1: பழையற்பாட்ட நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆசாரியர்கள்
0: they couldn't go into the holy of holies
1: அவங்கலாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது
0: only the holy place
1: பரிசுத்த ஸ்தலம் மட்டும்தான்
0: just outside the presence of god
1: தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வெளியே
0: for that they have to be sprinkled with blood
1: அதுக்கே அவங்க மேல ரத்தம் தெளிக்கப்படணும்
0: and also they have to be related to aaron that they have to be descendants of aaron
1: அது மட்டுமல்ல அவங்கலாம் ஆரோனுடைய சந்ததியாரா இருக்க வேணும்
0: you just can't enter in
1: சும்மா அப்படியே நுழைய முடியாது
0: you know all the tribes of israel can't just enter in
1: இஸ்ரவேல் கோத்திரத்து எல்லா மக்களும் உள்ள போக முடியாது
0: only the sons of aaron
1: ஆரோனுடைய குமாரர் மட்டும்தான்
0: with the blood and through the blood
1: ரத்தத்தை கொண்டு ரத்தத்தின் மூலமாக
0: that is all
1: அவ்வளவுதான்
0: their relationship to the high priest aaron is very important
1: ஆர் பிரதான ஆசாரியன் ஆரோனுக்கு ஆரோனுடைய சந்ததியா அவங்க இருக்கணும் அது ரொம்ப முக்கியம்
0: the question asked is who are you
1: கேள்வி கேட்பாங்க நீ யார் அப்படினு
0: you must say my ancestor is aaron
1: நீங்க சொல்லணும் என்னுடைய முற்பிதா வந்து ஆரோன் அப்படினு
0: and I am a priest
1: நானும் ஒரு ஆசாரி
0: because of my relationship to aaron I am a priest
1: நான் ஆரோனுடைய சந்ததி அவருடைய உறவினன் ஆகவே நான் ஆசாரியன்
0: That is how I enter in.
1: ஆகவே அப்படிதான் உள்ள நுழைறேன்.
0: The New Testament.
1: ஆனா புதிய ஏற்பாட்டிலே
0: believers
1: விசுவாசிகள்
0: we enter in through our relationship through our high priest Jesus Christ our Lord.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர் அவரோடு உள்ள உறவு நிமித்தமாய் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: When you enter in nothing else matters but your relationship with Jesus.
1: நீங்கள் உள்ளே நுழையும்போது வேற எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும்.
0: It is not important whether you are rich or poor.
1: நீங்க ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
0: Not whether you are educated or not educated.
1: நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை.
0: Not important what caste you belong to.
1: நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியம் இல்லை.
0: No.
1: கிடையாது.
0: When you enter in
1: ulle nulayumbodhu
0: the only thing that is asked of you is that who are you
1: anga ketkapadra ore kelvi nee yaar adha
0: what right do you have to enter in
1: ulle praveshika unak enna urime irukirathu
0: you say I belong to the high priest
1: நீங்க சொல்லலாம் நான் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமானவன்
0: I come on the basis of my relationship to him
1: அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதே அந்த உறவின் அடிப்படையிலே நான் வருகிறேன்
0: and I come on the basis of the blood
1: இரத்தத்தின் அடிப்படையிலே நான் வருகிறேன்
0: You see, this is a wonderful thing that God has provided for us.
1: தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது.
0: He has provided the Holy of Holies for us to dwell in.
1: நாம் வாசம் பண்ணும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: He has given us the right to enter in and to dwell in through the blood.
1: பிரவேசித்து அங்கே வாசம் பண்ணும்படி இரத்தத்தின் மூலமாய் உரிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: He has inaugurated and consecrated and opened a new and a living way for us to enter in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவரே ஏற்படுத்தி
0: வைத்தார். There is a high priest there.
1: பிறகு பிரதான ஆசாரியர் ஒருவர் அங்க இருக்கிறார்.
0: He is a living high priest.
1: அவர்தான் இன்றைக்கும் உயிர் வாழ்கிற பிரதான ஆசாரியர்.
0: He is standing there and saying yes he is allowed he is mine.
1: அவர் அங்க நின்று கொண்டு இவர் உள்ளவரா இவர் என்னுடைய சொந்தம்தான் அப்படி.
0: He is there to receive you.
1: அவர் உங்களை வரவேற்க அங்க இருக்கிறார்.
0: Now how many think you can enter in
1: எத்தனை பேர் இப்ப நினைக்கிறீங்க நீங்க உள்ள பிரவேசம்
0: the place is prepared
1: இடம் ஆயத்தம்
0: பண்ணப்பட்டது right is given
1: உரிமையும் கொடுக்கப்பட்டது
0: the way has been made
1: வழியும் ஏற்படுத்தப்பட்டது
0: and there is a person there welcoming you and opening the door for you
1: பிறகு அங்க ஒருவர் நின்று கொண்டு உங்களை வரவேற்று வாசலையும் திறந்து விடுகிறார்
0: now after you hear that you feel like entering in
1: இத கேட்ட பிறகு உள்ளே போகணும் போல இருக்கு
0: you want to dwell in
1: நீங்க உள்ள போய் வாசம் பண்ண
0: விரும்பறீங்க then he doesn't leave it at that he tells us four more things about how we are prepared to enter in
1: பிறகு அவ அப்படியே நம்மை விட்டு விடுவது கிடையாது உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் என்று நான்கு காரியங்களை சொல்கிறார்
0: first I told you about what god has prepared
1: முதலாவது தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று பார்த்தோம்
0: now we are going to talk about how god has prepared us to enter in and dwell in the presence of god
1: இப்போது தேவனின் பிரசன்னத்திலே பிரவேசித்து வாசம் பண்ண முடியும் தேவன் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் அதை பார்ப்போம்
0: about that here in these verses that I read to you
1: அதை குறித்து நான் வாசித்த இந்த வசனங்களிலே
0: first of all he says a true heart has been prepared
1: முதலாவதாக
0: we are prepared with a true heart
1: சுத்தமான இருதயம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும்
0: now even though the right is given and the place is there and the high priest is there and the new and a living way is there
1: பாருங்கள் இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்
0: உரிமை இருக்குது
1: உரிமை நமக்கு இருக்கிறது
0: but you can't just enter in just because all those things are there you have to be prepared to enter in
1: இந்த காரியங்களா இருக்கிறதுனால நீங்க சும்மா அப்படியே நுழைந்து விட முடியாது உள்ளே பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும்
0: the heart must be cleansed
1: இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும்
0: sin must be taken care of
1: பாவம் முதலாவது அகற்றப்பட வேண்டும்
0: that is why he says let us draw near with a true heart
1: ஆகவே தான் சொல்கிறார் உண்மையுள்ள இருதயத்தோடு சேரக்கடவோம்
0: the heart can be true only when it is cleansed by the blood of jesus
1: இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையுள்ளதாக இருக்க முடியும்
0: talking about the heart that is washed and is yielded to the power of the blood the cleansing power of the blood.
1: ஏசு கிருஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்தமண்ணப்பட்டது சுத்திகரிக்கிற அந்த வல்லமைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்த இதயத்தை குறித்து இது பேசுகிறது.
0: A true heart is not when you look at yourself in the mirror and say, well, I'm a pretty good person, I can enter in.
1: உண்மையுள்ள இதயம் சொன்னா உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து, ஆ நான் நல்லா தான் இருக்கேன், நான் உள்ள போகலாம் அப்படி சொல்றது கிடையாது.
0: Not judging yourself and saying, well, I'm fine, I'm a good person, I can go in.
1: உங்களை நீங்களே நிதானிச்சிட்டு, ஆ நான் நல்லா தான் இருக்கேன், நான் உள்ள போகலாம் அப்படி கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: The only right you have is through the blood.
1: உங்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை ரத்தத்தின் மூலமாக மட்டுமே.
0: The heart must be cleansed through the blood.
1: இதயம் ரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட வேண்டும்.
0: Sins must have been confessed.
1: பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
0: And the heart must have been cleansed by the power of the blood.
1: பிறகு இதயம் ரத்தத்தின் வல்லமையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
0: A true heart is a heart that God gives.
1: உண்மையுள்ள இதயம் என்பது தேவன் அருளும் இதயமாக இருக்கிறது.
0: God doesn't judge us by our perfection.
1: நம்முடைய
0: our performance,
1: நம்முடைய பூரணத்தை கண்டோ அல்லது நம்முடைய செயல்களை கண்டோ தேவன் நம்மை நிதானிப்பதில்லை.
0: He judges only by the covering of the blood.
1: ரத்தம் நம்மை மூடி இருக்கிறதா அதை கொண்டு மட்டுமே நம்மை அவர் நிதானிக்கிறார்.
0: Only if we are covered by the blood, then we can enter.
1: ரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் உள்ளே பிரவேசிக்கலாம்.
0: A true heart is something that God gives, and only through
1: கூடிய ஒன்று அது இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும்.
0: So God prepares us to enter in by giving us a true heart.
1: ஆகவே உண்மையுள்ள இதயத்தை நம்ம கொடுத்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: The second thing that God does to prepare us,
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்கிற இரண்டாவது காரியம்,
0: is that he gives in our hearts a full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: That is another thing that God gives.
1: தேவன் கொடுக்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
0: See, that is why I am amazed when people hesitate to enter into God's presence.
1: ஆகவே தான் பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே உள்ளே நுழைய மக்கள் தயங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
0: How can you hesitate?
1: எப்படி நீங்க தயங்கலாம்?
0: God has made everything ready.
1: தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
0: Then he comes and gives you a true heart.
1: பிறகு அவரே வந்து உண்மையுள்ள இதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: By cleansing your heart through the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்தின் மூலமா உங்களுடைய இதயத்தை
0: சுத்திகரிப்பார். Then after your heart is cleansed, he comes and gives you the full assurance of faith.
1: இதயம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அவரே வந்து கொடுக்கிறார்.
0: How does he give the full assurance of faith?
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எப்படி அவர் கொடுக்கிறார்?
0: When you come to know what God says about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அறியும் போது,
0: when you come to know the word of God,
1: தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது,
0: and when you confess it and make it your testimony,
1: அதை நீங்கள் அறிக்கை செய்து அதையே உங்கள் சாட்சியாய் மாற்றிக் கொள்ளும் போது,
0: that brings full assurance of faith.
1: அதுதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: This is not the full gospel.
1: இது கிடையாது பூரண சுவிசேஷம்.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: Full assurance.
1: பூரணமான நிச்சயம்.
0: Full boldness.
1: பூரணமான தைரியம்.
0: Full confidence.
1: முழுமையான நிச்சயம்.
0: No
1: Doubt, சந்தேகம், எங்களை, no fear, பயம், எந்தவிதமான சந்தேகங்களும் கிடையாது, full knowledge that God has taken care of all that. தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார் என்ற பூரணமானவர் அறிவு, the full assurance of faith. விசுவாசத்தின் பூரண நிச்சயம். Are you there, my friend?
0: How many of you are filled with full assurance tonight? எத்தனை பேர் இன்றைக்கு இரவு பூரண நிச்சயத்தால் நிறைந்திருக்கிறீர்கள்? Does your heart say, yes, I can enter in?
1: Does your heart rejoice in the blood of Jesus? உங்கள் இதயம் இயேசுவின் ரத்தத்திலே கழுவுகிறதா? Does your heart say, oh, thank you Lord for you have given me a new and a living way? தேவனே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று உள்ளே சொல்லுகிறதா? Does your heart say, thank you Lord for the holy of holies? உங்கள் இதயம் தேவனே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதா? Does your heart say, I must enter in because the holy, the high priest is there?
0: பிரதான ஆசாரியன் இருக்கிறார். ஆகவே கண்டிப்பா நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று
1: Then gives us a full assurance. பிறகு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: Then thirdly,
1: பிறகு மூன்றாவது,
0: it says, he, our hearts are cleansed.
1: நம்முடைய இருதயம் கழுவப்படுகிறது என்று சொல்லுகிறார்.
0: This is another way that he deals with us.
1: இந்த விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
0: He gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இருதயத்தை கொடுக்கிறார்.
0: But then after we get the true heart,
1: பிறகு உண்மையுள்ள இருதயம் நமக்கு கிடைத்த பிறகு,
0: many times we do still wrong.
1: பல சமயங்களில் இன்னமும் நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம்.
0: We sometimes commit sins.
1: சில சமயத்திலே பாவம் செய்து விடுகிறோம்.
0: We fall sometimes.
1: சில சமயத்திலே விழுந்து விடுகிறோம்.
0: We falter sometimes.
1: சில சமயத்திலே தவறுகிறோம்.
0: There are many shortcomings that we have.
1: பல குறைவுகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது.
0: It's a true heart. It's a true heart.
1: உண்மையுள்ள இருதயம் தான்.
0: It's a God-given heart.
1: தேவனால் கொடுக்கப்பட்ட இருதயம் தான்.
0: But this true heart sometimes needs to be cleansed again and again.
1: ஆனா இந்த உண்மையுள்ள இருதயம் சில சமயத்திலே திரும்ப கழுவப்பட வேண்டியிருக்கிறது.
0: And God provides the cleansing also from time to time.
1: அதை கழுவுவதற்கு வேண்டியதான காரியங்களையும் தேவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: That is why John says in 1 John 1:7.
1: ஆகவே தான் 1 யோவான் 1:7 யோவான் கூறுகிறார்.
0: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: This is not talking about an unbeliever.
1: இது ஒரு அவிசுவாசி குறித்து பேசவில்லை.
0: This is talking about a believer.
1: இது விசுவாசி குறித்து பேசுகிறது.
0: Some of you say, oh, believer sinning, brother.
1: ஐயோ, விசுவாசி பாவம் செய்கிறதா?
0: Yeah, he is talking about believers. Sometimes when they sin, he says, the blood of Jesus Christ cleanses us from all sin.
1: ஆ, விசுவாசம் பற்றி தான் பேசுறார். விசுவாசி சில சமயத்தில் பாவம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது.
0: He says, us. நம்மை
1: நம்மை அப்படின்றார் பாருங்க. நம்மை சுத்திகரிக்கும்.
0: He includes himself.
1: தன்னையும் சேர்த்துக்கிறார் அதுல.
0: Saint John.
1: பரிசுத்த யோவான்.
0: He says the blood of Jesus cleanses us.
1: அவர் சொல்றார் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us.
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: This great saint says it cleanses us.
1: மாபெரும் பரிசுத்தவான் சொல்றார் நம்மை சுத்திகரிக்கும் என்று.
0: Cleanses John.
1: யோவானை சுத்திகரிக்கும்.
0: Cleanses Paul.
1: பவுலை சுத்திகரிக்கிறது.
0: Peter.
1: பேதுருவை.
0: It cleanses you and I.
1: உங்களை என்னையும் அது சுத்திகரிக்கிறது.
0: All of us need the cleansing power of the blood from time to time.
1: நம் எல்லாருக்கும் இயேசுவின் சுத்திகரிக்கும் வல்லமை அவ்வப்போது தேவைப்படுகிறது.
0: If God gave us a true heart and then he gave us the full assurance of faith, very soon we will sin and lose the assurance of faith and will be afraid to enter in.
1: தேவன் உண்மையுள்ள இருதயத்தையும் விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு வெகு சீக்கிரத்திலே நாம் பாவம் செய்ய.
0: அதை மட்டும் கொடுத்திருந்தால் வெகு சீக்கிரத்தில் ஏதாவது பாவம் செய்த உடனே உடனே நிச்சயம் போயிடும். உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கும். வெளியே ஓடி வந்துருவோம். That is why he says I'll give you cleansing also.
1: ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நான் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறேன்.
0: Cleansing, continual cleansing.
1: தொடர்ந்து நான் சுத்திகரிக்கிறேன்.
0: Cleansed from an evil conscience, the Bible says.
1: வேதம் சொல்கிறது துர்மன சாட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: Cleansed constantly as we confess our sins.
1: பாவங்களை அறிக்கை செய்யும்போது தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: You are living in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கிறோம்.
0: Sometimes when you sin,
1: சில சமயத்தில் நீங்கள் பாவம் செய்யும்போது
0: makes you very uncomfortable.
1: அது உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குகிறது.
0: Puts fear in your heart.
1: உங்கள் இதயத்தில் பயத்தை உண்டாக்குகிறது.
0: Strains your relationship with God.
1: தேவனோடு உங்களுக்குள்ள உறவை துண்டிக்கிறது.
0: Unable to pray.
1: ஜெபிக்க முடியவில்லை.
0: Unable to enjoy your fellowship with God.
1: தேவனுள்ள ஐக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: What do you do?
1: நீங்கள் என்ன செய்வது?
0: Don't just get out.
1: சும்மா அப்படியே வெளியே போயிடாதீங்க.
0: Don't just walk away.
1: அப்படியே நடந்து போயிடாதீங்க.
0: Don't just walk away from the communion.
1: திருவிருந்த விட்டு வெளியே போயிடாதீங்க.
0: All those things are not the right thing to do.
1: இதெல்லாம் செய்வதற்கு சரியான காரியம்
0: இல்லை. What do you do when you feel uncomfortable?
1: இப்படி சங்கடப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: What do you do when you know that you have done wrong and it's not right?
1: பாவம் செய்து விட்டேன் இது சரியில்லை என்பதை உணரும்போது என்ன செய்ய வேண்டும்?
0: Confess.
1: அறிக்கை செய்யுங்கள்.
0: The blood of Jesus cleanses you from all your sins.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்.
0: Fourthly.
1: நான்காவது.
0: The body is also washed.
1: சரீரமும் கழுவப்படுகிறது.
0: With pure waters.
1: சுத்த ஜலத்தால்.
0: This is another fourth preparation that God gives us.
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்காவது காரியம் இது.
0: What does it mean by the body being washed with pure water?
1: சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்படுகிறது என்று சொல்கிறதே என்ன அர்த்தம்?
0: You see, the blood cleanses us from all our sins.
1: பாருங்கள், நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But Jesus said, you are clean by the words that I have spoken to you.
1: ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள்.
0: This is another kind of cleansing.
1: இது இன்னொரு வகையான சுத்திகரிப்பு.
0: Not the cleansing with the blood, it is the cleansing with the water of the word.
1: இது இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல, திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது.
0: It is a constant work of sanctification done in the believer through the word of God which cleanses him and makes him more and more sanctified and holy.
1: வசனத்தின் மூலமாய் விசுவாசி தொடர்ந்து எப்பொழுதும் சுத்திகரிக்கப்படுகிறார். அது அவரை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக அவரை பரிசுத்தமாக்குகிறது.
0: In all his life, in all matters of life and dealings, he is made holy by the word of God dealing with him, correcting him and washing him and cleaning him up.
1: வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வசனம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை திருத்தி அவரை கழுவி அவரை பரிசுத்தமாக்கிக்கொண்டே இருக்கிறது.
0: Now when you come to the Lord through the blood,
1: ரத்தத்தின் மூலமாய் கர்த்தரண்டை நீங்கள் வரும்போது,
0: you are washed with the blood,
1: நீங்க ரத்தத்தினாலே கழுவப்பட்டு,
0: covered with the blood,
1: ரத்தத்தினாலே மூடப்பட்டு விட்டீர்கள்.
0: And enter into the presence of God.
1: தேவனி சமூகத்திலே பிரவேசித்து விட்டீர்கள்.
0: And dwell there.
1: அங்கேயே வாசம் பண்றீங்க.
0: But then you got to grow a lot.
1: பிறகு நீங்க நிறைய வளர வேண்டும்.
0: Grow a lot in holiness and in purity.
1: பரிசுத்தத்திலும் சரி சுத்தத்திலும் சரி நிறைய வளர வேண்டும்.
0: How do we grow?
1: எப்படி வளருவது?
0: It's through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
0: The word of God is the thing that God uses in us to correct and to continually lead us into sanctification and a life of holiness.
1: நம்மை திருத்தவும் தொடர்ந்து நம்மை சுத்தமாக்கவும் பரிசுத்த பாதையில் நடத்தவும் தேவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தை தான்.
0: Now let us look at the two sets of four things.
1: இப்போ இந்த நான்கு காரியங்களா இருக்கிறதே இது இரண்டையும் நாம் பார்ப்போம்.
0: Now listen very carefully.
1: நல்லா கவனிங்க.
0: God has prepared four things.
1: தேவன் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: The holy of holies,
1: மகா பரிசுத்த ஸ்தலம்,
0: the right to enter there,
1: அங்கே நுழையக்கூடிய உரிமை,
0: and a new and a living way has been consecrated, dedicated.
1: புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And then the high priest is also given.
1: பிறகு மகா ஆசாரியரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
0: This is God preparing for us.
1: இது தேவன் நமக்காக
0: Then we are prepared so that we may come in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: We are given a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயம் கொடுக்கப்படுகிறது.
0: We have given the full assurance of faith.
1: பிறகு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது.
0: Then our heart is also continually cleansed from continually cleansed from sins time to time.
1: பிறகு நம்முடைய இதயமும் அவ்வப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறது.
0: Then the word of our God also is given to wash us and clean us.
1: பிறகு நம்மை கழுவி சுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: After telling us what God has done, four things that God has done, and after telling us there four things that God has done to prepare us.
1: தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்க நான்கு காரியங்களை சொன்ன பிறகு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்கு காரியங்களை வசனம் கூறுகிறது.
0: And then only he says let us draw near.
1: அதன் பிறகு தான் சொல்லுகிறார் நாம் உள்ளே பிரவேசிப்போம்.
0: So you must not just read the let us draw near alone. You must understand these things and only then he says let us draw near.
1: ஆக உள்ளே பிரவேசிப்போம் என்று அதை மாத்திரம் வாசித்து விட்டு விட கூடாது. இவை எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டும் உள்ளே பிரவேசிப்போம் என்று.
0: If he simply said let us draw near, many of us will run away.
1: நாம சும்மா உள்ளே பிரவேசிப்போம் சொல்லி இருக்கிற அதை வாஸ்தவம் சொன்னா நம்மள அநேகர் ஓடி போய் விடுவோம்.
0: Why does he say let us draw near?
1: ஏன் அவர் சொல்றார் உள்ளே பிரவேசிக்க வருவோம் என்று?
0: Let us draw near because he has prepared the holy of holies for us to dwell.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாசம் பண்ணும்படியாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because he has given us the right and the liberty to enter.
1: உள்ளே நுழையக்கூடிய உரிமை சாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because a new and a living way has been inaugurated through the cross.
1: சிலுவையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான பாதை நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because the high priest is there to welcome us.
1: மகா ஆசாரியர் நம்மை வரவேற்கும்படியாக இருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because we have a heart given to us by God, a pure true heart.
1: தேவனா நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மையுள்ள சுத்தமான இருதயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே சேரக்கடவோ.
0: Let us draw near because we have full assurance of faith that everything is all right.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் சேரக்கடவோ.
0: Let us draw near because our heart is cleansed from sins now and then.
1: இப்போ அப்போ நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சேரக்கடவோ.
0: Let us draw near because the word is cleansing us all the time and making us better and better.
1: வார்த்தை தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம்மை சிறப்பான மக்களாய் மாற்றுகிறது. ஆகவே நான் கேசேரக்கடவோ.
0: After hearing that you cannot stay out.
1: இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க வெளியே நிற்கவே முடியாது.
0: After hearing that how can you fear?
1: இதை கேட்ட பிறகு எப்படி உங்களுக்கு பயம் உண்டாகும்?
0: After hearing that you will draw near and you will draw in and you will live in and dwell in the very presence of God.
1: இதை கேட்ட பிறகு நீங்க கிட்டே வருவீர்கள் உள்ளே பிரவேசிப்பீர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வீர்கள்.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாகும்.
0: Amen.
1: Amen.
0: Now does it tell you does the words let us draw near mean anything to you?
1: இப்போது சேரக்கடவோம் என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் நிறைந்ததா இருக்கிறதா?
0: You know what let us draw near means?
1: சேரக்கடவோனா என்ன அர்த்தம் தெரியுமா?
0: I like the Tamil translation. It says what I want to say really.
1: நான் என்ன சொல்ல வரணும் அது தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா சொல்லுது பாருங்க.
0: Says what the Bible is really saying.
1: வேதம் எப்படி சொல்லுதா சரியா சொல்லுது.
0: சேரக்கடவோனா கடைசியா வந்து அரைவாயிடுவோம்னு. இங்க வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Not visiting.
1: சும்மா போய் பார்த்துட்டு வரது இல்ல.
0: Not coming once in a while.
1: எப்போதாவது வந்துட்டு போறது இல்ல.
0: Finally, don't be going here and there loitering. Come and arrive in the very presence of God. Don't be hesitating, don't be wondering. Come and arrive.
1: இங்க அங்கே போய் அலையாதீங்க, சுத்திட்டு இருக்காதீங்க, தயக்க வேண்டாம், சந்தேக வேண்டாம், பயம் வேண்டாம், வந்து சேருங்கள்.
0: This is your destination, your destiny. Arrival point. Come and arrive.
1: நீங்க வந்து சேர வேண்டிய இடம், கடைசியா வர வேண்டிய இடமே இதுதான்.
0: வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Look at the person next to you.
1: பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க.
0: சே வந்து சேந்திரு.
1: வந்து சேந்திருங்க நீங்க.
0: Into the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலேயே.
0: Oh, praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: What a wonderful thing it is to meditate on these things.
1: இந்த காரியங்களை தியானிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: You see, a lot of believers, the problem is that they never think about these things.
1: பாருங்க நிறைய விசுவாசியோட பிரச்சனையே இதெல்லாம் நினைப்பதே கிடையாது.
0: You know, because they never think about these things, there is no boldness and there is no confidence.
1: இதெல்லாம் நினைக்காதனால தான் ஒரு தைரியம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது.
0: Because these truths are not there, they have struggles.
1: இந்த சத்தியங்களா இல்லாதபடியால தான் அவ்வளவு போராடுகிறார்கள்.
0: Now let me share with you one more thing.
1: இப்போ இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து
0: just in the next few minutes and then we'll close.
1: அடுத்த சில நிமிடங்களே இதை சொல்லி பிறகு முடிப்போம்.
0: The 11th matter.
1: 11வது காரியம்.
0: The 11th thing that the Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் கூறுகிற 11வது காரியம்.
0: I'm going to just take maybe 7 or 8 minutes because that's all I have.
1: இன்னும் ஒரு 7 8 நிமிடங்களே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன்.
0: We don't have much time.
1: நேரம் நமக்கு அதிகம்.
0: But I will share it with you.
1: ஆனால் அது உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும்.
0: Victory over the devil through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுகிறோம்.
0: That is why I read Revelation 12:11. That is the key text.
1: ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12:11 வாசிதா அதான் முக்கியமான வசனம்.
0: But now let us read John chapter 12.
1: ஆனால் இப்போது யோவான் 12 அதிகாரத்தை நாம் வாசிப்போம்.
0: John chapter 12.
1: யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம்.
0: And verse 31-33.
1: 31-33 வரை.
0: It says, now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. And if I be lifted up from the earth, I will draw all men unto me. This he said signifying what death he should die.
1: இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: Now the cross, Jesus is talking about the cross here.
1: பாருங்க இங்க இயேசுவானவர் சிலுவை குறித்து பேசுகிறார்.
0: You know, he says if I be lifted up from the earth.
1: அவர் சொல்ற நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது.
0: He is talking about being lifted up on the cross.
1: சிலுவையிலே உயர்த்தப்படுவதை குறித்து இங்க பேசுகிறார்.
0: Verse 33 clearly says that this is talking about the kind of death he will die.
1: 33 சரியா தெளிவா சொல்கிறது தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: What will happen when he dies on the cross?
1: அவர் சிலுவையிலே மரிக்கும் போது என்ன நடக்கும்?
0: One of the things that will happen, he says, is that the prince of this world be cast out.
1: நடக்க போகிற காரியங்களில் ஒன்று இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான் என்று அவரே சொல்கிறார்.
0: You and I know that the devil is the prince of this world.
1: உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான்.
0: When Jesus dies on the cross, the prince of the world will be cast out.
1: இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்படுவான்.
0: How is it that the cross deals with the devil in that way?
1: பிசாசு இந்த அளவுக்கு புறமே தள்ளுகிற விதத்தில் சிலுவை எப்படி என்ன காரியத்தை செய்கிறது?
0: In what way is the cross the means of casting out this prince of this world?
1: சிலுவை எந்த விதத்தில் இந்த உலகத்தின் அதிபதியை புறமாக தள்ளக்கூடியதா இருக்கிறது?
0: See, we have to understand how the devil has power over people.
1: மக்கள் மீது பிசாசுக்கு எப்படி அதிகார வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: The devil has power and authority over people because of their sin.
1: மக்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் தான் அவள் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை இருக்கு.
0: If a man is not a sinner, the devil has no power over him.
1: ஒரு மனுஷன் பாவியா இல்லாவிட்டால் அவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை.
0: The Bible says all have sinned.
1: வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம்
0: செய்துட்டாங்க. All are under the power of the devil.
1: ஆகவே எல்லாரும் பிசாசின் வல்லமையின் கீழ் இருக்கிறார்கள்.
0: So the devil is the prince of this world because he has power over every person in the whole world.
1: ஆகவே உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறபடினாலே அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்.
0: He has power over people through sin.
1: பாவத்தின் மூலமாய் மக்கள் மீது அவன் அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
0: As long as their sin is not taken care of in the way that it should be taken care of, they will always be under the power of Satan.
1: மக்களுடைய பாவம் எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அப்படி அகற்றப்படாத வரையிலே எல்லாரும் பாவத்தின் வல்லமை பிசாசுடைய வல்லமையின் கீழாக தான் இருப்பார்கள்.
0: On the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே,
0: when Jesus died there and shed his blood,
1: இயேசுவானவர் அங்கே மரித்து தம் இரத்தத்தை சிந்தின போது,
0: when he was lifted up there on the cross,
1: கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்ட போது,
0: when his blood was shed,
1: அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட போது,
0: it was shed for the remission of our sins,
1: நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அது சிந்தப்பட்டது.
0: And that blood covers us.
1: அந்த இரத்தம் நம்மை மூடுகிறது.
0: God sees us as the ones that are covered by the blood of Jesus.
1: தேவன் நம்மை காணும்போது இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவளாய் நம்மை காண்கிறார்.
0: The devil is the great accuser of the brethren.
1: பாருங்க சகோதர பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இந்த பிசாசுதான்.
0: The devil has power because he accuses us night and day.
1: இரவும் பகலும் பிசாசு நம்ம மீது குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான்.
0: That is his job.
1: அதான் அவனுடைய வேலை.
0: But all of a sudden,
1: ஆனால் திடீரென்று,
0: when a person comes and believes that Jesus died for him,
1: ஒரு மனிதன் வந்து இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும்போது,
0: and that the blood was shed for him,
1: இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும்போது,
0: and puts his faith in Christ,
1: இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது,
0: and is saved,
1: அவர் ரட்சிக்கப்படுகிறார்.
0: Then what happens?
1: பிறகு என்ன நடக்கிறது?
0: The devil finds no accusation.
1: இப்ப குற்றம் சாட்ட பிசாசுக்கு ஒண்ணும் இல்லங்க.
0: That is why the apostle Paul says in Romans 8:34.
1: அதுவே தான் ரோமர் 8:34 ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்.
0: Who is he that condemneth?
1: நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
0: He says it is Christ that died, yea rather is risen again.
1: கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
0: Who is now at the right hand of God interceding for us?
1: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர்.
0: Which accuser is he talking about?
1: எந்த குற்றம் சாட்டுகிறவனை பற்றி அவர் பேசுகிறார்?
0: Which condemning person and he is talking about?
1: எந்து ஆக்கினைக்குட்படுத்துகிற மனிதனை பற்றி பேசுகிறார்?
0: There is only one person that does that.
1: ஒரே ஒரு ஆள் தான் அப்படி செய்கிறார்.
0: He is talking about the devil that accuses and condemns us all the time.
1: நாம் எப்பொழுதும் ஆக்கினைக்குட்படுத்தி குற்றம் சாட்டுகிற பிசாசை அவர் குறிப்பிடுகிறார்.
0: He says, who is he that condemneth?
1: அவர் சொல்கிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
0: It is Christ who died.
1: கிறிஸ்துவே மரித்தவர்.
0: His blood was shed.
1: அவருடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டது.
0: He took care of my sin.
1: அவருடைய பாவங்களை எல்லாம் சரி செய்தார்.
0: Therefore the devil has no right to condemn me.
1: ஆகவே என்னை குற்றப்படுத்த பிசாசுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது.
0: See the devil all of a sudden is landed without any power.
1: பாருங்க பிசாசு திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்ன விதமான அதிகார வல்லமை இல்லாம போய்
0: விட்டது. This is the way through the cross and what happened there, the prince of this world is cast out.
1: இப்படி தான் கல்வாரி சிலுவையின் மூலமாய் அங்கே நடந்த காரியம் மூலமாய் உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டான்.
0: Amen. He has been cast out from the thrones of many people's hearts and lives.
1: அநேக மக்களுடைய இருதயங்களிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தானே அதிலிருந்து அவன் புறமே தள்ளப்பட்டான்.
0: He has been the lord and master over them, dominating them. He has been cast out.
1: அவன் மீது ஆண்டவன் எஜமானமாய் இருந்து அவளை ஆண்டவன் தான் இப்போது தள்ளப்பட்டு விட்டான். The prince of this world has been cast out. உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு விட்டது. When the blood was shed, ரத்தம் சிந்தப்பட்ட போது, Sins have been forgiven. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. The greatest weapon was the weapon of accusation. மிகப்பெரிய ஆயுதமே அவனுடைய குற்றச்சாட்டுதல்.
0: It has been taken away from him.
1: அது அவனுக்கு பறிக்கப்பட்டு விட்டது.
0: He has no weapon to wield now.
1: இப்போது அவன் மிரட்ட ஆயுதம் இல்லை.
0: He is a devil without a teeth. The Bible says in Psalm 2.
1: பாக்ஸிங் மேட்ச்ல அவர் இருக்க பல்லெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Poor fellow can't chew on you.
1: பாவம் இப்போ உங்களை மெல்ல கூட முடியாது அவனால.
0: He just opens his mouth and roars. But if you look into the mouth as he is roaring, there is no teeth.
1: கர்ச்சிக்கும் போது கொஞ்சம் வாயுக்குள்ள பாருங்க பல்லே இருக்காதங்க.
0: Jesus has knocked out all his teeth.
1: இயேசு இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கிட்டாரு.
0: There is no power.
1: அவங்ககிட்ட வல்லமே இல்ல.
0: When you put your faith in Jesus.
1: நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது.
0: When you believe that his blood washes you.
1: அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறதுன்னு விசுவாசிக்கும்
0: போது. Devil has no grip on you.
1: பிசாசு உங்கள் மீது பிடி இல்லை.
0: He cannot put his claws on you and hold you.
1: அவன் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை பற்றிக் கொள்ள முடியாது.
0: No, nothing can hold you.
1: முடியாது. எதுவும் உங்களை பற்றிக் கொள்ள முடியாது.
0: So this world has been cast out
1: in the ulagathin adipadi purame thallapattu
0: from the throne of your heart
1: ungal iriya simhasanathil irundhu
0: for everyone that believes in Jesus the prince of the world has been cast out
1: yesu viswasikkira ovvoru iriyathilirundhu indha ulagathin adipadi puramai thallapattu vittu
0: now in the throne of your life and my life Jesus is lord and
1: ippozhudhu ungaludaiya ennudaiya vaalkai simhasanathile yesuve aandavarum rakshagarumai vittirukkira
0: we have victory over this accuser
1: indha kutthal saattrin meedhu naam vetri pettirukkirom
0: we say like the apostle paul
1: apostle paul pole naam sollugirom
0: who is he that condemneth
1: அக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
0: We don't say, oh, he is condemning me.
1: ஓ அவன் என்ன அக்கினிக்குட்படுத்திட்டே இருக்கான் நாம சொல்லுவோம்.
0: We don't let him come and chase us.
1: அவன் வந்து நம்ம துரத்த நாம என்ன கொடுக்கிறது?
0: We are looking for him.
1: நாம தான் அவனுக்காக பார்த்துட்டு இருக்கோம்.
0: அவன் எங்க நம்ம தேடி இருக்கான்? எங்க அவன்? Where is he?
1: எங்க அவன்?
0: Who is he that condemns?
1: அக்கினிக்குட்படுத்துறவன்
0: யார்? That is our attitude.
1: அதுதான் நம்முடைய
0: மனம். We are challenging him.
1: நாம் அவனுக்கு சவால் விடுகிறோம்.
0: Can you condemn me?
1: நீ என்ன குற்றப்படுத்த முடியுமா?
0: Can you challenge what the blood of Jesus has done?
1: இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிறதை சவால் விட முடியுமா?
0: Can you say that I'm not washed enough?
1: நான் போதுமான அளவு கழுவப்படவில்லை என்று சொல்ல முடியுமா?
0: Can you say that I'm not clean?
1: நான் சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியுமா?
0: Can you say that?
1: நீ அப்படி சொல்ல முடியுமா?
0: The devil stands there without any accusation.
1: பிசாசு அப்படி சொல்லும்போது குற்றம் சாட்ட ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான்.
0: Rejoice.
1: களிகூருங்கள்.
0: Rejoice in who you are.
1: நீங்கள் யார் என்பதை மனதிலே கலிகூருங்க.
0: Let's stand up together.
1: நாம் எல்லாரும் எழுந்து.
0: And lift up our hands and rejoice.
1: கரங்களை உயர்த்தி நாம் கலிகூருவோம்.
0: Amen.
1: Amen.
0: Praise God and rejoice.
1: கர்த்தரை துதித்து மகிழுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: For what the blood of Jesus has done for you.
1: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அது நிமித்தமாய்.
0: Rejoice.
1: மகிழுங்கள்.
0: Amen.
1: Amen.
0: You are righteous.
1: நீங்கள் நீதிமான்கள்.
0: In the sight of God.
1: தேவனுடைய பார்வையில்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Oh, praise you Jesus.
1: Oh, நன்றி கர்த்தாவே.
0: Praise you Jesus.
1: நன்றி இயேசுவே.
0: Praise you Father.
1: நன்றி தகப்பனே.
0: Thank you Lord.
1: நன்றி கர்த்தாவே.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Praise you Jesus.
1: ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே.
0: Praise you Father. Lift up your hands and say,
1: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
0: I have been given the right to dwell in God's presence.
1: தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Everybody, I have been given that right to dwell in the presence of God.
1: எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: I have right to enter.
1: உள்ளே பிரவேசிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது.
0: The way is open.
1: வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: High priest is there.
1: மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: I have a true heart.
1: உண்மையுள்ள இதயம் எனக்கு இருக்கு.
0: Full confidence and assurance.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கு.
0: The cleansing of the heart.
1: இதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
0: And the cleansing of the body with the washing of the water.
1: சரீரமும் ஜலத்தால் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: And the high priest is there to welcome me.
1: என்னை வரவேற்க மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: Oh, that is my dwelling place.
1: ஓ, அதுதான் நான் வாசம் பண்ணும் இடம்.
0: I live in him.
1: நான் அவருக்குள் வாழ்கிறேன்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம். Clap your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Praise him.
1: அவரை துதியுங்கள்.
0: Oh, praise you Jesus.
1: ஸ்தோத்திரம் உண்டு.
0: Praise you Lord.
1: Oh, ஸ்தோத்திரம்.

0: இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இருக்கிறது, அதை அனுபவியுங்கள். அது எங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

0: சுகத்திலிருந்து இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டி எழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியாராகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் எம்டி மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக்க எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் அகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும் பாடல்கள் எழுத உதவிய ரெவரன் டட்லி தங்கையா, பாஸ்டர் ஜான் செபராஜ், பாஸ்டர் ஜொனத்தன் மற்றும் பாஸ்டர் ரேச்சல் ஜானிற்கு ஆண்டவரின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஷெல்டன் பெங்கரா அவர்களுடைய பாடல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சீரிக்காக ஜெபித்து துணை நின்ற என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரெவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜொஷாயா பால் மற்றும் நேபன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவின் மேல் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம், திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும், ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உம்முடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நர்மையான ஒளிநாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவின் நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே,

0: கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம ஆராதனை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காணிக்கு கொடுக்கறது, பைபிள் படிக்கிறது, இல்லை கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறது, இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது பக்தி வாழ்க்கை, இது எல்லா மதத்துலேயும் இருக்குது. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? வாட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் த கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த விசேஷத்தன்மை என்ன? நாம் இப்போ ஒரு சாப்டரை வாஸ்தவம் இல்லையா, 1 வசனத்திலிருந்து யோவான் 15:1-11 வரலாம் வாஸ்தவம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் அதில் யூ ஆர் த பிரான்ச்சஸ். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நீங்கள் அங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கணும். நான் செடி, நான் இங்கே இருப்பேன், நீங்கள் கொடியெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்து என்ன செய்யணும்? தரிசித்து கொண்டே இருக்கணும். அப்படி தானே ஒரு பெரிய ஒரு நபர்னால் அப்படி தானே எல்லோரையும் ஒன்றோட ஒன்று உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் இப்போ பல மதங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்களை பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு. நான் கூட நிறைய இந்த யூடியூப்லாம் ஒரு சில அதாவது அதர் ரிலீஜியன்ஸில் உள்ள ப்ரீச்சர்ஸை பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு நாம் போட்டால் கூட ஒரு கூட்டம் வரும். சும்மா சாதாரணமாக ஒரு பேன்சின் சட்டிங்க கிடச்சதுன்னு தூக்கி போட்டு வந்துட்டுன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்லை, அப்படி தானே? அந்த மத தலைவர்களுடைய, அந்த ஆன்மீக தலைவர்களுடைய அந்த தோற்றம், அவங்க போட்டிருக்க உடை, அதற்கென்று ஒரு உடை உருவாக்கிறாங்க. உருவாக்கி அதை அதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு சீட்டில் உட்காந்து அது அது அவங்களுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் தூரமாக தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக வர முடியாது. ஏன்னா அப்போ இவருக்கு அவருக்கு வித்தியாசமெல்லாம் போடுறேன்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, தம்முடைய சீடலை பார்த்து நான் கொடி, நீங்களாம் செடி. சரிதானே? மாற்றி சொன்னா கவனிக்கிறார் பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற, நீங்கள்லாம் யூ ஆர் த பிரான்சஸ். நாம் எப்படி இருக்கணும்? வி மஸ்ட் பி டுகெதர், யூ மஸ்ட் அபைட் இன் மீ, யூ மஸ்ட் பி வெல் அட்டாச் வித் மீ. ஒன்றா இருக்கணுங்க, நீங்கள் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்? 4 வசனம் 5 வசனம் வாஸ்தவம் பார்க்கும் பொழுது, தென் யூ வில் கிவ் மச் ஃப்ரூட். நீங்களும் நான் ஒன்றாக இருந்தால் கனி கொடுப்போம். நல்லா கவனிஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னங்க? இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? கோயிலில் இருக்கிறாருங்க. அவரை பார்க்கணும்னா கோயில் திறக்கணும், நம்ம போகணும் இல்லையா? ஃபாதர் வந்து என்ன பண்ணுவார்? ப்ரீஸ்ட் வந்து இல்லை பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறத நமக்கு அறிவிப்பார். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் யோவான் 1:20 சொல்கிறதுக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை வணங்குகிறவர்கள், இல்லைன்னா அவரை நம்புகிறவர்கள் இல்லை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொள்ள, தோஸ் ஹூ ஆர் ரிசீவ்ட், தோஸ் ஹூ ஆர் அக்செப்டட், பெற்றுக்கொண்டோம். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெரி சிம்பிள், நானும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வி ஹேவ் டு பி க்ளோஸ்லி கனெக்டட் வித் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன், அப்படி இல்லை. அதனால் கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இறங்கி வாரோம், இறங்கி வாரோம், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அங்கே இருந்தால் தானே வெளிப்படுவார், இறங்கி தான் வர வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் இறங்குன்னு என்ன பண்ணுறாங்க, இறங்க சொல்கிறாங்க. ஏணி வச்சா தானே இறங்க முடியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாமும் இயேசுநாதரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போது நீங்கள் கிறிஸ்தவல் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி, இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், டூ யூ ஹாவ் திஸ் கன்விக்ஷன்? இயேசுநாதரோடு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? டூ யூ ஹாவ் தட் ஃபெய்த்? அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோங்கிறது வந்து முழுமையான உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவரும் நாம் ஒன்றாக இருந்தால் அதுக்கு எப்படிங்க அடையாளம்? இப்போ வந்து இயேசுநாதர் உங்களோட இருக்கிறான்னு கேட்டால் ஒரு கிறிஸ்தவர் என்ன சொல்லுவார்? ஆமாம், இருக்கிறாரு. அப்போ அது எங்கே இருக்கிற காம்பிங்கன்னு சொன்னால் காம்பிப்பாங்களா? காம்பிக்க முடியுமா? இதெல்லாம் விசுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இயேசுநாதர் இருந்தால் வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உண்டு, வேறு விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் உண்டு. இயேசுநாதர் ஒரு மனிதரோட ஒன்றாக இருந்தால், இப்போ நம்ம குறைந்தபட்ச சில அடையாளங்களை பார்க்க போகிறோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பட் டீப் ட்ரூத் அப்படிலாம் பார்க்க போகிறதில்ல. முதலாவது, நீங்கள் கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை உடையவர் என்ற அர்த்தம், நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்னும் நீங்கள் யாராக மாறல, நாட் அட் யூ ஹவ் பிகம் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ மாறலை. மாறி இருந்தால் உங்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவார்? காலையில் எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார், பைபிள் படிக்க வைப்பார், வசனங்களெல்லாம் நம்ப வைப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்? டெய்லி நீ யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்தம் தருவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போய் வாங்கிக்கன்னு சொல்வார். அவங்க வழியாக நான் அற்புதம் செய்வேன், அதை போய் பெற்றுக்கன்னு சொல்வார். அப்படியா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதரோடு இருந்தால் அப்போஸ்தலர்களின் 10:32 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் வல்லமை நிறைந்தவராக இருந்த பொழுது அவரே அந்த காலத்தில் என்னதான் பண்ணிட்டு இருந்தார், எப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது மட்டும் இல்லை, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நன்மை செய்தவர் நம்ம கூட வந்து செட்டில் ஆயிட்டாருன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க, நன்மை செஞ்சிருக்கணுங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் அதாவது எவிடன்ஸாக சொல்ல போகிறேன், ரொம்ப கண்டுபிடிக்கிற கடமை. இயேசுநாதரோடு நீங்கள் இணைந்திருந்தால் அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ சபைகளும், கிறிஸ்தவ போதர்களும் நம்மை இயேசுநாதரையும் பிரிக்கும் விதமாக ஊழிய செய்கிறாங்க. ஒருபோதும் அவர் நம்ம ஒன்றாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க இடையில் வந்து நிற்கிறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்றுத்தருவோம், நாங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு நன்மை வரும், நாங்கள் கட்டின கட்டடத்துக்குள்ளே இயேசுநார் தங்கியிருப்பார், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவர் பக்கத்தில் போக மாட்டேங்கிறார். இது மறைமுகமான ஒரு பிசாசனுடைய வேலை. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை செய்வார்கள் நம்பிக்கை வேணுமா, நான் வரேன் வாக்குத்தத்தோடு வரேன், இன்றைய உங்களுக்கு அற்புதம் நடக்குமா, நான் வந்து என்ன செய்கிறது அனௌன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெபம்னா நான் ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் நாங்கள் வந்து ஜெப கோபுரம் கட்டி வச்சுருக்கிறோம், அப்புறம் நாங்கள் ஜெப வாசலை திறந்து வச்சுருக்கிறோம், ஜெப மலையை வாங்கி வச்சுருக்கிறோம், ஜெப கோபுரத்தை எழுப்பி வச்சுருக்கிறோம். அங்கே யார் இருக்கிறார், அவர் இருக்கிறார், யார், இயேசுநாதர். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் சமீபத்தில், இது உங்களுடைய தாய் வீடு போல், நான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதுக்கு ப்ரேயர் டவர்னு பேர் வச்சுருக்கிறேன், அது உங்களுடைய, வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அது அவருடைய வீட்டை சொல்லியிருக்கணும், ப்ரேயர் டவரில் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும், தாய் வீடுனா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் மிச்சம் இருக்காது, அப்புறம் அள்ளிட்டு போயிடுவாங்க. அவன் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நான் ஒரு ப்ரேயர் டவரை கட்டியிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுப்பீங்க, அங்கே என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இவர் ஷாப்பிங் பண்ணி வாங்கினதில்லை, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரன் இருக்குது, ஏதாவது மாப்பிள்ளை வேணால் வாங்க, பொண்ணு வேணும்னா வாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இது என்ன இயேசுநாதருடைய அற்புதம் வல்லமை, இதெல்லாம் என்ன க்ரோசரி கடையில் வாங்குறது மாதிரியா, லெஷா மாலில் போய் வாங்குற மாதிரியா, அங்கே வச்சிருக்கோம், நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான், ஆளுக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்து என்ன பண்ண வேண்டியதான், வந்து எடுத்துகிட்டு போங்க. தாய் வீடுன்னு சொன்னால் எதை சொல்லிக்கணும், நம்ம வீட்டை சொல்லிக்கணும், வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஆக இன்றை அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ அங்கே போனால் நமக்கு அபிஷேகம் கிடச்சிரும், அங்கே போனால் வல்லமை கிடச்சிரும், அங்கே போனால் அற்புதம் கிடச்சிரும், அங்கே போனால் அதிசயம் கிடச்சிரும், அங்கே போனால் நம்ம பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும், பொண்ணு கிடச்சிரும், அப்புறம் என்ன என்ன கிடைக்காம இருக்கும், வேலை வேணுமோ அங்கே கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு இடத்த காட்டுறாரு, இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிசாசம் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை இயேசுநாதர் பக்கம் போக விட மாட்டேங்கிறான். இயேசுநாதர் இடத்துல போய் நாம் பெற வேண்டியதெல்லாம் இவர் வழியாக தான் புற போக வேண்டியிருக்கு. இவர் கட்டின ஜப கோபுரம், இவர் கட்டின ஜப பேளை, அதுக்கு இதுன்னு ஊர்பட பேர் வச்சுருக்கிறாங்க, மலை கதை கலை தலை அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணணும், பிசாசார் நீ போயிடாத, போய் இயேசுநாதர் பக்கம் போகிற, உனக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட போ, அவர் உனக்கு என்ன செய்யார், எல்லாம் வாங்கிட்டு நீ என்ன செய்யார், நம்ம பெரிய பெரிய அமைச்சர்கள்ட்டலாம் என்ன செய்யணும், பொருசலாக போக முடியாது இல்லையா. இப்போ நாளைக்கு நானே நினச்சி எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், நரேந்திர மோடி பிரதமர் இருக்கிறார், அவரை போய் நேரடியாக சந்திக்க முடியுமா, முடியாது. அவர் கட்சி ஆள்களெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அங்கே தான் அந்த தட்ஸ் அ பிகினிங், அங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா என்ன நடக்கும், அன்னைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை நீங்கள் சொல்ல முடியும், நீங்கள் சில சபைகளில் கெஞ்சோ கொஞ்சம் கெஞ்சுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், கடந்து போன வாரத்தை நினைத்துப்பார், கடந்த மாதத்தை நினைத்துப்பார், கடந்த வருஷத்தை எத்தனை எத்தனை கர்த்தருக்கு நன்மை, நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லி யாரும் மகிமைப்படுத்த, இவ்வளோ வரவே வராது சொல்கிறது, இருந்தால் தானே வரும். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஆறுதல் பரிசு கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவார், யோசி யோசி யோசித்து வந்து என்ன பண்ணுவார், என்னையோ நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை நினைவு. சிலர் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ஆண்டவர்லாம் எனக்கு செய்தவைகள்லாம் சொன்னால் நேரம் பத்தாது அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன செய்யணும், கப்பிச்சு பண்ணி அடங்கி உட்காந்துடுறேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வி வில் ஹாவ் த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆண்டவர் இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்கணுங்க, ஃபிசிக்கலாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், என் வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார். அதனால தான் பழைய பழம் என்ன படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன், அவரை பாடுவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக அவர் செய்த நன்மையை நீ மறவாதே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. சொல்ல இருந்ததில்ல, இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமே, அவர்களெல்லாம் தூரத்தில் தான் கர்த்தரை பார்த்தாங்க. நாம் வந்து க்ளோஸாக பார்க்குறது வாய்ப்புட்டுருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன? டக்குனு கூட எழுப்பி, நீ கிறிஸ்தவர் சொல்கிறீங்களே, இல்லை ஒரு 10 நன்மை சொல்லுங்கள் இயேசுநாதர் செஞ்சதை. சரி, ஸ்பிரிச்சுவலாக தான் சொல்ல வேண்டாம், ஃபிசிக்கலாக தான் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணார், உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணார், உங்கள் வியாபாரத்தில் என்ன பண்ணார், உங்களுடைய தொழில் என்ன பண்ணார், உங்களுடைய வேலையில் என்ன பண்ணார், சொல்கிறதுக்கு இருக்கணுங்க. அவர் இருந்தால் செஞ்சிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்விலே தேவைப்படுகிற அத்தனையும் அவர் செய்வார்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்டதெல்லாம் அவர் தந்துருவார்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சொல்லும்படியாக பல நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இன்னும் நாம் என்ன செய்யல, வி ஹேவ் நாட் பீன் கனெக்டட் வித் கிரைஸ்ட். அவர் வந்து என்னுடைய வாழ்விலே எனக்கென்று இருக்கிற சில தேவைகளுக்கு மத்தியில் சைலண்டாக இருக்கிறார்னா அது என்னங்க வாழ்க்கை? செய்ய முடிந்த ஒருவர் நமக்கு தேவையான ஒரு சிறுநன்மை கூட செய்யலனா, அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் சொல்லுவதற்கு சில நன்மைகளுடைய பின்னணி இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளோ சொல்லலாம், என்னை ரட்சித்தார், எனக்கு மனதிரும்புதலை கொடுத்த, வாழ்க்கையை மாற, என் சுபாவத்தை மாற, எண்ணத்தை மாற, நினைவை மாற்றினார், எவ்வளோ சொல்லலாம், அது ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கலாகவும் சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக நிறைய நடக்கும். செலவெல்லாம் அது ஒரு பெருசாக வெறிபிக்கார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் நன்மை செஞ்சாருங்க. ஆனால் அது 10 ரூபாய் அவர் தான் செய்தார் எனக்கு தெரியும். என்னங்க சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் வெயிட்டாக சொல்ல வேண்டாமா, இது ஆண்டவருக்கே கிட்ட பேரில் 10 ரூபாய் கொடுத்தாருன்னு. அந்த நிலைமையில் அது பெரிய விஷயங்க. ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சைக்கிளுக்கு காற்று அடைக்கிற எனக்கு காசு இல்லைங்க, சைக்கிள் எடுத்து வெளியே வர ஒரு 20 காசு கிடக்குது. இப்போ 20 காசு நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொல்லுவேன் அந்த காலம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த 20 காசு கிடைப்பது கர்த்தர் காரணம் சொல்கிறேன். எனக்கு அந்த 20 காசு கூட வழி இல்லையே, நான் அந்த சைக்கிளுக்கு காட்டடைக்கலாம் நான் போக முடியாது. அப்போது இவ்வளோவரிய கடவுள் உனக்கு அப்படியே ஒரு பெரிய காரையை வாங்கி கொடுக்கலாமே, போயும் போயும் காட்டடைக்க 20 காசு கொடுத்தாரு சொல்கிறது வெக்கமில்லை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது 20 காசாக இருந்தாலும் தெர் இஸ் கம் ஃப்ரம் காட். நான் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சாப்பாடு இல்லாத வேலையில் என்ன ஒரு தக்க ஜப கொடுத்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்ட வசதி உள்ளவங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களே வாழ்க்கையில் போராடிட்டு கிடக்கிறவங்க, அவங்க என்ன கூப்பிட்டு பிரசங்க பண்ணுற கூப்பிட்டாங்க. நான் பசியோடு பசின்னா அது அதாவது கம்பல்டு ஃபாஸ்டிங், வேற வழி இல்லை, அதனால் ஃபாஸ்டிங். அந்த பின்னணியில் போய் நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணியாச்சு, பிரசங்க பண்ணி முடித்தவுடனே எனக்கு எதாவது தரணும்னு அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர் அந்த பக்கத்தில் தேர அவர் 5 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டு வர்றார். காணாமல் போன காசக பைபிளில் ஒரு அம்மா கண்டுபிடிச்சாங்களா, இந்த அம்மா இந்த பக்கம் தேடினா அவங்க 2 ரூபாய் கண்டுபிடிச்சாங்க. எனக்கோ 7 ரூபாய் எனக்கு கிடச்சி போச்சு. 7 ரூபாய்க்குள்ளே தான் அன்றைக்கி நைட்டில் எனக்கு சாப்பாடு. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் 7 ரூபாய்க்கு ஒன்றுமே ஒரு பரோட்டா கூட ஒரு இட்லி கூட கிடைக்கும். அன்றைக்கு அந்த 7 ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி அந்த இரவில் 10 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டேன். ஆண்டவரே நீ இந்த 7 ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன். கொடுத்தாலும் கொடுத்தாரு, ஒரு மூட்டை அரிசியை கொடுத்துருவோம்ல, அவ்வளோ பெரிய தேவர் ஒரு லாரி ஃபுல் லோடை கொண்டு இறக்கியிருக்கலாம். இல்லை அது ஒரு சின்ன விஷயமா, அன்னைக்கு எனக்கு அவ்வளோதான், நீ வனாந்திரத்தில் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு மண்ணா மட்டும்தான், அவ்வளோதான், பிரியாணி கிரியாணி நூடுல்ஸ் கில்ஸு ஷவர்மெல்லாம் கிடைக்காது. ஆனால் அது ஆண்டு விடத்தில் வந்தது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நன்மை செய்கிறவர். எத்தனையோ காலகட்டங்களில் அவர் செய்த நன்மைகள் சின்னவைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இது அவர்தான் செய்தார். பல சூழல்களை கடந்து போவதற்கு தேவன் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது இது அவர் தான் செய்தார். திஸ் திங் ஹேஸ் ப்ரொசீடட் ஃப்ரம் காட் அப்படி சொல்ல முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நன்மைகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் நாம் விசுவாசத்தில் வாழ்ந்துட்டே இருக்கிற என்னையாவது ஆண்டவர் செய்வார். எதென்னங்க என்னையாவது நாள் ஆண்டவர் செய்கிறது, எல்லாரையும் ஆபிரகாமை போல் காக்க வச்சு 100 வயசில் நன்மை செய்தால் அது எப்படிங்க சரியாக இருக்கும்? வாழ்கிற அந்த காலத்தில் என்ன செய்யணும்? அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா? இணைந்திருந்தால் என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியம் அவர் நன்மை செய்ய மாட்டார். நான் சொல்ல நிச்சயமாக செய்வார், ஆனால் எல்லாம் எனக்கு செஞ்சிருவார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார், நான் அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே கேட்பேன், அவர் தான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிறத எல்லாம் தருவார்னு சொல்ல. ஆனால் எனக்கு சொல்லுவதற்கு சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஐ ஹவ் கிளியர் எவிடன்சஸ் டு சே தட் காட் ஹஸ் டன் குட் பெனிஃபிட்ஸ் டு மீ, எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போது முதலாவதாக நன்மை பெற்ற ஒரு அடையாளம் இருக்கும். என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்மாவை இவரை மறந்துடாத, இந்த நன்மையை உங்கள் சித்தப்பா செய்யலை, உங்கள் பெரியப்பா செய்யலை, உங்கள் அண்ணன் செய்யலை, உங்கள் தம்பி செய்யலை, உங்களுடைய தாத்தா செய்யலை, உங்கள் பாட்டி செய்யலை, இது யார் செய்தாங்க? கர்த்தர் செய்தார். இரண்டாவதாக வாழ்க்கையில் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிடாது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமாக இராது. சில சூழல்களுக்காக, சில தேவ நோக்கை நிறைவேறுவதற்காக நாம் சில எதிர்மறை சூழல் வழியாகவும் போக நேரிடும். இல்லாமைகள் வழியாக, ஏழாமைகள் வழியாக, தாழ்ச்சியல் வழியாக செல்ல நேரிடும். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் இருந்தாலும் இவைகளை சந்திக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஐ ஹாவ் த பவர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். நான் கேட்டது நிறைய காரணம், ஆண்டவர் தரவே இல்லை, ஆனால் தராமல் போனதனுடைய விளைவாக ஏற்பட்ட சூழல்களை ஹீ இஸ் டூயிங் சம்திங், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த கிரேஸ். நான் கேட்டதெல்லாம் அவர் தரலை. என் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன், கனவு கண்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரலை. எல்லாம் நிறைய தந்திருக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், தந்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, தரலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தரவும் செய்கிறாரு, தராமலும் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதன் மத்தியில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மோட இருக்குது. தராமல் இருந்தாலும் ஏதாவது ஒன்று தருவாருங்க. அப்போ சரி போகலாம். எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஏங்க நெருக்கப்பட விட்டார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒட்டிக்கு போகிறதில்லை. யூ ஆர் பி கிரஸ்ட் ஈவன் தோ வி ஆர் ப்ரெஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ நெருக்கப்படுகிற சூழல் வருகிறது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை எதிர்கொள்ளுகிறோம். தாங்குகிற சக்தி இருக்கிறது. எனவே தான் 2 கொரிந்தியர் 4:7 ஏழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும்பொழுது இந்த மகத்துவ வல்லமைன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் கேட்ட விதமாக கிடைப்பதில்லை, சில சூழல்கள் நாம் எதிர்பார்த்த விதமாக அமைவதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை என்பது அவ்வளோ அமைதியாக போய்கொண்டிருப்பதும் இல்லை. லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட் ஆஃப் ட்ரகிள்ஸ். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு, எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு. அந்த வல்லமை எனக்கு உண்டு, என்னிடத்துல குறைவுபட்டு விட்டது. அப்போ சரி போகலிப்போல போதுமென்ற மனதுடனே கூட, இனி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல ருசியாக சாப்பிட்றாங்க, எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, சாதாரணமான தயிர் சாதம் கிடச்சிருக்குது, ஆனால் அவன் பிரியாணி சாப்பிட்றதோட நான் சந்தோஷமாக இதை சாப்பிட்றேன் என்றால் போதுமென்ற மனதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தயிர் சாதம் கூட சோ டேஸ்டி, அது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ சொல்லி போக சொல்கிறார், நாங்கள் ஒன்றுமில்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம், நாங்கள் தருத்தல் என்று எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவர்களாகிறவளாக இருக்கிறோம். சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. நிறைய நேரங்களில் கேட்டவெல்லாம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் கொடுக்கப்படாத சூழல்களிலும் அவைகள் ஏற்படுகிற வருத்தங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற சோர்வுகளையும், அவைகள் ஏற்படுகிற சஞ்சலங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற குறைவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் அவற்றோடும் நாம் வந்து மன ரம்யத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அப்போஸ்தலன் பவுல் வந்து பிலிப்பியர் 4:12 சொல்லும் பொழுது, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவடையவும் குறைவடையும் எனக்கு பக்குவம் இருக்குது, ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கேன் சே ஐ எம் வித் மை லார்ட். நான் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நான் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். வாழ்ந்திருக்கிற வேளையிலும் ஐ ஃபீல் தட் மை லார்ட் இஸ் வித் மீ. ஆனால் இப்போ நான் வாழ்ந்திருக்கல, தாழ்ந்து போயிட்டேன். ஐ எம் இன் வான்ஸ், ஐ எம் லேக்கிங் மெனி திங்ஸ், ஈவன் தன் ஐ சே மை லார்ட் இஸ் வித் மீ. வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன், தாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்வுதான் எனக்கு வாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்து போனாலும் அவரோடு வாழ்கிற வாழ்வு எனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான அடையாளங்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லை, டெசர்ட் டெசர்ட் டெசர்ட் இல்லை, உண்டு. கானகத்திலே நீ சென்று கொண்டிருந்தாலும் கூட அங்கே உனக்கு தண்ணீர் உண்டு, கற்பாறையில் தண்ணீர் வரும், வானத்திலிருந்து மண்ணா வரும். அது நீ எதிர்பார்க்கிற விதமான உணவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த சூழலுக்கு உன்னை நேசித்ததினால்தான் உண்மையில் அக்கறை உள்ளவராக இருந்த அப்படின்னா அது உனக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நினைச்சா எல்லாம் கொடுக்க முடியுமே, ஏன் கொடுத்தார் மண்ணாவை? அதுதான் தேவனுடைய ஞானம், புரிகிறதா? அப்போ நன்மைகளை செய்கிற ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் பார்க்கிறேன். இரண்டாவதாக வாழ்விலே நான் எதிர்பார்த்த விதமாக எனக்கு சூழல் அமையாவிட்டாலும் அந்த சூழலை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் அவைகளுக்கும் மத்தியிலும் மனரம்யமாக வாழ்கிற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவேதான் பிலிப்பியர் 4:11 வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், எந்த நிலைமையிலும் in any kind of situations நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா மனசை நல்லா வச்சு கற்றுக்கொண்டேன், அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டேன், எல்லாவற்றையும் இழந்தது போல எங்கேயோ போய் என்ன செய்வேன், பஞ்சம் பண்ட பண்டார பரதேசி மாதிரி மாறிட மாட்டேன். மூன்றாவதாக, வாழ்ந்திருக்கும் பொழுதும் என்னோட கர்த்தர் இருக்கிறார், தாழ்ந்திருக்கும் பொழுதும். யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழலில் கூட ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் நான் அவரை என்ன செய்வேன் பார்ப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது இந்த கிறிஸ்தவ அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போய் ஆசீர்வாதத்தை வாங்குறது, யார் கொடுக்குற வாக்குத்தத்தை நம்பி இந்த இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க நம்புறது, யார் மூலமாகவோ தகடைய நன்மை தேடுகிறது, இந்த விதமான அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டு. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஹவு கேன் வி ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவா நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆசீர்வாதம் எப்படிங்க வருது? நான் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னோடு இருக்க வேண்டும். அவரை குறித்த விளம்பரங்கள் அல்ல, அவருடைய வல்லமைகளை குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய வார்த்தைகள், த வேர்ட்ஸ். ஏன்னா மனிதன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யூல் பி பிளஸ்ட் எப்பொழுது, வென் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது. இப்போ ஒரு கேள்வி, அவர் நம்மளும் நாம் அவர்களும் தான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்காமலும். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரசங்கிகளெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, கிடைக்குங்கிறாங்க கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதான் இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதான் பைபிள் சொல்லுது இல்லையா? இப்போது நான் அவரோடு இணைந்திருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, இப்போ நான் கேட்டதெல்லாம் கிடைக்குதா? வசரேன்னு சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இதை பற்றி சிந்தனை பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற வேலை நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிருமா? நாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு சொந்த வீடு, சாதாரணமான வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தால் ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு வீடு, ஒரு சாதாரண வாகனம் ஓட்டிட்டு இருந்தால் ரொம்ப பிராண்டட் கார், ஒரு வாகனம், நல்ல வசதி, இப்படிலாம் கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தர் உங்களிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்குற பேட்டர்னே மாறிடும். எப்போ பார்த்தாலும் காசைத்தாரும் பணத்தைத்தாரும் ஆசையத்தாரும் அந்தஸ்தாரும் ஐஸ்வர்யத்தாரும் கேட்க மாட்டீங்க, அவருடைய சித்தம் உங்களுக்கு விளங்கிடும், கேட்டு பெற வேண்டிய இவைகள் புரிஞ்சுக்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரை உங்களுடைய உறவை தாரும், உங்களுடைய ஐக்கியத்தை தாரும், அனுதினமும் என் வாழ்வை வாழ வைக்கிற உங்களுடைய வார்த்தைகளை தாரும், எந்த சூழலில் இருந்தாலும் நீ என்னோடு இருக்கிறீர்கள் நிச்சயத்தை தாரும், உன் சித்தம் செய்கிற ஒரு மனதை தாரும், உமக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தாரும், உமை பிரதிபலிக்கிற ஒரு எண்ணத்தை தாரும். இதுதான் வர எப்போ நம்ம பிரேயர்லாம் எப்படி அதை தாரும் இதை தாரும் அப்படி செய் இப்படி செய்யும் என்று கேட்டு கேட்டு கிடைக்கிறதும் இல்லை, சோறு வருகிறது இல்லையா? ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னால் நாம் மேன்மையானதை கேட்க ஆரம்பிச்சிருவோம், புரிகிறதா? நான் ஒரு காலத்தில் லிஸ்ட்டு போட்டேவே ஜெப் பண்ணேங்க, மணிக்கணக்கில் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ப்ரேயர் பண்ணுவேன், பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை வேற ஒரு முறை சொன்னால் ஒருவேளை அவர் சரியாக கேட்காம விட்டால் என்ன பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் ஒருவேளை அவர் கேட்காம இருந்தால், நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அந்த சத்த திரும்பத்தில் நம்ம சத்தம் அமுங்கி போய் கேட்காம இருந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் உரத்த சத்தமாக கேட்குறது. அந்த காலத்தில் வந்து சாதாரண சத்தத்தில் ஜெபம் பண்ணால் அவர் கேட்காது, வானம் வர போகணும் இல்லாது. அப்போ ரொம்ப உரத்த சத்தம், தொண்டை கிளிய, நீ நிறைய பேர் அப்படியே தொண்டை கிளியனா? இன்னைக்கு மரவில் கூட ஒரு வீடியோ பார்த்த ஒரு அம்மா, அவங்களுக்கு நல்ல தொட்டுங்க பிளஸ்ட் த்ரோட், வேற யாருக்கும்னா நோயே வந்துடும்.
1: ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஆசை வாடுகிறா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. டச்.
0: சமயத்தில் ஒரு போதகர் வந்து நம்ம தமிழ்நாட்டு அபிஷேகம் ஜெபிச்சு ஜெயிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து அப்படின்னு கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறவில்ல, நம்ம இந்தியா ஜெயிக்குதான்னு பார்ப்போம்ல, இந்தியா விளையாடுறவில்ல. சமீபத்தில் கேரளாவில் இருந்து ஒரு பாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கொஞ்சம் ஊடால் அதையும் சொல்கிறேன். அவர் வந்து அவரை ரொம்ப பந்தாவா இந்த தமிழ்நாட்டு பாஸ்டர் என்ன செய்கிறார், இவரும் அபிஷேகத்தில் ரொம்ப ஃபேமஸ், அவரும் அபிஷேகத்தில் ரொம்ப ஃபேமஸ், இவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், அவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், இவரும் பிசாசு விரட்டுவார், அவரும் பிசாசு விரட்டுவார், இவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் அபிஷேகத்தை இறக்குவார், இவரும் அபிஷேகத்தை இறக்குவார். அப்போ ஒரு அபிஷேகம் இறக்குற பாஸ்டர் தமிழ்நாட்டு தமிழ் அபிஷேக பாஸ்டர் என்ன பண்ணார், கேரளா அபிஷேக பாஸ்டர் வரைஞ்சார். நல்ல பந்தாவாக வரவேற்பெல்லாம் நடந்தது. நான் நினச்சேன் பரவாயில்ல, பிரம்மாண்டமான ஒரு ஆள் கேரளா வந்து வந்திருக்கார், இவரை விட அவர் சூப்பராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் ஓடி, நிர்மலா யார் அந்த நிர்மலா, செல்லப்பா ராயப்பா அரளப்பா பையப்பான்னு சொல்லிட்டு அஞ்சாறு பேருக்கு பேரில் கூப்பிட்டு தூள் கிளப்பிட்டே இருந்தார். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு பாஸ்டர் அளவுக்கு வரலை, அந்த அபிஷேகம் அளவில் இல்லை. நான் கொஞ்சம் கவனித்தேன், ரொம்ப நேரம் அவரும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். இந்த கேரளா பாஸ்டருக்கு நம்ம அபிஷேகத்துடைய வல்லமை என்ன செய்யணும். அப்புறம் அவர் திடீர்னு அங்கே போனார், அவருடைய தலைமையில் கை வச்சு இது பண்ணார். அது எளிதாக அசைகிற கேஸ் மாதிரி இல்லை. ஒரு ஆவிக்குரியவன் சொன்னால் கையை வச்சோடனே விழணும், பக்கத்தில் போறோடனே விழணும், அதுதான் பவர். அது அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது. இவரும் தலையில் அழுத்தி அழுத்தி அழுத்தி, சாதாரண மாணவனுக்குன்னா தலைவதனை உடனே வந்திருக்கும். அவரை பாரு அப்படி அழுத்தி இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரவுண்ட் அடிக்கிறார் வேறு வழி இல்லாமல். இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இப்போ தான் நம்ம தமிழ் அபிஷேகத்தை வெளிப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்காரனுடைய அபிஷேகம். அவர் வந்தார், இவர் கையை பிடிச்சிக்கிட்டார், அவ்வளோதான், டச், வா வா வா, வந்து விழு வந்து விழு அப்படின்னு நான் போகிறேன். அத்தனை க்ரௌடும் என்ன பண்ணிட்டு எல்லாம் எலும்பு ஆரஞ்சு ஆட ஆரம்பிச்சு உருள் ஆரம்பிச்சு பொருள் ஆரம்பிச்சு எல்லாம் ஊறுபட்ட விசாசு பிடிச்செல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சு. கேரளா பா அபிஷேகம் பார்த்துட்டு நிற்குது, இவர் கையை வர பிடிச்சி வச்சுருக்கிறார். அவர் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்தால் அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறான்னு நம்ம அமைதியாக இருக்கணும்ல. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம தான் ஒவ்வொரு வாரம் மகிமையை காட்டிகிட்டு இருக்கிறோம், ஆனால் அவருக்கு இவருடைய மகிமை காட்டுற கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் பாவம் மனுஷன் எனக்கே பரிதாபமாக இருந்துங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இவருக்கு கையை அவர் பிடிச்சி வச்சுட்டு அவர் எல்லாமே வேலை செய்கிறார். அவர் அப்படியே கையை வச்சோடனே இவர்கிட்ட இருந்த மகிமையோட அதிக மகிமை அவர்கிட்ட தான். எல்லோரும் எழும்பி வந்துட்டாங்க, எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் கேரளா தோத்து போச்சு, தமிழக அபிஷேகம் என்ன செய்து விட்டது, ஜெபித்து ஜெயித்து விட்டது. அப்போ இன்றைக்கு நாம் வந்து பார்க்க நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது, இப்படித்தான் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன், அங்கே தானே கோட்டை விட்டுருவீங்க, கதையை கேட்டுட்டு கதை எதுக்கு சொன்னமோ. ஆ இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், எதுக்கு சொல்ல வந்தேன், அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவாகத்தான் என்ன நடக்கிறது, ஆசிரியரோட பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் யார் வழியாக பெற விரும்புகிறாங்க, போதர் வழியாக. அப்போது நம்ம வந்து அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, அவருக்கு சித்தமானது இன்னதென்று என்ன செய்கிறோம், அறிகிறோம். அதே தான் அந்த வசனத்தில் யோவான் 15:7, நீங்கள் இன்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவான கேட்கறது எது. இப்போ எப்போ பார்த்தாலும் மக்கள் அபிஷேகம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, வல்லமை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்கறது என்ன, தேவ சித்தம் இல்லையா. ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார், அது என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறார் அது புரிஞ்சிக்கும். 1 யோவான் 5:14-15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 14 வசனத்தை வாசிக்கலாம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம எப்பவுமே இயேசுநாதர்னா காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் என்ன வந்து ஈசாக்க மாதிரி ஆசீர்வாதம் ஆபிரகம் ஆசீர்வாதம் அப்படி கேட்டு இருந்தா அது நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யாது, வெளிப்படுத்த. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை உம்முடைய உறவில் வாழணும், உம்முடைய ஐக்கியத்தில் வாழணும், உமக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையோடு வாழணும், உண்மை பிரியப்படுத்தி வாழணும், நீர் என்னோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும், இதை கேட்போம், அது நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. உம்முடைய உறவுடன் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் யோசு பதில் சொல்கிறேன், ஆண்டவர் செய்வேன், சைலண்டாக இருக்க மாட்டார். நான் வீட்டை கேட்டால், காசை கேட்டால், பணத்தை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உறவை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் இவை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ள இத்தனை பேரும், அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், இணைப்பை எப்படி அறிந்து கொள்கிறோம், ஆண்டவர் நம்மிடத்தில் இணைந்திருந்தால் மிக முக்கியமாக, நான் ஏற்கனவே சொன்னேன், இணைந்திருந்தால் அவர் நன்மை செய்கிறவரை பார்த்துருப்போம். இரண்டாவது, வாழ்க்கையுடைய எந்த சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம் பார்த்தோம். மூன்றாவது, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவளாக இருப்போம். இப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து அபிஷேகங்கிறோம், வல்லமைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், நிறைய விஷயங்களை செய்து நாம் என்ன சொல்லுவோம், வி ஆர் சோ ஸ்பிரிச்சுவல். போதகர்கள் வந்து நம்மை வந்து அபிஷேகத்தில் வழி நடத்துகிறாங்க, அந்நிய பாஷையில் பேச வழி நடத்துகிறாங்க, சத்தமிட்டு பல்வேறு காலம் சில இந்த மாதிரி செய்கிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம், வி ஃபீல் தட் வி ஆர் சோ ஸ்பிரிட் ஃபில்டு. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? அபிஷேகம் வந்தனா என்னங்க அர்த்தம்? இன்றைக்கி அபிஷேகம்னா மக்கள் எந்த விதமாக ஒரு சிந்தையை வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போல் இருக்குது, ஏதோ ஒரு பவர். அந்த ஸ்டஃப் வந்து என்னாலே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த அபிஷேகம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுக்குறாங்க, விளங்கலை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் ஊறுபட்ட பேர் வச்சுக்கலாம் அபிஷேகத்துக்கு. இருந்தால் எழுந்தா எல்லாத்துக்கும் என்ன, உனக்கு இருப்பதற்கு அபிஷேகத்தை கருத்து கொடுத்துருக்கிறார். இருக்காதபடி நின்று கொண்டுதான் நிற்கிற அபிஷேகம், இல்லைன்னா ஓடுகிற அபிஷேகம், இல்லைன்னா உருளுகிற அபிஷேகம், பொருளுகிற அபிஷேகம், சத்தம் போடுகிற அபிஷேகம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்கள்? அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அபிஷேகம் இருந்தால் நம்மால் இப்படி உட்காந்துருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறேன்னா, அபிஷேகம் இருந்தால் நடக்கும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர்,
2: ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
0: கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? எதில் விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள்ந்து விடுதலை, தவறான மைண்ட் செட்லேருந்து விடுதலை, தவறான சிந்தனைகள்ந்து விடுதலை, தவறான சுபாவங்கள்ந்து விடுதலை, தவறான ஆசைகள்ந்து விடுதலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறைந்து விடுதலை. இதுதான் அந்த ஃப்ரீடம். சத்தியத்தை அறிவினால் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் மிக முக்கியமாக என்னுடைய வாழ்வில் என்ன நடந்திருக்கும், நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன் இல்லையா? இன்றைக்கு விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறதா? இந்த உலகம் எளிதாக நம்மை ஆளுகிறது அல்லவா? பழக்க வழக்கங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, சுபாவங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய தவறான மனலை எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய மன நிலையை தாண்டி போக முடியலையே, வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், ஆசை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், விழுவார்கள், எழுவார்கள், கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். தவறான சுபாவங்களுக்கு நான் அடிமை அல்ல, தவறான ஆசைகளுக்கு நான் அடிமை அல்ல, பண ஆசைக்கு நான் அடிமை இல்லை, பொருளாசைக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்தினுடைய நாகரிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய மாய காட்சிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகம் போக போகக்களே நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் மை காட். அந்த அனுபவம் தான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோட இருந்தால், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாருன்னா நீங்கள் முந்தின நாள் வரைக்கும் என்ன சமையல் பண்ணிங்களோ அது வேறு விஷயம். சாம்பாரை செஞ்சு போட்டுக்கலாம், கார குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம், ரசத்தை செஞ்சு போட்டுக்கலாம், ஒரு நாள் மீன் குழம்பை செஞ்சு வச்சு 3 நாள் சுட வச்சு போட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்னால் சமைக்க மட்டும்தான் முடியும், மிச்சம் சோறை மட்டும்தான் வடிக்கிற மிச்சத்தில் நீ ஹோட்டலே வாங்கிட்டுவான்னு சொல்லலாம், இல்லை ஸ்விக்கி சொமோட்டோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்தால் அவரை ப்ளீஸ் பண்ணி நல்ல சாப்பாடு செஞ்சு போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் வயிறை கெடுத்துட்டு போகட்டும். ஆமாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது வீடுகளுக்கு போனால் செஞ்சு போட்டால் நீ செஞ்சு போடு, ஆ நல்லா செஞ்சு போடுங்க பிரதர், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம். அப்போ என்ன பண்ணீங்க, நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது, ஹோட்டலில் தான் கிடைக்குது. ஏன்னா நாங்களும் அதை தான் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆக வந்தவன் என்ன செய்கிறான், வயிற்றுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு போகிறான். இவங்க எங்கேயாவது இருக்கிறத வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வயிறாக கெடுத்து விடுறாங்க. எனிக்கோ சரி விடுவோம், பசி வேலையாக வர இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏந்த வரைக்கும் நம்முடைய தப்பு தவறுலாம் அவர் பார்க்காதபடி வாழ், அன்றைக்கி ஒரு நாள் தான் என்ன செய்யணும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வழக்கமாக போடுற சண்டை என்ன செய்ய மாட்டோம், அன்றைக்கி போட மாட்டோம். வழக்கமாக திட்டுறதா அன்றைக்கி திட்ட மாட்டோம். வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வழக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறதான் நிறைய சினிமா அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்திருக்க ஒரு சீஃப் கெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆள், அப்போ அவர் வந்தவுடனே அவரை பிரியப்படுத்தும்படியே எல்லா விஷயம் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு என்ன வந்துவிடும், வி வில் ஹாவ் எ டிசைர் டு ப்ளீஸ் ஹிம். யோவான் 8:29 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியினால் அவர் ஒருபோதும் என்னை தனித்திருக்க விடுவதில்லை. வி ஆர் டுகெதர், ஹி இஸ் நாட் லீவிங் மீ அலோன் என் ஆல்வேஸ் ஐ எம் டூயிங் வாட் இஸ் ப்ளீஸிங் டு ஹிம். அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன். அருமையானவளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களை உலக பிரகாரம் இது எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்துறதுக்குமே உங்கள் மைண்டு செய்ய வேலை செஞ்சுட்ருக்கா. இன்றைய தின வாழ்வில் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்தணும், எப்படி நான் வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி விரும்பணும், அந்த பிரியப்படுத்துகிற மனநிலை வந்துவிடும். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது சமாதானமற்ற சூழல்களிலும் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், சந்தோஷமற்ற சூழலில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மட்டுமல்லாதபடி எதிர்மறை சூழல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள், தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுத்து கொள்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கென்று உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவருடைய விளைவு. ஆனால் இதன் மத்தியில் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கணும், இன்னைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் தேவ கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்கு. கர்த்தரோடு நம்ம இணைய முடியாது. கிறிஸ்தவனா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் டு பி கனெக்டட் வித் கிரைஸ்ட், முதலாவது கிறிஸ்தவோடு இணையணும். ஆனால் இணைய முடியாதபடி சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா, அவர் ஓன் காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்முடைய பக்தி வாழ்க்கை கிறிஸ்துவோடு நம்ம இணைய தடை செய்கிறது. பக்தி வாழ்க்கை என்ன, கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, பயபக்தியாக வாழ்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, வாய்ப்பு கிடைச்சா ஏசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது, இவ்வளவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் லீடிங் எ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் வி டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுது, நீ தான் நல்லா ஜெபம் பண்ணுறிய, நல்லா பைபிள் படிக்கிறிய, பயபக்தியாக வர இருக்கிறிய, கோயிலுக்கு போகிறிய, அப்புறம் என்ன வேணும், இது அல்ல, இது உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கலையே. Do you experience God's presence in your life? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வரீங்க, பொது ஒரு ஆன்மீக ஃபீலிங் இருக்கிறது. நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வரணும். அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்ன, ஐ நோ தட் மை லார்ட் இஸ் வித் மீ, நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவோடு இணைய விடாமல் நம்மை தடை செய்கிறது. இரண்டாவது, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரவச வாழ்க்கை. நிறைய சபைகள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விசேஷமாக கொடுப்பது என்னவென்றால் பக்தி கூட கிடையாது, பரவசம், ஜபத்தில் பரவசம், ஆராதனையில் பரவசம், பாடல்களில் பரவசம்,

நீ என்ன பண்ற, நீ அது உனக்கு என்ன செய்யுது, அதை கொண்டு நீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்ற, அதுதான் முக்கியம். அப்போ கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரு பரவசம் அல்ல. இன்றைக்கு பரவச மக்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பெந்தகோச திருச்சபைகள் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்குது. கிறிஸ்துவை விட்டு அவர்களை பிரிக்கிறாள், அவர்களுக்கே தெரியாது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவளை பரவசப்பட வைத்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிய விடாமல் போய் செய்து விடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை உணரவிடாமல் செய்து விடுகிறார்கள். ஆறாவது நேரங்களிலே இசைகள் மூலமா, நடனங்கள் மூலமா, பாடல் மூலமா, பரவசமான வார்த்தைகள் மூலமா அவர்களுக்குள்ள ஒரு போலியான ஆன்மீக உணர்வை கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ நினைக்கும்படி ஏவி விடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இணைத்தது ஒரு பரவசம். பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆராதிக்க நேரம் இருக்கும், ஜபக்கிற நேரம் இருக்கும், கோயிலுக்கு போன நேரத்தில் இருக்கும், அதர் டைம்ஸில் அது இருப்பதில்லை. மூன்றாவதாக நிறைய பேரை சுயநீதி பிரித்து வைத்திருக்கிறது. தே ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், தே ஆர் நாட் வித் கிரைஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சரியாக வாழணும், நான் உண்மையை பேசணும், நான் ஒழுங்காக இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்ரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினேரிய லைஃப், சில மாரல் கோட்ஸை வச்சுருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, சரியாக வாழணும், யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பிசாசனுடைய தந்திரம், புரிஞ்சிட்டீங்களா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நானே என்னுடைய சொந்த ஆற்றலை கொண்டு வாழ்ந்து இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைத்து விடுகிறேன். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதா கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோட தொடர்புடையவராக இருக்கிறார், நான் அவரோட தொடர்புடையவனாக இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அந்த பிரசன்ன விளைவில் அனுபவிக்க இருக்க வேண்டும். நான் கரெக்டாக வாழ்றேங்க, நீங்கள் சொல்லுங்க, எங்கள்கிட்ட ஏதாவது தப்பு தவறு இருக்குதுன்னா சொல்லுங்க. இது ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு டிசிப்ளினரி லைஃப். இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறோம், எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறத விட மதர் ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஐ மே பி ஏபிள் டு லீட் எ வெரி குட் லைஃப், தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஐ மஸ்ட் லிவ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அப்போது சுயநீதி வாழ்க்கை என்னை பிரித்து விடுகிறது. நான் வாழ்க நல்ல ஒரு வாழ்க்கை, அநேகர் வாழாத வாழ்க்கை. அக்கிரமக்கார அநியாயக்காரர் ஏமாத்திரம் இருக்கிற உலகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நாணயமாக இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நான் காசு கொடுத்து காசு காரி சாதிக்கிறது கிடையாது. என் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கணும்னு அவன் எவ்வளோ ஆசைப்பட்டவோ நான் முடியாண்டேன், காசு கொடுக்க மாட்டேன்னு. நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணி கர்த்தர் இல்லையே. எனக்கு அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு போகிறனும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். நீ செய்த நல்ல காரியம் ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையே. ஏ யூ ஆர் லீடிங் த செல்ஃப் ரைச்சஸ் லைஃப். நீயே உன்னை நீதிமானாக்கி, நீயே உன்னை பரிசுத்தவனாக்கி ஆண்டவர் பிரசன் பண்ணுற போதும். ஆண்டவரே நான் எவ்வளோ நல்லா வாழ்கிறேன், டெய்லி காலைல ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நாளுக்கு நன்மை செய்கிறேன், யாருக்கு ஆசையை நான் திருடுறதில்லை, ஏமாத்துறதில்லை, அணிய பண்ணுறதில்லை, கரெக்ட் டைமுக்கு போகிற வேலை கரெக்டாக செய்கிறேன், லஞ்சம் கொடுக்குறதில்ல வாங்குறதில்ல, ஐ எம் ஏ பெர்ஃபெக்ட் பர்சன். பார்த்தால் என்னை பார்த்தா தெரியுது ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை. அப்படியெல்லாம் ஆசீர்வம் ஆண்டவர் சொல்லலை. You have to live with Christ. You must be very sure that you are the presence of Christ. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அடுத்தது நம்மளை பிரிக்கிறது மிக முக்கியமான வேலை தான் இன்றைய கிறிஸ்தவ போதல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்திற்கு நாம் கிறிஸ்துவிடத்தில் போகணும், அவங்க ஜபக்கோபுரத்துக்கு வர சொல்கிறாங்க, பிரிச்சிட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர்கள் சொல்கிறாள், நீங்கள் எங்களுடைய ஜபக்கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கு நீங்கள் ஜபக்கூட விண்ணப்பத்தை அனுப்புங்க. பிரிக்கிறாங்க. காலையில் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், இன்றைக்கு உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கி விட்டது. அதை எங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் சொல்லணும், நல்லா யோசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்யப்போகிற நன்மை உண்டன்றா அந்த தகப்பன் என்ன பண்ணணும், பிள்ளைக்கு சொல்லணும். ரெண்டு பேருக்கு அப்பால் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பா இன்றைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய போகிறார், பி ஹாப்பி. அப்போ அது என்ன அர்த்தம், அப்பனுக்கும் பையனுக்கும் என்ன இல்லை, பிரிச்சிட்டீங்களா? அப்போ இன்றைய கிறிஸ்தவ பெரும்பாலான 98.75% போதகர்கள், 1.5% கூட மிச்சம் இருக்குமாங்க, ஒரு கேள்விதான். மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்கிறார்கள். பிசாசனுடைய தந்திரம், ஜப கோபுரத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க, ஜப மையத்துக்கு வாங்க, ஜப அரங்கத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, மடுவுக்கு வாங்க, பள்ளத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க, அப்படி அழைச்சி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம். நம்ம எங்கே வரல, ஏசுநாதர் இடத்துல வரல. ஐ டு நாட் நோ கிரைஸ்ட்.
எல்லா ஜபக்கோபுரமும் தெரியும், எல்லா போதவருடைய ஃபோன்

0: கூப்பிடும் தெரியும், அற்புத நம்பர்கள் தெரியும், மக்கள் பாருங்கள் லைவ் பார்க்குறவெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க ஜப விண்ணப்பம். நீ இந்த ஜப விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும்? ஐயா ஒரு ஊழியக்காரன் எத்தனாயிரம் பேருக்கு ஜபம் பண்ண முடியும்? வாங்க ஜபிக்கலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஒரு ப்ரேயர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்கறதில்ல. கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராமே இல்லையே, சத்தியத்தை கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லையே, ஜபிக்கலாம் வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பா, இவருங்கிறது இதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, இதுக்கா ஜெபிங்க. இது மக்கள் அப்பாவிகள், யார் வழியாவது நமக்கு ஒரு நன்மை கிடைக்கான்னு பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்கணும், நீ எங்களுக்கு ஜெபம் ஜெபக்குறிப்பு அனுப்புகிற நேரத்துக்கு யாருக்கு அனுப்பு, எங்களுக்கு வரதை விட ஃபாஸ்ட்டாக எங்கே போய் சேரும், நாங்களும் மனுஷங்க தானே, அஞ்சு பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், பத்து பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், நீங்கள் பத்தாயிரம் பேர் இருக்கிறீங்க, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது, வயிறு கிழிஞ்சிடாது. ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஜெபக்களை அனுப்புகள், எங்களிடத்துல ஜெபித்த கட்டுக்கட்டாக ஜெபக்கு குறிப்பாக வச்சுருக்கிறோம், அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய வல்லமையை பாருங்கள், ஏன் இந்த கட்டுக்கட்டை அங்கே போகணும், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டோருக்கு அனுப்பலாமே, ஆண்டோர் நமக்கு ரொம்ப தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்க அளவில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய போதகர்கள் நம்மை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறார்கள். இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான பாஸ்டர்கள், பெரும்பாலான சுவிசேஷர்கள் மக்களை கிறிஸ்துவை வர விடாதபடிக்கு இட்டையில் நின்று கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடு போல எங்கள் வழியாக தான் நீ அங்கே போகணும். தேட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் காட், தேட்ஸ் நாட் த வில் ஆஃப் காட். எனவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இணைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இணைந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேடுபள்ளங்கள் இருந்தாலும் யூ வில் அக்செப்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்துடைய எல்லா மேடுபள்ளங்கள் மத்தியில் உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் நூடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்குவதில்லை. மூழ்குவது போல் வரும், கழுத்து வர வருங்க, ஆனால் உயிர் போகாது, கொண்டு சேர்த்துறோம், அதுக்குள்ளே கரை வந்துடும். கழுத்து வர வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம், அதுக்குள்ளே கரையேறிடுவோமே, கரை வந்துடும், பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் என்ன, வி மஸ்ட் பி வெரி ஷியூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட், வி ஹவ் பின் கனெக்டட் வித் கிரைஸ்ட். எனவே அந்த நல்ல உறவில் இணைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். வேறு எவைகளோடு நம்ம இணைக்காதபடிக்கு நேரடியாக கிறிஸ்துவோடு இணைவோம். பக்தி வாழ்க்கையோடு இணைவதல்ல, பரவச வாழ்க்கையோடு இணைவதல்ல, தேவ ஊழியர்களுடைய ஜபங்களோடு இணைவதல்ல, கிறிஸ்துவோடு இணைவது. அந்த இணைப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார், இறுதி வரையந்தம் அவர் நம்மோடு நடத்துவார். அந்த நாளில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
1: அன்பானவர்களே, ஜீவநீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம்.
1: கிறிஸ்தவ குழம்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிப்பீர்கள். அநேகர் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டு நெருங்குவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம சாதாரணப்பட்ட நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக இன்று உங்களுடைய சாட்சியை அநேக ஜனங்கள் கேட்க போகிறாங்க, உங்களுக்கு ஜபிப்பாங்க. அநேகர் ஆண்டவர் இன்னும் இருக பற்றி கொள்வார்கள். புதிதாக பார்க்கிறவர்கள் கூட உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பார்கள் என்பது நிச்சயமாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. சரி, நம்ம நிகழ்ச்சி நேராக நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் பிறந்த இடம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பிள்ளைகள், மனைவி, இப்படிப்பட்ட காரியங்கள் லைட்டாக சொல்லுங்கள்.
2: சரி,
1: பிறகு அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம்.
2: என்னோடய பேர் வந்து பிரதீஷ்குமார். சொந்த ஊர் வந்து தடிக்காரங்குணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழையத்துவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அம்மா இருக்காங்க, அப்பா கூட இருக்காங்க. அப்புறம் எனக்கு ரெண்டு சகோதரிங்க. ஒரு சகோதரி நாகர்கோவிலில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு சகோதரி வந்து மதுரையில் இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப் வீடு வந்து பனிச்சமோடு. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணு அகமியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டாவது பையன் வந்து ஆரோன், அவன் 2 வயசு தான் ஆகுது. இதுதான் என்னுடைய குடும்ப நிலவரங்கள்.
1: சரி சரி. அப்போ நீங்கள் இளம் வயதிலிருந்து உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, எப்படி வளர்க்கப்பட்டீர்கள் என்பதை குறித்து லைட்டாக சொல்லுங்க.
2: ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்த நபர் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு பரம்பரையான ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. நான் பிறந்து கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துல எல்லாம் நான் என்ன இணைச்சிருக்கேன். அதில் அந்த ஷாகா அப்படிங்கிற ஒரு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த பயிற்சியிலெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலையும் தடிக்காரணம் பஞ்சாயத்தில் அதிலையும் நான் செயலாற்றியிருக்கிறோம். ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி.
1: என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க?
2: அவர் வந்து பாத்திர வியாபாரம் பண்ணுவார். வியாபாரம் தான், தலையில் கூடையாக சமந்து ஒரு ஊராக கொண்டு விற்கிறவர். வேலைக்கு போகிறதோட அந்த மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் லோடிங் வேலைகள்லாம் செய்வாங்க. நல்லா சம்பாதிக்கிற ஒரு நபர் தான். ஆனால் எப்படி எங்கள் குடும்பம் வறுமைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து நல்லா தண்ணி அடிப்பாக இருக்கும், நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய நாள் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டப்பட்ட சூழ்நிலை. எல்லா டைமும் இல்லை, ஆனால் நிறைய நாளில் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் இருந்தோம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்பாவை குறித்து, நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் குடும்பம் போயிட்டுருந்து. அப்போது நான் எப்படி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத சாட்சியை தான் இன்றைக்கி மக்கள்
1: நேரில்
2: சொல்ல வந்திருக்கிறோம்.
1: அதுக்கு முன்பதாக, நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுபவம், எந்த அனுபவ ரீதியாக நீங்கள் வந்தீர்கள் என்பதை
2: கண்டிப்பாக
1: மக்கள் முதலாவது சொல்லுவோம்.
2: இப்போது ஒரு டைமில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சந்திய நாமம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நிறைய ஹிந்து வீட்டில் அது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா டெய்லி 6 மணி 6 டைமில் அந்த சந்திய நாமம்னு சொல்லிக்கிட்டு ஒன்று, அது என்னென்னா திருவிளக்கு போட்டு வச்சு அந்த ஹிந்து சாமிகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்கள் அம்மா பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து இரவு உணவே கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பக்தி வைராக்கியமாக தான் நான் வளர்ந்துட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 18 வயசுலாம் வர்ற டைமில் நமக்குள்ளாடியே ஒரு ஞானம் கூடுதலாக அறிவு வளர ஆரம்பிக்கிற டைமில் கடவுள் பற்றி எனக்கு ஒரு தேடல் உண்டாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோவிலில் நான் தான் வந்து செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில், அந்த சின்ன வயசில் எனக்கு அந்த பொறுப்பில் இருந்து அந்த கொடை எல்லாமே, அந்த திருவிழாவை எல்லாமே நான் நடத்தியிருக்கிறேன். அந்த டைமில் தான் நான் அநேக நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி போயிருந்து நான் தனியாக மனசு உடைஞ்சு நிறைய நாள் நான் பிரார்த்தனை செய்ததுண்டு. என்னுடைய பிரார்த்தனையுடைய முக்கியமான பாயிண்டே இதாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா குடிக்கிறாரு. அந்த குடி பழக்கத்திலேருந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை வந்து மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வந்து நான் எப்போவுமே பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளாடியே ஒரு கேள்வி உண்டானது. அந்த கேள்வி தான் என்னை வந்து கிறிஸ்துவுக்குள் திருப்புவதற்கு மூல காரணமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அந்த சுவாமிக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கொடை வர்ற டைமில் வாற்று சாராயம் வாங்கி வைக்கணும். நிறைய இடங்களில் பிராண்டி வாங்கி வைப்பாங்க, ஆனால் வாங்கி வச்சுருக்குறோம். அப்போந்தான் நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம கும்பிடுகிற ஒரு கடவுளுக்கு நம்ம வாற்று சாராயம் வாங்கி வச்சா தான் அது கொடையிலே அது பிரதானமாக இருக்குது.
1: இப்போ வாற்று சாராயம்னா சொந்தமாக தயாரித்து சுத்தமாக,
2: ஆமாம், அந்த கருப்பட்டியெல்லாம் போட்டு
1: சொந்தமாக தயாரித்து
2: மலைப்பிரதேசங்கள்லாம் பண்ணுவாங்க.
1: சரி சரி,
2: அந்த மாதிரிப்பட்டதான் வாங்கி வைக்கணும். இப்போ வந்து நிறைய டாஷ்மார்க்லேருந்தெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள இதை கொச்சைப்படுத்தி நான் சொல்லுவதில்லை, எனக்குள் உண்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் வந்து குடிக்கிறாரு, அதனால தான் எங்கள் குடும்பத்தால் ஒரு நிலைமைக்கு வர முடியலைங்கிறத கண்கூட அனுபவிச்சவனா. அப்போ இந்த குடிப்பழக்கத்தை அவர்கிட்ட இருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை செய்கிற என்னுடைய கடவுளை குடிக்கிற நேரத்தில் நான் எப்படி எங்கள் அப்பாவுடைய குடியை மாற்றும்படி அதுக்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு உண்டாச்சு. அப்போந்தான் நான் வந்து கடவுள் பற்றி நிறைய அனலைசிங் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம உண்மையிலே ஆராதித்து கொண்டிருக்கிறது கடவுள் தானா அப்படிங்கிறத பற்றி கடவுள் அனலைசிங்னு சொல்லிட்டு கடவுள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கடவுளுடைய குவாலிட்டிகளை பார்க்குற டைமில் நிறைய நான் யோசிச்சுருக்கேன். அந்த நாங்கள் கும்பிடக்கூடிய அந்த சுவாமி, அந்த டைம் கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சுவாமி, அது ஒரு பாடலில் வரும், கால் மாடு வேகும் முன்னே தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு. இப்போ எனக்கு அதோட அர்த்தம் சரியாக புரியாமல் இருந்து, இந்த கோவில் கொடையிலெல்லாம் அந்த வில்லுப்பாட்டுன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வில்லுப்பாட்டு வரும், அந்த வில்லுப்பாட்டிலெல்லாம் இதை அப்படியே பாடுவாங்க. நான் கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை வந்து எரிக்கிற டைமில் அவனுடைய கால் மாடு வேகும் போது தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு, அந்த பிணத்தை தின்னுகிற ஒரு கடவுளாக தான் இருக்குது. அப்போ தான் எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, உண்மையிலே நம்ம கடவுளை தான் தொழுகிறோமா, இல்லை இதுதான் கடவுளா அப்படின்ட்டு ஒரு கடவுள் பற்றியே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாச்சு. உண்மையிலே கடவுள் இருக்காங்களா, இந்த மக்கள் எல்லாம் கடவுளை கும்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாச்சு. ஆனால் என்னால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகமாக இருக்கவும் முடியலை. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த படைப்புகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக இயற்கையாக படைக்கப்பட்டதே இருக்காது. அப்போது ஒரு படைப்பாளின்னு இருக்கிறாரு, நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் தானான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி உண்டாச்சு. அப்போ நானாகவே ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, கடவுளை வைத்து எல்லாருமே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, கடவுளை வச்சு எல்லாருமே வியாபாரம் போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இன்றைக்கி நான் என்னுடைய மதத்தில் இருந்து இந்த கடவுள்கள் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் பைபிளை வச்சுக்கிட்டு இயேசு அப்படின்னு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அப்படி தான், இந்த உலகத்தில் எல்லாருமே யாரோ ஒரு நபரை கடவுள்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே கடவுள் இல்லை, உண்மையான கடவுள்னு வேறு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு உள்ளாடி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நான் நம்புறதுக்கான ஒரு காரணம் கூட, நான் வந்து

எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அண்ணா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போன உடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி மலப்புரம் அந்த இடம். அந்த கான்ட்ராக்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், பால் குப்பி கொண்டு வந்தியான்னு கேட்டார். ஏன்னா அன்றைக்கி நான் 14 வயசு, வெள்ளை வெள்ளையாக இருப்போம், மீசை அரும்பு மீசை வந்திருந்த டைமு, வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சரியான தகுதி கூட இல்லாத அந்த வயசுலேயே நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். இப்போ காலங்கள் கடந்ததுக்கு பிறகு செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல ஆராட்டுப்புழா அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ஒரு நதி, பெரிய ஒரு நதி போகுது, ஒரு பம்பை நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதியில் தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. நான் ஊரில் எல்லாம் அந்த குளங்கள்ல எல்லாம் குளித்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேராக சேர்ந்து என்ன பண்ணோம்னா, அந்த பெரிய நதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வீதி இருக்கும், இந்த நதியை இவங்க எல்லாருமே நீந்தி அந்த சைடு அந்த கரைக்கு போகிறதா இவங்களோட திட்டம். அதில் ஒரு பாலம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சரியாக நீச்சல் தெரியாது, லைட்டாக தெரியும். நானும் இவங்க கூட நீந்த ஆரம்பித்தேன். இவங்க நீந்தி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துடைய ஃபில்லரில் போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் நீந்தி போக ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பகுதி எல்லாம் போயிருப்பேன். அப்போந்தான் தெரியுது அந்த நதியில் வந்து பயங்கரமான நீர் ஒழுக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது அமைதியாக போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் நீந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு அடியில் பயங்கரமான இழுப்பு வர ஆரம்பிச்சு. என்னால் வந்து நீந்தவே முடியலை. இனி ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் என்ன மனசுக்குள்ளே உண்டாகுது. இப்போ அங்கே எப்போவுமே சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, அந்த பம்பா நதின்னு சொல்லக்கூடிய அந்த நதியில் வருஷத்துக்கு ஒன்று இல்லைன்னா 2 பேர் இறந்து போவாங்க. ஆனால் கண்கூடாவே பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸ்லாம் அவங்க கொண்டு போகிறதையும் பார்த்துருக்கோம். அப்போ என்னுடைய கை கால் எல்லாமே தளர்ந்தாச்சு. நான் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுறேன். ஏன்னா எனக்கு 2 சகோதரி இருக்காங்க, என்னுடைய குடும்பத்தை நான் தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படியாச்சும் நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் கை என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை, நீந்த முடியலை, என்னால் திரும்பவும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு நடு கண்டிஷனில் நான் மாட்டியிருக்கேன். அப்போ ரொம்ப நான் எனக்கு இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்றேன், எப்படியாவது எனக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நினச்சி கூப்பிட்டேன். ஒன்றுமே வரல. கடைசியாக நான் என் மனசுக்குள்ளே சொன்னேன், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இப்போ நான் கூப்பிட்ட கடவுளுக்கெல்லாம் மிஞ்சி இன்னும் ஒரு சக்தி இருப்பது உண்மை அப்படின்னா, இந்த இடத்துல அந்த கடவுள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கையை நான் விட்டுட்டேன். நான் என் மனசு இப்போ என் மனசு சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ தண்ணிக்குள்ளே மூழ்க போகிற, உன் ஃப்ரெண்டெல்லாம் சத்தம் போட போகிறாங்க, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல மிதக்க போகிற, உன்னை தூக்கிட்டு போய் நாளைக்கு ஆம்புலன்ஸில் உன்னுடைய சொந்த ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு என் இருதயம் சொல்லுது. எனக்கு எதுவுமே தெரில, நான் அப்படியே என்னால் நீந்த முடியலை, நான் அப்படியே கையை விட்டுட்டேன். நான் ஆச்சரியம் பாருங்கள், நான் கையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறேன், என் கால் வந்து ஏதோ ஒன்றுக்கு மேலே தட்டுப்படுது. நான் நிற்கிற இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட அது என் இடுப்பு அளவு தண்ணி தான் அதில் இருக்குது, கீழே பயங்கரமான இழுக்கு. அந்த கல்லுக்கு மேலே நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஓடலை. என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு ஏய் வா வான்னு கூப்பிட்றான். நான் அந்த இடத்துல நின்று ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நின்று நல்லா மூச்சு நல்லா வாங்குது, கை காலெல்லாம் கொஞ்சம் உதறுற மாதிரி இருக்குது. அந்த நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இழுப்பு தண்ணியிலேயே அப்படியே ரிட்டன் நீந்தி அந்த பக்கம் போயிட்டேன். அப்போ தான் நான் அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன், கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது இந்த உலகத்தில், அந்த உண்மை கடவுளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எப்படியாவது நம்ம அந்த உண்மை கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், நம்மளை இன்றைக்கி காப்பாற்றின கடவுள். நம்ம கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணோம், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா, நான் இப்போ கூப்பிட்ட கடவுளை தவிரவும் இன்னொரு கடவுள் இருந்தால் அவங்க என்னை காப்பாற்றட்டும்னு நான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்ன ஒரு சக்தி காப்பாற்றிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் கண்டிப்பாக வந்து இந்த கடவுளை இது வந்து உண்மையான கடவுளாக இருக்காது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஊரில் வந்து ஒரு சின்னதாக வியாபாரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட இதை நான் சொல்லலாம். ஒரு முறை எனக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அது இறச்சு குளத்தில் அவங்களுடைய வீடு இருக்குது, பாஸ்டர் பெஞ்சமின் அவங்களுடைய குடும்பம், அவங்களும் அவங்க மனைவியும். அப்போ நான் வந்து ஹிந்துவாக தான் இருக்கிறேன், என் கையில் இருந்த நூலெல்லாம் நான் கட்டியிருப்பேன். ஒரு முறை எனக்கு அவங்கள ஒரு பழக்கம் உண்டான உடனே அவங்க என்கிட்ட காமித்த அந்த அன்பு, அந்த குடும்பம், நான் எப்போ வந்தாலுமே நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்கிட்ட பழகவே இல்லை. ரொம்ப அன்பாக பேசுவாங்க அவங்க வீட்டில், அவங்க வீட்டில் ஒரு நபராகவே என்னை வந்து பாவிச்சாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரும் அவங்களுடைய மனைவியும் அவங்க ஒரு சபையை வச்சுருக்காங்க. அந்த சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் அந்த ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் வைக்கும்போது என்னை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். என்னுடைய கணிப்புப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அது வந்து இவங்க கும்பிடுற இயேசுவும் இல்லை, நம்ம கும்பிடுற கடவுளும் இல்லை,
அதை மின்

0: மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த திங்கிங் தான் எனக்கு இருந்துச்சு. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டோம். இப்போ அவங்க கடவுளை நாங்கள் கடவுளை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி, கடவுள் உங்ககிட்ட பேசியிருக்காரான்னு கேட்டேன். அது நீங்கள் சபையில் போனீங்கன்னா வசனம் மூலம் பேசுவார் அப்படின்னாங்க. உடனே நான் அவங்கக்கிட்ட இந்த டைலாக் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க, ஒரு பைபிளை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம படித்த உடனே அது யார் வேணாலும் படிக்கலாமே, அதை நீங்கள் வந்து கடவுள் வசனம் மூலம் பேசணுவாங்கன்னா எப்படி சொல்கிறது, பார்க்காத கடவுளை நம்ம எப்படி இங்கே கும்பிட முடியும் அப்படின்னா. இங்கே சபைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை கடவுள் தெரியும் அப்படின்னாங்க. நானும் அதை சிரிச்சுட்டு அப்படியே கடந்து வந்துடுவோம். ஒரு வாட்டி நான் வீட்டில் இருக்கிற டைமில் இதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய கன்வென்ஷன் ப்ரோக்ராமுக்கு அந்த அம்மா அந்த பாஸ்டரும் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஆகிட்டு அந்த அம்மா தான் பேசினாங்க ஃபோனில், இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்ற டைமில் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் உண்டு. உடனே நான் எங்கள் அம்மா விட்டு சொன்னேன், அம்மா இப்படி ஒரு பாஸ்டரும் அவங்க ஃபேமிலியும் அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன் இருக்குது, நம்மளை கூப்பிட்றாங்க, நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குல்லடா, அது இன்றைக்கி பௌர்ணமி தான், அதில் வந்து திருவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ முதல்ல அந்த பாஸ்டரையும் அவங்க ஃபேமிலியையும் இந்த திருவிளக்கு பூஜையில் வர சொல்லு, அவங்க இந்த திருவிளக்கு பூஜையை வந்து முடித்தவொன்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக வந்து அவங்களுடைய சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம். நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகும் நான் அவங்கள சந்திக்கிற டைமில் அவங்க என்கிட்ட நல்ல அன்பாக தான் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் எனக்கு கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்துட்டு நான் நிறைய புக்ஸு படிக்கிற பழக்கங்கள் உண்டு. அப்போ பைபிள் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் கடவுளை பற்றி தேடுறீங்க இல்லையா, இதை படிங்க, உங்களுக்கு கடவுள் பற்றி நிறைய விளக்கங்கள் தெரியும் அப்படின்னாங்க. சொல்லிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, இந்த பைபிளில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு ரெண்டு பார்ட் இருக்குது, இதில் வந்து புதிய ஏற்பாடை வந்து நீங்கள் முதல்ல படிங்க. எதுக்காகன்னா, புதிய ஏற்பாடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு படிக்கும்போது நிறைய கேள்விகளுக்கான விடைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், அதனால் புதிய ஏற்பாடை நீங்கள் முதல்ல படிங்கன்னாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, இவங்க ஏன் புதிய ஏற்பாடை முதல்ல படிக்க சொல்கிறாங்க, ஒருவேளை அதில் ஏதாவது உள்குத்துருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடை தானே நான் படிக்க ஆரம்பித்தேன். இவங்க பைபிள் தந்தப்போ இந்த பைபிள் வாங்கி நான் படித்தப்போ உண்மையிலே எனக்கு சொல்லப்போனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கேள்வியே, உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் எப்படி உயிரினங்கள் வந்துச்சு, இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அறிவியல் இன்றைக்கி அறிவியலில் ஒரு வாட்டி ஒரு நபர் என்கிட்ட பேசுகிற டைமில் சொன்னார், அவர் நாத்திகர், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை வரலாறை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனக்கு நான் உடனே அவர்கிட்ட திரும்ப கேட்ட கேள்வி என்னென்னா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னா இன்றைக்கும் நிறைய குரங்குகள் இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் நிறைய குரங்குகள் பார்க்குறேன், அந்த குரங்கிலிருந்து ஏன் இப்போ மனுஷன் தோன்றலை? முட்டையிலிருந்து தான் கோழி உண்டானதுன்னு நம்ம படிக்கிறோம், இன்றைக்கும் முட்டையிலிருந்து தானே கோழி உண்டாகிறது. இப்போ குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றால் இன்றைக்கும் குரங்குகள் இருக்கே, அந்த குரங்கிலிருந்து ஏன் மனிதன் தோன்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இந்த படைப்புகளுக்கான சரியான ஒரு இது எனக்கு வந்து எங்கேயுமே, நான் நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும் கூட ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பைபிளில் ஃபஸ்ட்டு இதை வந்து படிக்கிற டைமில் அந்த ஒவ்வொரு படைப்பையும் பற்றி அதில் போட்டிருந்தப்போ எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது நிறைய விஷயங்கள் ஒத்துக்கிறது மாதிரியும் இருந்துச்சு. இப்போ இந்த பைபிள் எப்போ எழுதப்பட்டதுன்னெலாம் கேட்டேன், அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அறிவியல் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா தான் போயிட்டு இருந்து. அதில் அந்த ரூபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வரும். அதை படித்தப்போ அவர் ஒரு சின்ன தவறு பண்ணுவார், அதை பார்த்த உடனே எனக்கு அந்த பைபிள் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகிட்டு. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதங்கள்லையும் கடவுளுடைய சில குவாலிட்டிகள் அப்படி இருந்துச்சு, கடவுளே நிறைய சேட்டைகள் பண்ணுறாரு. அப்போ என்னுடைய கேள்வி தான், கடவுள் இது பண்ணும்போது அவரை ஆராதிக்கக்கூடிய நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு. அப்போ நம்ம பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அன்னைக்கு பெரிய ஒரு தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்போ இதுலேயும் அந்த மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை வந்து நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம். அதுக்கப்பிறகு சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றென்றால் போயிருக்கேன், போயிட்டு இந்த சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் போனோம். இப்போ சர்ச்சுக்கு வாங்க கடவுளை பார்க்கலான்னு சொன்னாங்களே, போய் சர்ச்சில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நான் ஹிந்து தான், நான் கையில் கயர்லாம் கட்டியிருக்கிறோம், நெட்டியில் பொட்டெல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு சபையில் அவங்களுடைய தம்பி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சபை, இடைக்கோடுங்கிற ஒரு இடத்துல கௌஸ்கி பாஸ்டர் அவர், அந்த சபையில் போனோம். போய் பின்னாடி போய் உட்காந்துருந்தோம், முன்னாடி போகலை, லாஸ்ட்டில் தான் போய் நின்று. நான் போனதே என்ன அப்படின்னா வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் போனேன். அதாவது அங்கே என்ன நடக்குது, ஏன்னா நான் ஒரு கோவிலில் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்து கொடை நடத்தியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாமே நமக்கு தெரிந்திருந்ததுனால இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இது உண்மையிலே இவங்க ஆராதிக்கிறாங்களா இல்லை நம்ம அங்கே பண்ணுறது மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்களான்னு பரிசோதனை பண்ணதுக்காக தான் போனேன். அப்போ அங்கே பின்னாடி போய் உட்காந்துருக்கிற டைமில் நடந்த ஒன்று ரெண்டு சம்பவங்கள், அங்கே பாடல் நடந்துக்கிட்டு இருக்கும். சகோதரர்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பேர் செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. நடந்த சம்பவங்கள் இது. செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு அவர் அங்கே பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாட்சி நேரம்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி நேரம் கொடுக்குறாங்க. ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க. ரெண்டு பெண்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய திங்கிங்கில் நடந்தது என்னென்னா, ஒரு இவங்கக்கிட்ட பெரிய பயபக்தி இருக்கிறது மாதிரியும் தெரியல. சரி, எல்லாம் நம்ம அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் கண்டினியூவாக போனேன். ஒரே வாரம் போகலை. போய் காணிக்கையை போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா உண்டு, சுசீலா அப்படின்னு பேர் அவங்க அம்மா. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆராதிக்கும்போ யாருமே கண்ணை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, மனசை விட்டு ஆராதிங்க. நான் ஆராதிக்கே போகலை. நான் உண்மையில் சொல்ல போனால் வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் போனோம்.
1: இந்த டைமில் நீங்கள் வந்து அந்நிய தேவர்களை வழிபட்டு இருந்தீங்களா?
0: அந்நிய தேவர்களை நான் வழிபட்டு தான் இருந்தேன். அப்போ நான்
1: பொறுப்பு அங்கேயும் போயிட்டு இருக்கேன்.
0: அதாவது என்ன, என்னுடைய திங்கிங் ஒரு தேடல், அவ்வளோதான். இறை தேடல்னு கூட சொல்லலாம். உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னுடைய
1: ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு
0: இருக்கு. ஆமாம், ஏன்னா இவங்க சொல்கிறாங்களே, நம்ம மதங்கள்ல இப்படி நடக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போனோம். உண்மையில சொல்ல போனால் எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. ஆனால் அவங்களுடைய அன்புனால நான் ரெண்டு மூணு வாரம் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போகிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு சின்ன ஒரு வியாபார ரீதியாகிட்டு வந்தேன். என்னோடய வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மூணு நாலு வாரம் நான் போயிருப்பேன். இந்த சபைக்கு நான் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. நான் ஆராதிக்க போகலை, நான் சும்மா தான் போனேன், பார்வைக்காக தான் போனேன். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அப்படின்னு நம்புகிறேன். அப்போ போனப்போ அங்கே போயிட்டு சொந்தமாக சொல்லப்போனால், எங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு கூட ஒரு சதுர அடி இடம் கூட கிடையாது. நாங்கள் வந்து அந்த வாழைத்தூள் அப்படிங்கிற கிராமங்களில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிழைப்புக்காக எங்கள் அப்பா போனவங்க, அங்கே போய் இருந்த நிலங்களை அவங்க அவங்களுக்காக வேலி போட்டு பிடிச்சிட்டாங்க. ஒரு 30 வருஷம் இருந்ததுனால கவர்மெண்ட்டு பாவம் பார்த்து ஃப்ரீ பட்டா போட்டு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. அப்போ எங்களுடைய பெயரில் அரசாங்கத்தில் ஒரு சதுர அடி இடம் கூட எங்கள் பேரில் கிடையாது. எங்கள் அப்பா பேரலையும் கிடையாது, எங்கள் அம்மா பேரலையும் கிடையாது, எங்கள் பேரலையும் கிடையாது. நான் அங்கே போன கொஞ்ச நாளையிலே அந்த சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு 5 சென்ட் இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் எனக்கு உண்டாச்சு. வெளிநாட்டுக்கு டூர் போட்டேன். என்னுடைய பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி வந்து, அப்போ எனக்குள் ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாயிருக்குல்ல அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே வருது. ஆனால் அதே நேரத்தில் திரும்ப இன்னொரு யோசனை எப்படி வருதுன்னா, நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு போகிறோம். இது யார் பண்ணாலும் கிடைக்கிற ஒரு விஷயம் தானே. இதில் என்ன, இந்த சர்ச்சுக்கு வந்தனால தான் கிடச்சின் இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து. ஆனால் உண்மை என்னென்னா, நான் அங்கே போனதுக்கு பிறகு உண்டான ஆசீர்வாதம் தான் அது. அதை நான் அது அப்போ புரிஞ்சிக்கல, ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த சபையில் நடந்த சில சம்பவங்கள்னாலையும் எனக்குள்ள ஒரு தேடல் இருந்து அதுக்கு சரியான விடை கிடைக்காதனால அந்த சபையை விட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி நான் ஆண்டவருக்குள்ளாடி வந்தேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 4-5 பேர் நல்ல நண்பர்கள். நண்பர் அப்படிங்கிறத விட சகோதரர்கள் தான். எங்கள் அம்மா அப்பாக்கு பிறகு அவங்க தான் எனக்கு. அவங்களும் அப்படி தான், நாங்கள் எல்லாருமே அவ்வளவு இணை பிரியாத நண்பர்களாக இருந்தோம்.
1: அது பிஸ்னஸில் நீங்கள் வந்து பார்ட்னர்ஸாக இருந்தீங்களா?
0: பார்ட்னர்ஸ்னே சொல்லலாம். நாங்கள் எல்லாரும் ஒரு 4 or 5 பேர் நாங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் 5 பேருமே பார்க்கலாம். அவ்வளோ சந்தோஷம்.
1: தொழில்
0: சேர்ந்தேசியும் அது பார்ட்னர்னு சொல்ல முடியாது, அண்ணன்னு சொல்ல முடியாது, தம்பின்னு சொல்ல முடியாது, அப்படி பிரிக்க முடியாத உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல நண்பர்கள், எல்லாருமே நல்லவங்க தான், நல்ல சந்தோஷமானவர்கள். ஆனால் இது தேவனுடைய திட்டம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ளாடி ஒரு பிரிவினை உண்டாயிட்டு, எங்களுக்குள்ளாடி ஒரு மனக்கசப்பு எங்கள் 5 பேருக்குள்ளாடியும் வந்துட்டு, அதில் அவங்க 4 பேரும் ஒன்று, நான் தனியாக மாற்றப்பட்டுட்டேன். இப்போ என்னால் இதை தாங்கவே முடியலை. நான் வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய எனக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் எடுக்க முடியலை. அந்த பிரிவு, அவ்வளோ அன்பாக இருந்தவங்கக்கிட்ட இருந்து வந்த ஒரு மனக்கசவு, எனக்கு ஒரு கெட்ட பேர் அதில் உண்டானது மாதிரியான ஒரு சூழலெல்லாம் வந்தப்போ என்னால் அதை வந்து சரியாக ஜீரணிக்க முடியலை. எனக்கு தூக்கம் போயிட்டு, நைட்டு தூங்குவே தூக்கம் வராது. எங்கள் அம்மாவிட்ட போய் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா, எங்கள் அம்மா விடுறா, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருப்பான், நம்ம வாழ்க்கையில் நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு நீ புதிய வாழ்க்கையை பாரும்பாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோம், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னோம், எவ்வளோ பேர்கிட்ட சொன்னாலுமே எனக்கு மனசில் வந்து அது ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே 3 மாதத்துக்கு மேலே நைட்டு சரியாக எனக்கு தூக்கமே கிடையாது. தூங்க போனோம் அப்படின்னா எனக்கு வந்து தூக்கம் வராது. விடிய காலையில் 3:30 to 4 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த தூக்கம் வரும். அது வர நான் அப்படியே முழிச்சே இருந்து அந்த லைட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோவுக்கும் மனசுக்குள்ள அடி எனக்குள்ள, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடித்த ஒரு சூழல். அப்போ எனக்கு மேரேஜும் ஆகலை. கடைசியாக நான் ஒரு நாள் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு ஒரு தீர்வு நம்ம பண்ணணும். இப்படி நமக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவும் வந்துட்டு, நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்த மாதிரியும் வந்துட்டு, இனி வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நமக்கு மேரேஜும் ஆகலை, ஒரு 5 சென்ட் இடம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் காசு இருக்குது, எப்படியும் அம்மா அப்பாவுக்கு அவ்வளவும் போதும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டு ஒன்று பண்ணுவோம். அது ஒரு சனிக்கிழமை நடந்த சம்பவம். நான் என்ன பண்ணேன்னா, நேரே ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துல கூடுவோம் எப்போவுமே. அந்த இடத்துக்கு வந்து அவங்க வருவாங்க. அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சுருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சுருவோம். அப்போ தான் நமக்கு இதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு நான் தீர்க்கமாக அந்த நைட்டு நான் அப்படி முடிவு எடுத்துட்டு இதைத்தான் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, இது அவங்களுக்கு கூட தெரியாது நான் இப்படி முடிவு எடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே அப்படியே அமைதியாக தூக்கம் வராமல் அப்படியே உட்கார்ந்துருக்குமோ, இடது பக்கமான செல்ஃபில் என்னுடைய போதகர் அந்த கௌஸ்கி பாஸ்டர் கொடுத்த அந்த பைபிள் அந்த செல்ஃபில் வந்து அப்படி இருக்குது. சரி, இவர் அன்றைக்கி பைபிள் கொடுத்தாரு, கொடுத்துட்டு புதிய ஏற்பாடை படிக்க சொன்னார்ல, தூக்கம் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைபிள் எடுத்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக, சரி நமக்கு அந்த பைபிள் எடுத்து படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் முதல்ல அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு எல்லாமே இருந்துச்சு. 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4 வரம் முடிச்சிட்டேன். 4வது அதிகாரம் முடிச்சுட்டு 5வது அதிகாரத்தில் வர்ற டைமில் தான் அந்த 5வது அதிகாரம் தான் என்னை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினதும் அந்த 5வது அதிகாரம் தான். அந்த 5வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல அதில் வரும், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 4 அதிகாரமும் நான் படித்ததுக்கும் இந்த 5வது அதிகாரம் நான் படித்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு உணர ஆரம்பிச்சுது. இந்த 4 அதிகாரமும் நான் சுயமாக தான் படித்தேன். இந்த 5வது அதிகாரம் படிக்கிற டைமில் என் பக்கத்தில், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது மாதிரி என் பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க ரொம்ப சவுண்டாக சத்தமாக சொல்கிற மாதிரி என் காதில் வந்து அது கேட்குது. இப்படி நான் அதை அப்படி படிச்சுட்டே வரோம். அப்போ லாஸ்ட்டு அந்த கீழே வர்ற டைமில் உங்களுக்கு அந்த 39வது வசனம் வரும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறாய், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்தப்போ, படித்தேன்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான சப்தம், நான் படிக்க படிக்க அது என் சப்தம் எனக்கு கேட்குது. கேட்டப்போ எனக்கு மனசில் இருந்த அந்த பயங்கரமான ஒரு பாரம், எனக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி, அப்படியே ஒரு சமாதானம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு.
1: ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தெளிவாக
0: இடப்பட்டிருக்கு. இல்லை, அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். இன்றைக்கு வர என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும், என்னை சந்திக்கிற நண்பர்கள் யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன், இந்த 5வது அதிகாரத்தை நல்லா தியானிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 5வது அதிகாரத்தை குறித்து நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தலைவர்களை கூட அசைச்சிருக்கு. நீ மகாத்மா காந்தி கூட ஒரு வாட்டி சொல்லுவார், இந்த மத்தேயு 5வது அதிகாரம் என்ன ரொம்ப அசைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் அந்த அதிகாரம் வந்து அவங்கள தொட்டிருக்கு. இந்த வசனங்கள் மூலம்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ எனக்குள்ள உடனே உண்டாச்சு, இப்போ நம்ம அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. வந்தப்போ நம்ம அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்திரம் பண்ணால் அவனுக்கு கூட நீ 2 மைல் தூரம் போ, ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புனா நீ வஸ்திரம் மட்டும் இல்லை உன் அங்கேயும் கூட நீ விட்டுக்கொடு அப்படின்னு இந்த வேதம் சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்களை கேட்டவுடனே எனக்கு ஜெபம் பண்ணலாம் அப்போ தெரியாது. அப்படியே நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்டு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அது கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஆண்டவரே, ஏசப்பா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ரெண்டு பேருக்கு மேலேயுமே மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மேலே எனக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பு இருந்துச்சு, இப்போ நான் அவங்க எல்லாரையுமே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள ஒரு ஜெபத்தை வந்து நான் அன்றைக்கி பண்ணினேன். அதோடு எனக்கு அவங்க மேலே இருந்த அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, ஒரு 3 மந்த்ஸாக யார் எனக்கு ஆறுதல் சொல்லியும் அதை ஆற்ற முடியாத ஒரு சம்பவத்தை இந்த வசனத்தில் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு நல்ல சமாதானம் உண்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் முடிவெடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதுவரை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பரிசுத்த வேதம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இது மனிதனுடைய வார்த்தையே அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இதில் சத்தியம் இருக்குது, இதில் வந்து ஜீவன் இருக்கிறதுங்கிறத அன்னைக்கு இந்த வாசனம் என்ன தொட்டதுல இருந்து நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சபைக்கு போக
1: ஆரம்பிச்சேன்.
0: அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்திருந்தாலும் அவங்க பேரையோ அவங்கள பார்த்தாலும் எனக்கு அந்த கசப்பு அதுக்கப்புறம் வரவே இல்லை. கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தேன், இப்ப பேசிக்கிட்டு எல்லாத்தையும். ஆனா அந்த டைம் வந்து எனக்கு அவங்கள்ட்ட அந்த கசப்பு மாறிட்டு. முன்னாடி அவங்க அவங்க பேர் வச்ச ஒரு பேர் கேட்டாலே கோபம் வரும், வெறுப்பு வரும், அவங்கள பற்றின ஒரு நிகழ்வு கேட்டாலே எனக்கு கோபம் வரும். ஆனா இந்த வசனம் என்ன வந்து அவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தை கொடுத்துச்சு, அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ரகசியமாக தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரியாது, பைபிள் படிக்கனால நான் எல்லா புக்கும் படிப்பேன், அதனால் அவங்க பெருசாக எடுக்கலை. இப்போ சபைக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா விட்ட சொன்னேன், நான் இப்படி சபைக்கு போகிறேன் அம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கல, நல்ல அம்மா, நிறைய வீட்டில் எதிர்ப்புகள் எல்லாம் வீட்டை விட்டெல்லாம் நிறைய பேர் வெளியே வரட்டியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா ஓம் இருப்பண்டா நீ போகிற என்ன போ அப்படின்னாங்க. இப்போ சபைக்கு நான் போயிட்டேன், போய் பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் நான் யாரையுமே கவனிக்கிறது இல்லை. நான் போய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது மாதிரியே நான் பாடல் பாடவும் ஆராதிக்கவும் நான் அதில் ஈடுபட இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ அன்னைக்கு அந்த போதகர் கேட்டாங்க, ஞானஸ்தானத்துக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அப்போது நான் உடனே அப்படி பின்பக்கமாக திரும்பி பார்த்தேன், யாருமே கை தூக்கலை. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க, நம்ம ஒரு ஆள் தான் பாக்கி போல் இருக்குன்னு. நான் போன 3வது வாரத்தில் நான் கையை தூக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு. உடனே எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னும் நிறைய பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்கன்னு. அப்போ நைட்டு அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வீட்டுக்கு வரேன், ஞானஸ்தானம்னா என்னன்னு எனக்கு அப்பவும் தெரியாது, அதுக்கு முன்னாடி வர தெரியாது. அதே மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ சபைக்கு போகிறதெல்லாம் சரி, ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துறாத அப்படின்னாங்க. ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு எப்படிமா தெரியும், யாருமா சொன்னாங்க அப்படின்னு. இல்லை அது எனக்கு தெரியும், நீ அதை மட்டும் நீ எடுத்துறாத, நீ சபைக்கு போவா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க. இந்த வேலைக்கு போகிற இடத்துல நான் சர்ச்சுக்கு போகிற விஷயத்தை யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் இப்போ பெந்தயகோஸ்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கிறான், அங்கே போனவனும் பிடிச்சி முக்கிடுவாங்க, அதனால் அவனை ஞானஸ்தானத்துக்கு மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கிறிஸ்தவ அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா வந்தோடனே இப்படி சொல்கிறாங்கண்ணா, அம்மா உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றியே தெரியாதம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுத்துடக்கூடாது, நான் இங்கே வந்து ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்த வாரம் ஞானஸ்தானம். அப்போ அம்மாவிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்தேன். சூழ்நிலை இப்போ சொல்லியாச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுனால நான் ஏச பண்ணேன். ஞானஸ்தானம் எடுக்கலாம் ரொம்ப அழுதேன், ஏன்னா அம்மாக்கு தெரியாது, அப்பாக்கு தெரியாது, அக்கா 2 பேர் உண்டு, யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு நான் சர்ச்சுக்கு வரதே தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் நான் சர்ச்சுக்கு வரதே தெரியும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் இவங்க யாருக்குமே தெரியாது, போய் எடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு மனநிலையில் இருந்தேன். அன்றைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த விட்டு அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி முங்கி தான் நம்ம எழும்புவோம். அப்போ அந்த துணி வந்து ஈரமாக இருந்துச்சு, அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தோம். அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம், இதை வந்து வெயில்லையும் போடாதீங்க, வெயில் இல்லாத நிழலில் போடுங்க அப்படின்னாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு அன்னைக்கும் புரியலை, இன்றைக்கும் புரியல. அப்போ நான் வீட்டில் வந்தோடனே பொதுவாகவே ஒரு ட்ரெஸ் நான் கொண்டு போயிருந்தேன், எங்கள் அம்மா பார்த்தாங்க, பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, எங்கே போய் குளிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு, சரி கொண்டு அழுக்காக இருக்குது, நான் வாஷ் பண்ணி போடுறேன் அப்படின்னாங்க. வாஷ் பண்ணாதுமா அப்படின்னு, வாஷ் பண்ண வேண்டாம் உள்ளே போடுங்கன்னாங்க. எங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு, ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், என்கிட்ட அப்படி வாஷ் பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்லி விட்டாங்க. இப்போ ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னாங்க, இல்லைம்மா அது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட், என்னென்னா இவன் 2-3 நாளைக்கு முன்னாடி எவனையும் அடிக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானே, எதாவது பண்ணியிருப்பானோ, ஒருவேளை ரத்தக்கரை ஏதாவது இதில் இருக்குமோ, பையனும் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு பயம். இவங்க நைட்டே எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் சகதி எல்லாம் இருந்திருக்கு, அந்த குளத்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க, அது முங்கி எலும்புமோ இருந்திருக்கு, இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நைட்டுக்குள்ளே தூங்கவே இல்லை. நான் போயிட்டேன் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரேன், எங்கள் அம்மா அப்படி மூணு இருக்காங்க, ஒன்றுமே பேசலை. சாதா வந்தவொடனே சாப்பிடிப்பியான்னு கேட்பாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே நான் உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னாங்க, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டே இல்லை அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இதுவும் அந்த 100 நாள் வேலையில் தான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் நேற்று ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டான், இது வேறு ஒன்றுமே கிடையாது, அவன் ஞானஸ்தானம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் என்னுடைய ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய இது வந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு மனவேதனை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போவாங்க, வீட்டில் எல்லாம் அவங்களுடைய அந்த தெய்வத்தை அவங்க ஆராதிச்சாங்க. நான் அதில் வீட்டில் இருக்கும், நான் அதை ஆராதிக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், நீ நாளைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு கொள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போ நீ இப்போ கிறிஸ்டின்ஸாக போறியடா, எனக்கு யாரடா கொள்ளி வைப்பாங்க, நான் வந்து ஒரு அப்போ ஒரு கொள்ளி வைக்கக்கூட முடியாத ஒரு மரணமாக எனக்கு சம்பவிக்கணும் அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மா விட்டு சொன்னேன், அம்மா கொள்ளி தானே உங்களுக்கு வைக்கணும், உங்களுக்கு நான் தான் வைக்கணும்னு அதை நான் வச்சிடலாம், அதில் எந்த எதிர்ப்பும் கிடையாது. எனக்கு விக்கிரகங்களை தான் ஆராதிக்கக்கூடாது, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் கடவுளையே நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே என்னென்னா நான் கற்றுக்கிட்ட பாடமே ஆண்டவருக்கு முன்னாடி முழங்காலில் நிற்கிறே தான், அழன்று நின்று எங்கள் குடும்பத்திற்காக எல்லாம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு சகோதரிங்க உண்டு, அவங்கள வந்து அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பற்றி சொன்னோம். சொல்கிற டைமில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கிடலை. ரெண்டாவது ஒரு நாள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், சர்ச்சில் வந்தாங்க, அப்புறம் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க, சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா மதுரையில் இருந்தாங்க, அந்த அக்கா இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருந்தாலும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரல. அடுத்து அவங்களையும் சபைக்கு கூட்டிகிட்டு போய் அப்புறம் என்னுடைய மூத்த அக்கா, அக்கா வீட்டுக்காரரு, ரெண்டாவது அக்கா, ரெண்டாவது அக்கோட வீட்டுக்காரரு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவருக்குள்ளே வந்து இன்றைக்கி எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்.
1: குடும்பமாகவே
0: நாங்கள் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். அது ரொம்ப அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவ்வளவுமே ஒவ்வொரு நபருக்காகவும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தினதே கிடையாது. தேவ சமூகத்தில் நின்று முழங்கால நின்று ஒவ்வொரு நபருக்காக ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை எங்கள் அப்பா கேட்டார், அவ்வளோதானே. அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே கம்பல்சரி கட்டாயப்படுத்துறதோ, நீங்கள் அதை தொழுதிங்கன்னா எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு தான் சொன்னேன். நான் வந்து எனக்கு இயேசுவை பிடிச்சிருக்குமா, நான் இயேசுவுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்றதா இருந்தால் கும்பிடலாம், ஒன்றுமே இது தப்பு கிடையாது, நீங்கள் வரி கொடுங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் திருவிழாக்கு பூஜைக்கு போங்க, அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் எந்த எதிர்ப்புமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து முழங்காலில் நின்று அவங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எங்கள் குடும்பம் முழுவதுமே எல்லாரையுமே வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்பட அந்த ஞானஸ்தானம் எடுக்காததுன்னா அந்த சின்ன பிள்ளைங்க தான், அந்த 2 வயசு 3 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான். அதில் இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மூத்தாக்காலாம் கோயிலுக்கு நான் கூப்பிட்டப்போ சர்ச்சுக்கு கூப்பிட்டப்போ வரவே இல்லை, ரொம்ப அடம்பிடிச்சாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு அதுவரை சாமி கும்பிடவே மாட்டார், அவர் சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அக்காவை ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன், என் கூட வா அப்படின்னு. அப்போ சர்ச்சுக்கு போயிட்டா நானும் சபைக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் புது புதுசாக கொண்டு கொஞ்சம் ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் ஸ்பெஷல் இது தொடங்கிட்டார், பூஜை தொடங்கிட்டார். அந்த திரியை கொளுத்துறது அது அதெல்லாம் முன்னாடி அவர் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அவரும் சபைக்குள்ளே வந்தார், அவரும் வசனங்கள் மூலமாக தொடப்பட்டு இன்றைக்கி அவர் பைபிள் காலேஜ் முடித்து இப்போ சங்கரங்கோயில் பக்கத்தில் மானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஊழியம்
1: பண்ணிட்டு
0: இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், குடும்பமா நாகர்கோயில் தான் இருந்தாங்க,
1: இன்னைக்கு
0: குடும்பமா ஊழியம் பண்றாங்க. நானும் கூட இப்ப ஆண்டவருடைய வேலையைதான், அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே நான் முக்கியமா இன்னைக்கு ஆண்டவருடைய வேலைக்காகவே நம்ம இறங்கிட்டோம்.
1: நீங்க எப்படி அந்த ஊழிய பாதைக்குள்ள எப்படி கால் வச்சீங்க?
0: ஊழிய பாதைக்குள்ளன்னா நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். நிறைய பாஸ்டர்ஸ் தீர்க்க தரிசிகள் எல்லாம் ஊழிய அழைப்பு இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட காரியங்கள் ஜெபம் பண்ணுற டைமில், அப்புறம் அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு வர எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நான் தேவ சமூகத்தில் உட்கார்ற டைமில் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இன்னைக்கு வர வசனத்தின் மூலம் தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த வசனத்தை தருவார். ஒரு காரியம் நான் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்போ, உங்ககிட்ட பேசுறது மாதிரி நான் தனியாக என்னுடைய ஜெப அறையில் இருந்து ஆண்டவர்கிட்ட பேசும்போ கரெக்டாக எனக்கு ஆண்டவர் அந்த வசனம் அதுக்கு ரிலேட்டடுவான ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்படி வந்து என்னுடைய ஊழிய விஷயங்கள்லையும் எனக்கு தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஊழியங்களை குறித்து, ஊழியம் எந்த மாதிரி ஊழியம் செய்யணும், அப்போ இந்த காலகட்டத்தில் எது பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் ஆண்டவர் எனக்கு திட்டமாக இது பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, பைபிள் வாசித்ததுக்கு பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் அதுதான். இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு சபைக்கு போகிறோம், இப்போ இதில் சபையில் நிறைய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், இது என்னுடைய ஒரு இது, ஒரு சபையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம்தான் ஒரு பிலீவர் இருக்கணும். 5 வருஷத்துக்கு உள்ளாடி அவர் தன்னை தயாரப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வேலைக்காக அவங்க இறங்கணும். அவங்க எந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்க சுவிசேஷம் சொல்கிறது, அவங்களால இயன்ற ஒரு ஊழியத்தையும் அவங்க அந்த சபையோடு இணைந்து அவங்க பண்ணணும். அப்போ எனக்கு உள்ளே இருக்கிற டைம்லே எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள், புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் நான் கேட்டேன்னா, அறுப்பு மிகுதி, வேலையால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டப்போ என்னாலையும் இருக்கவே முடியலை. ஏன்னா நான் பெற்ற இன்பம் நிறைய பேருக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் சபைகளில் போகிறது, கன்வென்ஷனில் பேசியிருக்கிறோம், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் என்னை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நானாகவே நிறைய இடங்களில் கடந்து போய் ஆண்டவரை குறித்து பேசுகிறதுனா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆமாம், என்னுடைய வேலையில் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அதை கேன்சல் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஒரு சபையில் எனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமாம், அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், என்னுடைய நண்பருடைய ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு சபையிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா அவ்வளவு சந்தோஷம். அதை நான் அதை விரும்பி நான் பண்ணுறேன். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லக்கூடியதில் உண்டாகக்கூடிய அந்த பூரிப்பு வந்து வேறு எதுலேயுமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு ஆத்ம திருப்தியோட ஆனால் இது போதாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுடைய அந்த மரண பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நமக்காகவே ஜீவன் கொடுத்தார். நம்ம அவருக்காக இந்த சமூகத்தில் அவர் செய்ய வேண்டிய விட்டு போன அந்த பணியை நம்ம செய்யணுங்கிற வைராக்கியத்தில் தான் இன்னைக்கு வரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்படி அப்படி இருந்த நீங்கள் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் ஊழியத்துக்கு கடந்து வந்தீங்க.
0: ஆமாம்.
1: அப்போது உங்களை பார்க்குற ஜனங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்களா, இல்லது தூசிக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்க, கிண்டல் பண்ணாங்களா?
0: ஆரம்பத்துல கொஞ்சம் கிண்டல் எல்லாம் பண்ணாங்க. என்கிட்ட நேரடியா யாருமே பண்ணல. எங்க அம்மா சொல்லுவாங்கடி, ஊர்ல தப்ப தப்பா பேசுறாங்கடா, பணம் வாங்கிட்டு போய் நீ உனக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அதனாலதான் நீ சர்ச்சைக்கு போன அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப நான் சொன்ன, அம்மா சொல்றவங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எதா இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேன் அம்மான்னு சொன்னோம். அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவரோட பேர் குறிப்பிடலை எனக்கு. அப்போ திருமணம் ஆகலை, திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தான் இனி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே அப்படி தான் வந்துச்சு. இல்லைன்னா இன்றைக்கி வரை திருமணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்போ திருமணம் ஆனப்போ அந்த பத்திரிகையை கொண்டு என்னுடைய நல்ல ஒரு நண்பர், பள்ளிக்கூடத்துலேருந்தே படிக்கிற ஒரு நண்பர், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம். அவங்க நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருந்தவங்க, டேய் கல்யாணம்டா பத்திரிக்கையை வீட்டில் வச்சுருக்கேன், உன்னை பார்க்க முடியல, வழியில் வச்சு தான் சொன்னேன், வந்துடு என்னடா அப்படின்னு. அவன் அந்த பைக்கில் நின்று நடு ரோட்டில் நின்று என்னை பார்த்துட்டு சொன்னான், உன்னை நினைச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னா, உன் கல்யாணமாவது அப்படின்னு 2-3 வேடுகளை போட்டுட்டு அப்படி ஒரு திட்டின மாதிரி அனுப்பி விட்டுட்டான். ஏன்னா அதை ஜீரணிக்கவே முடியலை என்னால். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் பேர் இது பண்ணாங்க, அப்புறம் நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் மாதிரி பண்ணாங்க, என்ன என்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் நான் எல்லாரையுமே நேசிக்க தான் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. இன்றைக்கி ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே தெரியுது, இப்போது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் என்னாலே நிறைய விஷயங்களை நான் விட்டுருக்கேன். எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது இன்றைக்கி ஊரில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் பார்க்காங்க. இப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்த அந்த எதிர்ப்பு இப்போ கிடையாது, எல்லாத்தையுமே சகோதரர்களாக தான் இன்றைக்கி
1: விருப்பம் முழுமையுமாக இருக்குது. கர்த்தர் இந்த வாஞ்சையின்படி உங்களை இன்னும் அதிகமாக நடத்துவாராக, அநேக ஆத்துமக்களை அறுவடை செய்ய உங்களை பயன்படுத்துவாராக. இப்போ அநேக ஜனங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய சாட்சி நிமித்தம், உங்களுடைய பரிசுத்தாவியான நடத்துகிற நிமித்தம் ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் சொல்லலாம்.
0: இதுல வந்து நிறைய கிறிஸ்தவர்களும் நீங்க இந்த இதை விரும்பி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சபைக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு, ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பார்ட் என்ன? கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 வருஷம் பழக்கம் உள்ள நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் தயார்படுத்திருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சபையில் வந்து நிறைய ஊழியங்கள், சபையோட இணைந்து செய்கிற நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு அப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு, புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற கட்டளை எல்லாருக்கும் உண்டான ஒரு கட்டளை தான். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய தலைமையிலே விழுந்த கடமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் நம்ம பெற்ற இன்பத்தை, நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ரெண்டாவது, ஒருவேளை இதை நீங்கள் பார்க்குறவங்க ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம், ஒரு புதிய நபராக இருக்கலாம், அவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடவங்களாக இருங்க, ஒருவேளை மத நம்பிக்கை இல்லாதவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மா சொன்னாங்க, நம்ம அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுருக்கோம். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் ஒரு அனலைசிங் பண்ணுங்கள். உங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர், உங்கள் கடவுளுடைய குணம் எப்படிப்பட்டது, நான் கும்பிடுகிற கடவுளுடைய தன்மை என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன இயேசப்பா அவருடைய வழிகளில் நடக்கும்படி அவர் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல் உங்களுடைய மதம் உங்களுடைய கடவுள் செய்த செயல்களை நீங்கள் செய்தால் இந்த சமுதாயம் அங்கீகரிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இங்கே உங்கள் கடவுள் அனலைசிங் பண்ணீங்கனாலே உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இந்த சாட்சியினால் இயேசப்பாவை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கடவுளை தேடுங்க, உண்மையான கடவுள் யாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு மதங்களிலும் நான் கும்பிடுகிற கடவுள் சரியானவர் தானா, அவருடைய தன்மை என்ன, உண்மையிலே அதே மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள நபர் நான் கடவுளாக எங்கள் வீட்டில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் உங்களுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். சுயமாக நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், இவ்வளோ நாள் நடந்தோம், அதுக்காக இல்லை. இப்போ இனி நம்ம கடவுளை தேடுகிற ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உண்மை கடவுள் எனக்கு வெளிப்பட்டது மாதிரி உங்களுக்கும் வெளிப்படுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையே. அதுவும் பாருங்கள், ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அருமை மகனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு கூட முடியவில்லை என்கிற ஒரு ஒரு தன்மை ஒரு எண்ணம் அவர்களுக்கு அந்த டைமிலே உண்டாகிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், குடிப்பழக்கம் உள்ள அப்பாவை மாற்றுவதற்கு குடிப்பழக்கம் உள்ள தெய்வத்திட்ட போக வேண்டிய கண்டிஷன் ஆகிவிட்டது. அப்படி அவங்க அதிலே ஒரு ஒரு தெளிவில்லாதவர்களாக இருந்து தியானித்து தெளிவுள்ளவர்களாக தெளிவுள்ளவராக ஆண்டவர் அவர்களை மாற்றியிருக்கிறார். அதுவும் விசேஷமாக ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அநேக எதிர்ப்புகள் இருந்தபோதும் கூட ஸ்ட்ராங்காக நின்று இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்குது. அதுவும் சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற கட்டளை எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்போம், வீட்டில் இருந்து சும்மா இருந்து கொண்டிருப்போம், கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம், அப்படி அல்ல. கிடைக்கிற கொஞ்ச நாட்கள் தான் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை நாட்களும் புறப்பட்டு போய் அநேகரை ஆதாயப்படுத்தும் கருவிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்து அவருடைய பாதையிலே பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மனதார உங்களை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் ஜனங்கள் மத்தியில் எங்களோடு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சித்தம் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான கிறிஸ்தவ பாடல்களை உருவாக்கி நீங்கள் அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அன்பு தம்பி எபன் அவர்களுடைய குழுவினர் அருமையாக இந்த சீடையை தயாரித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்பு தம்பியை பல வருஷமாக எனக்கு தெரியும். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அவள் வந்து தங்களுடைய குழுவாக வந்து என்னுடைய கூட்டங்களில் இசைக்கருவிகளை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தினவர்கள். ஆண்டவர் கொடுத்த தாலந்துகளை அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும்படிக்கு ஆண்டவருக்கென்று அவர்கள் செய்திருக்கிற இந்த மகிமையான காரியத்திற்காக தேவனை நான் துதிக்கிறேன். 100:1 சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த அருமையான குழுவினர் கம்பீரமாய் ஆண்டவரை துதித்து பாடியிருக்கிற இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசுவின் பிறப்பை குறித்த பாடல்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இந்த பாடல்களை கேட்கும் பொழுது நீங்கள் ஆவியில் உற்சாகம் அடைவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதை கேட்கிற உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அருமையான இந்த பாடல்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, இந்த பாடல்களை ஒலிப்பதிவு செய்து கேட்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அன்பு தம்பி எபன் எடுத்த எல்லா பிரயாசங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். இதில் அருமையாக உழைத்திருக்கிற பாடியிருக்கிறவனுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த பாடல்களை கேட்கிற மக்களுடைய உள்ளம் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும். கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவளுடைய உள்ளத்திலே உண்டாகட்டும். ஆண்டவர் இதன் மூலமாக ஜனங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் மகிழ பண்ணுவீராக. கர்த்தருடைய கரமப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
2: இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நாங்களும் பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை போற்றி பாடுகிறோம். நீங்களும் கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.

அனைவருங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா அவி அனைவரே.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவைகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் அற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

அதை அனுபவியுங்கள். அது எங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர்.

கிருபை, உன் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. ஹalleluya. Oh, we thank you so much for your grace, Master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, என்னை பலப்படுத்தின கிருபை மேலானது, என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே.

ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை மேலானதல்ல, என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அது மேலானதல்ல. நான் நிற்பது நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா?

உங்களுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதை அனுபவியுங்கள். ஒரு மகிமை மேகம் போல உங்களை இப்பொழுது சூழ்ந்து கொள்ளுகிறது. Just feel him.

கர்த்தருடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நிறைவேற்றி அனுபவி

சூஷிக்கிற ஒரு சந்ததியை தேடிக் கொண்டிருக்கிறார். வெளி பிரகாரத்தில் அல்ல, உள் பிரகாரத்தில் அல்ல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த ரகசிய அறையிலே அவரோடு கூட ரகசியங்களை பேசக்கூடிய சந்தையை ஒரு நபர்

அவர் மனவாளன், சபை அவரது மனவாளி. அவர் உன்னை அறைக்குள் அழைத்து அன்பை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார், உன்னிடத்தில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்.

0: Mike, Mike, Mike, Mike, talk up my name, Mike, Mike, Mike.
1: Thank you very much, Honorable Bishop Paul Kripakaran.
2: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
1: And to Mrs. Iris Kripakaran.
2: Mrs. Iris Kripakaran.
1: And Professor Inian.
2: Professor Inian.
1: Elder Selvaraj.
2: Elder Mooper Selvaraj அவர்கள்.
1: And all the fathers and the mothers and children and all those involved in the ministry.
2: அருமையான விசுவாசிகள் தலைவர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
1: It's just a privilege to be in this pulpit.
2: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சலாக்கியம்.
1: I have preached the gospel our Lord Jesus Christ for the past just few years around the world.
2: உலகம் முழுவதும் ஆன சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களிலே நான் அறிவித்து வருகிறேன்.
1: Roughly about 30 years ago I was just coming out of University of Madras and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kripakaran.
2: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
1: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
2: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக்
1: கொள்கிறேன். Dear teacher Amma, Mrs. Malathi Karunakaran, that is Bishop Kripakaran's sister called a few days ago.
2: நம்முடைய பாஸ்டர் பால்கிருபாகரனுடைய சகோதரி அவர்கள் மாலதி கிருபாகரன் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது.
1: We have been ministering in their church.
2: Okay, அவருடைய சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்.
1: In Krompet.
2: Krompet பகுதியிலே.
1: As a faith prayer assembly.
2: Faith prayer assembly என்கிற இடத்திலே.
1: Pastor's brother-in-law, also Pastor Victor Karunakaran.
2: பாஸ்டருடைய brother-in-law அவர்கள் Pastor Victor Karunakaran.
1: I called the pastor's wife, teacher Amma. She called and said, "Brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God."
2: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், இங்கே த சர்ச் ஆஃப் த லிவிங் காட்ல என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
1: And the pastor was so glad to invite me and I'm grateful.
2: நான் உண்மையாகவே பாஸ்டர் கூட கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
1: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the 5 continents with the gospel of the kingdom.
2: தமிழிலே என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது அல்ல, பட் உலகம் முழுவதும் நான் சென்று உங்களுடைய போதகரை போல நான் பல இடங்களிலே சென்று நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறேன்.
1: One thing we understand, not only our God is with us, our God is for us.
2: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
1: In the last chapter of Matthew's gospel we says, "Behold, I am with you always."
2: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக.
1: Then Romans 8:38 the great apostle tells us, "If God be for us, who can be against us?"
2: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி.
1: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
2: தேவன் நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
1: Amen. And when Joy was singing, almost she touched the message that I am going to preach. She doesn't know, the Holy Spirit knows.
2: பரிசுத்த ஆவியின் உரிமையாவே சிஸ்டர் ஜாய் அவர்கள் பாடி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மெசேஜ் முழுவதையும் அவர்கள் பாடலாக பாடி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: Joy is the first daughter to pastor's sister and her husband is not feeling good this morning, so he is taking rest.
2: And pastor
1: yes, he is her husband.
2: அவங்க மலை சாரி ஜாயோட ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And of course, teacher Amma has a son, Joel, and his wife, Lindsay, and they are coming on the way.
2: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Then another son is Joshua. And his wife Nancy, they got two sons, they are also coming to join us.
2: இன்னொர் மகனுடைய வைஃப் நான்சி அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren, they are doing a great work in Romania.
2: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் ரோமேனியாவில் ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
1: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ, and I heard about that great work that pastor's son and the family doing, but maybe one day we shall be able to visit together.
2: ரஷ்யாவிலும் நான் பல்கேரியாவிலும் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பாஸ்டருடைய மகன் ஈனோஸ் அவர்கள் அவர் ரொமேனியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் அங்கு சென்று அவர்களை சந்தித்து ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கும்.
1: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
2: பாஸ்டர் ஐரிஸ் மிஸ்ஸஸ் ஐரிஸ் பால்கபாலன் உடைய சிஸ்டர் இன் லா நான் இப்பொழுது நான் டீச்சர் அம்மா என்று நான் அழைப்பேன்.
1: As a family they are doing a great work, professor.
2: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: I just wanted to know, Kripakaran in Sanskrit means the owner of grace.
2: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
1: That's the meaning of Pastor Kripakaran.
2: பாஸ்டர் கிருபாகரன் என்ற கிருபை என்கிற பெயர் அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவர்கள் கிருபைக்கு அவர்கள் ஒரு சோர்ஸ் ஆக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: I have not explained this before, but the Spirit of God told me, and Karunagaran means the owner of mercy.
2: கருணாகரன் என்று சொன்னால் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
1: So both the brother-in-laws, they got Christ's name in their last name, Kripakaran and Karunagaran.
2: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இரக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
1: So what a joy to see God's people wanting to see you all for a long time, but this morning the Lord made it possible to see your wonderful faces.
2: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலையில நான் இருக்கல அதிக சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
1: When God willing, my wife Angela is an American. She is a gospel singer just like Joy. So next year when we come, Professor, Elder, Pastor, we want to see overflowing in the Church of the Living God.
2: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
1: She is American.
2: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
1: So we will see you, God willing, next year.
2: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
1: Like our beloved pastor Paul Kripakaran, his first name is Paul, my last name is Paul.
2: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவருடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
1: And I was a Hindu like most of you.
2: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
1: I didn't know anything about Christ.
2: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
1: Just like most of you, I was also a Hindu.
2: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
1: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
2: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
1: I was doing physics in the University of Madras, you know, nuclear physics, and I wanted to do some nuclear physics, and Bombard made some nuclear bombs to destroy Pakistan. Now I'm just
2: in Madras University le nan physics nuclear physics endra paadathai nan padithukondirundhen. Apdi atom bomb ellam invent panni Pakistanai alikka vendum endru solli nan velaiyaataga solugiren.
1: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
2: கர்த்தர் என்னை மாற்றி இதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
1: Yes sir, to destroy the satanic kingdom in the name of the Lord Jesus Christ.
2: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like beloved Bishop Paul is going around the world.
2: அந்த சிறு வயதிலே கர்த்தர் என்னை ஒரு ஒரு ஆசாரியனாக ஒரு போதகராக எப்படி உங்கள் பாஸ்டரை தெரிந்து கொண்டாலும் அதே போல கர்த்தர் என்னையும் விசேஷமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: So I told my father and mother, I'm not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
2: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
1: So I don't have time to drink the cow urine or
2: நான் பசுனுடைய சிறுநீரை நான் ஒருபோது இனிமேல் குடிக்க போகிறதில்லை என்று நான் சொன்னேன்.
1: They sent me out of the home.
2: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
1: But the Lord God took care of me.
2: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்.
1: This great man like Pastor Kripakaran and as I said they know don't know but all the great men in Chennai was a great example for my life.
2: பாஸ்டர் கிருபாகரனை போல மற்ற எல்லா ஊழியக்காரர்களை போல கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாக இந்த சென்னை பட்டணத்திலே வைத்திருந்தார்.
1: I learned great things from this great men and women of God.
2: இந்த பெரிய தேவ மனிதர்களோடு கூட இருந்து நான் அநேக சத்தியங்களை அந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டேன்.
1: Most of them have gone to be with the Lord Jesus Christ.
2: அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள்.
1: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
2: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பார்க்கவன் அவர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: That's what God can do for us.
2: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
1: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years, Pastor.
2: பாஸ்டர் அவர்கள் பாஸ்டர் அவர்கள் மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான் வாழ்த்துகிறேன்.
1: Is it above? Amen. He says, Beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
2: உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
1: So the real prosperity is all right to have a lot of things in the world. But the real prosperity is to have a good health and strength.
2: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு பேலன் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
1: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
2: சுகமான ஒரு வாழ்வு நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு செழிப்பு.
1: We read in the scriptures Moses was 120 years.
2: நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மோசே 120 வரைக்கும் 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
1: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
2: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களிலே பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
1: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying yeah. That's the truth. Yeah. He never been to any kind of a medical treatment.
2: அவர் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
1: But the 120 years he had such a health and strength.
2: நல்ல ஒரு நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: That's what the Lord God is promising us through his word.
2: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
1: Every one of you precious to God.
2: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
1: We are kings and priests to the most high God.
2: நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
1: We are royal priesthood.
2: நாம் ராஜதீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
1: As our bishop says, that's a good place to say hallelujah.
2: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
1: You are a chosen generation.
2: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
1: From nothing God has brought us so far.
2: ஒன்றும் இல்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
1: We have professors, we have great business people. And all of you, we have a great pastor. and pastor's wife in this assembly.
2: பேராசிரியர்கள் மூப்பர்கள் அருமையான போதகர்கள் போதகர்கள் மற்ற अनेक தலைவர்கள் விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
1: Those who are in the helping ministry, continue to do the work whatever God has given us. Do that for the glory of God.
2: ஊழியத்திலே உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
1: When I came to Chennai after degree,
2: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு
1: Uncle Owen Roberts gave a mat and a pillow to sleep.
2: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
1: So from the little mat and pillow started the ministry.
2: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
1: But God is so gracious.
2: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
1: Got so many degrees, MA, MPhil, still working on my PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. PhD. Yes, sir. Some of you become doctors' children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
2: MA, MPhil, PhD, matter doctor, pattangal, engineer pattangal, ellam thevai dhaan.
1: Just like IMR, education is wonderful.
2: கல்வி மிகவும் விஷயம்.
1: But education without God is an abomination.
2: கல்வி இல்லாம அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வி மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
1: But education with God is the greatest asset prosperity in the world.
2: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவர்களாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா.
1: Amen. So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to see God's face.
2: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
2: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: God's people, when you pray, God answers your prayer.
2: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
1: When you, amen. When you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
2: நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
1: ஆமென். His ears and his eyes are open, professor, 24/7.
2: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்து கொண்டே இருக்கிறது.
1: We understand, yes, open his scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
2: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
1: You can go home and read the scripture.
2: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
1: God was speaking to Solomon.
2: அங்கு தேவன் அங்கு சாலமோனோடு கூட பேசினார்.
1: Now he is speaking to us this morning.
2: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
1: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing, they were seeking God's face.
2: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
1: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
2: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்.
1: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
2: Matthew சுவிசேஷ புத்தகம்
1: 21 chapter
2: 21 அதிகாரம்.
1: I will read from 12 onwards.
2: 12th வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
1: Please go home and read, and of course when Aya is here, somebody can read in Tamil. I will read it in English first.
2: நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். யாராயிலும் ஒருவர் தமிழிலே வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன்.
1: Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written, the Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves.
2: மத்தேயு 21:14 நாம் வாசிக்கும் பொழுது
1: of the law saw the wonderful things the Lord did and the children shouting in the temple area, Hosanna to the Son of David. Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures.
2: நீங்கள் எல்லா நேரம் இல்லை, ஆகவே சொல்ற வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள்.
1: It is written already, whatever our Lord Jesus says, he was always quoting the scripture.
2: இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா வசனங்களை அவர் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தார்.
1: So the same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13-16, and also Luke 21:18-22, and also Mark 11:15-18.
2: யோவான் லூக்கா இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சொன்ன வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்வோம்.
1: Or they can get it, professor, from the audio engineer.
2: Audio tape ninga apraga ningal vaangi kollalam.
1: So all the gospel writers have marked, have written, or have recorded this great incident.
2: சுவிசேஷ புத்தகம் எழுதின எல்லாருமே இந்த காரியத்தை அவர்கள் பதித்து இருக்கிறார்கள்.
1: We are in a house of prayer.
2: நாம் ஒரு ஜெப வீட்டிலே நாம் இருக்கிறோம்.
1: We are in the temple of God.
2: நாம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறோம்.
1: Not only God's temple, he says your body is also the temple of God.
2: தேவன் சொல்லிருக்கார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதாக.
1: What an honor for me to take part in this Lord's table this morning with our

0: இருக்கிறார்.
1: He is purifying the temple.
0: ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார்.
1: So the Lord gave me a first time I'm preaching. He says people are purity.
0: ஆகவே இந்த நாளிலேயும் கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
1: He is cleansing the temple.
0: அவர் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
1: How important it is. Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself.
0: அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து, நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து சோதித்து பார்த்து அந்த பந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
1: Forgive one another.
0: ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
1: Forgiving is also forgetting.
0: மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
1: Many times when people have done wrong things to you, you say, Pastor, I forgive, but I am unable to forget.
0: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர் அவர்கள், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
1: You may know how much me and Bishop Paul Kribagaran and all of us would have gone through so many things in life.
0: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.
1: A lot of things have happened.
0: அநேக சம்பவங்கள் நடந்தன.
1: You don't come overnight to be a leader before people.
0: ஒரே நாளிலே ஒரு யாரும் தலைவராக ஜனங்களுக்கு முன்பாக மாறிவிட முடியாது.
1: So many have mistreated us, so many have ill-treated us, so many have gossiped about us.
0: அநேக பாடுகள், அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எல்லாவற்றின் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம்.
1: So but the Lord God sustained us because we forgive. And we forget.
0: என்று சொன்னால் நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம், அது மாத்திரமல்ல மறந்து விடுகிறோம்.
1: So as we are in the house of God, God says, you are a people of purity.
0: நாம் ஜெப வீட்டில் நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah.
1: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out. Through the power of the Holy Spirit.
0: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
1: So the people of prayer are the people of purity.
0: ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
1: Look at the people, everybody, you know, pray in the world today.
0: உலகத்திலே நான் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
1: But you and I have the living God.
0: நமக்கோ நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
1: They also say God, God, God, but they don't know our Father here when you call in the name of the Lord Jesus Christ.
0: அநேக தேவன் என்று அழைக்கிறார்கள், ஆனால் நாம் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
1: Because our God is not an established religious God.
0: நம்முடைய தேவன் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தேவன் அல்ல.
1: Our God is not a God of religion.
0: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
1: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
0: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாக விரும்புகிறார்.
1: It's not a religion, but a relationship.
0: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
1: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represent it, come in attention.
0: The ulagathil irukkira ellarum ellarude mulangalgalum yesuvude naamathukku munbaga mudangum. Hallelujah.
1: So when you call that great name,
0: neengal andha periya naamathai neengal alaikkum bolude,
1: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
0: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன், என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
1: That is the God you and I have.
0: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
1: You have a direct relationship with God.
0: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு, ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
1: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
0: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
1: And when you read Psalms 50 and 15, his His line, telephone line is open. And Jeremiah 33, these are the telephone lines I'm giving you. Jeremiah 33.

0: 33:3. And this line is open.
1: எரேமியா 33:3 வசனத்தின்படி நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார்.
0: You know, when you call your friends, they say his line is, our line is busy.
1: உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அழைக்கும் பொழுது லைன் பிஸி என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம்.
0: But heaven, telephone line to heaven is always open, Bishop.
1: ana paralavathil irukra telephone vandu eppozhudume adu connection la irukirathu eppozhudume nam avarodu kuda thodarbu kollalam. Praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: So cheer up, God's people.
1: devude janangale neengal kali koorungal.
0: People of prayer, house of prayer, people of prayer, people of prayer are people of purity.
1: அந்த ஜெப வீட்ல இருக்கிறவர்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள்.
0: Hosanna means highest praise, our save, the King of Kings and the Lord of Lords. Hallelujah, there's a lot of meaning for Hosanna.
1: Hosanna என்று சொல்லும் பொழுது ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் பல அர்த்தங்கள் உண்டு.
0: As the Lord purified the temple, he says the blind and the lame came to the Lord at the temple and he healed them there.
1: அங்கு தேவன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பிறகு அங்கு தேவாலயத்தில் குருடரும் சப்பானியரும் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்கினார்.
0: I call it as people of prayer are the people of power.
1: அங்கு ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The power of the Lord was present there, professor, to heal everyone.
1: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக கடந்து வந்தது.
0: And the Lord is touching you right now.
1: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது.
0: Whatever the sickness you might have.
1: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி.
0: Whatever the problem you have.
1: என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி.
0: Whatever the pain you have in your body.
1: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி.
0: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக.
0: It's gone.
1: அவர் தேவனாக இருக்கிறார்.
0: It's a done deal.
1: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்.
0: When the Lord Jesus Christ, it is finished. Everything is finished.
1: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்.
0: It's a done deal.
1: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்.
0: You're healed.
1: நீங்கள் சுகமாக்கி சுகமாய் இருக்கிறீர்கள்.
0: You're blessed.
1: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: You're delivered.
1: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
0: In the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
0: So we see the people of prayer are the people of power.
1: தோ தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுடையவர்களாக இருக்கிறார்கள்.
0: We don't have time to go home and read Acts of the Apostles. I call it Acts of the Holy Spirit. 1:8 says, when the Holy Spirit comes upon you, you shall receive power.
1: அங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் தோ பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: And you shall be God's witness both in Jerusalem, Judea, Samaria to the uttermost parts of the world.
1: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரையந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்.
0: So people of prayer, who are you? You are the people of power.
1: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமையுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: You got power in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: The demons flee when you call on that name, great name.
1: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்.
0: Witchcraft will flee when you call on the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லா விதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்.
0: Powers of darkness flee when you call on that great name.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்.
0: Hallelujah. The power of God has invested, Bishop, in you.
1: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
0: Every child of God, hallelujah, has the power over the power of the enemy.
1: எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதோ சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் பலன் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: When our Lord Jesus Christ rose from the dead, he said, I will give you power over power of every power.
1: இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன். அது எல்லா வல்லமையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது.
0: Church of the living God, you got the power over every situation, circumstances, over everything going around you.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லா விதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
0: You can change The situation in this great nation.
1: இந்த தேசத்தினுடைய நிலைமையை நீங்கள் அப்படியே தலைகளாக மாற்ற முடியும்.
0: God has given the authority into the hands of God's church.
1: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: Church of the living God, rise up and go in the strength of the Lord today.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள்.
0: Don't be afraid.
1: நீங்கள் பயப்படாதிருங்கள்.
0: There are 365 fear nots.
1: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
0: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
1: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாதே என்று அவர் சொல்கிறார்.
0: People of purity, people of power.
1: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: Just read one scripture, Acts of the Holy Spirit. Ayyarunga, somebody amma read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter 38 verse please.
1: Apostle 10:38 yaraiyum vasikalam.
0: Amen. Amen.
1: Amen.
0: What else you need?
1: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
0: Our Lord Jesus Christ is the example.
1: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
0: How the Father has anointed.
1: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
0: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
1: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is the power of the living God.
1: அந்த பெந்தகோஸ்தனுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is an experience, not just a denomination.
1: பெந்தகோஸ்தனுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
0: As we read the scriptures and the first chapter, second chapter, Acts, 120 people with one mind with Mother Mary, they were there to receive the anointing.
1: அப்போஸ்தலர் 1 என வாசிக்கவே 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
1: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
0: Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be yours.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: The anointing breaks every yoke.
1: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The anointing breaks every bondage.
1: இது அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
0: The anointing of Pentecost cast out all the demonic powers.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
0: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
1: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
0: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
1: அம்மா, ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
0: And the difference is the power of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா.
0: I am just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I am giving you another comforter.
1: அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அல்லதற்கு முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னார்.
0: And the comforter is the Spirit of Truth.
1: அங்க தேற்றர் வாழன் அது சத்திய ஆவியாய் இருக்கிறார்.
0: The spirit of truth is the spirit of power.
1: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
0: The spirit of power is a spirit of holiness.
1: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: We need to have right words with our tongue.
1: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
0: Yes, holiness is the word that we can use through our tongue.
1: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
0: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
1: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
0: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
1: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
0: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
0: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people, we must be careful what you say.
1: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
0: They use various words against us.
1: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கிறார்கள்.
0: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
1: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
0: Because they use bad words, dirty words, that doesn't mean people are purity, people are holiness. We cannot use that.
1: துன்மார்க்க ஜனங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
0: God is so gracious to us.
1: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
0: People of prayer are the people of purity.
1: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
0: People of prayer are the people of power.
1: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
0: He says in Zechariah, not by might nor by power, but by the spirit of the living God, say the Lord of hosts.
1: சகரியாவில் நான் வாசிக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
0: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back. Hallelujah. In the name of the Lord Jesus Christ.
1: நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், இங்கிருந்து சென்றவர்கள் மறுபடியும் தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள்.
0: We have a overflowing ministry here.
1: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
0: We have a blessed ministry here.
1: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இங்கு இருக்கிறது.
0: We have a blessed leadership here.
1: இங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
0: Many times very difficult when our leaders try to discipline us, it's tough.
1: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
0: But after a while, it's going to bring you fruit, more fruit and much fruit.
1: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
0: Hallelujah. God is so gracious.
1: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
0: God is so wonderful.
1: மிகவும் அருமையானவர்.
0: There was a time I didn't have a time 30 naya paisa sir 30 years ago professor
1: 30 varshathuk munbaga enakku oru 30 naya paisa kuda enoda karathile illai.
0: No, not even 30 naya paisa to get a cup of tea.
1: எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பது குடிப்பதற்கு ஒரு 30 naya paisa கூட என்னுடைய கரங்களிலே 30 வருஷத்துக்கு முன்பாக இல்லாமல் இருந்தது.
0: Day before yesterday, first son captain Abraham Ebenezer Paul called me and said, Daddy, please pray. I am taking 737 300 passengers. I am flying from Toronto to Miami.
1: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவிலிருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்தில் நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
0: Yes sir, as a pilot.
1: அவர் விமானியாக இருக்கிறார்.
0: Even though the senior pilot will be sitting with him.
1: ஒருவேளை senior pilot கூட இருந்தாலும் கூட.
0: As assistant, he is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying.
1: அந்த விமானத்திலே அநேக பிசினஸ் பண்ணுகிறவர்கள், நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதிலே பறக்கிறார்கள். மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு 737 என்கிற ஒரு உயர்ந்த ஒரு விமானம், அதிலே என்னுடைய அபினேசர் பால் என்ற என்னுடைய மகன் அதிலே ஒரு விமானியாக இருக்கிறார்.
0: அவர் சன்ஸ் ஒய்ஃப் ஏப்ரஹாம்ஸ் ஒய்ஃப் இஸ் அ பீடியாட்ரிஷியன் சைல்ட் doctor, medical doctor.
1: என்னுடைய அனது என்னுடைய மகனுடைய ஆபிரகாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல்ல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
0: So both the sons, both the daughters, they are blessed.
1: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகள்களும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
0: ஐயா அம்மா ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க. To serve the Lord,
1: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
0: That's what your children become. Your children also will become.
1: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
0: So be patient.
1: நீங்கள் பொறுத்திருங்கள்.
0: Use your words carefully.
1: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
0: Because there is life and death.
1: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
0: In the power of the tongue.
1: நாவின் வல்லமை.
0: Yes, Proverbs, we don't have time. 18 and 21.
1: நீதிமொழிகள் 18:21 நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
0: We are going to close soon. So the people, house of prayer becomes the people of prayer, and the people of prayer are the people of purity, and the people of prayer are the people of power. And finally, you see that in the same scripture, when the chief priests and the religious people, they began to be, jealous. But the children began to praise.
1: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
0: Amen. So the people of prayer are the people of praise.
1: And ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
0: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
1: தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
0: Amen.
1: Amen.
0: There is great power behind your praise.
1: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: Amen. There is a great power behind your tongue.
1: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
1: And நாம் இன்னும் ஒரு 3 வசனங்களை பார்த்த பிறகு பாஸ்டர் அவர்கள் வசனங்களை கொண்டு வருவார்கள்.
0: Thousands and thousands of men and women have gone before us.
1: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
1: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
0: So God's people have been blessed for the past 2000 some years.
1: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
0: Millions and millions of saints have gone before us.
1: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: So one thing in common in this great men and women, they were people of prayer.
1: மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய தேவ ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
0: And these men and women, millions and millions who gone before us, our forefathers have, are the people of praise.
1: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தேவ முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Amen.
0: Only one.
1: Hallelujah.
0: We need to praise our God.
1: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
0: Just read 3 more scriptures, then as I said, our bishop is coming.
1: 3 வசனங்களை பார்த்த பிறகு
0: பாஸ்டர், as you know, David was a man of prayer.
1: தாவீதை பார்க்கிறோம். தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
0: 1118 times David's name is mentioned, bishop, in the both old and new testament.
1: பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
0: He was an ordinary shepherd boy.
1: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
0: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
1: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரேலுக்காக அவன் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
0: Just read one scripture, Psalm 89 and 12.
1: சங்கீதம் 89:12 நாம் வாசிப்போம். சங்கீதம் 89:12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும்.
0: That's the prayer David was praying.
1: அங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
0: The Lord's name, and when you can rejoice in his name.
1: அவருடைய நாமத்திலே நாம் களிகூற முடியும்.
0: That's the name that you and I have been given.
1: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
0: Some of you have Christian names.
1: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
0: Some of you have other old names.
1: சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
0: But God's name is still the same.
1: பட் தேவனுடைய நாமம் அது அதுவாகவே இருக்கிறது.
0: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
1: நாம் சங்கீதம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதுமே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
0: That's the way God wants us to do.
1: அப்படித்தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
0: He says, sing unto the Lord a new song.
1: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
0: For example, read Psalm 34, 1 and 2, please.
1: சங்கீதம் 34, 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, சங்கீதம் 34, 1, 2 வசனங்கள், 34, 1 and 2.
0: Yes.
1: Enough.
0: What an awesome God we have.
1: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
0: What a wonderful God we have.
1: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
0: Even though he was at that time he was a great king.
1: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட.
0: Yet my mouth shall praise God continually.
1: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
0: Not just Sundays.
1: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல.
0: Not just Mondays.
1: திங்கள் மாத்திரமல்ல.
0: But all the days of my life.
1: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
0: He says, I think of my days that when I was feeding the sheep.
1: இதோ நான் மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது.
0: One time the lion came.
1: ஒரு முறை சிங்கம் வந்தது.
0: One time the bear came.
1: ஒரு முறை கரடி வந்தது.
0: But through the power of the anointing of the Holy Spirit I killed the lion and I tore up
1: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே தோ சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்.
0: That's why he says I will praise the Lord at all times.
1: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான்.
0: My tongue will give him the glory because he is worthy to be praised.
1: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
0: Oh my God is worthy.
1: இதோ என்னுடைய நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
0: My God is worthy because he saved my soul.
1: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
0: My God is worthy because he washed me from my sin.
1: இதோ என்னுடைய பாவத்தில் என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
0: My God is worthy because he has forgiven me.
1: தேவனுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
0: My God is worthy to be praised because he has given me a new name.
1: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: To God be the glory.
1: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
0: Please read also Psalm 37 and 1 and 2 please.
1: சங்கீதம் 37 1 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Amen.
0: Completely some Thank you.
1: Nandri.
0: That's what we are asked to do.
1: நாம் அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும்.
0: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
1: நாம் இப்படியாக இந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு பலனையும் அவர் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறார்.
0: Amen. I cannot live holy on my own.
1: நான் என்னாலே பரிசுத்தமாக இருக்க முடியாது.
0: But the grace of God that gives me the strength to live right.
1: தேவனுடைய கிருபையானது நான் நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
0: The world doesn't know what you mean by holiness.
1: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
0: The world doesn't know what you mean by righteousness.
1: நீதி என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the grace of God.
1: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்துக்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the mercy of God.
1: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
0: But God's people, you know the grace of God.
1: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the mercy of God.
1: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the great experience with Christ.
1: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
0: All the psalms, he was not ashamed to praise God, David.
1: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
0: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
1: எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக, துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The word of God is so real, saints of God.
1: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
0: Every word is helping us to live right and holy before God.
1: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
0: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
1: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
0: Amen. The church of the living God makes the difference.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: God's people make the difference.
1: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: Amen. You and I make the difference.
1: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
0: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
1: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஆமென். Every man of God, woman of God, they began to see God's face.
1: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all we need to increase our prayer life.
1: நமக்கு अनेक ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: We need to pray for our pastor.
1: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: Amen. We need to pray for the pastor's wife.
1: நம்முடைய பாஸ்டர் மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for our elders.
1: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
1: தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: One thing you can give freely, that is your prayer for one another.
1: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
0: Amen. God wants us to spend time with God.
1: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
0: How much time before our Lord Jesus went to the cross, he prayed all night.
1: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
0: Yes, even before he chose the 12, and then he in the garden of Gethsemane he was praying.
1: 12 சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனை தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
0: It's nothing wrong to spend time before television.
1: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
0: Christian television, we listen to God's word, that's all right.
1: Christian channels-ல நாம் ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம்.
0: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
1: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: I'm not saying it is sin.
1: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
0: I leave it to pastors. I am a visiting pastors. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
1: பட் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை நாம் செலவிடவில்லை இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Let's read Daniel 2nd chapter 17. Just two more scripture, then we are going to close.
1: Daniel 2:17 vasanam vasikkirom
0: through
1: 23. 22 varaikkum.
0: Amen.
1: Amen.
0: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
1: Danielum, Shadrach, Meshach, Abednego, மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
0: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
1: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
0: God's people, you need revelation.
1: தேவனுடைய ஜனங்களே உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
0: You want anointing?
1: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
0: You want power?
1: உங்களுக்கு வல்லமை தேவை.
0: Seek God's face right now.
1: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
0: Anytime you can go to the presence of God.
1: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
0: Amen. Lord, here I am.
1: தேவனே நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
0: Speak to me, Lord.
1: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
0: When you speak to me,
1: என்னோடு கூட பேசும்.
0: I will obey.
1: நான் கீழ்ப்படுகிறேன்.
0: Many times obedience is lacking among God's people.
1: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்திருக்கிறது.
0: God's people, we need to obey when God speaks to us.
1: தேவ ஜனங்களே கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
0: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
1: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Help me, Lord, to obey what you say.
1: ஆண்டவரே நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
0: Many times we say, Pastor, என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
1: சிலர் நினைக்கிறார்கள் பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
0: That's not our ministry.
1: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
0: Our ministry is to encourage you.
1: இதோ தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
0: Our ministry is to warn you.
1: உங்களை கண்டிப்பதற்கு தான் தேவனுடைய ஊழியம்.
0: Our ministry is to bless you.
1: உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய ஊழியம்.
0: That's what this leadership is doing to us.
1: அதுதான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
0: So when the word of God comes to us, let's obey.
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
0: Lord, give me the heart of obedience.
1: ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
0: Lord, give me the spirit of obedience.
1: ஆண்டவரே கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
0: Dear Jesus, give me the mind of obedience.
1: இயேசுவே நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
0: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
1: நாம் கொலோசியர் வாசிக்கிறபடி அங்க பவுல் சொல்கிற காரியம் இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், மரண பிரந்தியம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: Amen. When God's word comes to us,
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
0: Lord, it is for me. I want to obey.
1: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
0: I want to give you the glory that you are speaking to me.
1: தேவன் என்னோடு கூட பேசினதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
0: Thank you for the spirit of obedience.
1: ஆண்டவரே கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
0: Thank you for the word of God coming to me from heaven this morning.
1: ஆண்டவரே இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The house of prayer is the people of prayer.
1: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
0: The people of prayer are the people of purity.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of prayer are the people of power.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of power are the people of praise.
1: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
0: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
1: எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
0: Amen. Cannot use our tongue for anything else.
1: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
0: That's why as I said on the day of Pentecost it became like a cloven of tongues of fire and seated on everyone and the fire of God was touching their hearts and minds and they began to speak other tongues.
1: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷையை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
0: We are reading one more scripture then we are going to finish.
1: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம் முடிக்க போகிறோம்.
0: Amen. That is in the again Acts of Apostles.
1: அப்போஸ்தல நடபடிகள்
0: 16th chapter
1: 16
0: 25 to 35 please.
1: 25 ல இருந்து 35 வசனங்கள் வரைக்கும்.
0: Amen, amen,
1: amen.
0: Just imagine, they were beaten, bleeding all over the body.
1: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் முழுவதிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
0: For the gospel of the kingdom, they were prisoners.
1: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
0: Not for any reason.
1: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
0: And they were not complaining and murmuring inside the prison.
1: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
0: They were not saying any negative things about God.
1: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
0: One thing they did, they began to praise God.
1: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: They began to sing a new song.
1: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
0: They began to worship the living God.
1: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: That's what God's people we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have,
1: தேவனுடைய ஜனமே நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
0: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
1: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
0: So much pain in their bodies.
1: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
0: So much things that they can complain about.
1: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
0: And I mean they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
1: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய் காணப்பட
0: வேண்டும். So they were not complaining about anything.
1: எதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
0: They began to realize God's power and God's greatness.
1: தேவனுடைய வல்லமையை தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
0: And the power of God came like an earthquake.
1: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு வெளிப்பட்டது.
0: That's what God can do. for you and for me.
1: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
0: When God's people begin to pray together,
1: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது,
0: when God's people come together in unity in one mind,
1: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது,
0: when elders come together and mothers and fathers and children come together and praise God,
1: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது,
0: miracle will happen, saints.
1: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
0: Healings will follow.
1: இதோ சுகம் நம்மை தொடரும்.
0: Deliverance will follow.
1: விடுதலை நம்மை தொடரும்.
0: The jailer and the family said, oh Lord, sir, what we must do to get saved?
1: மற்ற புரஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
0: In the Acts of Apostles, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house.
1: பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியா பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக.
0: I want everybody to stand.
1: எல்லாரும் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
0: Those of you are praying for your loved ones.
1: யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: your husband may be a drunkard.
1: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம்.
0: A husband is saved, the wife is not saved.
1: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
0: I'm going to call our bishop this morning to pray for you.
1: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
0: So believe on the Lord Jesus Christ.
1: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: And you and your household shall be saved.
1: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
0: Those of you who have not given your life to Christ,
1: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ,
0: those who are praying for your loved ones,
1: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
1: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
0: And God's people begin to praise. The others begin to praise.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
0: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody he might ask to sing.
1: நான் அவ்வளவாக பாட மாட்டேன். பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
0: Maybe Joy, maybe help me to sing a song.
1: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
0: And while Joy is singing, would you please come forward?
1: ஜாய் அவர்கள் பாடலை பாடும் பொழுது உங்களுடைய வீட்டாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பாக கடந்து வாருங்கள்.
0: And the Lord will answer your prayer.
1: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
0: Just come forward in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள்.
0: Our bishop is going to pray for you.
1: நமக்காக பிஷப் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள்.
0: Salvation is real.
1: இதோ ரட்சிப்பு உண்மை.
0: Forgiveness is real.
1: பாவ மன்னிப்பு உண்மை.
0: Deliverance is real.
1: விடுதலை உண்மை.
0: Thank you Lord.
1: நன்றி.
0: Thank you Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Hallelujah. Praise God.
1: Hallelujah.
0: May I ask Bishop to take over? Thank you. Thank you sir.

0: நாம் எல்லாரும் உட்காரலாம். அப்போது பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. I give thanks unto the Lord for our wonderful preacher today.
0: இந்த நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: டுடே இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: And in our midst, God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம்ம மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்.
1: Let's clap hands and
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு
0: நாம் எல்லாரும் let us all kneel down.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us all close our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I am not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக
0: Before we go for the Lord's Supper.
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise of God.
1: எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்?
0: How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வதி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: month. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது
0: When we step into this May month,
1: நம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு
0: Let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் சங்கீத புஸ்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: யாவரும் அமர்வோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's Hallelujah.
1: ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீங்க எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: In the Christian world and everyone used to say
1: you have to pray. தானியேல் போல ஜெபிக்கணும்.
0: You have to pray like Daniel.
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
0: Like Esther, we have to pray.
1: எல்லாம் அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலும் நாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, do you say I will pray?
1: காலையிலையும் ஜெபிக்கிறோம், மாலையிலையும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாசு வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்பொழுது சாப்பாடு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜபம்னு சொன்னால் எதை பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems, we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: The promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்,
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says I will deliver you.
1: இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையில் சிக்கியிருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் சிக்கியிருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: ஜெரேமியா 15
1: and 21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the wicked people.
1: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the mighty people.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது,
0: whenever we hear the word,
1: ஜெபிக்கும் பொழுது,
0: when we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது.
0: Bondages are broken.
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
0: The bondages are loosened.
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord is loosing your bondages. How many of you believe?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: Luke 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது கூனியா இருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could
1: not. அவளை கண்டு உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
0: Jesus said you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்.
0: The Lord delivered from the bondage of Satan.
1: தேவன் கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
0: at this moment the Lord ஏதோ ஒரு
1: பலவீனமுனை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி,
0: whatever may be the weakness, கர்த்தர்
1: கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your,
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the darkness.
1: Hallelujah.
0: Of the devil.
1: ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, 18 வருஷமா இருந்தாலும் சரி,
0: maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering.
1: Hallelujah.
0: You. Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: In Psalm 34:7, how the Lord is delivering you.
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17வது வசனத்தை வாசிக்கும் சங்கீதம் 34:17.
0: 34:17 Psalm.
1: நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions.
1: நீதிமொழிகள் 11:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered from the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: Yes dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: hallelujah,
0: hallelujah.
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
0: so many years the Lord was bearing you.
1: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
0: Psalmist says the witness.
1: 71:20 சங்கீதம்,
0: Psalm 71:20,
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தேன், ஏறி வரப்பண்ணி நீர்.
0: I mean, from all kind of troubles you have delivered me.
1: சங்கீதம் 107:6 வாசிக்கிறோம்,
0: Psalm 107,
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean,
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected things,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன்னுடைய சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்,
0: your quietness
1: ella and edathile kulambi vidugirathu
0: everything is scattered
1: or periya or vedana inge vandu vidugirathu
0: there will be a great pain
1: ayyo enna yaar vidudhalai aakkuvaar
0: who can be deliver me
1: engar or nilamai varugirathu
0: that kind of situation you face
1: hallelujah அதுதான் இக்கட்டு
0: that is the trouble
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை
0: you cannot deliver yourself
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே
0: in god's people's life
1: வரலாம்
0: it may come
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்
0: what the lord does
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது
0: psalm 54
1: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை என்ன செய்தார் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்
0: the lord delivered me from all the troubles
1: நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலே
0: when we are oppressed
1: இக்கட்டான நேரத்திலே
0: at the time of trouble
1: ஆபத்து நேரத்திலே
0: in the time of dangers
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்
0: whenever we call him
1: வசனத்தை அனுப்பி
0: he sends the word
1: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
0: இருக்கிறார் delivers
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்
0: the lord's promise is very important
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார் எப்பொழுது விடுவிக்கிறார்
0: whom the lord delivers
1: இங்கே நாம் வாசிக்கிற மிக முக்கியமானது
0: here we read
1: hallelujah
0: importantly
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது
0: psalm 91:14
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he desires upon me
1: அவனை விடுவிப்பேன்
0: i deliver him
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்டா ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்
0: when you are slothful when you don't pray the lord cannot deliver you
1: யார கர்த்தர் விடுவிக்கிறாரா
0: whom the lord delivers
1: வாஞ்சையா இருக்கணும்
0: those who are thirstful unto the lord
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: how many of you have come to the church interestingly
1: hallelujah 8 மணிக்கு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க
0: 8 o'clock means they come 12 o'clock
1: 8 மணிக்கு சொன்னா
0: 8 o'clock means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு
0: with a desire
1: 12 மணி
0: they come at 12
1: 11 மணி
0: 11 o'clock
1: 10 மணி
0: 10 o'clock
1: யார் நம்ம கேட்க போறாங்க
0: who is going to ask me
1: நம்ம இஷ்டம்தான்
0: it is our desire
1: hallelujah
0: hallelujah

0: எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்.
1: Whoever comes against the ministry the Lord will not allow.
0: தேவ ஜனமே,
1: oh God's people,
0: என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா?
1: My question is,
0: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க?
1: Are you praying means how many of you?
0: கையை உயர்த்துங்க.
1: Come on, you say.
0: எல்லாரோட கையும் உயரும். நாம எல்லாரும் ஜெபிக்கிறோம்.
1: You are all praying.
0: ஆனா அதல்ல கேள்வி.
1: That is not the question.
0: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்.
1: We are all praying.
0: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க?
1: How many of you praying with a great desire?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீரோடு எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்.
1: As the deer panted for the water,
0: hallelujah,
1: you have to come.
0: அப்படி ஓடி வரீங்களா?
1: Are you running like that?
0: வாஞ்ச இருக்குதா உனக்கு?
1: Do you have that desire?
0: Hallelujah. எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்.
1: Elijah had that.
0: அவர் தான் கருத்தாய் ஜெபித்தார்.
1: He prayed carefully.
0: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே,
1: since he prayed with a desire,
0: அவருடைய வாஞ்சை கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து, hallelujah,
1: Elijah knelt down and
0: karthai jabithar
1: with the meaningfulness he prayed.
0: Hallelujah. Udane malai vandathu.
1: The rain came immediately.
0: Nama jabikkrom.
1: We pray.
0: Neenga aludhu aludhu jom panni aandavarittu kekkradhanaala edhum nadakka porudilla.
1: Because of your weeping and praying, nothing will happen. Many think like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு இப்படி இருந்துச்சு, அவர் ஜோம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு.
1: I was like this, they prayed.
0: இவங்க ஜோம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு.
1: They prayed, it was good.
0: அவங்க ஜோம் பண்ணி இவங்க ஜோம் பண்ணி பண்றதுனால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே.
1: And if they all praying, if
0: எல்லாரும் ஜோம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிடலாம்.
1: Everyone can pray and they can be successful, not like that.
0: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக.
1: Jesus has finished everything on the cross.
0: அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும்.
1: You must have that faith.
0: என்ன வாஞ்சே அப்படி கேட்டீங்கனா,
1: what is that desire?
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை.
1: The desire to see the Lord Jesus.
0: நீ காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
1: How many of you come with that great desire?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க?
1: What desire you have?
0: Hallelujah. இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா?
1: Do you come to see Jesus?
0: Hallelujah. எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க?
1: How many of you come to see
0: Hallelujah.
1: Jesus?
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க சொல்லலாம், இயேசு எங்கெங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
1: You may say I could not see Jesus. Hallelujah. Where is he?
0: திரள் கூட்ட மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when the multitudes follow the Lord Jesus,
0: சகே என்ற குள்ளன் என்ன செய்தார்?
1: What Zacchaeus did?
0: மரத்தின் மேல் ஏறினார்.
1: He climbed the tree.
0: மரத்தின் மேல் ஏறினார்.
1: He climbed the on the fig tree.
0: எதற்காக?
1: What for?
0: இயேசு அவர் கண்ணல தென்படல.
1: He could not see Jesus.
0: திரளான ஜனங்கள் மூடி கொண்டிருக்கிறார்.
1: Multitudes covering him.
0: அதனால அவர் போயிரல.
1: He didn't go.
0: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மலை மரத்தின் மேல் ஏறி,
1: He climbed the tree.
0: இயேசுவை பார்க்க
1: He wanted to see Jesus.
0: Why did he
1: take that effort?
0: அவருக்கு இருந்த வாஞ்சை.
1: That is the desire.
0: சும்மா ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு.
1: There are lots of
0: இயேசு கூட வந்தவங்க திரள் கூட்ட மக்கள்.
1: Multitudes came to
0: அவங்க
1: see
0: வேடிக்கை
1: Jesus.
0: பார்க்கிற கூட்டம்.
1: Just they just see the surroundings.
0: சகேயு மரத்தின் மேல் ஏறினாரு.
1: Zacchaeus climbed the
0: அவர்
1: tree.
0: அவர் வேடிக்கை பார்க்க ஏறல.
1: Not to just look around.
0: அவர் எதுக்கு ஏறினா தெரியுமா?
1: Why did he climb?
0: இயேசு எப்படிப்பட்டவரோ.
1: What kind of Jesus he is.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
1: Night and day he couldn't sleep.
0: எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே.
1: They all say Jesus.
0: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே.
1: There is the joy.
0: இயேசுன்னு கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கு.
1: When I hear the name Jesus, I want to jump. Who is that Jesus?
0: யார் அந்த இயேசு?
1: Who is that Jesus?
0: 1000 பேர்ல சிறந்தவராமே.
1: He is.
0: 10000 பேர்ல சிறந்தவராமே.
1: Beauty among 10000.
0: அப்படி எப்படி இன்ன இருக்கும் அவருக்கு?
1: What is he having?
0: அவர் எப்படிப்பட்டவரோ.
1: What kind of Jesus he is?
0: எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வாஞ்சையா
1: வந்து. How many of you having desire?
0: Hallelujah.
1: To see Jesus.
0: ஆண்டவரே, இயேசுவே,
1: oh Jesus,
0: நம்மை தேடி வந்திருக்கிறேன்.
1: I have come to see you.
0: பார்க்க வந்திருக்கிறேன்.
1: I have come to see you.
0: உம்மில கலிகூற வந்திருக்கிறேன்.
1: I have come to rejoice with you.
0: சொல்ல முடியும்.
1: How many can say that?
0: உன்னத பாட்டின் புத்தகத்தில்,
1: in the song of Solomon,
0: இரண்டாம் அதிகாரத்தில்,
1: second chapter,
0: மூன்றாவது வசனத்தில்,
1: third verse,
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read?
0: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
1: I sat down with a great delight.
0: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
1: How many of you having the delightment?
0: நான் வெயில் கொளுத்துது.
1: Hot sun.
0: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
1: Pastor is also preaching again.
0: வாட்சியும் பாக்குறீங்க.
1: You are looking at the clock.
0: வீட்டுக்கு போறோம்.
1: I want to go home.
0: இது இல்ல வாஞ்ச.
1: That is not the delight. Hallelujah.

0: ஹல்லேலூயா.
1: கடும் வெயில்
0: மேபி ஹாட்
1: கொளுத்தும் பொழுது
0: தி மிட்ஸ் ஆஃப் ஹாட்
1: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடுவரிசையில சிலுவையில தொங்கினாரு.
0: அண்ட் ஃபார் யூ அண்ட் மீ ஜீசஸ் வாஸ் ஹேங்கிங் ஆன் தி கிராஸ்.
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: வேதனையின் மத்தியில
0: என்ன
1: மூமேல ஏமேல ஒரு வச்சிருந்த வாஞ்ச
0: பிகாஸ் ஆஃப் தி டிலைட் ஹல்லேலூயா ஆன் யூ.
1: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது இதோ சாரோனின் ரோஜா.
0: இட் இஸ் தி இட்ஸ் எ
1: முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற புஷ்பம்.
0: இட்ஸ் எ ரோஸ் அமங் தி தார்ன்.
1: தேவ ஜனமே,
0: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
1: என் சபை,
0: மை சர்ச்,
1: என் விசுவாசிங்க,
0: மை பிலீவர்ஸ்,
1: எங்க இருக்காங்க தெரியுமா?
0: வேர் ஆர் தே?
1: முள்ளுக்கு நடுவுல இருக்காங்க.
0: தே ஆர் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தார்ன்ஸ்.
1: ஹalleluya
0: ஹalleluya.
1: அவங்களை குத்திட்டே இருக்குது.
0: இட் இஸ் பியர்சிங் தம்.
1: ஆமென். ஏதோ ஒன்னு குத்திட்டே இருக்குது.
0: சம்திங் இஸ் பியர்சிங் தம்.
1: ஹalleluya
0: ஹalleluya.
1: தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்.
0: Those who want to keep the righteousness, they
1: துன்பம் இருந்துட்டே தான் இருக்கும்.
0: They will be undergoing
1: அந்த துன்பத்தின் மத்தியில,
0: the midst of suffering,
1: அந்த முட்களின் மத்தியில,
0: the midst of thorns.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
0: How many could say?
1: நான் நறுமணம் வீசுகிறேன்.
0: I am
1: சாட்சியாய் இருக்கிறேன்.
0: I am a witness.
1: நான் கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கிறேன்.
0: I am glorious for the Lord.
1: துன்பம் வருகிறது.
0: There is trouble.
1: சோதனை வருகிறது.
0: There is the trial.
1: ஆண்டவர் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்.
0: Lord remove the thorn.
1: என்று பவுல் ஜெபித்த வேளையில
0: when Paul
1: முள்ளை எடுக்கல.
0: The Lord did not take it.
1: என் பலன் உனக்கு போதும்.
0: In your weakness
1: கிருபை உனக்கு போதும்.
0: My grace is sufficient. Hallelujah. Hallelujah.
1: தேவனுடைய பிள்ளையே,
0: children of God,
1: thank you Jesus. சவுல்
0: Saul
1: பவுலாய் மாறும் பொழுது
0: when he became Paul,
1: ஆண்டவரை நோக்கிக்கார். ஆண்டவரே நீர் யார்?
0: Lord who are you?
1: Hallelujah. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
0: I am Jesus whom you are persecuting.
1: முள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு. நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா?
0: Where are you kicking?
1: முள்ளுல உதைக்கிற.
0: You are kicking the thorn.
1: அது என்னையும் குத்துது.
0: It is piercing me.
1: உன்னையும் குத்துது.
0: It is piercing you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா?
0: Why did the Lord say that?
1: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது.
0: Nobody can persecute the Lord.
1: அவர் எதுக்காக சொன்னார்னா,
0: what for he said?
1: என்னை என்று சொல்லும் பொழுது
0: me means
1: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்.
0: Hallelujah. He is about his church.
1: இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் வந்திருக்கிறோம்.
0: We have come to the Lord's
1: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
0: That is the communion service.
1: நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
0: And we are the body Hallelujah. Of Christ.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: அந்த கிச்சிலி மரம் கீழே
0: அந்த
1: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
0: in the midst of the lilies.
1: Hallelujah. நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்.
0: I with the delightment I am rejoicing.
1: ஜெபிக்கிறேன்.
0: I am praying with delightment.
1: Hallelujah. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
0: With the desire I do ministry.
1: காணிக்க போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
0: With the delightment I put the offering.
1: Hallelujah. நான் எத்தனை வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறேன்.
0: I went abroad many
1: places. அதெல்லாம் காணிக்க போடு வரும்பொழுது இப்படி மெதுவா வர மாட்டாங்க.
0: They don't come slowly.
1: டான்ஸ் ஆடினே வருவாங்க.
0: They dance and bring the offering.
1: நான் கேட்டேன், எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படினு.
0: Why do you dance?
1: அவங்க காணிக்க போடும்பொழுது ஒரே குஷியா.
0: Joy to give offering.
1: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்.
0: Joy to give. அத
1: நடனமாடி நடனமாய் காணிக்க போடுறாங்க.
0: They just dance. Hallelujah. Give unto the Lord.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: யோசிச்சு பாருங்க.
0: Just think about it.
1: உங்க வாஞ்சை இருக்கா?
0: Do you have desire?
1: ஆண்டவரோடு பேச வாஞ்சை இருக்குதா?
0: Do you have desire to talk to the Lord?
1: ஜெபிக்க வாஞ்சை இருக்குதா?
0: Do you have desire to
1: நான் சும்மா நீ ஜெபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணி போறேன்னு வெச்சீங்க.
0: If I just pray,
1: நீ உடனே ஜெபிக்க மாட்டீங்க.
0: You will not pray.
1: எங்க பார்த்தாலும் அதை தான் கேட்கறீங்க.
0: Everywhere you are hearing.
1: ஜபம் ஜபம் ஜபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க.
0: Everyone say pray.
1: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
0: But you don't pray.
1: ஆனா எப்ப தெரியுமா ஜெபிப்பீங்க?
0: When do you pray?
1: உனக்கு ஒரு வாஞ்சை வந்துட்டோம்.
0: When you have desire.
1: அறைக்கதவை மூடிக்கொண்டு
0: close the door.
1: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிப்பாய்.
0: Hallelujah. As Hannah prayed and put the heart is
1: உனக்கு அந்த வாஞ்சை வந்தா,
0: if you have desire,
1: யாரும் உன ஜெபின் சொல்ல தேவையில்ல.
0: Others need not force you to pray.
1: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவே.
0: You will start praying.
1: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பே.
0: You will talk to the Lord. ஆண்டவரோட
1: மெல்லிய சத்தத்தை கேட்பே.
0: You will hear the Lord's voice.
1: ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
0: In this month the Lord's
1: promises. Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்,
0: since he has delight mind in me.
1: மூணு முறை சொல்லுங்க, வாஞ்சை,
0: the desire,
1: வாஞ்சை,
0: the delight,
1: வாஞ்சை,
0: delight.
1: நான் வாஞ்சையாய் இருப்பேன்.
0: I will be having
1: நான்
0: delight.
1: நான் வாஞ்சையாய் ஊழியம் செய்வேன்.
0: I with the delightment I do ministry.
1: சபைக்கு வருவேன்.
0: With the desire I come to church.
1: நான் வாஞ்சையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்.
0: With the desire I obey to the
1: Lord. நான் வாஞ்சையாய் ஞானபாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன்.
0: With the desire I draw the
1: வேதத்தை படிப்பேன்.
0: With the desire I read the scripture.
1: வாஞ்சையாய் நான் கர்த்தரை தேடுவேன்.
0: With the desire I seek the Lord.
1: Thank you Lord.
0: Thank you Lord.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பிரதர் பால் அனௌன்ஸ் பண்ணார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
0: பிரதர் பால் அனௌன்ஸ்ட்,
1: ஹalleluya
0: ஹalleluya.
1: அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: பிரைஸ் பீ அன்டு காட்.
1: அநேகருக்கு தெரியாது.
0: Many don't know.
1: காணிக்க அவங்க தான் என்றாங்க.
0: They are counting the offering.
1: 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு.
0: 5 rupees or 10 rupees notes.
1: எதுக்கு போடுறாங்க?
0: What for they put?
1: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்க போடணுமே போடுறோம்.
0: Ritually they give offering.
1: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
0: What are the expenditure?
1: அதனால தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்.
0: That's why he read the expenditures.
1: Hallelujah. இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா,
0: when they calculate,
1: 1,98,00,000 இந்த சபைக்கு மாத்திரம் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு.
0: 1,98,00,000 we spent.
1: அது எப்படி?
0: How?
1: அதுதான் அற்புதம்.
0: That is miracle.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: காணிக்க அவ்வளவு வரல.
0: We didn't get that offering.
1: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.
0: Open the treasure in heaven.
1: நல்ல கவனிங்க.
0: Listen.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: இது கடைசி காலம்.
0: These are the last days.
1: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
0: The ministry has to be built.
1: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்,
0: to build the ministry.
1: இந்த ஊழியம் வளர வேண்டுமானால்,
0: for the growth of the ministry.
1: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா இந்த சபைக்கு வர கூடாது.
0: You should not be looking around.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
0: The cat on the wall.
1: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
0: They come to church.
1: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கிடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
0: They come to church when some celebration is going on.
1: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
0: When there is trouble,
1: ஐயோ,
0: they stop coming.
1: இங்கே போனால் நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்பா.
0: If we go there, we have to give money.
1: மதில் மேல் இருக்கிற பூனை.
0: It's a cat on the wall.
1: சர்ச்சில் இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவான்.
0: Suddenly they are in the church.
1: ஏன்னா அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை.
0: They don't take part.
1: ஐயா, சபைன்றது என்ன தெரியுங்களா?
0: The church means
1: ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: எபேசியர்ல வாசிக்கிறோம்,
0: in Ephesians,
1: முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணர்.
0: And he is
1: முழு குடும்பத்துக்கும்
0: for the entire family
1: நாமக்காரணர்.
0: And he is
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
0: Do you know that song?
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
0: We don't sing this song.
1: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
0: We don't think it's family.
1: அது ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: இந்த குடும்பத்துல,
0: in this family,
1: உனக்கு ஒரு பங்கு இருக்குது.
0: There is the part.
1: உனக்கு ஒரு பாகம் இருக்குது.
0: There is the burden.
1: உனக்கு ஒரு இதுல பதிப்பு இருக்கணும்.
0: There is some
1: focus. சும்மா ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்காக வரக்கூடாது.
0: Not just sitting and
1: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தான்னு பார்க்கிறது வரக்கூடாது.
0: பாஸ்டர்
1: இன்னைக்கு என்ன பேசுறாரு, யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
0: There are people.
1: Hallelujah. புஸ்தகத்துல ஆமான் எந்த தூக்கு போட்டானோ, எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணனானோ, அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்.
0: Which one was prepared by Aman and he was hanged on
1: காரியம் மாறுதலாய் முடிந்தது.
0: Hallelujah. We are become
1: நீ
0: different.
1: அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
0: And you are going to be hanged.
1: நீ போடுற திட்டங்கள்,
0: your plans,
1: நீ கர்த்தருக்கு விரோதமாக,
0: against the
1: ஊழியத்துக்கு விரோதமாக,
0: against the ministry,
1: ஊழியக்காரனுக்கு விரோதமாக,
0: against the minister of God,
1: நீ போடுற திட்டங்கள்,
0: all the plans,
1: அது உன்னை தான் அழிக்கும்.
0: It will destroy.
1: Hallelujah.
0: You.
1: ஒண்ணு, சத்தியத்தை கீழ்படிஞ்சு இரு.
0: You have to obey to the word.
1: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்களா, அப்படி ஓடி போயிடுங்க.
0: Like others you run.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நடத்த வல்லவர்.
0: The Lord is able to
1: conduct. Hallelujah.
0: Hallelujah.
1: நம்ம முதல்ல நான் சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க.
0: When I started the church there were 10 people.
1: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா?
0: How they were.
1: 10 பேருமே,
0: all 10 people,
1: கீழ்படிவாங்க.
0: They obey.
1: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க.
0: They come on time.
1: 10 பேரும் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரிலாம் ஜெபிப்பாங்க.
0: When they pray throughout night they pray.
1: அந்த 10 பேரே போதும்.
0: That is enough.
1: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: Why, what's the necessity of 1000 people?
1: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: They don't support the ministry. What is the use?
1: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
0: That's why the Lord said.
1: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்,
0: maybe little,
1: அநேகம் பேரை கொண்டாகிலும்,
0: or more,
1: ரட்சிக்க எனக்கு தடை இல்லை.
0: No barrier to save.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
0: You need not give.
1: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
0: If you give, you
1: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
0: You get part. Hallelujah.
1: அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
0: That's why the Lord is asking you to give.
1: அடுத்தது நீ ஜெபிக்கணும்.
0: Then you pray.
1: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
0: You have to pray fervently.
1: பாருங்க மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ இந்த சபையில மாத்திரம் தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
0: Every day we have prayer.
1: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மாத்திரம் தான்.
0: Every day prayer from Monday to Saturday.
1: அது சிலர் மாத்திரம் தான் வரீங்க.
0: Only few people are coming.
1: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
0: Saturday we have fasting.
1: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
0: We have prayer.
1: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
0: In families.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: நாம் ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the church?
1: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the ministry?
1: அப்படி ஜெபித்து பாருங்க.
0: Just start praying.
1: இந்த ஊழியத்துல ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
0: There will be revival.
1: விடுதலையை பார்க்க முடியும்.
0: You can see the deliverance. எல்லாரும்
1: எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise?
1: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
0: Shall we all praise God?
1: Hallelujah.
0: For the promise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Shabarabarabalaba.
0: Thank you Lord. Thank Amen. You Jesus. Thank you Jesus.
1: ஒவ்வொரு நாளும்
0: Every day.
1: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
0: Many things to be happy.
1: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
0: It should not be burden for the ministry.
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
0: You should have the burden.
1: பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
0: You have to take the responsibility.
1: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
0: Then the Lord will bless you.
1: சும்மா அப்படியே அம்முன்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
0: Not just looking around.
1: உன்னுடைய பங்கு என்ன?
0: What is your part?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
0: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
1: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை
0: ட்ரூ பிலீவர்ஸ் ஆஸ்க்
1: உண்மையான விசுவாசிங்க எல்லாம் எங்கட்ட கேட்டாங்க
0: தி ட்ரூ பிலீவர் தே ஆஸ்க்
1: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல
0: அதர்ஸ் டிட் நாட்
1: என்னன்னா நடந்துகோ
0: எனிதிங் கேன்
1: ஹேப்பன் சபை திறந்தா வரேன்
0: தி சர்ச் இஸ் ஓபன் ஐ கம்
1: போய்டுவேன்
0: பட் இஸ் ஹalleluya
1: ஹalleluya அது மாதிரி சில ஒரு கூட்டம் இங்க இருக்கு
0: சம் குரூப் ஆர் லைக் தட்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: டியர் children of God
1: அப்படி இல்ல
0: நாட் லைக் தட்
1: எல்லா விதத்திலும்
0: in all things
1: inbathilum
0: in
1: thunbathilum
0: in goodness in
1: poratathilum
0: in trouble
1: uyarvilum
0: in
1: thaalvilum
0: or down
1: kashtathilum
0: in
1: nashtathilum
0: in loss
1: ellavathilum
0: in everything
1: hallelujah nama kooda irkanum
0: we have to be
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: phone panni oru sonnaru
0: somebody
1: ayana ethano sabaiku pona
0: I went many to many churches
1: oru thada na oru kalyanathukku vandhen
0: I came for a wedding
1: idu mari oru magimaya na engume paathadillaya
0: I never seen that glory
1: oru magimaya irundhuchya
0: it was glorious
1: sabaiyila oru magimaya irukudhiya
0: there is the glory
1: engengeyo poram oru magimaye illenga
0: I don't find any glory
1: oru glory aachiram irundhuchu
0: it was amazing
1: ipdi sila irukranga
0: some people say like
1: adhanaladha yan anga varen
0: that's why I come
1: hallelujah.
0: Here hallelujah
1: anegar saakshi solranga
0: many they testify
1: anegar kartha thodugira
0: the lord touched many people
1: anegar vaalkil arpadu nadandu kondirukkar
0: many miracles are happening
1: agave pisas erichal adhigama irukku
0: the devil is having
1: agave namella urumana poduvoma andha velaiyila
0: shall we all have ella
1: karangala uyarthuvoma
0: shall we all
1: indha vaakuthathukka ella kathrai stotram pannunga
0: let us all praise god
1: hallelujah kathar ellari thodumadiyaga ellaru urumana padunga andha velaiyila hallelujah vaagile thara ellaru vaagilum therakkapadu
0: our mouth
1: கர்த்தரை நோக்கி பார்
0: let us all look at the lord
1: கர்த்தர் உங்களை தொடுவார்
0: lord will touch you
1: கர்த்தர் வல்லமை உங்களை தொடும்
0: god's power will touch
1: ஆவியில நிரம்புங்க
0: be filled in the
1: எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிங்க
0: let us all have oneness
1: வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்
0: hallelujah
1: hallelujah கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும்
0: lord will intercede
1: கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும் இந்த ஊழியம் கட்டப்படட்டும் இது கர்த்தருடைய சபை இது கர்த்தருடைய ஊழியம்
0: lord's ministry
1: hallelujah
0: hallelujah
1: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல
0: i am not speaking
1: என்னை கொண்டு என் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார்
0: இயேசு
1: பேசிக் கொண்டிருக்கிறார்
0: அதை
1: நீ அசட்ட பண்ணாதே அதை அசட்டையா நினைக்காதே கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் கீழ்ப்படி கீழ்ப்படி பயந்து நட உன்னை ஆண்டவர் உயர்த்துவார்
0: உன்னை
1: ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஷபரபரபரபலபா எல்லாரும் ஒப்பு கொடுத்த வேளையில ஒருமனப்படுத்த வேளையில உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்
0: Don't pray for yourself.
1: இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க.
0: Pray for the ministry.
1: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்தில் ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
0: Holy Spirit is praying for you and me.
1: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
0: We need not pray for ourselves.
1: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the ministry.
1: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the soul.
1: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray with the burden.
1: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்த வேளையிலே கர்த்தருனை தொடுகிறார். கர்த்தர் வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
0: Thank you Jesus.
1: எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பணியிடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பத்தையும் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும். இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைய உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும், சபையானது மகிமையின் மேல் மகிமை அடையட்டும், மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக, எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே, எங்களுக்காக ஜீவன் தந்தீரே, எங்களுக்காக வரப்போகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே, எங்களுக்காக காயப்பட்டீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய கரத்துல ஒப்படுகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா,
2: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடினதான். சாலமோன் கட்டின தேவாலயத்துல அப்பாவுடைய மகிமை முழுவதுமாய் நிறைந்திருந்தது. தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைஞ்சிருந்ததுன்னு நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஆலயத்திலே தேவன் இங்கே விரும்புகிறபடியால் இங்கே வாசம் செய்கிறார். ஆமென். அவர் இருக்கிற இடத்திலே சர்வ மகிமையும் வந்திருக்கிறது. ஆமென். தேவனை ஆராதிக்கிற இடத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடுகிற இடத்திலே ஒரு மகிமையான தேவ பிரசன்னம் இறங்கி ஆமென் ஒவ்வொருவருடைய இருதயங்களை மாளிகை செய்து கொண்டிருக்கிறது.

கையை தட்டி பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சபைக்கு தலைவர் தேவன், சபைக்காக விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆமென். எனவே இயேசுவினுடைய தேவ மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை அளவில்லாமல் மூடுகிறது. எதற்காக தெரியுமா? பலிபீடத்திலிருந்து தேவ மகிமை ஜனங்களை சந்திக்கிறது. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனினுடைய மகிமை ஜனங்களை தேவ பலிபீடத்திலிருந்து சந்திக்கிறது.

தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. சின்ன ஒரு கூடாரம் தான் பாருங்கள், ஆனால் அது தேவ திட்டமா இருந்ததுனால, தேவன் சொல்லி மோசே அதை செஞ்சதுனால, அங்க அளவில்லாத தேவனுடைய மகிமை, அளவில்லாத தேவனுடைய பிரசன்னம். ஆமென். அங்கிருந்த கிட்டத்தட்ட ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்களையும் போஷிக்கத்தக்கதாய், அவர்களை வழிநடத்தத்தக்கதாய், தேவைப்பட்ட அத்தனை தேவ மகிமையும் தேவ ஆலோசனையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்தது. ஆமென். அது

0: தட்டி பிதா குமாரன் பரிசு தாவியானவரை
1: மகிமைப்படுத்துவோம். நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதா.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட.

அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு தானியல், நீங்க ஒரு தானியா. அவங்க தானியல்னா நீங்க தானியா. கையை பிடிச்சு சொல்லுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கை பிடிச்சு, தானியல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால் கல்வாரி சிலுவை இல்லை, அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணு இல்லை, உங்க மூக்குக்கு 1 இன்ச் கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன், அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வாசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக் எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது, அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3வது, 4வது, 8வது, 9வது, 10வது வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ. 9வது வசனம், என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முன்னிட்டு நாம்

கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க, ஜெபம் பண்ணாம கவலைப்படுற கூட்டம் அதிகம். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும், கவலைப்படணும்னா ஜெபம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சிட்டார். நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். எல்லா கவலையும் அப்பா மேல வச்சுட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்காக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு தன்னிகர் அற்றவர்கள், ஆமே, அவர் பார்வையில விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்க இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க மனத்தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க. மேல இருந்து ரெண்டு டிராப் பனித்துள்ளி அப்படியே மேல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துள்ளி ரோஜா பூ மேல பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேல விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப அந்த ரோஜா மேல விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் தானே மேல இருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேல பட்டு நான் முத்து போல பளிச்சிடுறேன், பாத்தியா, நீ என்ன மண்ணோட போயிட்ட, அவ்வளவுதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பாத்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பாத்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு ஒண்ணு, அது எதுவுமே சொல்லலையா, அமைதியாவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துல தோட்டக்காரன் வந்தானுங்களா, வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊத்தும் போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணைஞ்சு அப்படியே அந்த ரோஜா பூ அந்த செடிக்குள்ள ஜீவனா அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு அந்த கிளைகள்லாம் அப்படியே பாய ஆரம்பிச்சிருச்சுங்களாம். கொஞ்ச நேரத்துல வெயில் வந்த உடனே இந்த ரோஜா பூ மேல முத்து போல இருந்துச்சு பாருங்க. அந்த சூரியன் பட்டவொன்னு ஆவியா ஒண்ணு இல்லாம போயிருச்சான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன், உனக்கு என்ன ஸ்தானம்னு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாம நீங்க ஜீவனா இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டா போதும். ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு பார்த்தேன். ஜோசப் அண்ணன் ஹைட்டா வச்சிட்டீங்க ஆண்டவரே, என்னை குள்ளமா வச்சிட்டீங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட ஒன்று தான் சொன்னாங்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு, பஸ்ல போனா தலையில டாப்பு தட்டுது, சீட்டு தட்டுதுன்னு, இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே என்னை எண்ணெயா வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க மேல ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீங்க மட்டும் என் நெருக்கத்துல உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால், யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரம்.

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்கிற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், Now is the time. இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியாக அதை எங்கள் ஆவியில் அறிந்து உங்களோட ரதத்தோடு நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்க ஆண்டவரே, இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே நீங்கள் பேச போகிற தயவுக்காக மக்கு நன்றி. இதை உள்வாங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.

0: கைரோஸ் மொமெண்ட் அப்படின்னா கடவுளுடைய நேரம், நமக்கான தேவனுடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய நேரம். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக தான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பதை நினைச்சு கத்திரை துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு வந்திருக்கிற.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதீங்க, ஆனா ஆண்டு சொல்றார் சரியான நேரம் வந்திருக்கோம் லைஃப்ல.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், கெட்ட நேரம்னு சொல்லி யாராரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
1: ஆமென். வச்சிட்டாரு.
0: நேரம் சரியில்லைன்னு சொன்ன, ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு.
1: வந்திருக்கு.
0: The right time has come in my life.
1: Amen.
0: This is my Kairos moment.
1: Amen.

0: தங்க முடியாத சந்தோஷங்கள்
1: வாழ்வு இதை போல்
0: இருதய அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள்
1: பேரின்பம்
0: இந்த நேரத்துல கர்த்தர் செய்கிறார்.
1: பேரில்லை
0: அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா.
0: நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்த துயரங்கள், நிறைய அசம்பாவிதங்கள், அதனால நமக்கு உண்டான பாதிப்புகள், அதனால நமக்கு உண்டான இழப்புகள், டேமேஜ்னு சொல்றோம் பாருங்களேன், அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷக்கணக்காக என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கானது.
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது
1: உமக்கு,
0: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40th வயது, அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
1: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
0: அதுலயும் 40 போயிடுச்சு. மாமனார் வீட்டுல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 of obscurity. எவ்வளவு பெரிய ஆளு, எங்க இருக்கிறான், என்ன செய்யறான், என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
1: தேர்ந்தவன்,
0: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமைய பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. ஸோ 80 போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு,
0: முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
1: அடக்க போறது இல்ல,
0: இல்ல அப்படிங்கிற ஒரு
1: எஸ்
0: ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல
1: எஸ்.
0: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல, மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
1: எஸ்.
0: சில நேரங்களில் நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகளில் நாம் சில அமைதியை தேடுறோம், ஆனால் அது தேவன் தருகிற அமைதி அல்ல.
1: எஸ்.
0: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவினால வந்த அமைதி இல்லை, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவினால. அவ்வளவுதான் நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட் என்னன்னா
1: ஆயிட்டேன்,
0: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலன் எனக்கு இல்ல, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
1: Yes.
0: I have wasted all my years. என்னுடைய வருஷங்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீணாவே
1: அழிச்சிட்டேன்
0: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80th வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி முட்செடியில பற்றி எரிகிற முட்செடியில எழுந்தருளின ஆண்டவர்.
1: ஆமென்.
0: தேவா நீர்
1: எழுந்தருளி.
0: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்?
1: முட்செடியில.
0: 80th வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
1: காண்கிறது,
0: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
1: காண்கிறது.
0: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரை படம்.

0: அதிகாரம் யாத்திராமம் மூணுல வசனம் ஒன்னுல இருந்தே வாசிப்போமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
0: அக்கினி ஜாலையிலே நின்று
1: அவனுக்கு தரிசனமானார்.
0: மிஷன் உண்டாகுது யாருக்கு?
1: மோசேக்கு.
0: மோசேக்கு கர்த்தரை தரிசிக்கிறவன்லாம் எதை பெற்றுக்கொள்றான்? தரிசனத்தை பெற்றுக்கொள்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் என்ன செய்றார்? வசனம் வாங்க. ஆண்டவர் என்ன செய்றார்? தரிசனமாகிறார்.
1: அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறார். எந்த மோசேக்கு?
1: நொந்து போன மோசே.
0: நொந்து போன மோசே வெந்து போகாத ஒரு முட்செடியை பார்க்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மோசேக்கு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியம்.
0: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு அப்பொழுது மோசே,
1: இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன?
0: நான் கிட்ட போய்
1: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்.
0: பார்ப்பேன்.
1: பார்ப்பேன்.
0: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
1: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி
0: மோசே
1: மோசே
0: மோசே என்று
1: கூப்பிட்டார்.
0: அவன் இதோ
1: அடியேன்
0: அடியேன் என்றார். This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
1: நேரம்
0: நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான்
1: மாட்டிக்கிட்டேன்,
0: மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன் 40 வருஷமானு சொல்லி எப்படி எல்லாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்திரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்னா
1: போயிட்டனே,
0: கிடக்குறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்கிற இந்த காலத்துலதான் மோசைக்கான தேவனுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா. ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்றார்னா பேசுற,
1: திட்ட வட்டமாக பேசுகிறார்.
0: அத கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா
1: போச்சு.
0: ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அதிசயமா இருக்கு.
1: அதிசயமா.
0: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி அப்பாஸ்தல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் அப்ப வெட்டில பாற போயிருந்தப்ப இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேர் The Tremendous One Third.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, The Tremendous One Third.
1: The Tremendous One Third.
0: Tremendous னா எப்படி சொல்றது? அத Tremendous னா Tremendous தான். உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் போர்ஷன்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் லேப். உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த இறுதி சீசன் அல்லது இறுதி சுற்று
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலே நீங்க உங்க கால் எடுத்து வச்சிட்டீங்க.
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவனே,
1: எஸ்,
0: இந்த உலகம் என்ன ஆக்கிருச்சுன்னா குப்பையாக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ்.
1: எஸ்.
0: நான் ஒரு ட்ராஷ்.
1: ட்ராஷ்.
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீயே உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: எஸ்.
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல.
1: எஸ்.
0: உனக்காக நான் நியமிச்ச, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில.
1: ஆமென்.
0: உன்னோட காலை நீ எடுத்து வச்சிருக்கிற.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யுவர் மொமெண்ட்.
1: ஆமென்.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னன்னா ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம். அப்படிதான் அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட என்னுடைய
1: உடைச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல, அதனால நீ அப்ப கூட
0: சொல்லுது குப்பை கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூட இருக்கிறதுனால அவர் உன்னைய அப்ப கூடையா
1: அப்ப கூட
0: அப்ப கூடையா
1: அப்ப கூடையா.
0: உங்க மொமெண்ட் வர்றப்ப உலகம் சொல்லும் என்னடா குப்பை கூட நினைச்சோம், கடைசியில நமக்கு படி இழக்கிற அப்ப கூட இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூட இவன் தான்,
1: அப்ப கூட இவன் தான்.
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: Tremendous. One third.
0: முதல்ல 80 வருஷத்துல எல்லா வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும் பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான. எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தி நிர்வாகம் ஸ்தம்பித்தது. துறைத்தனங்கள் அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அதிகார துறைத்தனங்களுடைய அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது. கத்தர்
1: எழுந்திருக்கிறார்.
0: ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறதா நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சிட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிக்கிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் 70 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: ஆண்டு உங்களை நடத்தி வந்தார். சொல்லுங்க, நடத்தி வந்தார்,
1: நடத்தி வந்தார்.
0: இனி வருகிற நாட்கள்ல கத்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கேன்,
1: முடியாது.
0: 20 நாள்ல செஞ்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு,
1: போயிட்டாரு.
0: இதுதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே.
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே.
1: சொல்ல மாட்டோம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்குதான் 56 ஆச்சுன்னு பயாலஜிக்கலா பார்த்த ஒரு மாதிரி இருக்கு. ஃபாதர் சொல்றாங்க, சின்ன வயசு ஓடுற அப்படிங்கிறாங்க. ஐயோ, மனசுல பால் வார்த்த மாதிரி என்னன்னா,
1: எங்கடா போனீங்க அப்படின்னாங்க. அப்பா ஓசூர் போய் வெட்டில போற போயிட்டு நைட்டோட நைட்டா, சரி இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம், சென்னை போறப்பா. போயிட்டு போயிட்டு வந்துட்டு அடுத்து சென்னை. அடப்பா, சரிடா சின்ன வயசு ஓடுங்கடா.
0: தேவன் உள்ள இறங்கி வர்றப்ப வயசுக்கான பலன் இருக்காது,
1: தரிசனத்துக்கான பலன்.
0: ஓடுறதே தரிசனத்துக்காக.

0: உங்களை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
2: பழகிட்டாங்க.
0: கழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்டை ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை,
0: புது ஆட்டை,
1: புது ஆட்டை. 1 கொரிந்தியர் 4:13 புது ஆட்டை.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் விதை.
1: ஆமென்.
0: இப்பதான் முளைச்சிருக்குன்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: என்னுடைய ஆரம்பத்தை,
1: ஆரம்பத்தை
0: உனக்கான எனது ஆரம்பத்தை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து இப்பதான் என் காரியத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன்,
1: ஆரம்பிக்கிறேன்,
0: உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: இது உனக்கான என்னுடைய நேரம்,
1: நேரம்.
0: குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை வருஷம் பாதிப்பா இருந்தாலும் சரி, அதை சடுதியா சரி செய்ய என்னால முடியும்.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிக்கலா உண்டாக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதிப்பை பண்ணியிருந்தாலும் சரி, அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை, புது ஆட்டை. ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நேற்று நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசல. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப உங்களோட நான் பேசுறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையா நாங்கள் ஊழிய செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒண்ணுமே கேட்கலையா மியா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்க போய். அப்படி
2: ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
0: கேட்டுருச்சுன்னா இப்படி கையை காட்டுங்க. அப்படி
2: ஆச்சரியமா
0: கேக்குதாவரே,
2: அதிசயமானவரே.
0: அவங்க அவங்க சொல்றாங்க, 32வது திருமண நாள் எனக்கு, நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனா அவர் திரும்ப வருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்களில் அண்ணன் நீங்கள் பண்ணுற பிரசங்கம் வந்து என்னை பயங்கரமாக என் ஃபெய்த்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுனே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் அவங்கள ஒரு அவ்வளோ வல்லமையாக பிரகாசித்தவங்க. அவங்க ஊழியத்தினால எங்கள் குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் இப்படி ஒரு டேமேஜ், பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்கிறாங்க, இன்னும் செப்பரேஷனில் போகுது. ஆனால் இன்னைக்கு 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக இந்த ஊழியம் பாழா போகாது.
1: எஸ்,
0: நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4வது அதிகாரம் வசனம் 6 இருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை. முந்தின ஆளுகை எனக்கான நேரத்தில் என்னை தேடி வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்,
1: வரும்.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பீரியட்.
1: ஆமென்,
0: சொல்ல
1: ஆமென்.
0: சடுதியா சடுதியா அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: விசுவாசிக்கிறோமா?
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இத ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தையை நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை
0: புது ஆட்டை

0: இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீ எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார்.
1: எஸ்,
0: சடுதியில சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்யும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இஸ் தட் ரிடீமிங் யுவர் டைம்?
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதோட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை, ஆனா தேவன் பார்க்க வச்சது நாலு தலைமுறை.
1: நாலு தலைமுறை
0: யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள், தப்பு அப்படி சொல்லக்கூடாது, கர்த்தர் அவரை பிரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள், சாரி
0: 80
1: வருஷம், 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான் சொல்றீங்க, மூணு தலைமுறை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென். உட்கார்ந்து பாப்பீங்க.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் அப்படி.
1: ஹல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க, பாதிப்பு வந்தாலும் விரக்தி வந்தாலும் என்னன்னு புரியலைனாலும் உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோட நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நீ சந்திச்ச பாதிப்பு ஒரு மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது பல மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது மேலே எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யார் சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கையும் இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
0: ஆனா சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரல என்ன? நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்ப பாக்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தைய மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அன்று சொல்ல, தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என்னால தை மாசத்தை நம்புறது போல வார்த்தையை நம்புறவனுக்கு எவ்வளவு தெம்புனா, வார்த்தை விசுவாசிக்கிறவனுக்கு எவ்வளவு
1: தெம்பு.

0: வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டு சொல்றாரு, விழிகளை திறந்தவர் வழி வாசலையும் திறப்பார்.
1: திறப்பாரு.
0: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா
1: போயிடும்?
0: சொல்றமா?
1: கட்டாயம்.
0: கண்ணை திறந்திருக்கிறாரா?
1: கண்ணை திறந்திருக்கு.
0: கண்ணை திறந்தவர் கதவையும் திறப்பாரு.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னாரு, பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்ல?
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டு சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கத்தர் செய்யறார் பாருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமன 52 days. அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ?
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர் விடும்.
1: வேர் விடும்.
0: அல்லேலூயா. அந்த அடி அடிக்கட்ட வெந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டு சொல்றார், அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனைய கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி. தண்ணீரின்
0: வாசனையினால் பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த காடாகும். சடுதியாய்.
1: எஸ். யோபு 14:9 தண்ணீரின் வாசனையினால் அது
0: துளிர்த்தது.
1: அதின் வேர் ஒரு மரத்தை குறித்தாவது
0: நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும்
1: திரும்ப தழைக்கும்.
0: அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும்.
1: கிளைவிடும். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை பழசுன்னு சொல்றாங்க, ஆனா நீ இளசு உன்னோட போட்டி போட.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளம் இளைச்சு போன நீ களைச்சு போன நீ ஒரு ஒரு ஒரு இளமரம் போல கிளைவிடுவாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரத்தின் இளமரம், கிளமரம் இல்ல, இளமரம்,
1: இளமரம்.
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய மரம்,
0: பழைய மரம். ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்,
0: கிளை விடுமா?
1: கிளை விடும்.
0: விசுவாசிக்கிறீங்களா? நீங்க
1: விசுவாசிக்கிறேன்னு.
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள், உங்களுக்கு செய்யப்பட்ட
1: கெடுதிகள்,
0: கெடுதிகள் சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்,
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுன்னா சடுதியில் ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும் உண்டு.
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா.
1: பல பொன்ன அலங்கங்களை 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர்,
2: முடிச்சிட்டாரு.
1: ஆனா பாதிப்போடு இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
2: பல 100 வருஷத்துக்கு
1: மேல.
2: எஸ்,
1: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல? 52 நாள் நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும். ஆண்டவர்
2: ஆமென்.

0: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு போ.
1: எஸ்
0: ஹல்லேலூயா. அட்டு புட்டுனே
1: நடந்துகிட்டு இருக்கு.
0: காரியங்க நடக்கிற அதிசயத்தை கண்ணு என்னன்னா
1: ஆக்கம்
0: ஆக்கம்
1: ஆக்கம்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அத்தராமோ 12 அதிகாரத்துல 31 32 33 வாசிக்கலாமா? நேரம் வர்றப்ப என்னென்ன நடக்குது பாருங்க.
1: ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். புளிக்கும் முன் ஜனங்கள்
0: எப்படி அனுப்ப
1: அவர்கள்
0: தீவிரமாய்
1: எஸ்
0: அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
1: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்.
0: அவர்களை மிகவும்
1: துரிதப்படுத்தினார்
0: துரிதப்படுத்தினார். அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நேரா வந்துருச்சு, சீக்கிரம் என்ன செய்யுங்கன்னா
1: கிளம்பி போங்க,
0: கிளம்பி போங்க,
1: போயிடுங்க.
0: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையில இருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: வெளியே கொண்டு வந்தது.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: 41:14 அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
1: அமேன்.
0: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்ட தான் இருக்கு. அந்த ஆண்டவர் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
1: அமேன். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: உன் காரியத்தை சரி செஞ்சா போதும் சரி செஞ்சா போதும்னு நீ அழுற. ஆனா உனக்கான இந்த நேரத்துல நான் சொல்றேன், உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா எஸ்.
0: அதான் இளங்கல
1: இளங்கல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இது மாதிரி உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென்.
0: சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பாழ போன வாழ்க்கை, ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரம் உனக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையில் இது போல நான் சகலத்தையும்
1: புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன்.
0: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திருவர்.
1: எஸ் அல்லேலூயா.
0: சொல்லுங்க, புத்தம் புதுசு
1: புத்தம் புதுசு புத்தம் புதுசு.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல,
1: மீண்டும் எழ முடியல,
0: எழ முடியல, அழதான் முடிஞ்சு.
1: எஸ்.
0: ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நேரம் வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால எழுந்து நின்னா போது ஆண்டவரேன்னு நீ நினைச்ச அழுத, ஆனா நீ எழுந்து நிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை எழுந்து நிமிர்ந்து நிக்க வைப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சில ரதங்களை குறித்தும்
1: சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு.
0: நாங்களும் எங்கள் தேவனாகிய
1: கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு.
0: உங்களுக்கு விரோதமா சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின காரியங்கள் முறிந்து விழுது.
1: ஆமேன்.
0: ஆனா தேவனுடைய இந்த நேரத்தில் நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்கிறதே அதிசயம். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நிப்ப,
1: நிமிர்ந்தோ
0: நிமிர்ந்து நிப்ப,
1: நிமிர்ந்தோ நிற்ப. ஹல்லேலூயா.
0: எழுந்து நிக்க முடியாதவன் நிமிர்ந்து நிக்கிறது மனுஷங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம் தானே?
1: ஆச்சரியமே.
0: இந்த அதிசயத்தை இந்த வருஷம் உனக்கு நான் செய்றேன்.

0: சின்ன புத்திகாரங்க, சில சின்ன புத்திகாரன் பண்ண வேலையால கடுமையான பாதிப்பு வாழ்க்கையில,
1: எஸ்
0: எழ முடியாத அளவுக்கு உங்களை கீழே தள்ளினாங்க. ஆனா நீ எழுந்து நிப்ப,
1: எழுந்து நிற்பாய்,
0: நிமிர்ந்து நிப்ப,
1: நிமிர்ந்து நிற்பீங்க.
0: உனக்கான இந்த நேரத்துல உன் விஷயத்தை நான் சகலத்தையும்
1: புதிதாக்குகிறேன்.
0: நீ மடங்கி மடங்கி விழுந்த, துவண்டு துவண்டு விழுந்த, மடங்கி மடங்கி துவண்டு துவண்டு விழுந்த, ஆனா நீ எழுந்து நிப்ப.
1: ஆமென்.
0: நிமிர்ந்து நிப்ப.
1: எஸ்.
0: அது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சகல தீமைகளும் அப்படி முறிஞ்சு விழும்,
1: முறிஞ்சு விழும், முறிஞ்சு விழும்.
0: ஆமென் சொல்லு.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: ஆமென்.
0: எதெல்லாம் பாதகமா இருந்துச்சோ அவ்வளத்தையும் ஆண்டவர் சாதகமா மாத்திடுவார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எதிர்காற்றோடு நீங்க போராடினது ஒரு காலம், உங்களுக்கு சாதகமா காற்று வீசுறது இன்னொரு காலம், கண்டு வலிச்சது ஒரு காலம், அப்படி காற்று சேர்ந்துக்கிற பாருங்க, அப்படி உங்களை தூக்கிட்டு போவார் ஆண்டு.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இது அவருடைய மொமெண்ட்,
1: மொமெண்ட்.
0: இதுல வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுடைய விளைவு, முசுகொட்ட பூச்சி தின்னது, அது தின்னது, இது தின்னது, எல்லா டேமேஜையும் பயங்கரமா சிக்கல வந்து கடைசியில கழுத்து புடியில வந்து நிக்கிறப்ப எதை கொடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. வட்டி மேல வட்டி படாத பாடு படுத்துறாங்க. மாசம் 15,000 வட்டி கொடுக்கணும் 5 லட்சம் ரூபாய்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு முதல்ல கொடுக்க வழி இல்லை. அப்ப ஒரு முறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நாட்கள்ல கேஷோட அடையாளமே புல்லட் தான். தீவுல என்னதான்
1: புல்லட்,
0: புல்லட்ல தான் வருவார், புல்லட்ல தான் போவார். கடைசியில ஆசை ஆசையா வச்சு சுத்திக்கிட்டு இருந்த புல்லட் தான், அது வித்து தான் அப்படியே ஒரு 15 லட்சம் ரூபா 15,000 ரூபா வட்டியை தூக்கி கொடுத்துட்டு நான் வெறுமனே அந்த புல்லட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு மதுரையில் நடந்து வந்தேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டு சில காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். அங்கே எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா? எதெல்லாம் நாங்கள்
1: இழந்துட்டோம் தெரியுமான்னு
0: சொல்லி அந்த நாட்களில் சில இழப்புகள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற இந்த நாட்கள்ல தேவன் செஞ்சிருக்கிறது. என்னடா புல்லட்டை போய் பெருசா பேசுற,
1: ஹல்லேலூயா.
0: நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீட்டு தருகிறவர்.
1: ஆமென்.
0: இழந்த வருஷங்களை

0: நடத்திடுவார்.
1: சில பேர் உங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க, விளையாண்டதுனால உண்டான பாதிப்பு பயங்கரம். ஆனா ஆண்டு சொல்றார், இந்த உனக்கான என்னுடைய இந்த நேரத்துல மற்றவங்க விளையாட்ட நீ பார்த்த, ஆனா என்னோட விளைச்சல நீ பார்ப்ப, உனக்கு விளையுதுன்றாரு.
2: ஆமென்.
1: இந்த சீசன்ல உனக்கு விளையுது. மற்றவங்க விளையாண்டாங்க, என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்களே,
2: விளையாண்டுட்டு
1: போயிட்டாங்க. ஆனா என் விளைச்சல், உன் கண்ணு மனுஷங்க உன் வாழ்க்கையில விளையாண்டத பார்த்துச்சு, ஆனா உன் கண்ணு உன் குடும்பத்துல விளைகிற என் விளைச்சலை பார்க்கும்.
2: ஆமென். ஆமென். ஆமென்.
1: நீ விளைச்சலை பார்க்கிற வருஷம்.
2: ஆமென்.
1: நீ என்னுடைய விளைச்சலை பார்க்கிற வருஷம். உனக்கு விளையுது.

ஐயோ போயிச்சேன்னு சொல்லி புலம்பன நாட்கள், ஐயோ விட்டுட்டனேன்னு சொல்லி நீ கதறி அழுத நாட்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ புலம்பன நாட்கள், கைரோஸ் மொமெண்ட்ல விளைச்சல், 20 வருஷம் பாதிப்பு, 2 நாள்ல சரியாகும், 25 வருஷம் பாதிப்பு, 24 மணி நேரத்துல சரியாகும்.

0: சில உறவுகள் மீட்டெடுக்கப்படும், உறவுகள் மீட்டெடுக்கப்படும். வருஷ கணக்கா நீங்க சந்திச்சுட்டு வருகிற அந்த கசப்புகள், உங்க மேல விரோதமா இருந்தவங்க, உங்க மேல கசப்பா இருந்தவங்க, உங்க மேல எரிச்சலா இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய
1: மனுஷி,
0: மனுஷி
1: கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார்,
0: கூட ஆண்டவர் இருக்கிறார்,
1: இருக்கிறாரு.
0: மரியாதை இல்லாம உங்களை நடத்தினவங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணவங்க, நாலு இடத்துல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, நீங்க வருகிற பொழுது எழுந்து நின்று உங்களை வரவேற்பாங்க.
1: ஆமென். எஸ், ஹல்லேலூயா.
0: பேசிக்கொள்ள முடியாம இருந்தவங்க பேசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார்.
1: ஆமென்.
0: யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனையோ ஆண்டுகால
1: பகை,
0: ஆனா மாமனார் வீட்டில இருந்து கத்தர் திரும்ப நீ போ, திரும்ப பெத்தேலுக்கு போன்னு சொன்ன அந்த கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ, பல வருஷ பகைய ஆண்டவர் ஏசாவும் யாக்கோபும் சந்தித்து கொண்ட பொழுது, அந்த எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற தழுவி கொள்ள கத்தர் கிருபை செஞ்சாரா? பங்காளி சண்டைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டறாரு.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா பேசிக்கொள்ள முடியாது இருந்த உறவுகள், எலியும் புனியமா இருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப நகமும் சதையுமாய் மாறுகிறது.

0: மனாசே ஆசீர்வாதங்கள், எப்ராயிம் ஆசீர்வாதங்கள், மனநிலையை மாற்றக்கூடிய மனாசே ஆசீர்வாதம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய எப்ராயிம் ஆசீர்வாதம், உறவுகளை கத்தர் மீட்டெடுக்கிறார், உறவுகளை மீட்டெடுக்கிறார். சமீபத்தில் ஒரு போதகர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், அண்ணே போன முறை உங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன், என் கூட கசப்பாக இருந்தவங்க இருந்தாங்க, பேச முடியல, அவ்வளோ வருத்தம் என் மேலே அவங்களுக்கு. ஆனால் அந்த நாளில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே பல ஆண்டு என் மேலே கோபம் இருந்த அந்த ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து சால்வை போற்றி என்னை கட்டி பிடிச்சி என்னோட பேசினார். அவரோடு சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சி வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வீடு தேடி வருவாங்க, உங்க வீடு தேடி வந்து ஒப்புரவாங்க.
1: ஆமென்.
0: உங்களை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி இல்லை பழசெல்லாம் கம்ப்ளீட்டா நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன்னு என் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கு.
1: ஆமென். ஆமென்.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்.

0: உனக்கு நடக்கும் மகனே, நிரம்பி வழிவேன். உனக்குள்ள இருந்து நான் நிரம்பி வழிவேன்.
1: பாத்திரம் நிரம்பி வழிகிற,
0: நீ வெடிப்புள்ள பாத்திரம் இல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரம் நீ.

0: மீட்டு தர்றேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன். நீ இழந்தது இழந்ததை விட அதிகமா உனக்கு நான் மீட்டு
1: தர்றேன்.
0: நீ இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வாய். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்த, ஆனா என்னுடைய நாட்கள் வந்திருக்கு, என்னுடைய நேரம் வந்திருக்கு. என்னுடைய விளைச்சல, என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: மீட்டு தருபவரே.
0: பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில் ஆண்டவர் சரி செய்கிறார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. சடுதியில பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில தேவன் சரி செய்கிற அதிசயத்தை இந்த வருஷத்துல நீ காண்பாய், இந்த நாட்கள்ல நீ காண்பாய்.
1: எனக்கு மீட்டு தருபவரே.
0: மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், சடுதியான நன்மைகள், சடுதியான நன்மைகள் உன்னிடத்திற்கு வரும். முந்தின முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். முந்தின ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை உன்னிடத்துக்கு வருது, உன்னிடத்துக்கு வருது. எருசலேம் குமாரத்தியே, ராஜரீகம், ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம் உன்னிடத்துக்கு வருகிற வருஷங்கள் இது. எழுந்து நிக்க முடியாத இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிப்பீங்க. உங்களை பாடா படுத்தின அந்தகார சக்திகள் முறிஞ்சு விழுகிறத நீ பார்ப்ப, முறிஞ்சு விழுகிறத நீ பார்க்கும் பொழுது நீ எழுந்து நிற்கிறத, நிமிர்ந்து நிக்கிறத முறிஞ்சு விழுறவன் பாப்பான். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. பார்வோன் முறிந்து விழுந்தத செங்கடலை கடந்த மோசையும் ஜனங்களும் பார்த்தார்கள். மோசையும் ஜனங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத பார்வோனுடைய சேனை பார்த்தது. எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத உனக்கு விரோதமா கிரியை செய்த காரியங்கள் முறிந்து விழும் பொழுது காண்பார்கள். அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்ப்ப, நீ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த கைரோஸ் மொமெண்ட்ல எங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல செய்ய போற காரியங்களை படம் பிடிச்சு காட்டுறீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்காக நன்றி. இன்னும் இதுல எங்களோட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: மறுபடியுமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்கிறோம். சங்கீதம் 91 திருப்புவோம். சங்கீதம் 91. நம்மை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்கிறது. ஆகையால் தான் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிக்கிறது ஏதோ சபையினுடைய சட்டத்திட்டங்களையும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கிறது அல்ல. பிரசங்கிப்பது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. விஞ்ஞானத்திலும் அறிவிலும் முன்னேறி வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்திர மண்டலத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு. அப்படிப்பட்ட நாம் மனிதனுடைய உள்ள இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறோம். மனிதனால் மாற்ற முடியாது, மனிதனுடைய அறிவினால் மாற்ற முடியாது, மனித ஞானத்தினால் மாற்ற முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஜீவியத்தை அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வருவது மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அவசியம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது அவசியம், அதை தியானிப்பது அவசியம், அதில் சொல்லப்பட்டிருப்பவைகளை அப்படியே செய்வது அவசியம். ஏனென்றால் அதை செய்யும் போது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதிலே ஒரு பெரும் சக்தி இருக்கிறது, அது நம்மை மாற்றுகிறது. அதை சொல்லுகிறதை கேட்டு அதை தியானித்து அதன்படி செய்ய ஆரம்பிப்போம் என்றால் கொஞ்ச நாள்ல நமக்குள்ளேயே பார்ப்போம், ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை நாமே காண்போம். 91வது சங்கீதம் முதல்ல இருந்து வாசிக்க போகிறேன். இன்றைக்கு 8, 9, 10 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். போன வாரம் 7 வசனத்தை படித்தோம். எல்லாவற்றையுமே வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் மாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. போன வாரம் அதை பார்த்தோம். அநேகர் அந்த வசனத்தை என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ ஊரெல்லாம் நாசமோசங்கள் நடக்கிறது, ஊரெல்லாம் பொல்லாத கொடிய நோய்களும் நாசமோசங்களும் பலவிதமான தீமைகளும் நடைபெறுகின்றது பலருக்கு, ஆனால் எனக்கு அது நடைபெறாது என்பதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதுனால அங்கே ஊர் உலகத்தில் நடக்கிறது பலவிதமான தீமைகள், நாசமோசங்கள், அழிவுகள், நோய்கள், இவைகள் எல்லாம் அங்கே நடக்குது, நமக்கு அது வராது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆகையால் தான் இதை இராணுவ வீரர்களின் சங்கீதம் என்று அழைப்பது கூட உண்டு. ஏனென்றால் ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன், உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்க? இராணுவ வீரன் ஒருவன் இருந்தானா, யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மீது ஒரு குண்டு படுகிறது. குண்டு பட்டவுடன் அந்த குண்டினால் தாக்கப்பட்டு அவன் விழுந்து எழுந்து பார்க்கும் போது அவனுடைய பாக்கெட்ல வைத்திருந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அந்த குண்டு பாஞ்சிருக்குது, அதனால நெஞ்சுக்குள்ள பாயல. எடுத்து பார்த்தானாம், வேதத்தை திறந்து பார்த்தா, புதிய ஏற்பாடு திறந்து பார்த்தா அதுல சங்கீதமும் இருக்குது. அந்த சங்கீதத்துல 91வது சங்கீதத்துல 7 வசனத்துக்குள்ள அந்த குண்டு இருந்துச்சான். இதை ரொம்ப நாளா சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, உண்மையா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன் உண்மையா இருக்க கூடாது? கர்த்தர் அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர், அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நம்புகிறேன். எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் என்னை காத்திருக்கிறார், அற்புதமாய் காப்பாற்றி இருக்கிறார். நான் உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்புகிறேன். ஆனால் இந்த வசனம், 7 வசனம், ஏதோ ஊர் உலகத்தில எல்லாம் நாசமோசங்கள், அழிவு, வியாதி, நோய்கள் நடக்குது, ஆனா உனக்கு அதை அணுகாது என்று அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லி இருக்கிறது? உன்னை எதிர்த்து வரும் சக்திகள், பிசாசின் வல்லமைகள், பிசாசினால் ஏவப்பட்டு, பிசாசினால் ஊக்குவிக்கப்பட்டு உன்னை எதிர்க்க அனுப்பப்பட்ட சக்திகள், அது மனிதர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேருமாய் விழுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இது ஏதோ ஊர் உலகத்தில் நடக்கிற அழிவையும் நாசமோசத்தையும்
1: சொல்லி அது உனக்கு வராதுன்னு சொல்லல. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்று சொல்லுகிறது. உங்களை எதிர்த்து வருகிற சக்திகள், உங்களை நாசமாக்க வேண்டும் என்று, அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுவார்களாம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? மோசே இந்த சங்கீதத்தை எழுதினார். சங்கீதம் எல்லாம் தாவீதால் எழுதப்படவில்லை. 90 சங்கீதம் மோசே எழுதினது தான். 91 சங்கீதம் மோசே எழுதினது. நான் அநேக வருஷங்களாக இந்த சங்கீதத்தை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் கண்டுகொண்டது என்ன, இப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் கண்டுகொண்டது என்ன, இதை படிக்க படிக்க மோசேயையும் அவருடைய அனுபவத்தையும் படித்து விட்டு இதை படித்தால் இன்னும் நன்றாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. ஏன்னா அவர் தானே எழுதினாரு. அவருடைய அனுபவங்கள், அவர் அனுபவித்த காரியங்கள், அவைகளை பின்னணியாக கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறார். ஆவியானவர் அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு நடந்த அற்புதங்களையும் கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்படியாக செய்கிறார். ஆகையால் மோசேயினுடைய அனுபவத்தை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், கணக்கில் எடுக்காமல் இந்த சங்கீதத்தை விவரமாக வியாக்கியானம் சரியாக பண்ண முடியாது. மோசேயினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சங்கீதத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இது அவருடைய சங்கீதம், அவருடைய வார்த்தை. நான் போன வாரத்தில் வாசித்தேன், உபாகமத்திலே ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும், இதே பாஷை இதே மாதிரி சொல்றார். 1000 பேர் உன் பக்கத்தில், 10,000 பேர் உன் வலதுபுறத்தில் சொன்னது போல. போன வாரத்தில் வாசித்தோம், ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஓட்டுவது எப்படி? எப்படி நம்முடைய மக்கள் ஒருவன் 1000 பேரை தீர்த்து கட்டுறான், இன்னொருத்தன் 10,000 பேரை தீர்த்து கட்டுறான், எப்படி இவ்வளவு பெரிய ஜெயம் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி கிடைக்கிறதாம்? அவர்களுடைய கண்மலை, அவர்களுடைய அவர்களை ஏவி விடுகிற அந்த பிசாசு, அவர்களுடைய அவர்கள் நம்பி இருக்கிற தெய்வங்கள் அவர்களை கைவிடுகிறது. ஆனால் நாம் நம்பி இருக்கிறவரோ, நம்முடைய கண்மலையோ வித்தியாசமானவர் என்று சொல்லுகிறார். அவர் அதை சொல்லும் போது 1000, 10,000 பேர் என்கிற அந்த மொழியை உபயோகப்படுத்துகிற வேளையிலே விரோதிகளை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பல விரோதிகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. பல ஜாதிகள், தேசங்கள் அவர்களுக்கு எதிர்த்து வந்தார்கள். அவர்களை நசுக்கி விடலாம், அழித்து விடலாம், ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம் என்று எண்ணினார்கள். பார்வோனே எண்ணினான், ஒரு ஆண் குழந்தையும் வாழக்கூடாது என்று திட்டமிட்டு கிரியை செய்தான். ஆனால் கர்த்தரோ அவர்களை விடுவித்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பார்வோனையும் அவன் சேனையையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை நசுக்க நினைத்தவர்கள் அவர்கள் பக்கத்தில் 1000 பேராகவும், அவர்கள் வலதுபுறத்தில் 10,000 பேராகவும் விழுந்தார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு செய்ய நினைத்த ஒரு காரியம் இவர்களை அணுகவில்லை. அதைத்தான் சொல்கிறார் மோசே. அதை தான் சொல்றார். இன்றைக்கும் இந்த பூலோகத்திலே நாம் ஒரு கொடூரமான பூலோகத்தில் வாழ்றோம். தீமைகள் நிறைந்த உலகம், எப்படி மற்றவர்களை அழிக்கலாம் என்று பலவிதமான சக்திகள் கிரியை செய்து கொண்டு வருகின்றன. பிசாசு பகையையும் விரோதத்தையும் பலவிதமான பொறாமைகளையும் உண்டு பண்ணி ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவனுடைய மக்களாகி நீங்கள் வாக்கு தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எதிர்த்து வருகிறவர்கள் விழுவார்கள், எதிர்த்து வருகிற சக்திகள் அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் அந்த அவர்கள் நினைக்கிற காரியம் நமக்கு நடக்காது, அந்த அழிவு நமக்கு நேரிடாது என்கிற அர்த்தத்திலே தான் அது சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அது உண்மையாகவே அர்த்தமாகிறது. எப்படி அவர்கள் அழிந்து போவார்கள்? 4 விதத்தில் அழிந்து போவார்கள் என்று சொல்கிறார். மோசேயினுடைய அனுபவத்தை வாசிக்கும் போதும் நாம் பார்க்கலாம், அநேக நேரம் தேவன் வந்து நேராக வந்து ஒன்றும் பெரிய அவரே ஒரு கோலை வந்து எடுத்துட்டு வந்து அடிச்சு ஒழிக்கல. அவங்கள எப்படி அழிந்து போனார்கள்? இவளை எதிர்த்து வந்தவர்கள் அநேக நேரத்திலே சாதாரண காரியங்களால் அழிந்து போனார்கள். என்ன காரியங்கள்? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகள் மத்தியில தாக்கி பிடிக்க முடியாமல் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அழிந்து போவார்கள். இவைகளின் மத்தியில நிற்க முடியாமல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். ஆனால் அது உன்னை அணுகாது. எது? அந்த தீமைகள், அந்த நாசமோசங்கள், அவர்கள் எண்ணின அழிவு, அவர்கள் திட்டமிட்ட அந்த தீமை உங்களுக்கு நேரிடாது என்று அவர் சொல்லுகிறார். சாதாரண காரியங்கள் அவர்களை வந்து அழித்து போடுகிறது. ஆனால் நாமோ பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம். நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் அழித்தார் என்று. அவர்களை அழிக்கிறதுக்கு முன்னால பொறுத்து பார்க்கிறார், அவள் திருந்துவார்களா என்று பார்க்கிறார். ஜனங்களை அழிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல, அழிக்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார். அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படுவார்களா, எப்படியாவது ஆண்டவரிடத்தில் திரும்புவார்களா என்று எதிர்பார்க்கிறார். நினைவே சொன்னேன், எப்படி அந்த பட்டணத்தில் போய் யோனா பிரசங்கித்த போது அழிவு வரப்போறது வரப்போறதுன்னு பிரசங்கம் பண்ணா, ஏன்னா ஆண்டவரே தான் சொன்னார் போய் பிரசங்கம் பண்ணு அழிவு கொண்டு வர போறேன். கடைசியில் அழிவே வரல, ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பினார்கள், எல்லாரும் ஆண்டவரிடத்தில் திரும்பி தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவர்கள் சீர்பொருந்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அழிக்கவில்லை, ஆண்டவர் அழிக்க பார்த்து கொண்டில்லை ஜனங்களே. ஆனால் ஜனங்கள் சில நேரத்தில் அழிந்து போகிறார்கள். ஏன் அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசினுடைய டீம்ல சேர்றதுனால, பிசாசினுடைய கிரியைகளை செய்கிறதுனால, பிசாசோட சேர்ந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் எதிர்க்கிறபடியினாலே

கடைசி காலத்திலேயும் நியாயத்தீர்ப்பு நாளில் அப்படிதான் நடக்க போகிறது. நான் சொன்னேன், நரகத்தை குறித்து அநேகர் கேள்வி கேட்கிறார்கள், எப்படியா நல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நரகத்தை மக்களை பிடிச்சி தள்ளுறதுக்குன்னு வைத்திருக்கலாமா? நான் சொன்னேன், நரகம் நமக்காக ஏற்படுத்தப்படவில்லை, அக்கினிக்கடல் மக்களுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. வேதமே சொல்லுகிறது, இயேசுவே சொன்னார், இயேசுவுடைய வாயிலிருந்தே வந்த வார்த்தை என்ன, அந்த அக்கினிக்கடல் நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் ராமன் சொல்லுவோம், உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, வெளியில் இருக்கிற பாவிக்காக அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம், அழிந்து போக கூடாது என்பது தேவனுடைய சித்தம், ஒருவராவது அக்னிக்கடல தள்ளப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். மக்களுக்காக நரகம் உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனா பிசாசின் பக்கத்துல தான் நிப்பேன், பிசாசை தான் நான் பின்பற்றுவேன், பிசாசு போற இடத்துக்கு தான் போய் ஆக வேண்டியதா இருக்கிறது. கடைசியில தொடர்ந்து பார்ப்போம், எட்டாம் வசனம், ஏழாம் வசனத்திலிருந்து வாசி, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த 3 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்மை எதிர்த்து சக்திகள் கிரியை செய்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், நம்மை எதிர்க்கும் சக்திகள் அநேகம் இருந்தாலும், நாம் ஒரு காரியத்தை சரியா செய்ய வேணும். அது என்ன? நாம் கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருக்க வேண்டும். அவருடைய அடைக்கலத்திலே நாம் வாழ வேண்டும். அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புக வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக நாம் தங்க வேண்டும். அவருடைய மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கே தங்க வேண்டும். உன்னதமான அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாக கொண்டாய் என்றால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், பெர்மனன்ட் பிளேஸ் டு டுவெல். ஏதோ போய் அப்பப்ப தேவையான நேரத்தில் கர்த்தரிடத்தில் போயிட்டு வர்றதில்லை. உனக்கு தாபரமாக கொண்டாய் என்றால் எப்போதுமே நீ தங்கி இருக்கிற இடமாக கொண்டாய் என்றுதான் அர்த்தம். இதனாலதான் இந்த சங்கீதம் சிலருக்கு வேலை செய்யறது இல்லை. ஏன்னா அவர்கள் தேவை வரும்போது ஜனங்கள் அநேகர் ஆண்டவரத்தில் ஓடி வருவார்கள். ஆபத்து நேரத்தில் ஆண்டவரத்தில் ஓடி வாருங்க, ஐயோன்னுவாங்க. ஆண்டவரே என்ன காப்பாத்தும், ஆண்டவரே என்ன சுகமாக்க, ஆண்டவரே என்ன எப்படி பண்ணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியம் என்று ஆபத்து நேரத்தில் ஓடி வருவார்கள். மற்ற நேரத்தில் அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் தங்க மாட்டார்கள், அந்த மறைவிடத்திலே இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க மாட்டார்கள், அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் ஆவிக்குரிய காரியமே ஞாபகம் வருது, கோயில் தான் ஞாபகம் வருது. சில ஆட்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு, சிலரை பார்த்தாலே தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு. ஏன்னா அப்போதான் பிரச்சனை தான் கோயிலுக்கு, கோயிலை பார்க்கறது பிரச்சனைனா தான் ஆண்டவரை தேடுறது. அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த 91 சங்கீதம் வேலை செய்யாது. யாருக்கு இது வேலை செய்ய போகிறது? எப்போதுமே அவருடைய மறைவிடத்திலே இருக்கிறவன். மறைவிடம் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, அவரோடு கூட நாம் தேவனுக்குள்ளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலை. மறைவிடம் என்றால் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, நம்முடைய புது வாழ்க்கை, நம்முடைய மறுபிறப்பு, அந்த அனுபவம், அதன் வாழ்க்கை, அதை குறிக்கிறது. அந்த மறைவிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும், அவருடைய நிழலின் கீழாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்த நிழலை விட்டு வெளியே வந்தா என்ன ஆகிறது? அப்பொழுதுதான் உஷ்ணம் படுது, அப்பதான் மழை நம்ம மேல அடிக்குது. அந்த நிழல், அந்த கொடைக்கு கீழாக எப்போதும் இருக்க வேண்டும், அந்த பாதுகாப்பின் கீழாக எப்போதும் தங்க வேண்டும். அவருடைய சிறகு கீழாக, அவருடைய செட்டையின் கீழாக எப்போதும் அடைக்கலம் புகுந்திருக்க வேண்டும். எப்போதாவது வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை, அவருடைய மறைவிடத்தையும் அவருடைய நிழலையும் செட்டையையும் அவருடைய சிறகையும் எப்போதாவது வந்து நேரம் இருக்கும் போறதுல வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதுமே வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிற வாழ்க்கை. எந்த நாளும் எந்த நேரமும் நாம் அந்த நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதம் நமக்கு வேலை செய்கிறது. 9 வசனம் ஒரு நிபந்தனை, எல்லாரும் அதை புரிந்து கொள்வோம். நான் சொன்ன 3 இடத்துல நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை சரிசமமா பிரிச்சு, முதல்ல நிபந்தனை, நடுவில் ஒரு நிபந்தனை, அப்புறம் கடைசியில நிபந்தனை, இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இது வெறும் சும்மா அப்படியே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்யும் என்று யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது.

0: இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்துகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள், அவர்களுக்கு இது கிரியை செய்யும். யாருக்கு இது கிரியை செய்கிற போறது? எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். மோசே அதை அனுபவித்திருக்கிறார். எதை அனுபவித்திருக்கிறார்? அவருடைய நிழலின் கீழ், அவருடைய மறைவிடத்தின் கீழே தங்குகிற வேளையில, அங்கே நாம் ஜீவிக்கிற நேரத்திலே, அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிற நேரத்திலே, அதை விட்டு விலகாமல் இருக்கிற நேரத்திலே, அதிலேயே வாழ்ந்து அதிலே அவரே பின்பற்றி செல்கிற நேரத்திலே, எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்பதை மோசே அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில், கஷ்ட நேரத்தில், எதிர்ப்புகளின் நேரத்திலே, பிரச்சனைகளின் நேரத்தில் தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த கொடைக்கு கீழேந்து வெளியே போயிடுவாங்க. அந்த மறைவிடத்திலிருந்து அந்த நேரம் தான் வெளியே போவாங்க. ஏன்னா, ஐயோ எனக்கு நல்ல ஒண்ணுமே சரியா இல்லைங்க, என்னுடைய பிரச்சனைகள்லாம் என்ன தாள முடியல, எனக்கு அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகள், அநேக போராட்டங்கள், அநேக வருத்தத்துக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. ஆகையால் நான் கொஞ்ச நாள் கோயிலுக்கு கூட போகல, கொஞ்ச நாள் வேதத்தை வாசிக்கல, கொஞ்ச நாள் ஜெபிக்கல, கொஞ்ச நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வாழவில்லை என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஏன்? பிரச்சனை வரும்போது அவர்கள் அந்த விட்டு போய்விடுகிறார்கள், அந்த வாழ்க்கையை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பிரச்சனை வரும்போது எங்க இருக்கணும்? இன்னும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் அந்த மறைவிடத்தில், அந்த நிழலில் நாம் இருக்கிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும், எந்த விதமான சோதனைகள் நேரிட்டாலும், அந்த நேரத்தில், அந்த சோதனையின் நேரத்தில் தான் இன்னும் ஜாக்கிரதையா நாம் அந்த நிழலுக்கு கீழே இருக்கிறோமா, அந்த பாதுகாப்பின் மறைவிடத்தில் இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையின் நேரத்தில், ஐயோ எனக்கு சோதனை ரொம்ப அதிகமா இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி அந்த மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தா சோதனை இன்னும் அதிகமாகிறது ஒழிய அது குறைகிறது கிடையாது. எதை செய்யக்கூடாதோ அதை கரெக்டா செய்வோம். பிரச்சனை வர்ற நேரத்துல தான் இன்னும் நடுவில், அந்த கொடைக்கு நடுவில் போய் நின்னுக்கிறோம். எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகிற வேளையிலே, நாம் அதிகமாக தாக்கப்படுகிற வேளையில தான் நாம் என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையாய் அந்த நிழலிலே, அந்த மறைவிடத்தில் இருக்கிறோமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுவாங்க ஜனங்க, பிரச்சனை ரொம்ப அதிகம் தாங்க, இதெல்லாம் முடிட்டு நான் அப்புறம் கோயிலுக்கு வர்றேன், இதெல்லாம் முடிஞ்ச ஆளே, இந்த பிரச்சனை ஆளையே முடிச்சிடும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் அதிகமாக வசனத்தை தேடணும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் வசனத்தின் இடத்துல வரணும். நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலம் என்ன? நம்முடைய கோட்டை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிப்பது தான் நம்முடைய கோட்டை. அதுதான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த், நம்முடைய பலத்தினிடம் அதுதான் கோட்டைன்னு சொன்னா. எது அந்த அரண், அதற்கு பின்னாலே நின்று கொண்டு, பாதுகாப்பான அந்த அரணுக்கு பின்னாலே நின்று கொண்டு எதிரியை தாக்குவதுதான் கோட்டை. எங்கிருந்து நீங்க எதிரியை தாக்க முடியும்? சும்மா போய் வெளியில நின்றுட்டு தாக்க முடியாது. அந்த அரணுக்கு பின்னாலே வந்து நிற்க வேணும். அந்த அரண் என்ன? தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்வதுதான் அந்த அரண். அந்த அடைக்கலம் என்ன? அடைக்கலம் புகுவா என்று சொல்லி இருக்குது. எங்க அடைக்கலம் புகுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் அடைக்கலம் புக முடியும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் நேரிடும் போது வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கும் வருது. ஒன்றும் புது பிரச்சனை இல்லை, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கு வருகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறார். எங்க தப்பித்துக் கொள்ற வழி இருக்குது? வசனத்துல தான் இருக்குது. அப்ப தப்பித்துக் கொள்ளுற வழிக்குள்ள ஓடி வரணும், அடைக்கலத்துக்குள்ள ஓடி வரணும். வசனத்துக்கு, வசனத்தை நோக்கி, வசனத்தின் மேல இன்னும் நம்பிக்கை வச்சு, அதிகம் விசுவாசம் வைத்து வசனத்தை நோக்கி வர வேண்டுமே தவிர, வசனத்தை விட்டு ஓடக்கூடாது, தேவனை விட்டு விலக கூடாது. எங்க ஓடி வரணும்? பிரச்சனை அதிக அதிகமாக ஆக, இன்னும் வசனத்துக்குள்ளாக நம்பிக்கை வைத்து, இன்னும் வசனத்துக்குள்ளாக வந்து நாம் அடைக்கலம் புக வேண்டும். அந்த பலத்தின் இடத்தில், அந்த கோட்டைக்குள்ளாக நாம் நிற்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் கிரியை செய்கிறது. சில நேரத்தில் நியாயம் 91 சங்கீதத்தை வாசித்து விட்டு அநேகருக்கு பெரிய அதைரியம் தான் ஏற்படுகிறது. இதெல்லாம் சொல்லியிருக்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, பாட்டு தான் பாட முடியுது ஒழிய இதெல்லாம் நடக்குதான்? கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குமா? நடக்காதா? ஆனால் நாமும் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய அடைக்கலத்திலே அவரை நாம் அடைக்கலமாய் கொண்டு அவரை தாபரமாக நாம் கொள்ள வேண்டும். தாபரம் என்று சொன்னால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், ஹாபிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்குமிடம். அவரை என்னவாய் தெரிந்து கொள்ள வேண்டும்? தங்குமிடமாக. கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. எப்படி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் இடத்துல? இனிமேல் நான் இங்கேயே தான் தங்கிட போறேன், ஆண்டவருக்குள்ளேயே தான் நான் ஜீவிக்க போறேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இதிலேதான் இனிமே இயேசுக்குள்ளாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவருக்குள்ளாக தான் என்னுடைய ஜீவியம் இருக்கிறது. நான் இனி அவருடைய பிள்ளை, நான் அவருக்குள்ளாகவே ஜீவிக்க போகிறேன் என்று சொல்வதுதான் தங்குமிடம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நீங்கள் தங்குமிடம், வந்து விசிட் பண்ணிட்டு போற இடம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்ன இடம்? தங்குமிடம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த மறுபிறப்பின் வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கை, நான் தங்குமிடம். எத்தனை பேர் தங்க போறீங்க இதுலயே? ஹல்லேலூயா, இதுலயே தங்கிடணும். இதுக்கு வெளியே போனாதான் வம்பு, இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் வம்பே கிடையாது. இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, அற்புத விதமான பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆகையால் பிரச்சனைகள், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம் எங்க இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அங்கேயே தங்கிவிட வேண்டும். அங்கே தங்குகிற போது அது உன்னை அணுகாது. சிலர் சொல்லுவாங்க அப்படி சொல்ல முடியாதுங்க, சில நேரத்தில் அது அப்படி ஆயிடுது. கிடையாது, எல்லாரும் சொல்லுவோம் அது உன்னை அணுகாது. வேத வசனம் அது உன்னை அணுகாதுன்னா அணுகாதுதான். அப்புறம் அணுகிச்சுனா ஏன் அணுகிச்சுன்னு பார்க்கணும் ஒழிய, சில நேரத்தில் அது அணுகும், சில நேரத்தில் அணுகாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க அது என்ன அணுகாதுன்னு? எல்லாரும் சொல்லுவோம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகுது? பின்ன பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்குது. ஆனா ஏன் நேரிடுகிறது? நான் சொல்லுகிறேன் காரியத்தை, நன்றாய் கவனித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் அதை பார்த்தோம். கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா? வேலி அடைச்சிருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா பிசாசை தான் கேட்கணும், அவனுக்கு நல்லா தெரியும் வேலி அடைச்சிருக்கிறான். விசுவாசிகள் நிறைய இடத்துல தெரியறது இல்ல, விசுவாசிகள் நிறைய நினைக்கிறது இல்ல, கர்த்தர் நம்ம சுத்தி வேலி அடைச்சிருக்கிறார் பாதுகாக்கிறார்ன்றது விசுவாசிகள் சில நேரத்தில் நம்புறது இல்ல, பிசாசையே நம்புறோம். பிசாசு உங்களை பார்த்து ஐயோ வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் ஒன்றும் செய்ய முடியலையே, வெளியே தானே நிற்க வேண்டியது இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. வேலி அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக நாம் வந்து விடுறோம் பாருங்க, அப்போ நம்ம சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறார். ஹி ட்ராஸ் எ சர்க்கிள் அரவுண்ட் அஸ், நம்ம சுற்றி ஒரு வட்டம் போடுறார். இந்த வட்டத்தை போட்டு விட்டு பிசாசுக்கு என்ன சொல்றாரு? இந்த வட்டத்துக்குள்ள நீ எந்த காரணத்தை கொண்டும் நுழைய கூடாதுன்றார். ஆனா நம்ம என்ன சொல்றார்? இந்த வட்டத்துல வந்து தங்குன்றாரு, இங்க இருன்றாரு, நீ என்ன அடைக்கலமா ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார், இங்கேயே தங்கிட்டு விட்டு வெளியே போகாதன்னு சொல்றார். ஆனா கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க, ஹலோ இருக்கிறீங்களா? கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க போறது இல்ல, வட்டம் போட்டுட்டு இங்கேயே தான் இரு, நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்றைக்கு நீங்க எனக்கு ஆண்டவர் வேணாம், இயேசுவே எனக்கு வேணாம், நான் போறேன்னா ஆண்டவர் பேசாம இருக்கதான் போறார். உங்களை கழுத்தை பிடிச்சி உள்ள உட்கார வைக்க முடியாது. பிசாசை உள்ளே வரக்கூடாது என்று கட்டளை இடலாம், அவனை தடை செய்யலாம். ஆனால் விசுவாசி இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாம தடை செய்யறது இல்லை. ஆண்டவர் வெளியே போகாதன்னு அறிவுரை சொல்றார், வெளியே போகாதன்னு போதிக்கிறார், அவருடைய வழியை காண்பிக்கிறார். இதுதான் பாதுகாப்பான இடம் என்று சொல்லுகிறார், இதுல தங்கிடுன்றார். இந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாத, இதுலயே இருன்றார். உங்களோட கெஞ்சதான் முடியும், சொல்லதான் முடியும், போதிக்கதான் முடியும், எடுத்து உரைக்கதான் முடியுமோ ஒழிய கழுத்தை பிடிச்சி உள்ள வச்சிருக்க முடியாது. எல்லாரும் அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். கர்த்தர் போட்ட அந்த வட்டத்துக்குள்ள நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, உள்ள வந்தாச்சு. வேலியை பற்றி பேசினப்ப சொன்னேன், அந்த வேலியில தொலை போடுறது என்ன? பயம். பயத்தை அனுபவித்தா அந்த வேலியில என்ன ஆயிடுது? வழி உண்டாயிடுது, பிசாசுக்கு வழி உண்டாயிடுது. யோபு எல்லாத்தை குறித்தும் பயந்தான், ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் பயப்படல, எல்லாத்தை குறித்தும் பயந்தான். செத்துடுமோன்னு சாவை குறித்து மட்டும்தான் நம்ம பயப்படவில்லை, அதனால தான் சாகல. மீதி எல்லாம் எதெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் வந்தது, சாவை குறித்து பயப்படல, சாவு வரல அவனு, மீதி எல்லாம் வந்தது. எதை குறித்தெல்லாம் பயப்படுறோமோ அது நம்ம வந்து பிடிக்குதுன்னு சொன்னேன். பிசாசுக்கு வழி உண்டாகி விடுகிறது, அந்த வட்டத்துக்குள்ள வருகிறதுக்கு நாமே கதவை திறந்து விடுகிறோம் பயத்தின் மூலமாக என்று சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு விதத்துல சொல்லுகிறேன், நாம் உள்ள இருக்கிறோம், அந்த வட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அநேக நேரத்துல நாமே அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம். ஹலோ இருக்கிறீங்களா இல்லையா? நாம என்ன பண்ணிடுறோம்? அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வருகிறோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது மாட்டிக்கிறோம். நமக்கு இந்த வட்டத்தின் மேன்மை புரியறதில்லை. இந்த தேவனுடைய நிழல், அவருடைய மறைவிடம், அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் போகிறது என்பது இந்த ஆவிக்குரிய அருமையான சத்தியம் உண்மை. நமக்கு அநேக நேரத்தில் அது மேன்மையா விளங்குகிறது கிடையாது. நாம் எங்க இருக்கிறோம் என்கிற மேன்மையான ஸ்தானம் நமக்கே விளங்குகிறது இல்லை. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார், வட்டம் போட்டிருக்கிறார், பிசாசுக்கு கட்டளை எடுத்திருக்கிறார், நம்மை தொடக்கூடாது என்று. பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நின்று வாயை பொழுது பார்த்துட்டு தான் இருக்க முடியும், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசு எப்படி இருக்கிறான், யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் அவன் அந்த வட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு உரு உரு உருட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறான். கெச்சிக்கிற சிங்கம் தான் அவனு, யாரையும் விழுங்குற மாதிரி தெரியல. யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறான். எல்லாரையும் விழுங்கிட முடியாது, எல்லாம் வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். அவன் சுத்தி சுத்தி வர்றான், கெச்சித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் யாரையும் ஒண்ணு திடீர்னு வந்து ஒன்று விழுங்கிட முடியாது. ஆனால் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆக முடியும், நிச்சயமாக விழுங்க முடியும். நல்லா சொல்றேன் கவனிங்க. வேலியை குறித்து சொல்லும் போது சொன்ன அந்த வேலி எப்படி பலம் உள்ளதாக நம்ம பாதுகாக்கிறதுன்னு சொன்னேன். அந்த வேலியினுடைய பலன் என்ன, எப்படி அந்த வேலி ஸ்ட்ராங்கா நமக்காக நிக்குது, எல்லா சக்தியும் தடுத்து நிறுத்துகிறது. விசுவாசம் தான், விசுவாசம் தான் அந்த வேலியை என்ன பண்ணுது, நிக்க வைக்குது. பயம் என்ன பண்ணுது, அந்த வேலிய விழ வைக்குது. விசுவாசத்துல நாம் நிற்கிற வரைக்கும் அந்த வேலி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது, யாரையும் உள்ள விடாது. பயம் பண்ணும்போது, பயம் வரும்போது வேலி விழுந்து விடுகிறது. அதே போலதான் இந்த வட்டமும், இந்த வட்டத்துக்குள்ளே நாம் அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய வாக்கு தத்துவங்களை நம்பி அங்கே தங்குகிற வேளையிலே இந்த வட்டத்தை தாண்டி எப்பேற்பட்ட பெரிய பிசாசா இருந்தாலும் சரி உள்ள வரவே முடியாது. இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்றோம் பாருங்க, எப்படி வெளியே வர்றோம் நாம இந்த வட்டத்தை விட்டு. உண்மையாகவே ஒரு பெரிய கோடு ஒண்ணு போட்டு வச்சு ஆண்டவர். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இல்லையா, ரொம்ப கோடு போட்டு இந்த கோடை தாண்டாதுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், சத்தியம். அதனால நல்லா விளக்கணும் இதை. எப்படி அந்த வட்டம் வேலை செய்து, எப்படி அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம், எப்படி அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம் நாம் எப்படின்னு சொல்றேன். ஆண்டவரை நம்பாமல், அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசியாமல், சந்தேகம், பயம், சோதனை, இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ள வரும்போது இந்த வட்டத்தை விட்டு நாம வெளியே வந்துடுறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சந்தேகிக்கிற வேளையிலே, பயப்படுகிற வேளையிலே, சோதனைக்கு நாம் விழுந்து விடுகிற வேளை. நல்ல கவனிங்க, பிசாசு மூன்று காரியங்களால் ஜனங்களை தொட பார்க்கிறான். மூன்று காரியம் என்ன, ஒன்று சோதனை, இன்னொன்று பயம். சோதனையில் என்ன சொல்றான் சாத்தான், எல்லாரும் செய்யறாங்களே நீயும் செய்யலாம், அதுல என்ன தப்பு இருக்குது, எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க, அதை கேட்டாலே பிசாசுன்னு தான் தெரிஞ்சுங்க. அது பிசாசு தான் அப்படி பேசுவான். எப்படி சொல்றான், அது அது செய்யறது தப்புன்னு தெரியும், வேதம் நமக்கு தெரியும், வேத வசனம் தெரியும், மனசாட்சி நமக்கு உறுத்துது, எல்லாம் நமக்கு சொல்லுது இது தப்புன்னு. ஆனா பிசாஸ் என்ன சொல்வான், அதெல்லாம் பார்க்காத, எல்லாம் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறதுனால அது சரிதான் என்று சொல்லுவான். அதான் சோதனை. அந்த சோதனைக்கு நாம் விழும்போது, அது எந்த வாழ்க்கையில எந்த விதமான சோதனையா இருந்தாலும் சரி, எந்த விதமான தவறுகளா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, பிசாசு வந்து நம்மை சோதித்து எல்லாம் செய்யறாங்க அதனால நீயும் செய்யும் சொல்லும் போது, அவனுடைய பேச்சை கேட்டு அதற்கு விழுந்து நாம் அதை செய்கிற வேலையில என்ன ஆகிறது, அந்த வட்டத்துக்கு வெளியே நாம வந்துடும், காலை எடுத்து வெளியே வச்சிடறோம். அப்புறம் இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் அங்க உலாத்திட்டு இருக்கிறான் காலை கவர்றதுக்காக. என்றைக்கு நாம் அந்த சோதனைக்கு விழுந்து பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம போறோமோ அன்றைக்கே அந்த வட்டத்திலிருந்து வெளியே காலை எடுத்து வைத்து விடுகிறோம். ரெண்டாவது பெரிய காரியம் பிசாசு பண்றது சந்தேகம். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது சோதனை, ரெண்டாவது சந்தேகம். சந்தேகத்தை எப்படி பிசாசு உண்டாக்குறான், அவர் பாரு அவருக்கு அது வேலை செய்யலை, இதெல்லாம் நம்பினாரு, அதெல்லாம் பொண்ணும் நடக்கல, அந்த பிரசங்கியார பாரு, இந்த விசுவாசிய பாரு, அந்த அம்மாவை பாரு, இந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, இவங்களுக்கெல்லாம் இது வேலை செய்யல, உனக்கு இது வேலை செய்ய போதா, எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பேருக்கு இது வேலை செய்யல, நீ ஆறாவது ஆள், உனக்கும் அப்படியே தான் ஆக போகுது, அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, உனக்கும் அப்படியே தான் ஆக போகுதுன்னு பிசாசு சொல்லுவான். எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கான் போல, கண்டிப்பா சொல்லுவான். பிசாசுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிற வேலை. என்ன சொல்றான், அவங்கள பாரு, இவங்களை பாரு, எல்லாருக்கும் இது நடந்ததா, இதெல்லாம் நம்பி போனாங்க, இதுல இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இது நடந்ததா, உனக்கும் அது நடக்காதுங்கிற சங்கீத அந்த அந்த அந்த சந்தேகத்தை உண்டாக்குவான். சந்தேகத்தை உண்டாக்கும் போது சங்கீதத்துக்கு தான் வரணும், சொல்லணும், பிசாசு அது என்னை அணுகாது, அவங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியாது, நான் ஒன்னும் கர்த்தர் இல்லை எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இது எப்படி ஆச்சு, அது எப்படி, நமக்கு கத்தர் இல்லை, எல்லா ஞானமும் நமக்கு இல்லை, எல்லா வெளிப்பாடும் நமக்கு கிடையாது, எனக்கு ஒன்றுதான் தெரியும், இந்த வசனம் சொல்லுது, அவரை எனக்கு தாபரமாக நான் கொண்டிருந்தேன் என்றால்
1: அந்த வட்டத்துக்குள்ளே நான் தங்கினேன் என்றால், அந்த மறைவிடத்தில் அந்த நிழலிலே அவருடைய சட்டையின் கீழாக சிறகு கீழாக அடைக்கலம் புகுந்தேன் என்றால், அங்கே தங்கினேன் என்றால், அது என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாத என் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றே இருக்கிறீங்க? என்னமோ நடந்துட்டு போகுது. உங்களுக்கு விளங்கலன்னா விட்டுருங்க. விளங்குற வேத வசனத்தை பார்ப்போம். என்ன நடந்ததுன்னு பரலோகம் போன பிறகு கண்டுபிடிச்சுக்குவோம். இருக்கிற வேத வசனத்தை பிடிக்காம இதை செய்யாம விளங்காத காரியத்தையே போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க சிலர். வேத வசனம் என்ன சொல்லுது? நீ அங்கே தங்கினால் பொல்லாப்பு நேரிடாது, வாத உன் கூடாரத்தை அணுகாது, அது உன்னை அணுகாது. நடக்குமா நடக்காதா? சந்தேகம். இவங்களுக்கெல்லாம் நடக்கல, உனக்கு மட்டும் நடக்க போதா? அமெரிக்காவில் சில பிரசங்கியார்கள் செய்த தவறுகள் சமீபத்தில் பெரிய விளம்பரமெல்லாம் ஆகி இப்படி சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்த போது சொன்னாங்க, பாருங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, அதனால தான் நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்லை. ஏங்க என்ன பாருங்கள் இந்த பிரசங்கியார் அப்படி அந்த நான் சொன்னேன், ஒரு கெட்ட பிரசங்கியார் நீங்கள் காமிச்சிங்கன்னா அது ஒரு ஒரு பிரசங்கியாருக்கும் நூறு நல்ல பிரசங்கியாரை நல்லா காமிக்க முடியும். அதை பிசாஸ் காமிக்க மாட்டான். ஹலோ, ஒரு கெட்டு போன ஆளை காமிப்பான ஒழிய நூறு பேர் நல்லவர் பண்ணால காமிக்கவே மாட்டான் பிசாசு. பிசாசனுடைய வேலையே என்ன? யார் தோல்விட்டார்கள், யாருக்கு எது நடக்கலன்னு பார்த்தா அவங்கள காமிப்பான். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கல, உனக்கும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என்று சந்தேகம். சந்தேகத்தை கொண்டு பிசாசு நம்மை சோதிக்கிறான் இல்லையா? மூன்றாவது பயம். பயம்னா என்ன? இரவில் நடக்கும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய் எல்லாம் பார்க்குறோம். வெளியில் நடக்கிற நாசமோசங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். எல்லா விதமான அழிவுகளையும் பார்க்குறோம். பலருக்கு நேரிடுகிற காரியங்களை பார்க்குறோம். பிசாசு என்ன சொல்கிறான்? உனக்கு மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறியா? உனக்கு நடந்தா எப்படி இருக்கும் எண்ணிப்பார்ன்ற ஒரு பயத்தை உள்ள உண்டாக்குகிறான். யோபு எப்படி பயந்தான்னு நினைக்கிறீங்க? அவன் பார்த்துருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஊரில் இருந்தவன், மற்ற தன்னை போல பெரிய பணக்காரன் யாராக இருந்தால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசித்து பார்த்துருப்பான். அவனை மாதிரி எனக்கு ஆச்சுன்னா நான் என்ன ஆகிறது? எனக்கு மட்டும் நடக்காமல் இருக்குமா? எனக்கும் அதே மாதிரி ஆகுமே என்று அப்படி தான் பயமே வர்றது. அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடந்தால் என்ன ஆகிறது? இப்படி தான் எண்ணுகிறது. பயத்தை கொண்டு வருகிறான். சோதனை எல்லாம் செய்கிறாங்க, நீயும் செய்யலாம்னு சொல்லி எப்படியாவது உங்களை விளைவிக்கிறது, சோதனைக்குள்ளாக்குகிறது. ரெண்டாவது, இது யாருக்குமே வேலை செய்யலை, இன்னாருக்கெல்லாம் வேலை செய்யலை, உனக்கு மட்டும் வேலை செய்ய போதா, உனக்கு இது வேலை செய்யாதுன்னு சந்தேகத்தை உண்டாக்குகிறது. மூன்றாவது, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது பாரு, அதே மாதிரி உனக்கும் நடக்க போகுது, ஏன் உனக்கு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம் எல்லாம் சொல்லுவோம். சோதனை சந்தேகம் பயம், இந்த மூணுத்தையும் வச்சு அப்படியே உள்ள இருக்கிற ஆளை போட்டு மனதை என்ன பண்றான்? சோதிக்கிறான். இந்த மூணுல எதுக்காவது ஒண்ணுக்கு நாம் விழும்போது அந்த வட்டத்துக்கு வெளியாக நம்ம காலை எடுத்து வைத்து விடுகிறோம், அந்த நிழலுக்கு வெளியே வந்து விடுகிறோம், அவருடைய சட்டைக்கு வெளியாக வந்து விடுகிறோம், அவருடைய சிறகுகளில் இருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம், அந்த கோட்டை அந்த அடைக்கலத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். கோட்டை அடைக்கலன்னா என்ன? தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதுல நிற்பது, அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அதனால தானே சந்தேகப்படுறோம், ஆகையால் தானே சோதனையில விழுகிறோம், ஆகையால் தானே பயப்படுகிறோம். அதுல இருந்து வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே சாத்தா என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? தாக்க ஆரம்பிக்கிறான். இதனால தான் அநேகருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்கிறது. இந்த சங்கீதம் 91 சங்கீதம் பலிக்கிறது இல்லை அநேக நேரங்களில். ஏனென்றால் சோதனை சந்தேகம் பயம் என்கிற காரியங்கள் நம்மை அந்த வட்டத்துக்கு வெளியாக கொண்டு வந்து விடுகிறது. வேலியை பற்றி பார்க்கும் போது என்ன சொன்னோம்? பயம் வந்து பிசாசை எப்படி உள்ள கொண்டு வருதுன்னு பார்த்தோம். வேலியை உடைச்சிட்டு அவன் எப்படி உள்ள வர்றான்னு, அவன் வேலையை உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாலே அநேக நாம் என்ன பண்ணிடுறோம்? நாம் இருக்கிற வட்டத்தை விட்டு வெளியே போயிடுறோம். எப்படி வெளியே போனோம்? சோதனைக்கு உட்பட்டு சோதனையில விழுந்து பாவம் செய்து போய் வட்டத்துக்கு வெளியே போயிடுறோம். பாவம் செய்த வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. பாவத்தில் ஜீவிக்கிறவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்று பாவங்களை கழுவப்பட்டு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள அவன் என்ன பண்ண வேண்டும்? நுழைய வேண்டும். அப்பொழுது மறுபடியும் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் பாவத்தில் விழுந்து பாவத்தில் ஜீவிக்கிற வேளையில அதுலயும் ஜீவித்துக் கொண்டு எனக்கு பாதுகாப்பும் வேணும்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதே போல சந்தேகத்தில் ஜீவித்துக் கொண்டு அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, எனக்கும் அது வேலை செய்யாது, இது கிரியை செய்யாது, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சந்தேகத்தில் வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலையும் இந்த 91 சங்கீதம் வேலை செய்யாது. பயப்படுகிறவர் வாழ்க்கையிலையும் வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த சோதனைக்குள்ளாகிறவர்கள், சந்தேகிக்கிறவர்கள், பயப்படுகிற இந்த மூணு விதமான ஆட்களை என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த சோதனை சந்தேகம் பயம் என்கிற மூன்று காரியத்தினாலே ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அதனால பிசாசு என்ன பண்றான், பிடிச்சிடறான். அப்ப அந்த வட்டத்துக்குள்ள எப்படி தொடர்ந்து இருக்கிறது? பிசாசு ஆண்டவர் வெளியே வச்சிருவார், அதை பற்றி கவலை இல்லை. நீங்க வெளியே போகாம இருந்தா போதும். ஹலோ, பிசாசை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. பிசாசு ஆண்டவர் வெளியே நிறுத்திட்டார். அவன் யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்றான், ஐயா நான் உள்ளவே போக முடியல, எல்லாத்தையும் போட்டு அடைச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறீரே, பெரிய கோட்டை மாதிரி அவன் செவரு வச்சுட்டு உள்ள உட்கார்ந்துருக்கான், யாரும் அவனை ஒன்றும் தொட முடியலையே என்று பிசாசு சொல்லுகிறான். பிசாசு உள்ள நுழைய முடியாது, நீங்க வெளியே போகாம இருந்தா சரி. சோதனை சந்தேகம் பயத்தினால எப்படி உள்ளே தங்குவது? அந்த வட்டத்துக்குள்ள தொடர்ந்து எப்படி நாம் தங்குவது எப்படின்னு சொல்றேன். ட்ரஸ்ட், ஃபெய்த், விசுவாசம். தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி பாடணும் இல்லையா? கார் மேகம் அவர் முகத்தை மூடும் வேளையில் எப்போதும் போல அவரை நான் நம்புவேன். அவர் முகத்தை பார்க்காத வேளையில கூட, அவர் இருக்கிறாருங்கிற பிரசனத்தை உணராத வேளையில கூட, சூழ்நிலைகள் சரியா இல்லாத நேரத்தில் கூட, சந்தேகம் எழும்புகிற நேரத்திலும் கூட எப்போதும் போல நான் அவரை நம்புவேன். அப்படிதான் அந்த வட்டத்தை உள்ள தங்குறோம். எத்தனை பேர் தங்க போறீங்க? இன்னொரு காரியம், ஒபீடியன்ஸ். இதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது, சொல்லிட்டு பாரு. ஒபீடியன்ஸ் அதாவது கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியம், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது, கர்த்தருக்கு இணங்குகிறது. யீல்டிங் அண்ட் ஒபீடியன்ஸ். அதன் மூலமாக ட்ரஸ்ட், ஒபீடியன்ஸ் அண்ட் யீல்டிங். இதன் மூலமாக அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்கிவிட முடியும். ஆண்டவர் கீழ்ப்படியாம, அவருக்கு இணங்காம, அவரை விசுவாசியாமல் நாம் அடி எடுத்து வைக்கும் போதுதான் அந்த வட்டத்துக்கு வெளியாக நாம் வந்து விடுகிறோம். நல்ல கவனிங்க. விரோதிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை தாக்கவே முடியல. விரோதிகள் வந்து தாக்க முடியல, ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டார். அநேக நேரத்தில் அவனுக்குள்ளேயே பெரிய சண்டையை மூட்டி விட்டு அவனே அவன் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. விரோதிகள் இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அநேக நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களையே அழித்து கொண்டார்கள். தெரியுமா, விசாஸ் அங்கே பூந்துட்டான் உள்ள, தங்களையே அழித்து கொண்டார்கள். மோசேக்கு எதிராக அவனுடைய சகோதரி மிரியம் போன்றவர்கள் கூடி, நீர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா, உம்மிடத்தில் மட்டும்தான் கர்த்தர் பேசுகிறாரா, உம்மை பேச்சை கேட்டு நாங்கள்லாம் என்ன போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி எதிர்க்க ஆரம்பித்தவுடன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி 40 வருஷமா வனாந்திரத்தில் காத்த தேவன், ஒரு குரவலார் காத்தவர், அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த வட்டத்தை விட்டு உடனே வெளியே வந்து விட்டார்கள். என்றைக்கு மனதில் அப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை கடவுளுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எதிராக அவர் வைத்தார்களோ, அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்து போட்டார், அந்த வட்டத்துக்கு வெளியே வந்துட்டார். கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள். கோராவின் புத்திரரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களும் இப்படிதான், எல்லாமே நீ செய்யற வேலையை செய்தெல்லாம், எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நீர் என்ன பெரிய கடவுளால் அழைக்கப்பட்டவரா என்று மோசேயை எதிர்த்தார்கள். மோசேயும் ஆரோனையும் நாம் வாசிக்கிறோம், பூமி வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று. அந்த வட்டத்துக்கு வெளியாக அவர்கள் வந்துவிட்டால், எப்படி வந்தாங்க வட்டத்துக்கு வெளியாக? எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனையே எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனுடைய மனுஷரை எதிர்க்கிறது மூலமாக, அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் கீழ்ப்படியாத நிலையும் இருந்ததுனாலே அவர்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து தேவனுடைய பாதுகாப்பு இழந்தார்கள். ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள், என்னையா அவ்வளவு தூரம் கொண்டு வந்துடுறேன், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீர் கொண்டு போவீரா, வழியிலே சாகடிப்பீரா என்று இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துட்டு, இவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்த பிறகும், வனாந்திரத்தின் வழியா கூட்டிட்டு வர்றாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறார், எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார், ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர்களுக்கு மன்னா வராம இருந்ததில்லை, தண்ணி கிடைக்காம இருந்ததில்லை, ஒரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டதில்லை, கேட்டதெல்லாம் கிடைச்சது அவர்களுக்கு வனாந்திரத்துல. அப்படி வச்சிருக்கும் போது மோசேயை எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்து, நீர் எங்களை கானான் தேசத்துக்கு எங்க கொண்டு போக போறீர், இங்கே சாகடிக்க போறீர் என்று பேசினார்கள். பேசினோடனே என்னாச்சான், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து கிளம்பி வந்து எல்லாரையும் கடித்து போட்டது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் சாக ஆரம்பித்தார்கள். எண்ணாகமும் 21 அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம், கேளுங்கள். நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாருங்க. நான் கேட்கிறேன், அந்த கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் எங்க இருந்தது இவ்வளவு நாள்? திடீர்னு ஆண்டவர் உற்பத்தி பண்ணாரா வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம்? ஒரு 200 உற்பத்தி பண்ணி விட்டாரா இப்போ கடின்னு? கிடையாதுங்க. கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் அங்கே தான் இருந்தது, வனாந்திரத்தில் தான் இவ்வளோ நாளும் சுற்றிக்கிட்டு இருந்தது. இந்த வனாந்திரத்தை சுத்தி சுத்தி வந்திருந்தது. ஆனா இத்தனை நாள் இவர்கள் தொடவே இல்லை. ஏனென்றால் அந்த வட்டத்துக்குள்ளாக அவர்கள் வர முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வட்டம் அவளை சுற்றி போடப்பட்டிருந்தது. இவ்வளவு நாள் வனாந்திரத்தில் இருந்த சர்ப்பம் தான், புது சர்ப்பம் அல்ல, நேத்து பிறந்த சர்ப்பம் அல்ல, நேத்து உண்டாக்கப்பட்ட சர்ப்பம் அல்ல, இவ்வளவு நாள் வனாந்திரத்திலேயே இருந்த சர்ப்பம் தான். இத்தனை நாள் கடிக்காத சர்ப்பம் அன்னைக்கு என்னைக்கு முறுமுறுத்தானோ அன்னைக்கு வந்து கடிக்க ஆரம்பிச்சு சாக ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த வட்டம், அந்த வட்டத்தில் தங்குகிறது எப்படி? விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு இணங்குதல், அதன் மூலம் அந்த வட்டத்தில் தங்க. என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு எதிராக கிளம்பி கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். வெளியே வரும்போது இந்த சங்கீதம் நமக்கு பலிக்காமற் போகிறது. பலிக்க வேண்டும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்கும்? இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்வோம், என்னை சுற்றி கர்த்தர் வட்டமிட்டிருக்கிறார், பிசாசை வெளியே நிறுத்தி இருக்கிறார், தீங்கனுக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நான் இந்த வட்டத்துக்குள்ளாகவே தங்குவேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வழிகளில் நடப்பேன், தொடர்ந்து அவரையே நான் அண்டிக் கொள்வேன். அதுதான் அங்க ரகசியம். அது செய்யும் போது உண்மையாகவே அணுகாது, வெளியே வந்துடுற போது எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நேரிட வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க. அநேக நேரத்தை வேதம் சொல்லும்போது சிறகுகளாலே உன்னை மூடுவார், சட்டையின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய், அவர் உனக்கு கோட்டை உனக்கு அடைக்கலம்னு சொல்லும்போது கோட்டையும் பார்க்கல, அடைக்கலத்தையும் பார்க்கல, சிறகையும் பார்க்கல, ரெக்கையும் பார்க்கல, ஒன்றுத்தையும் பார்க்கல. நாம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சொன்ன ஆவிக்குரிய காரியங்கள். இவைகள் எல்லாம் கோட்டைன்னா தேவனுடைய வார்த்தையை நம்புறது, அதை விசுவாசி, அப்படிலாம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தேன். இது சிறகும் ரெக்கையும் கோட்டையும் அடைக்கலத்தையும் எதையும் ஒன்று பார்க்கல நாம். ஆனால் ஒன்றை நாம் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாருங்க, இந்த கான்டெக்ஸ்டே, நம்ம எதிர்த்து வருகிற சக்திகள், நமக்கு எதிராக எழுப்பப்படும் ஆயுதங்கள், நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை குறித்து தான் இங்கே சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. நம்முடைய சிறக பார்க்க முடியல, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற அவருடைய ரெக்கையை நாம் பார்க்க முடியவில்லை, நம்முடைய கோட்டையை நாம் காண முடியறதில்லை, நம்முடைய அடைக்கலத்தை நாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய காரியம். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்பி அதில் நாம் ஜீவிக்கிறோம். அதுதான் கோட்டை நம்புறோம், அதுதான் அடைக்கலமான இடம் என்று நம்புகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எதை பார்க்கிறோம்? துன்மார்க்கருடைய அழிவை நாம் கண்களால் காண்கிறோம். துன்மார்க்கருடைய அழிவை நம்முடைய கண்களால் நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதை நாம் காண்போம், அவர்கள் விழுவதை நாம் காண்போம், நாம் ஜெயிப்பதை நாம் காண்போம், நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகிறதை நாம் காண்போம், அவர்கள் தோல்வி அடைவதை நாம் காண்போம், நாம் வெற்றி அடைவதை நாம் காண்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? உங்களை அழித்து விட வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்கிற சக்திகள் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். எத்தனை பேர் நிக்க போறீங்க இந்த வட்டத்துக்குள்ளாக? வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள், வட்டத்துக்கு வெளியே கால் எடுத்து வைக்காதீர்கள். எப்படி நிக்க போறீங்க? விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு இணங்கி ஜீவிப்பது, ஆண்டவருடைய காரியங்களை நிலைப்பது, அவரை தாவரமாக கொண்டிருப்பது, அவரை தங்குமிடமாக நாம் கொண்டிருப்பது, அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது. இந்த வட்டத்தை விட்டு விலகாமல் அதுக்குள்ளே நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியா மாற்றுகிறார் என்பதை நீங்கள் காண முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே.

பெருங்கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர், உமக்கு நன்றி ஆண்டவரே.

தூதர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.

தாவீதின் குமாரனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இந்த உலகம் என்னை ஆக்கினை தீர்ப்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஆலோசனை சங்கத்திற்கும் தள்ளின பொழுது அப்பா உம்முடைய கிருபை வந்து என்னை பாதுகாத்ததே. உம்முடைய கிருபை வரவில்லை என்றால்

மறித்திருந்த என் கோலை என் சத்துருக்களுக்கு முன்பதாக துளிர்க்க செய்தவரே, உமை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. Oh yes, Lord, what a glorious presence.

0: Kindly turn your Bibles with me to Proverbs chapter 9 and verse 10.
1: என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை தயவு கூர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 9 அதிகாரம் 10 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
0: Proverbs chapter 9 and verse 10.
1: நீதிமொழிகள் 9:10.
0: The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding.
1: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: The knowledge of the Holy One is understanding.
1: பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: Sometimes we can misunderstand this statement thinking that this talks about knowing about the Holy One.
1: சில நேரங்களிலே இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தரை அறிகிற புரிந்து கொள்கிற காரியம் என்று தெரிந்து தவறாக புரிந்து கொள்கிறோம்.
0: பரிசுத்தரின் அறிவு அல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, அதான் அது சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பிகின்ஸ் வித் நோயிங் காட். அறிவு என்பதே கர்த்தரை அறிவதிலிருந்து தான் துவங்குகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு, நோயிங் காட் ரிசல்ட்ஸ் இன் எவ்ரி அதர் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எல்லாவித அறிவுக்கும் மூல காரணமாக கர்த்தனாய் இருப்பது தேவனை அறிகிற அறிவு.
0: ஸோ நோயிங் காட் ஷுட் பிகம் அ பர்சூட் ஆஃப் அவர் லைஃப்.
1: பரிசுத்தரை அறிகிற காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தலையாயதா இருக்க வேண்டும்.
0: We need to have this desire and earning to know more about God.
1: நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவனை குறித்து அதிகமாக அறிகிறதான தாக்கம் அந்த ஆர்வம் நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டும்.
0: If you come to Colossians chapter 1 verse 9 to 11.
1: என்னோடு கூட கொலோசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனத்துக்கு வருவீர்கள் என்று
0: சொன்னால், There are some phrases I want to give importance to.
1: அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில வரிகளை நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச விரும்புகிறேன்.
0: Here apostle Paul says,
1: இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
0: that he continually prayed for the Colossian church.
1: இந்த கொலோசியே சபைக்காக தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார்.
0: What for?
1: எதற்காக?
0: He says that you may be filled with the knowledge of his will in all wisdom. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். And verse 10 again he says,
1: பத்தாம் வசனம் மறுபடியும் சொல்லுகிறார்,
0: that you may increase in the knowledge of God.
1: தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
0: First receive the knowledge of God.
1: முதலாவது தேவனுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: Number 2, be filled with the knowledge of God.
1: இரண்டாவது தேவனுடைய அறிவிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும்.
0: Number 3, you have to increase in the knowledge of God.
1: அந்த மூன்றாவதாக நிரப்பப்பட்ட அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
0: தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டும், அப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும், அதுக்கப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும். This is the prayer of apostle Paul.
1: இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபமாய் இருந்தது.
0: And for this reason to know about God,
1: இந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியான அந்த காரணத்தினால்
0: Philippians chapter 3 verse 8 he says,
1: பிலிப்பியரின் புத்தகம் 3 அதிகாரம் 8 வசனம் இவ்விதமாக சொல்கிறது,
0: I also count all things loss for the excellency of the knowledge of Jesus Christ my Lord.
1: என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
0: I considered everything as loss.
1: எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்.
0: Why?
1: ஏன்?
0: I want to know Jesus.
1: நான் தேவனை அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: See, Christian life is a life of relationship.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட ஐக்கிய சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம்.
0: In order for the relationship to flourish and to make you happy, you need to know one another more.
1: இந்த உறவு, இந்த ஐக்கியம் நெருக்கமாக இருக்க, சந்தோஷமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Early days I have heard only the on the wedding day the bride and the groom meet each other.
1: ஆரம்ப காலங்களில் அந்த பண்டைய காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருமணத்திலே விவாக நாள் அன்றுதான் மணப்பெண்ணும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள்.
0: They have never met each other.
1: அதற்கு முன்பதாக அவர்கள் சந்தித்ததே கிடையாது.
0: The bride and the groom was only seen by their parents.
1: மணப்பெண்ணும் மணமகளும் தங்களோட தாய் தகப்பனார் அவர்கள் தான் பார்த்திருப்பார்கள்.
0: They said to their son, hey, we got a girl, come on this day.
1: தாய் தகப்பனார் மகனிடத்தில் சொல்லிப்பால், உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறோம், நீ இந்த நாளிலே வா என்று சொல்வார்கள்.
0: And this person will with great fear, trembling, he'll come.
1: அந்த மகனோ ஒரு மிகுந்த நடக்கத்தோடு பயத்தோடு பார்க்க வருவான்.
0: And then when he saw the woman, sometimes some people will be happy, some people will faint.
1: சில பேர் மணப்பெண்ணை பார்த்த உடனே மணமகன் சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேர் துக்கமுகமாய் மாறிவிடுவார்கள்.
0: மயக்கம் வந்துடும். But what happens is from that day on.
1: ஆனால் என்ன என்று சொன்னால் அந்த நாள் முதற்கொண்டு
0: எவ்ரி டே தே கெட் டு நோ ஈச் அதர் மோர் அண்ட் மோர்.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விவாகத்திற்கு பின்பு ஒருவரை ஒருத்தர் புரிந்துகொள்ள அறிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள்.
0: அல்லேலூயா. What happens?
1: என்ன நடக்கிறது?
0: Every day when they get to know this person,
1: ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களை பத்தி ஒருத்தர் புரிந்துகொள்ள ஆரம்பிக்கும் பொழுது
0: they realize one thing.
1: அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து அறிந்து கொள்கிறார்கள்.
0: Their husband, their wife is far far different from their biodata.
1: அவர்கள் அந்த பயோடேட்டாவில் கொடுத்திருந்த அவர்களை பெற்றதன சுய சரித்திரம் அந்த கொடுத்திருந்த அந்த காரியத்தில் இருந்த காரியமும் விவாகத்திற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வதும் முற்றிலும் இந்த சுபாவம் வேறுபட்டு காணப்படுகிறது.
0: பயோடேட்டால இல்லாதெல்லாம் இங்கே இருக்க அந்த கெட்டு நோ ஈச்
1: அவர்கள் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
0: பட் தீஸ் டேஸ் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங்.
1: ஆனால் இன்றைய காலங்களில் எல்லாம் முன்னுக்கு பின் எல்லாம் மாறிவிட்டது.
0: தே சே இட் இஸ் அரேஞ்ச்ட் மேரேஜ்.
1: நிச்சயிக்கப்பட்ட திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்கிறார்கள்.
0: But what they do is now the boys and girls are demanding, I have to meet the boy in person.
1: ஆனால் இப்போது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லி இருந்தாலும் ஆனால் மணமகனும் மணப்பெண்ணும் விவாகத்திற்கு முன்பதாக ஒருவர் ஒருவர் எங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் நினைக்கிறார்கள்.
0: And then they say, give us time, 5 minutes, I want to talk with the girl.
1: அவர் சொல்கிறார், நான் பெண் இடத்துல ஒரு 5 நிமிடம் பேச வேண்டும், எனக்கு 5 மணித்துளிகள் வேண்டும்.
0: தீஸ் டேஸ் கேர்ள்ஸ் ஆர் ஆஸ்கிங், ஐ நீட் 5 மினிட்ஸ் வித் த பாய்.
1: இன்றைய காலங்களே மணமகன் கேட்பதில்லை, மணப்பெண் கேட்கிறாள்.
0: I have to have an interview, I have some questions I have to ask.
1: எனக்கு நான் ஒரு சில நேர்முக தேர்வு போல சில கேள்விகளை கேட்க வேண்டும், விவாகத்துக்கு முன்பு நான் அவரோட தனிமையில் பேச வேண்டும்.
0: So 5 minutes 10 minutes they talk, they discuss and then finally they agree to get married.
1: 5 நிமிடம் 10 நிமிடம் இப்படி மணித்துளிகள் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து பிற்பாடு விவாகத்துக்கு சம்மதிக்கிறார்கள்.
0: And then there is an engagement.
1: அதற்கு பிறகு நிச்சயதார்த்தம் நடக்கிறது.
0: And after engagement every day it is a chain prayer.
1: நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சங்கிலி தொடர் ஜபத்தை போல தினசரி பேசிக் கொண்டிருப்பார்கள்.
0: Oh, they talk about every subject under the sun.
1: அவர்களுக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா தலைப்புகளை குறித்தும் பேசுவார்கள்.
0: And they talk, talk, talk until the wedding.
1: அவர்கள் பேசி பேசி பேசி விவாக நாள் வரைக்கும் பேசுவார்கள்.
0: What to cook, what to do, what kind of dress, how is the decoration, every discussion both of them are involved.
1: விவாகத்திற்கு பின்பு எப்படி சமைக்க வேண்டும், எப்படி வீடு இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று எல்லா வெற்றியும் குறித்து சம்பாஷணம் ஈடுபடுவார்கள்.
0: And after marriage,
1: விவாகத்திற்கு பின்பு
0: I asked some people,
1: விவாகத்திற்கு பின்பு விவாக மாணவர்கள் கேட்டது உண்டு,
0: how is it going,
1: எப்படி உங்கள் விவாக காரியம், விவாக வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது.
0: அண்ணா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி என்னவா? I am not able to understand a thing.
1: என்னால அந்த காரியத்தை சரிவர விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
0: 3 months you are talking, 4 months you are talking, all the time your phone line is busy.
1: மூன்று மாதங்களா பேசி, நான் 4 மாதங்களா பேசுறேன், எப்பொழுதும் தொலைபேசியிலே இருந்தீர்கள்.
0: What happened?
1: என்ன ஆனது?
0: We talked. But what today I am seeing is something, a new discovery.
1: நாங்கள் பேசினோம், உண்மைதான், ஆனால் பேச்சுக்கு பின்பட விவாகத்திற்கு பின்பு நான் பார்க்கிற காரியம் ஒரு புதுமையான காரியமாக இருக்கிறது.
0: ஒவ்வொரு நாளும் புது கண்டுபிடிப்பா இருக்கு பாஸ்டர். புது புது வண்ணம், புது புது குணம், ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி, பொழுது ஒரு வண்ணமா, கலர் கலரா மாறுறா பாஸ்டர். அவர் என்னென்னமோ மாறி இருக்காரு, நம்பவே முடியல பாஸ்டர். இவர் தானா மாத்திக்கிட்டு யார்ட்டியா பேசிட்டோமான்னு தெரியல. It's a lifetime of discovery.
1: இந்த ஆராய்ச்சி என்பது விவாக காரியத்திற்கு பின்பாடு அவர்கள் சாவர வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடர்கிறது.
0: You see, the more you get to know that person and understand them.
1: பாருங்கள், நீங்கள் அதிக அதிகமாக எவ்வளவுக்கு அதிகமாக ஒரு நபரை குறித்து புரிந்து கொள்கிறீர்களோ, அறிந்து கொள்கிறீர்களோ,
0: the more the relationship becomes stronger.
1: எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவிலே ஒரு ஐக்கியம் ஏற்படும்.
0: I used to think.
1: நான் யோசிப்பது உண்டு.
0: To know a human being, sometimes 50 years of marriage is not enough.
1: ஒரு மனிதனை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு 50 ஆண்டுகால மன வாழ்க்கை போததா இருக்கிறது.
0: Is it not true?
1: இது உண்மைதானங்க.
0: People have touched 50 years in marriage, you can tell me, I still cannot understand my wife, I still cannot understand my husband.
1: விவாக வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் அதை பூர்த்தி செய்தவர்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிற கூற்று, இன்னும் என் மனைவி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் என் கணவன் என்னால் சரிவர் அறிந்து கொள்ள முடியவில்லை.
0: Imagine trying to understand God.
1: அப்படி என்று சொன்னால், ஒரு மன வாழ்க்கையிலே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்வதில் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
0: The Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: the knowledge of the holy God is true knowledge.
1: பரிசுத்தரை அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah. It's a lifetime journey.
1: அது வாழ்க்கை முழுவதும் ஏற்படுகிறதான ஒரு பிரயாணம்.
0: Every other knowledge we acquire in the world ends with this world.
1: உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற, நம்ம சேகரித்து வைக்கிற எல்லா ஞானமும் இந்த உலகத்தோடு முடிந்து விடும்.
0: But the knowledge of the Holy God is the only knowledge that goes on to eternity.
1: ஆனால் பரிசுத்தரை அறிகிற அறிவு, அந்த ஞானம் மாத்திரமே நாம் செத்த பிறகும் நித்திய நித்தியமாக நம்மை கொண்டு செல்லும்.
0: Hallelujah. Praise be to God.
1: தேவன் நாமத்து மகிமை உண்டாவதாக.
0: It should be a lifelong desire.
1: அது ஒரு நம் வாழ்க்கை முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவல் அல்லது விருப்பம்.
0: You see, God also loves us to reveal himself to us and that we should know him more and more.
1: பாருங்கள், தேவனும் தன்னை வெளிப்படுத்தி நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனும் விரும்புகிறார்.
0: How can we know God?
1: எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது?
0: How can we attain this knowledge of God?
1: எப்படி இந்த தேவனுடைய அறிவை, ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது?
0: I want to speak about three things.
1: இன்றைய ஆலை வேளையில் கூட நான் மூன்று காரியங்களை அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: Number 1.
1: முதலாவது
0: Psalm 34:8.
1: சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 8 வசனம்.
0: Taste and see that the Lord is good.
1: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
0: How many of you believe that our God is a good God?
1: எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நம் தேவன் ஒரு நல்ல தேவன் என்று?
0: Hallelujah. How can you know him?
1: எப்படி அவரை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்?
0: How can you know him?
1: எப்படி அவரை நாம் அறிந்து கொள்வது?
0: By tasting him.
1: அவரை ருசித்து பார்க்கும் பொழுதுதான்.
0: When we taste him.
1: அவரை ருசித்து பார்க்க வேண்டும்.
0: This really began to stop me in my tracks.
1: என்னுடைய கவனத்தை இந்த ருசித்து பார்ப்பதில் என்பது ஈர்த்தது.
0: What does it mean to taste God?
1: ருசித்து பார்ப்பது, தேவனை ருசித்து பார்ப்பது என்றால் என்ன?
0: We all know that we all have 5 senses for us to understand the world.
1: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: What are they?
1: அவை என்ன?
0: Seeing,
1: பார்வை,
0: hearing,
1: கேட்குதல்,
0: smelling,
1: முகர்தல்,
0: tasting,
1: ருசி பார்த்தல்,
0: and then feeling,
1: உணர்தல்.
0: Only with these things, these 5 senses, we are able to understand what is this world.
1: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த 5 புலன்களை நாம் பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம்.
0: Of these 5 sensory perceptions that we have, tasting is a very, very unique way of knowing the world.
1: இந்த 5 புலன்களை நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட 5 புலன்களிலே இந்த ஒரு புலனாகிய ருசி பார்த்தல் என்பது மற்ற 4 புலன்களை காட்டிலும் சற்றே தனித்துவம் வாய்ந்தது.
0: It made me to think about how and why should we taste God.
1: நமக்கு யோசிக்க வைக்கிறது, ஏன் தேவனை நாம் ருசி பார்க்க வேண்டும், எப்படி ருசி பார்க்க வேண்டும்?
0: You see, let me give you some facts about our tongue.
1: இந்த நாக்கை குறித்து, நாவை குறித்து சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன், துணுக்குகளை சொல்லுகிறேன்.
0: Do you know that our tongue has about 10,000 taste buds on its surface?
1: உங்களுடைய நாவிலே 10,000 அது சுவைகளை கொடுக்கிறதுன அரும்புகள் அல்லது முட்டுகள் இருக்கிறது.
0: How many?
1: 10,000 இருக்கிறது.
0: They say these 10,000 taste buds are replaced every 2 weeks.
1: பாருங்கள், இந்த நாவில் இருக்கிற அந்த 10,000 சுவையை தருகிற முட்டுகள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை புதிதாக புதுப்பித்துக் கொள்ளும்.
0: That is why we can continue and have a consistent taste, because our taste buds don't go old. In 2 weeks they'll get replaced.
1: ஏனென்றால் நமக்கு தொடர்ச்சியாக சுவையின் அருமை உணர்வது ஏன் என்று சொன்னால், இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டுக்கள் அது நீர்த்து போகாமல் 2 வாரத்துக்கு ஒரு முறை புதிதாக வந்துவிடும்.
0: But as a person is growing older,
1: ஆனால் ஒரு மனிதன் வயதாய் போய் கொண்டே இருக்கும் பொழுது,
0: science tells us that many of these cells don't get replaced.
1: அறிவியல் சொல்லுகிறது, வயது ஆக ஆக இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டு ஒரு சில மொட்டுக்கள் அது புதுப்பிக்கப்படாமல் பழையதாய் போய்விடும்.
0: So by the time you reach 60-70, a person will have only 5,000 taste buds.
1: இந்த 60 வயது 70 வயதை தொடும் பொழுது இந்த 10,000 அரும்பு மொட்டுக்கள் 5,000 ஆய் குறைந்துவிடும்.
0: Therefore you cannot have the same taste, or you cannot have sense the same taste you had when you were young.
1: அதனால்தான் இந்த இளம் வயதிலே நீங்கள் சுவைத்த அந்த சுவையின் உணவுகள், இந்த சுவையின் நரம்புகள் இருந்த தன்மைகள் வயதாகும் பொழுது சுவைத்தன்மை இழந்து விடுவீர்கள்.
0: Now you understand why there is fighting in the family?
1: இப்ப தெரியுதுங்களா ஏன் வயசானவங்களால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு?
0: The husband is saying, what are you cooking? When you are young, you are cooking very well. Nowadays, you are not cooking at all properly. No taste.
1: வயதான கணவர் சொல்லுவார் மனைவியை பார்த்து, என்ன நீ இப்ப சமைக்கிற, ஒரு காலத்துல ஆரம்ப காலங்களில் இளமையில எவ்வளவு அழகா சமைத்தா, இப்பொழுது ஏன் நல்லா சமைக்கல, நீ வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுவார்.
0: ருசியே இல்லை. இப்ப புரிதா ஏன் ருசி இல்லைன்னு? மனைவி கை பக்கத்துல பிரச்சனை இல்லை, நாக்கு மறுத்து போச்சு. இப்ப பாதி நாக்கு என்ன செய்யல, இன்னையோட நிறைய வீட்டில் சண்டை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்ன இதே சில சகோதரிகள் காரணமாக வச்சுக்கிட்டு பாஸ்டர் சொன்னார்ல உன் நாக்கு சேர்த்து போச்சு, பயன்படுத்த வாய்ப்பும் உண்டு. But listen,
1: அலகவனிகள்,
0: there is something very interesting about the taste buds.
1: ஆனால் இந்த சுவை அரும்பு மொட்டுகளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
0: There is something very interesting about tasting.
1: அந்த சுவைத்தலை குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
0: What is that?
1: அது என்ன?
0: If you look at all the other sensory organs.
1: இந்த ஐம்புலன்களில் இருக்க எல்லா புலன்களை குறித்து பார்க்கும் பொழுதும்,
0: let's imagine seeing.
1: பொதுவாக பார்த்தீங்க பார்வை பார்க்குதல்.
0: See, in order to see, you can also see a distant object. It doesn't have to be near to you.
1: அந்த ஒரு பொருளை பார்க்க வேண்டும் சொல்ல அந்த பொருள் கிட்ட தான் இருக்க வேண்டும் இல்லை, தூரத்தில் உள்ள பொருளை நம்மால் பார்க்க முடிகிறது.
0: They say a human eye in the midst of pollution and dust can see to a distance of 12 miles.
1: அறிவியல் சொல்கிறது மனித கண்கள் தூசும் தும்பும் இருக்கிறதான அந்த மாசுபடிந்த இந்த அந்த இடத்தில் சூழலில் கூட 12 மைல்கள் நம்ம கண்களால் துல்லியமாக பார்க்க முடியும்.
0: They say if it has no pollution, no dust, it's a clear sky, they say you can actually see 30 miles.
1: ஆனால் மாசு இல்லாமல் தெளிந்த வானமாய் தெள்ளை தெளிவாய் இருக்கும் பட்சத்தில் ஒரு மனித கண்ணால் 30 மைல் தூரத்தை துல்லியமாக பார்க்க முடியும்.
0: Take our ears.
1: காதை பாருங்கள்.
0: The ears can hear sounds in a distance.
1: தூரத்தில் ஏற்படுகிற ஒலி அலைகளை நம் காதுகளால் கேட்க முடியும்.
0: You don't have to go there, you can hear it from here.
1: அந்த ஒலியை கேட்ப கிட்ட போக வேண்டாம், தூரத்தில் இருந்தே காதுகளால் கேட்க முடியும்.
0: That is why some families, you know, pastor, I was speaking in my room, from outside they heard and they took the secret out.
1: அதனால தான் சில பேர் சொல்ல வீட்டுக்குள்ள பேசுற காரியத்தை கூட வெளியே இருக்கிறவங்க கேட்டுறாங்க.
0: Because the ear is so sharp.
1: ஏனென்று சொன்னால் இந்த காதின் செவித்திறன் மிக கூர்மையான செவித்திறன்.
0: Number 3, nose.
1: மூன்றாவது முகர்தல் மூக்கு.
0: You can smell things at a distance.
1: தூரத்தில் இருக்கிற அந்த வாசனையை கூட உங்கள் மூக்கால் முகர முடியும்.
0: When you finished your work and came to your house, you know today is fish kolambu.
1: நீங்கள் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கிற அந்த சுவையை அந்த முகர்தலை பார்த்தே வாசனையை பார்த்தே இன்னைக்கு மீன் குழம்பு என்று துல்லியமாய் சொல்லிவிடுவீர்கள்.
0: You don't have to go to the kitchen.
1: நீங்கள் கிச்சனுக்கு போக வேண்டாம்.
0: In your parking the smell will come.
1: உங்கள் பார்க்கிங் ஏரியாவிலே உங்களால் சொல்ல முடியும் இன்னைக்கு மீன் குழம்பு என்று.
0: So you can smell from a distance.
1: தூரத்திலிருந்தே உங்கள் நுகர முடியும்.
0: How about feeling?
1: உணர்தல் எப்படி?
0: Now you are not sitting next to the AC.
1: நீங்கள் அந்த குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் அமரவில்லை.
0: You are there somewhere, but you are saying, Pastor, ஒரே குளிர்து பாஸ்டர் தாங்க முடியல பாஸ்டர். Why are you saying that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்?
0: Because even from a distance you can feel the cold.
1: ஏனென்று சொன்ன தூரத்தில் இருந்து கூட அந்த குளிர்ச்சியான காற்றை உங்கள் சரீரத்தால் உணர முடியும்.
0: You don't have to put your hand into the hot stove and say, oh, it's hot.
1: அந்த எரிகிற அடுப்பிலே உங்கள் கையை வைத்து சூடு என்று உணர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
0: The moment you go near to the stove, you can feel the heat.
1: அந்த அடுப்பின் அருகில் செல்லும் பொழுதே அந்த அனல் கீற்றை உங்கள் உணர முடியும்.
0: Eyes, you can see the distance.
1: கண்ணால் தூரத்தில் இருப்பதை பார்க்க முடியும்.
0: Ears, you can hear what is in the distance.
1: காதுகளால் தூரத்தில் இருப்பதை கேட்க முடியும்.
0: You can smell what is in the distance.
1: தூரத்தில் இருப்பதை உங்களால் நுகர்ந்து பார்க்க முடியும்.
0: You can feel what is in the distance.
1: தூரத்தில் இருப்பதை உங்கள் உணரவும் முடியும்.
0: But taste.
1: ஆனால் சுவை என்று வரும் பொழுது,
0: can someone take a spoon and say very tasty? Can you taste it?
1: அதை உணவை நீங்கள் ருசி பார்க்காமல் தூரத்தில் வைத்து ஸ்பூன்ல வைத்து ரொம்ப சுவையா இருந்தது சொல்ல முடியுமா?
0: Not taste, Pastor. அப்படின்னு நீங்களே சாப்பிட்டு டேஸ்டாக இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த ருசித்தல் அப்படின்றது மாத்திரம் அதை வந்து என் நாக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நாக்கு மேலேயே வச்சாதான் என்ன பண்ணும், நம்ம ஊர் சைடில் என்ன போட்டு ஒரு நக்கு நக்குனா தான் நமக்கு சமைச்ச மாதிரி இருக்கும் இல்லை. என்ன ருசி அது நாக்கில் பட்ட பிறகுதான் ருசி. டேஸ்ட் அண்ட் see that the Lord is good.
1: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
0: What does it mean?
1: அப்படி என்றால் என்ன?
0: Until you come close to the Lord, you can never know that he is a good God.
1: தேவனிடத்தில் நெருங்கிய பட்சத்தில் வந்தால் ஒளிய நீங்கள் தேவன் நல்லவர் ருசித்து பார்க்க முடியுமே தவிர வராமல் அல்ல.
0: Hallelujah. You have to come close to him.
1: நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் அவர் அருகில் வர வேண்டும்.
0: Pastor, they said that God is good.
1: Pastor, அவர்கள் சொன்னார்கள் தேவன் நல்லவர்.
0: You can never understand it.
1: அவர்கள் சொல்வதினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது.
0: I saw it, Pastor. No.
1: நான் பார்த்தேன் பாஸ்டர் அல்ல.
0: I came close to God.
1: நான் நானாகவே தேவனிடத்தில் நெருங்கி வந்தால் ஒழிய.
0: And then I know my God is good.
1: அப்பொழுது தான் தெரியும் என் தேவன் நல்லவர்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The knowledge of the Holy One is true knowledge.
1: பரிசுத்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு.
0: How can I know him?
1: எப்படி அவரை நான் அறிந்து கொள்வது?
0: I will taste him and know that he is a good God.
1: அவரை நான் ருசி பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: That means I come close to him.
1: அப்படி என்று சொன்னால் அவரிடத்தில் நான் நெருங்கி வருவேன்.
0: Psalm 66:5 says.
1: சங்கீதம் 66:5 சொல்கிறது.
0: Come and see the works of God.
1: தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள்.
0: Come and see.
1: வந்து பாருங்கள்.
0: Hallelujah. John 1:45 to 46 says
1: யோவான் 1 அதிகாரம் 45 46 வசனங்கள்
0: we find that Philip looked at Nathanael and said we have found the savior.
1: பிலிப்பு நாத்தான்வேலை குறித்து அங்க பார்க்கிறோம் நாங்கள் ரட்சகரை கண்டோம் என்று சொல்லுகிறார்.
0: Nathanael says can any good thing come out of Nazareth?
1: அவன் சொல்ல நாசரேத்தில் ஏதோ ஒரு நன்மை வருமா?
0: What did Philip say?
1: அதுக்கு பிலிப்பு என்ன சொன்னான்?
0: Come and see.
1: வந்து பார்.
0: Come and see.
1: வந்து பார்.
0: If you come and see you will know that there is good coming out of Nazareth. God is a good God.
1: நாசரேத்திலிருந்து நன்மை வருகிறதா இல்லையா என்பதை நீ வந்து பார், அப்பொழுது தெரியும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How can I taste that God is good by coming near him?
1: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அருகில் வந்து எப்படி நான் ருசி பார்ப்பது?
0: I want to give a small incident in the Bible and give you a lesson.
1: இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து போதிக்க விரும்புகிறேன்.
0: 1 Samuel 14:27.
1: 1 Samuel 14:27.
0: There Jonathan, his father, his army, they all go for the fight.
1: அங்க யோனத்தான் தன் தகப்பனோட சேனையோட அவன் யுத்தத்துக்கு போகிறான்.
0: And after the fight is over, everybody is tired.
1: அந்த யுத்தம் முடிந்த பிறகு எல்லாரும் களைத்து போயிருக்கிறார்கள், விடாய்த்து போயிருக்கிறார்கள்.
0: But Saul and his men, they had all made a oath that we will not eat anything.
1: ஆனால் சவுலும் அவனோடு இருந்த படை தலைவர்களும் எல்லாரும் ஒரு பொறுத்தனையை ஒரு நிபந்தனை ஏற்படுத்துகிறார்கள், நாம் யாரும் சாப்பிடக்கூடாது.
0: But Jonathan did not know about it.
1: ஆனால் இந்த நிபந்தனை, இந்த பொறுத்தனையை யோனத்தான் அறியவில்லை.
0: But when he saw wild honey on the way,
1: ஆனால் அவன் ஒரு தேன் கூட்டை மரத்திலே பார்க்கும் பொழுது,
0: the Bible says he took it with a spear and he put that honey on his mouth.
1: வேதம் சொல்லுது அவன் கையில் இருந்த கோலை நீட்டி அந்த தேன் கூட்டி நுனியில குத்தி அதை ருசி பார்த்தான்.
0: The Bible says.
1: வேதம் சொல்லுகிறது.
0: The moment he tasted the honey.
1: அந்த அணியை அவன் ருசி பார்த்த அந்த சனபொழுதில்
0: The Bible says his eyes were opened.
1: வேதம் சொல்லுகிறது அவன் கண்கள் தெளிந்தது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: There is something very interesting about this truth.
1: இந்த சத்தியத்தை குறித்து ஒரு மிக சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது.
0: Come with me now to Psalm 119:103.
1: சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்திற்கு வாருங்கள்.
0: It says how sweet your words are to my taste.
1: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்.
0: Sweeter than honey to my mouth.
1: என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How can I know that the Lord is good?
1: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்வது?
0: By tasting him.
1: அவரை ருசி பார்ப்பது நிமித்தம்.
0: And how can I taste him?
1: சரி, அவர் எப்படி ருசி பார்ப்பது?
0: I will go to his word.
1: அவருடைய வார்த்தைக்கு போவேன், அவரிடத்தில் போவேன்.
0: When I take the word and put it in my mouth.
1: அந்த வார்த்தை அவரிடத்தில் இந்த எடுத்து என் வாயிலே போடும் பட்சத்தில்,
0: ஓ, it is tastier than honey.
1: ஓ, அது என் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: When the taste is in my mouth.
1: அந்த சுவை என் நாவில் இருக்கும் பொழுது,
0: it will open the eyes of my understanding.
1: என்னுடைய புரிந்துகொள்ள அறிகிற அறிவை என் கண்களை தெளிவிக்கிறதாவும் இருக்கிறது.
0: அறிவாகிய கண்களை திறந்துறோம். தேவன் அறியணுமா? ருசிச்சு பார்க்கணும். எதை பாஸ்டர் ருசிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ருசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, அதோட நேரம் செலவழிச்சு பாருங்க. அந்த ருசியில அறிவாகிய கண் என்ன பண்ணிரும்?
1: திறந்துரும்.
0: திறந்துரும். எத்தனை பேருக்கு திறக்கணும்னு ஆசை? I want to know the Lord.
1: நான் தேவனை அறிய வேண்டும்.
0: The knowledge of the Holy One is knowledge.
1: பரிசுத்தரை அறிவே அறிவு.
0: I want to know you, Lord.
1: அவரை அதிகமாக, ஆண்டவரையும் நான் அறிய வேண்டும்.
0: I want to know you more and more.
1: ஆண்டவரையும் நான் அதிகமாக அறிய வேண்டும்.
0: I want to taste your word.
1: ஆண்டவரையும் வசனத்தை நான் ருசி பார்க்க வேண்டும்.
0: In 1 Peter 2:1-3.
1: 1 பேதுரு 2:1-3
0: The Bible says.
1: வேதம் சொல்கிறது.
0: In English it is verse 2. It says like newborn infants long for the spiritual milk. That by it you may grow up into salvation if indeed you have tasted that the Lord is good.
1: இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால்,
0: Verse 3, 3
1: நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள்.
0: வசனத்தை நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா நாக்கில் என்ன இருக்கும்? ருசி இருக்கும். என்ன ருசி? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கண்ணு தெளிஞ்சிரும். எத்தனை பேர் கண்ணு தெளியணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் அதிகமாக அறிய பண்ண ஆண்டவரே, ருசிச்சு ருசிச்சு அறியணும், உன் மண்டை வரணும், உன்னோட வசனத்தோடு நான் நேராக செலவழிக்கணும், உம்மை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

எப்படி அறிய முடியும் சொல்லுங்க, எப்படி அறிய முடியும்? ருசிச்சா அறிஞ்சிட முடியும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லணும். எப்படி ருசிக்கிறது? வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான தேனை நாக்கில் வச்சா கண்ணு தெளிஞ்சிடும் சொல்லுங்க. வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான வசனத்தில் நாக்கில் வச்சா அந்த ருசியில் என்ன பண்ணும்? அறிவாகிய கண்ணு திறந்துடும். உங்களோட வசனத்தை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

0: Hallelujah. Lord, I want to know you more.
1: ஆண்டவரே நான் அதிகமாக அறிய வேண்டும்.
0: How can I know you, Lord?
1: எப்படி அறிவது ஆண்டவரே?
0: Taste and see.
1: ருசித்து அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ருசித்து பாருங்க. ருசிச்சு பாருங்க. வசனத்தை வசனத்தை வாங்கி வாங்கி அதை நல்லா ருசிச்சு ருசிச்சு பாருங்க. கண்ணு தெளிஞ்சிரும். Hallelujah. உடைய வசனத்தை நான் தியானிச்சேன். என் போதகர்களை விட ஞானம் ஆயிட்டேன். I became more wise than my teachers.
1: எனக்கு உபதேசித்த போதகர்களை காட்டிலும் அதிக ஞானம் அடைந்தேன்.
0: The word of God will make you know about him.
1: தேவனோட வார்த்தை அவரை குறித்து அதிகமாக அறிய செய்யும்.
0: So first is taste and see.
1: முதலாவது ருசித்து பாருங்கள்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Malachi chapter 3 verse 10.
1: மல்கியான் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம்.
0: Malachi 3:10.
1: மல்கியா 3:10.
0: Bring all the tithes into the storehouse that there may be food in my house and try me now in this says the Lord of hosts. If I will not open for you the windows of heaven and pour out for you such a blessing that there will not be room enough to receive it.
1: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: First one to know God. Taste and see.
1: முதலாவது தேவனை அறிகிற காரியத்திலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Test and see.
1: தேவனை சோதித்து பாருங்கள்.
0: Test and see to know the Lord.
1: தேவனை அறிகிறதற்காக தேவனை சோதித்து பாருங்கள்.
0: When you taste and see, you will know that the Lord is good.
1: நீங்கள் கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்கும்போது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள்.
0: When you test and see,
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது
0: you will know that the Lord is generous.
1: தேவன் தயாளர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Hallelujah. When you test and see, you will know that the Lord is generous.
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது அவர் தயாளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: This word is very unique in the Bible. In this Malachi chapter 3 verse 10 is very unique in the Bible.
1: இந்த மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம் முழு வேத புத்தகத்திலும் தனித்துவம் வாய்ந்ததான ஒரு வசனம்.
0: Why?
1: ஏன்?
0: Everywhere else in the Bible keeps on telling us do not tempt the Lord, do not test the Lord.
1: வேதம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்க வசனம் என்று சொல் தேவனை பரீட்சை பாராமல் இருங்கள், தேவனை சோதித்து பாராமல் இருங்கள்.
0: Even Jesus used that in his in the temptation of the devil.
1: அந்த பிசாசிடம் ஏற்பட்ட சோதனை கூட இதே வசனத்தை கூட தேவன் இயேசு பயன்படுத்துகிறார்.
0: It is written, do not test the Lord your God.
1: இப்படி எழுதி இருக்கிற தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதி இருக்கிறதே என்று.
0: But this is the only place in the Bible where God himself calls us and says, try me, test me.
1: ஆனால் இந்த ஒரே வசனம் மாத்திரம் தான் வேதம் முழுமையிலும் தேவனே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள்.
0: How can you test the Lord that he is a generous one?
1: எப்படி அவர் தயாள குணம் உள்ளவர் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க முடியும்?
0: God says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: bring your tithes to my storehouse.
1: உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள்.
0: And then you will test and you will know that I am a God who is generously rewarding you.
1: அப்பொழுது நீங்கள் தயாள குணமுள்ளவர் உத்தமர் உதாரத்தமாய் கொடுப்பவர் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: Now I want to talk about this subject for a little while for you to understand this according to the Bible.
1: இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற தலைப்பை உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வண்ணமாக வேதத்தின் அடிப்படையிலே சற்று பேச விரும்புகிறேன்.
0: I want to take it up in 4 different heads.
1: இதே நான்கு விதமான வெவ்வேறு கோணத்தின் தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன்.
0: This subject of tithe should be dealt with 4 different questions.
1: இந்த தசம பாகம் என்கிறதன காரியத்தின் நான்கு தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
0: Number 1,
1: முதலாவது,
0: we have to learn about the portrayal of the tithe in the Bible, which means it asks what does tithe mean.
1: இந்த தசம பாகத்தை வேதம் என்னவென்று சொல்கிறது என்று அந்த தசம பாகத்தை குறித்ததன ஒரு சித்தரிப்பு விளக்கத்தை பார்க்க போறோம்.
0: தசம பாகம் என்றால் என்ன? The portrayal of the tithe. Number 2, we are going to go to the period of the tithe, or in other words, when was tithing practiced?
1: இந்த தசம பாகத்துக்கு இரண்டாவது காரியம், இந்த தசம பாகம் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது?
0: That's number 2.
1: இரண்டாவது,
0: third,
1: மூன்றாவது,
0: we're going to deal with the purpose of the tithe. மூன்ற, why was the tithe instituted?
1: மூன்றாவதாக, இந்த தசம பாகத்தின் நோக்கம் அல்லது இந்த தசம பாகம் ஏன் நிறுவப்பட்டது, கொண்டு வரப்பட்டது?
0: Number 4,
1: நான்காவது,
0: we are going to also talk about the promise given for those who give tithes.
1: நான்காவதாக, தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கதன வாக்கு அல்லது வாக்குத்தத்தம்
0: அல்லது ஆசீர்வாதம் சொல்லலாம். We are going to do this four very very quickly.
1: இந்த நான்கு காரியங்களை மிக வேகமாக பார்க்க போகிறோம்.
0: First one, what does tithe mean? The portrayal of the tithe.
1: முதலாவது தசமபாகம் என்றால் என்ன? அதை குறித்ததான சித்தரிப்பு அல்லது விளக்கம்.
0: Tithe simply means God told the Israelites to take 1/10 of all their increase and give it as an offering to the Lord.
1: தசமபாகம் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் உங்களுடைய வருமானத்தில் 1/10 எடுத்து தேவனுக்கு கொடுங்கள்.
0: This is the meaning of tithe means 1/10 of everything.
1: இது தான் தசமபாகத்தினுடைய ஒரு கருத்தாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.
0: And the Bible also says this tithe belongs to the Lord.
1: இரண்டாவதாக சொல்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு உரியது.
0: This also says in the Bible it is holy to the Lord.
1: இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்று.
0: And this tithe the Lord had ordained in order to give it as a salary for the Levites and the priests.
1: இந்த தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தசமபாகம் லேவியருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சம்பளமாக இருக்கிறது.
0: Because they did not have an inheritance with the other 11 tribes.
1: இந்த 11 கோத்திரத்தோடு சேர்ந்து லேவி கோத்திரத்துக்கு அவர்கள் சொந்தமாக எந்த பாகமும் காணாமல் கொடுக்கப்படவில்லை.
0: எல்லாருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்தார் யோசுவா. லேவியருக்கு மட்டும் என்ன கிடையாது? நிலம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, சொத்து கிடையாது. அதனால இவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வேலையில பணிவிடையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிலம் இல்லாததுனால இவங்க சொந்தமா அறுவடை பண்ண முடியாது, விதைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இவங்க கர்த்தருக்கே தங்க வாழ்க்கை அர்ப்பணிச்சதுனால மற்ற 11 கோத்திரங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அவர்களுடைய வருமானத்துல 1/10 யாரு கொடுத்துடணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துடணும். அவங்க அதை உள்ள பரிமாறிக்கிடுவாங்க, அவங்க எல்லாரும் போஷிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் ஐடியா. So this is exactly what tithe is about.
1: இதுதான் தசமபாகம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம்.
0: When you come to Malachi chapter 3:1 it also says this tithe has to be brought to the temple or the house of God.
1: மல்கியான் புத்தகம் 3:1 வரும் பட்சத்தில் இந்த தசமபாகம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Or the word is also store house, பண்டகசாலை.
1: ஆலயத்தில் இருக்கிறதான பண்டகசாலைக்கு
0: அதுல கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ tithe simply means 1/10 belonging to the Lord, holy to the Lord, given as an inheritance to the priest, has to be brought to the temple.
1: தசமபாகம் என்பது 1/10 அது லேவியருக்கு சம்பளமாய் கொடுக்கப்படுகிறது, அது பண்டகசாலைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாத்திரமல்ல.
0: Now the second thing.
1: இரண்டாவது காரியம்
0: the period of the tithe.
1: அந்த தசமபாகம் கொடுக்கிறதான காலம், அந்த காலகட்டம்.
0: When was tithe given?
1: எப்போது தசமபாகம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது?
0: Many of us think tithe was given from the commandment of Moses.
1: நிறைய பேர் நினைக்கிறது மோசேயோட கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பாடு தான் தசமபாகம் கொடுக்கப்பட்டாயிற்று
0: என்று. Some people say it is Old Testament covenant.
1: சில பேர் சொல்ல அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைங்க.
0: இல்ல, பிரமாணம்.
1: பிரமாணம்
0: பழைய ஏற்பாட்டின் பிரமாணம்னு சொல்லலாம். It is not.
1: அப்படி அல்ல.
0: If you come to Genesis chapter 14:20
1: ஆதியாகமம் புத்தகம் 14:20 வரும் என்று சொன்னால்
0: Abraham gave tithes to the Lord.
1: எனக்குண்டான
0: பாருங்க. Both of these instances was not commanded by God or demanded by God.
1: இந்த இரண்டு காலம் இந்த இரண்டு சம்பவங்களையும் தேவன் அவர்களை நிர்பந்திக்கவில்லை, அவர் கட்டளையாகவும் கொடுக்கவில்லை.
0: But they gave it voluntarily to God.
1: அவர்களாகவே முன் வந்து கொடுத்தார்கள்.
0: But when you come to Deuteronomy chapter 14:22-29
1: ஆனால் உபாகத்தின் புத்தகம் 14:22-29 வருவில் என்று சொன்னால்
0: the law of Moses had a detailed system of giving based on the tithe.
1: அந்த உபாகத்தின் புத்தகம் 14:22 தசமபாகம் கொடுக்கிறதன வழிமுறைகளை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
0: And it is so interesting.
1: ரொம்ப முக்கிய சுவாரஸ்யமான காரியம்.
0: Tithe giving began in the book of Genesis.
1: தசமபாகம் கொடுப்பது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் தொடங்கப்பட்டது.
0: It goes on till the last book of the Old Testament which is Malachi.
1: இந்த தசமபாகம் கொடுத்தல் ஆதியாகமத்தில் தொடங்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக மல்கியா வரைக்கும் தொடர்ந்து வருகிறது.
0: You can read those passages everywhere.
1: எல்லா இடத்திலும் இந்த வெவ்வேறு காலகட்டத்தில் தசமபாகத்தை குறித்து நீங்கள் முழு வேதத்தில் படிக்க முடியும்.
0: But now we are in the new covenant.
1: இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம்.
0: Through Jesus we have come into the new testament.
1: இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இயேசு நிமித்தமாக வந்து விட்டோம்.
0: But Jesus did not stop talking about tithe. He mentioned tithe 2 times in his own discourse.
1: இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தசமபாகமும் அங்கே நின்று விடாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய காலகட்டத்தில் 2 இடங்களில் பேசுகிறார்.
0: Luke 18:12.
1: லூக்கா எழுதின புத்தகம் 18:12
0: In one of the parables of Jesus,
1: இயேசு சொன்ன ஓமைகளிலே ஒன்றிலே
0: He says that the Pharisee prayed, I fast twice a week, I give tithes of all that I possess.
1: அந்த ஓமானத்திலே அங்க சொல்லும்போது ஒரு வசனம் வருகிறது, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்ததெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று அங்கே ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான்.
0: And Jesus uses that statement in his own parable.
1: அவர் சொன்ன அந்த ஓமையிலே இயேசு இந்த காரியத்தை அவர் வசனமாக பயன்படுத்துகிறார்.
0: But that's not the only place.
1: அது மட்டும் அந்த ஒரு இடம் மட்டுமல்ல.
0: If you come to Matthew 23:23,
1: மறுபடியும் மத்தேயு எழுதின புத்தகம் 23:23 குறித்து சொன்னால்,
0: Jesus brings up the subject of tithe again.
1: மறுபடியும் தசமபாகத்தின் காரியத்தை இங்கே கொண்டு வருகிறார்.
0: Jesus brings it.
1: இயேசுவே கொண்டு வருகிறார்.
0: He says, "Woe to you, scribes and Pharisees, hypocrites, for you pay tithe of mint and anise and cumin, and have neglected the weightier matters of the law, justice, mercy and faith."
1: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றாலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள்.
0: Then he closes this argument with this, these you ought to have done without leaving the others undone.
1: இந்த வாக்குவாதத்தை தேவன் இயேசு எப்படி முற்றுப்புள்ளி வைத்து வைக்கிறார் என்று சொன்னால், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்.
0: Now there is something I want you to write it down.
1: நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன்.
0: Jesus did not condemn or cancel the giving of tithe.
1: தசமபாகம் கொடுப்பதே இயேசு ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று நிராகரிக்கவும் இல்லை.
0: Very clearly you should understand that.
1: தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: He did not condemn tithe giving.
1: அவர் தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவில்லை.
0: He did not cancel tithe giving.
1: அந்த தசமபாகம் கொடுப்பதை அவர் முற்றிலும் நிராகரிக்கவும் இல்லை.
0: Instead, what did he do?
1: அதற்கு பதிலாக என்ன செய்தார்?
0: He wanted to balance their giving with their living.
1: அவர் செய்த காரியம் என்னென்று சொன்னால், அவர்கள் தசமபாகம் கொடுப்பதையும் அவர்கள் ஜீவியத்தில் வாழ்வதையும் இரண்டையும் சமநிலையாய் கொண்டு வர விரும்பினார்.
0: He said, "You are giving tithes."
1: அவர் சொன்னார், நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீங்க.
0: But your life is unrighteous.
1: ஆனால் உங்களோட வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை அல்ல.
0: Your life is very bad.
1: உங்களோட வாழ்க்கை படுமோசமா இருக்கிறது.
0: You are perfect in giving, but you lead an imperfect life.
1: நீங்கள் பூரணமாய் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் பூரணத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறீர்கள்.
0: கொடுக்கிறதுல நீங்க சரியா இருக்கிறீங்க, வாழ்றதுலயோ தப்பா இருக்கிறீங்க. After saying this, he said,
1: இதை சொல்லி அதற்கு பிற்பாடு,
0: you have to do that without leaving the other undone.
1: இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாது இருக்க வேண்டும்.
0: What does it mean?
1: அப்படி என்றால் என்ன?
0: You have to live a life of righteousness.
1: நீங்கள் நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.

0: வாழ்க்கை முறையை.
1: There is instances like this so many places in the Bible.
0: இது மாதிரி சம்பவங்கள் வேதத்தில் अनेक இடங்களில் இருக்கிறது.
1: For example,
0: உதாரணமாக
1: Jesus condemned the giving of the Pharisees which they tried to make it known by everybody.
0: உதாரணமாக சொல்லணும்னா பரிசேயர்கள் கொடுக்கிற காணிக்கைகள் கொடுக்கல் காரியங்களை தேவன் கடிந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால்
1: தான தர்மம், தான தர்மங்கள்,
0: தான தர்மங்களை ஏனென்று சொன்னால் அவர் எல்லாரும் வெளியரங்கமாய் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார்கள்.
1: அங்க ஆண்டவர் சொல்ல இனிமே நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லல, வெளியரங்கமா பாக்குறபடி கொடுக்காத, வலது கை செய்யறத. அவரு இதே பரிசேயர்கள் மாயக்காரர்கள் உபவாசம் பண்றத கடிந்து கொண்டார். முகத்தை வாடலா வச்சுக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க, இனிமே ஜெபமே பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒழுங்கா தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி மாய்மாலம் இல்லாம போய் உபவாசம் இருந்தார். ஜோம் பண்ணுறது கூட கடிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீயோ ஜோம் பண்ணும்போது மாயக்காரர் மாதிரி ஜோம் பண்ணாத, நீ வந்து அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க பிதா பார்க்கும்படி. அப்போ அவர் ஜபத்தை வேணான்னு சொல்லலை, அவர் வந்து உபவாசத்தையும் வேணான்னு சொல்லலை, தான தர்மம் வேணான்னு சொல்லலை, அவர் வந்து தசம பாகத்தை வேணான்னு சொல்லலை, உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினார். இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும், அதையும் விட்டுறாத, இதையும் ஒழுங்கா செய். Now the question is this.
0: இப்போ கேள்வி இதுதான்.
1: Did Jesus tell this to the Pharisees and the scribes alone, or does this teaching apply to our life today?
0: இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு இந்த காரியத்தை இந்த பரிசேயரும் வேதபாரகருக்கும் மாத்திரம் சொன்னாரா அல்லது அது நமக்கும் பொருந்துமா?
1: Because he said very clearly, woe to the Pharisees and scribes.
0: ஏனென்று சொன்னால் தெளிவா வசனம் சொல்கிறது, மாயக்காரரே வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று.
1: You are giving tithe and kumim and anise and everything.
0: நீங்கள் ஒற்றவளோ வெந்தயிலும் சீரத்திலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள்.
1: So he said, you have to do this and you have to also do the other.
0: Yesu sonnar avargalai paarthu neengal idaiyum seiya vendum adaiyum vidadirukka vendum.
1: So it is only meant for the Pharisees, is it?
0: Seri adanal adu maayaga vedaparam pariseyagana solliyirar avangalukku mattum dhaan,
1: is it?
0: Abdingla,
1: okay, there are two important truths you have to understand.
0: Idai purindukolla vendum endra innoru rendu sathiyangala neenga purindukolla vendum.
1: First, if you come to Matthew 23 where this passage is written,
0: marubadiyaga Matthew ezhuthina suvishesha pustakam 23rd adhigarathukku varumada inge oru vaakiyam ezhuthapattirukirathu.
1: If you come to verse 1,
0: 1rd vasanathukku varungal,
1: it very clearly starts the entire discourse like this.
0: Andha 23rd vasil pirpaadu sollapatta kaariyathukku munbadhaga mudhalam vasana thogathile miga telivai sollugirathu.
1: Jesus spoke to the multitudes and to his disciples.
0: Yesu janangalaiyum thammudaiya sheeshargalaiyum nokki
1: yara pathi pesnaaru, எல்லா ஜனங்கள்ட்டையும் எல்லா சீஷன்ட்டையும் ஆண்டரை பொதுவாக தான் பேசினார். இவங்களுக்கு மட்டும் பேசினாருன்னு கிடையாது, இவர்களை கடிந்து கொண்டாலும் பேசினது எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் பேசினார். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்,
0: இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
1: இஃப் டைதிங் இஸ் ஒன்லி சப்போஸ் டு பி கிவன் பை ஃபாரிசீஸ் அண்ட் இட் டசன்ட் mean anything to us,
0: oruvelai inda dasamobagam enbadu pariseyirum vedaparagam mathra dhaan kudukka vendum adarkum namakkum sambandham illai endru solvirin endral,
1: then every other thing Jesus told to the Pharisees does not have anything to do with us.
0: அப்படி என்று சொன்னால் பரிசேயருக்கும் இந்த வேதபாதகருக்கும் மற்ற எந்தெந்த காரியங்களை இயேசு சொன்னாரோ அவைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது.
1: Can we agree?
0: ஒத்துக்கிறீங்களா?
1: தசமபாகம் அவங்கள பத்தி சொன்னாரு, அவங்ககிட்ட தான் சொன்னாரு, நமக்கு கிடையாதுன்னு சொன்னா பரிசேயருக்கு இயேசு என்னெல்லாம் பேசினாரோ அது நமக்கு பொருந்தாது, சரிதானே? இதை மட்டும் நம்ம ஒதுக்க முடியாது. நீங்க அந்த சட்டத்தை வந்து இது பரிசேயருக்கு பேசினாரு பரிசேயருக்கு பேசினாருன்னா அப்ப பரிசேயருக்கு பேசின எல்லாத்தையும் எடுப்போம், அதெல்லாம் நம்ம பைபிள்லேருந்து எடுத்துடலாம், நமக்கு அது கிடையாது. சொல்லாமா? நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் காட்டுறேன். I'll show you two examples.
0: இதற்கு நான் இரண்டு உதாரணங்களை மேற்கோள்
1: காட்டுறேன். And you tell me, does it apply to us or not?
0: நீங்க அந்த உதாரணத்தை பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்க அது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு.
1: Come with me to Matthew chapter 23 verse 25 to 26.
0: மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23rd அதிகாரம் 25 26 வசனங்கள் வாருங்கள்.
1: He says, woe to you scribes and Pharisees again.
0: மறுபடியும் இங்க தொடங்குகிறார், மாயக்காரருக்கும் வேத

0: பாரகருக்கும் தொடங்குகிறார்.
1: He says, "Woe to you, scribes and Pharisees, hypocrites!"
0: மாயக்காரர்கள் வேத பாரகர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ.
1: For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence.
0: போர் போஜன பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
1: Verse 26, 26th verse. Blind Pharisee, first cleanse the inside of the cup and dish, and the outside of them may be clean also.
0: குருடனான பரிசேயரே, போஜன பதார்த்தங்களை வெளிப்புறம் சுத்தமாக்கக்கூடிய அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
1: Does this apply to us or not?
0: இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா?
1: Come again to 27, 28 verse.
0: மறுபடியுமாக அதே மத்தேயு 23:27-28 பாருங்கள்.
1: Woe to you, scribes and Pharisees, hypocrites, for you are like whitewashed tombs, which indeed appear beautiful outwardly, but are inside are full of dead men's bones and all uncleanness. Even so, you also outwardly appear righteous to men, but inside you are full of hypocrisy and lawlessness.
0: 27th vasanam, mayakarare veda paragire parisere ungalku ayyo, velladikapatta kallaiyil oppa irukireergal, avigal purambe alangaramai kaanapadum, ulleyo marithavaral elumbugalalum sagala asuthathinalum nirandirukkum.
1: Idu yaatra pesnaare solunga, yaatra pesnaare veda paragire parisere mayakarare. அப்ப இந்த வசனம் நமக்கு பொருந்தாதா? இல்ல பாஸ்டர், நமக்கு பாத்திரம் மட்டும் சுத்தமா இருந்தா போதும், உள்ள எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பைபிள்ல அது நமக்கு கிடையாது, அது பரிசேயம் தான். நம்ம எப்படி வேணா வாழலாம் சொல்ல முடியுமா? வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே வெளியே கலர் நல்லா அழகா இருக்க, உள்ள செத்தவனுடைய எலும்பு இருக்கு, அது நமக்கு கிடையாது, பரிசேயனுக்கு தான். நம்ம எப்படி வேணா வாழலாம் ஆண்டு நம்மட்டெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இன்னொரு வசனம் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கிட்டீங்களே. Matthew 19:3.
0: மறுபடியுமாக மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு வாருங்க, 3 வசனம்.
1: The Pharisees also came to him, testing him, and said to him, Is it lawful for a man to divorce his wife for just any reason?
0: பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள்.
1: Immediately Jesus said,
0: Yes, உடனடியாக அதற்கு பதில் சொன்னார்,
1: Moses gave you the bill of divorcement not in the beginning but because of your hardened hearts.
0: உடனடியாக இயேசு சொன்னார், மோசே உங்களுக்கு நான் தழுதரிசிட்டு ஆரம்பத்தில் அப்படி இல்லை, உங்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டது.
1: From the beginning it is written, God created man and wife and he joined them, and what God has joined no man shall பேசினதும் So don't try to slip away with this caveat saying it is spoken to the Pharisees, it is spoken to the scribes, and it doesn't apply to me.
0: அதனால் இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுமாக சாக்கு தேடும்படியாக இது பரிசேயருக்கு சொல்லப்பட்டது, இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் அந்த எச்சரிப்புக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடாதிருங்கள்.
1: It applies to everyone.
0: இது எல்லாருக்கும் பொருந்தும்.
1: விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Yeah. Now let's go on.
0: மறுபடியுமா
1: Do the other and do this as well.
0: அவரும் இயேசு சொல்ல, இதையும் செய்ய வேண்டும் அதையும் செய்ய வேண்டும், விடாதிருக்க வேண்டும்
1: என்று. You have to give tithe, you have to be a righteous person.
0: நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று.
1: But then,
0: ஆனா அடுத்து,
1: was this teaching explicitly mentioned anywhere in the church doctrine?
0: ஆனால் இந்த தசமபாகத்தின் காரியம் இயேசுவோடு நிறைவடையாமல் புதிய ஏற்பாட்டின் சபையிலே எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா?
1: Truth be told, After this statement of Jesus, there is no mention of tithe anywhere in the Bible.
0: உண்மைய சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தசமபாகம் என்ற தலைப்பின் இந்த காரியத்தை குறித்து இயேசுவின் வாழ்க்கைக்கு பிற்பாடு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை.
1: We don't know whether they gave tithe or they did not give tithe. We don't know.
0: நமக்கு தெரியாது, ஒருவேளை அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது.
1: Because there is no clear cut word which says in the early church there was tithing or no tithing.
0: ஆனா ஏன் என்று சொன்னால் ஆதி சபையின் காலங்களில் ஆதி சபையில் அவர் தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு கூற்றோ சான்றோ தெளிவாக சொல்லப்படவில்லை.
1: But there is something very important that the New Testament church was teaching.
0: ஆனால் இதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு முக்கியமான ஒரு போதனை அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது.
1: 1 Corinthians chapter 16 verse 1.
0: 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 1 வசனம்.
1: Concerning the collection for the saints, as I have given orders to the churches of Galatia, so you must do also.
0: பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்மம் பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள்.
1: அப்போஸ்தல் பவுல் says,
0: அப்போஸ்தல பவுல் சொல்கிறார்,
1: in the Old Testament,
0: பழைய ஏற்பாட்டு காலத்திலே,
1: what was explicitly said was, it was a law.
0: பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது பிரமாணம்.
1: But in the New Testament, he says,
0: ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே,
1: look at this,
0: படிங்கள்,
1: I have given orders to the churches of Galatia.
0: நான் கலாத்திய சபைகளுக்கு திட்டம் பண்ணி இருக்கிறேன், கட்டளை கொடுத்திருக்கிறேன்.
1: அப்படினு சொன்னா அங்க வந்து சட்டம், இங்க திட்டம். சொல்லுங்க, அங்க சட்டம், இங்க கொடுக்கிறது என்னது? கொஞ்ச நேரத்துக்கு தசமபாகத்தை விட்டுருங்க. அங்க வந்து கொடுக்கிறது தசமபாகம் எல்லாமே என்னது? சட்டம் கொடுக்கணும், கண்டிப்பா நீ கொடுக்கணும். ஆனா இங்க சட்டம் இல்லை, என்னது? நான் ஒரு திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்று வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் தசமபாகன்றது வந்து விளைச்சல், என்னது? உன் தானியம், திராட்சை ரசம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், விளைச்சலின் பலன், முதற் பலன், அதை நீ தசமபாகம் கொண்டு வந்து பண்டக சாலையில் கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா அங்கே ஆகாரம் குறைஞ்சிடக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா அங்கே பொருள் இல்லை, அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, கிளியராக போட்டிருக்கு, பரிசுத்த வானுகளுக்காய் சேர்க்கப்படும் தர்ம பணம். இங்கே எக்கனாமியே மாறிடுச்சு, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், இங்கே வந்து எக்கனாமிக்ஸ். இங்கே தர்ம பணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போகலாம் இதில். இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்கிறார் பாருங்கள், இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்கள் சர்ச்சில். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வசனம் 2வது வசனம் வாசித்தீங்கன்னா மூணு முக்கியமான கருத்துக்கள் அங்கே எழுதுறாரு. மூணு முக்கியமான கருத்துக்கள் நான் வேகமாக சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. நம்பர் 1, கிவிங் வாஸ் டன் பீரியாடிக்கலி, எழுதி கொடுங்க.
0: முதலாவது, அந்த கொடுத்தல் என்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக, கால அளவு, ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்க வேண்டும்.
1: வழக்கமாக கொடுக்கப்பட்டது எப்படி நான் பாருங்க, 2வது வசனம் பாருங்க, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இல்லாத படிக்க உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், எப்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்க பணம் சேகரிக்கணும் பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை. அப்ப நீங்க கவனிங்க, இங்க வந்து கொடுத்தல் என்பது வாரந்தோறும் என்ன செய்திருக்காங்க, சபையில பணத்தை கொடுத்துருக்காங்க, பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்தாங்க. ஏன் அப்படி வாரந்தோறும் கொடுத்தாங்க, நம்மளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா, நம்ம சம்பளம் வந்து மாச சம்பளம், அதான் இன்னைக்கு பொதுவா இருக்கிறது. ஆனா அன்றைக்கு வந்து தினக்கூலி தான், காலிலிருந்து சாயங்காலம் வேலை செஞ்சானா அவனுக்கு உடனே சம்பளம், அவ்வளவுதான். ஸோ அவனுக்கு எப்படி பவுல் வச்சிருந்தார்னு கேட்டா, நீ மாசத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியதில்ல, வாரத்துல ஒரு நாள், முதல் நாள், முதல் நாள்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை. ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அன்றைக்கு வந்து ஓய்வு நாளாக மாறுது. அந்த நாளில், வாரத்தின் முதலாவது நாளில் நீங்கள்லாம் சபையில் வர்றீங்க, இந்த வாரம் முழுசு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நாளில் தர்ம பணத்தை என்ன பண்ணுங்க, எல்லாரும் சேருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அப்போ ரெகுலராக எவ்ரி வீக், நம்ம மந்த்லின்றது அவங்க வீக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாருங்க, 2வது வசனம் திரும்ப வாசித்தீங்கன்னா, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் அவன் அவன். நம்பர் 2, கிவிங் வாஸ் பர்சனல்.
0: அந்த 2வது காரியம், கொடுத்தல் என்பது தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறது.
1: இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, லெட் ஈச் ஒன் ஆஃப் யூ lay something aside, let each one of you under
0: vaartha ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்து கொடுங்கள்.
1: எத்தனை பேர் வேலை செய்யணும், அவன் அவன் நீ வந்து தர்ம பணத்தை கொடு. 3வது, ரொம்ப அழகா இருக்கு, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இல்லாத, 2வது வசனம் திரும்ப, பணஞ்சேர்க்குதல் இல்லாதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். தன் தன்
0: வரவுக்கு
1: தக்கதா, இவ்வளவுதான் கொடுக்கணும்னு லிமிட் கிடையாது. 50 ரூபா கூட, 100 ரூபா கூட, அப்படி கிடையாது. உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கொடு. சோ இட் வாஸ் நாட் எ ப்ரீ டிட்டர்மின்ட் வேல்யூ, இட் வாஸ் எ ப்ரொபோஷனல் வேல்யூ. அதாவது இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, இது வந்து வரவுக்கு தக்கதாக கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாக கொடுப்பான். ஒவ்வொருவனுடைய வரவு எப்படி வித்தியாசமாக இருக்கோ ஒவ்வொருவன் என்ன பண்ணுவான் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் கொடுத்தல் வரும்போது ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ளே போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறாரு, பத்தில் ஒரு பாவம். யார் நியமித்தது? கர்த்தர் நியமிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார் மோசேட்ட, இப்படி பிரிக்கணும், அது எனக்கு பரிசுத்தம் உள்ளது, அது ஆசாரியனுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்க சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பவுல் சொல்கிறாரு அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா. தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். நல்லா கவனிங்க, இப்போ முக்கியமான காரியம் சொல்கிறேன். தன் மனதில் நியமித்தது கூட எப்படி கொடுக்கணும்னா, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள், தன் மனதில் நியமிக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவு வேணா இருக்கலாம், எதன் அடிப்படையில் வேணா இருக்கலாம். உதாரணமாக ஒருவன் தன் மனதில் தேவன் நியமித்த தசமபாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் மனதில் நியமிச்சுட்டு, அவன் வந்து நான் கர்த்தர் நியமித்த தசமபாகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உற்சாகமாகவும் சந்தோஷமாக கொடுத்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் சொல்கிறான், கர்த்தர் நியமித்தது என்னால் பண்ண முடியாது, நான் என் மனதில் நியமித்ததை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் கொடுத்தாலும் எவ்வளவு சந்தோஷமாக கொடுக்குறானோ கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது நியமித்தலில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே கர்த்தர் நியமித்தார், மனுஷன் வந்து மாற்றலாம் முடியாது. இங்கே அப்படி இல்லை, நீ மனசை நியமிச்சுக்கோ, என்ன கொடுக்க போகிற நீ நியமிச்சுக்கோ. நீ கர்த்தர் சொன்னதையும் நீ செய்யலாம், அல்லது உன் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ நீ கொடுக்கலாம். நீ உற்சாகமாக எவ்வளோ கொடுக்குறியோ கொடு. தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தன்னால் இயன்ற மட்டும் கொடுத்தான், ஜனங்கள் உற்சாகத்தினால் ஏராளமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நோ லிமிட், அதுக்கு அளவே கிடையாது. கர்த்தர் எதை பார்த்தார்னா, நீ எப்படி உற்சாகமாக கொடுத்த, அந்த உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் வந்து கௌரவிக்கிறார், இன்றைக்கும் அதை செய்கிறார். அப்போது இதில் ஒரு சத்தியம் இருக்குது, தசம பாகம் என்கிற தேவனுடைய நியமித்தலை ஒரு மனுஷன் இன்றைக்கு தொடர்வது தவறல்ல. என் பர்சனல் லைஃப்பில் நான் சிறு வயது முதல் இந்த பழக்கத்தை நான் என் லைஃப்பில் வச்சுருக்கேன், நான் தொடர்றேன். கர்த்தருக்குரியதுன்னு நான் கரெக்டாக அந்த பத்தில் ஒன்றை நான் எடுத்து வச்சுட்டு கர்த்தருக்கு கொடுக்குறேன். போக போக என் உற்சாகத்தில் இன்னும் அதிகமாக கூட கொடுக்குறேன். இது என்னன்னா, நான் நியமிச்சுக்கிட்டேன், நான் நியமித்தேன். கர்த்தர் சொல்கிறாரு நீ அந்த உற்சாகத்தோடு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். இந்த தசம பாகத்தை நீ கர்த்தருக்கு கொண்டு வந்து பண்டகசாலில் வைக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அலேலூயா. நல்லா கவனிங்க, இது நமக்கு முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்பு. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு விசேஷிக்கலாம். ஒருவனுக்கு ஒரு நாள் விசேஷமா இருக்கு, இன்னொருவனுக்கு இன்னொரு நாள் விசேஷமா இருக்கு, அதனால ஒருத்தன் நியாயம் தீர்க்கப்பட போறது இல்லை. ஆனால் உன்னை கவனிக்கணும், நீங்க கர்த்தர் நியமித்தபடி நீங்க கொடுக்கலாம், நீங்க நியமித்தபடியும் கொடுக்கலாம். அது உங்களுடைய முழு சுதந்திரம் உங்க கையில இருக்கு. ஆனா உற்சாகமா கொடுக்கறத கர்த்தர் விரும்புறாரு. இப்ப கவனிங்க, இந்த தசம பாகம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது? பர்பஸ் ஆஃப் டைத், எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்ம ஆரம்பத்திலே கவனித்தோம், இது எதற்காகனா அந்த லேவியர்களுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்காகவும் அது சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக செய்யப்பட்டது வந்து லேவியர்களுடைய பராமரிப்பு. ஆனால் எங்கே கொண்டு வர சொன்னார்னு பாருங்கள், உங்கள் தசமபாகங்களை எங்கே கொண்டு வாங்க? பண்டகசாலில் கொண்டு வாங்க, என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. அப்போது அதில் என்ன அர்த்தம் நீங்கள் விளையிக்கலான்னு சொன்னால், இது யாரோ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. இது அங்கே நடக்கும் ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? இது ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. ஆசாரிய ஊழியம் என்பது பல குடும்பங்கள் பல பேர் சேர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றாங்க. அத்தனை பேரும் தேவனால் போஷிக்கப்படும்படி தேவன் அதை அவர்களுக்கு கொடுக்க சொன்னார். அப்போ கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கறது இங்கே வந்தாலும் இந்த பணம் நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் ஒரே மனுஷன் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம், நாம இங்கிருந்து இங்கே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், முழுநேர ஊழியர்கள், அதுக்கப்புறமா பணியாளர்கள், அதுக்கப்புறமா பராமரிக்கிறவர்கள், அதுக்கப்புறமா பாதுகாக்கிறவர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது, நீங்கள் கொடுக்கிற கர்த்தருக்கென்று கொடுக்கிறத கர்த்தருடைய ஆலய பணியில் இருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளமாக அவர்களுடைய பராமரிப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சம்பளம் தான். மாதத்திற்கு நீங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சம்பளம் மாறாது, சம்பளம் அதுதான். அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கணும், அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் எங்களை பராமரிச்சுக்கணும். கோடி வருதுன்னொடனே கோடீஸ்வரம் மாதிரி வாழ முடியாது. அது எதுக்கு வந்ததுன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டாதீங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இதை தவிர நம்ம வெளி மாநிலங்களில் எத்தனையோ ஊழியர்களை மாதந்தோறும் தாங்குகிறோம். வேறே பத்திரிகை ஊழியங்கள், வேறே மிஷினரி ஸ்தாபனங்கள், இதற்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பிரித்து என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். நம்ம ஆலயம் மட்டும் கட்டுறோம்னு நினச்சிக்கிடாதீங்க. நம்ம இன்றைக்கி சாட்சியில் கேட்டது போல் 19வது இப்போ 20வது ஆலயம் முடிய போகுது. இதெல்லாம் நம்ம மேலே நாமளாக என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை எடுத்து நாம் அறியாத ஏசியே கூட கிடையாது, அவங்க தன்னந்தனியாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆலயம் கட்ட முடியலையா, அந்தப்பா எடுத்துக்கோ, நீ கட்டு, நல்லா ஊழியம் செய். சில ஏழை ஸ்தாபனங்கள், அநாதை ஆசிரமங்கள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற சேவைகள் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் செய்யுங்க செய்யுங்க. நம்ம என்ன உணர்றோம்னா தேவனுடைய சரீரமாகிய சபை அகலம் விரிந்ததுமாக இருக்கு. வந்ததெல்லாம் நம்மளே சாப்பிட்டு உட்காந்துருந்தா நம்ம எப்பவுமே கட்டிடம் கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்திலேருந்து வருகிற எல்லா பணமும், இங்குள்ள ஊழியர்களுடைய சம்பளங்கள், வேலையாட்களுடைய சம்பளங்கள், பராமரிப்பு செய்கிறவங்க சம்பளவங்க, பாதுகாக்கிற செக்யூரிட்டியுடைய சம்பளங்கள்லேருந்து எல்லாருடைய சம்பளமும் கொடுத்து இந்த இடத்த பராமரித்து இந்த இடங்களை வாங்கி ஜனங்களுக்கு வசதிகளை பண்ணி இங்கே இருக்கிறவங்கள பராமரிக்கிறது மாத்திரம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத இடங்களில் வேலை செய்கிற ஊழியர்களையும் போஷித்து பராமரிக்க கர்த்தருடைய வீட்டிற்கு இந்த பணம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது எங்கே கொடுக்குறீங்கன்னு நினச்சிடாதீங்க, பாஸ்டர் கொடுக்குறோம். நோ, இது கர்த்தருடைய பண்டகசாலில் வந்து இறங்குது. இந்த பண்டகசாலில் நூற்றுக்கணக்கான பேர் உயிர் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பல ஏழைகள், விதவைகள் பராமரிக்கப்படுறாங்க சபையின் மூலமாக. மாதந்தோறும் அவர்களுக்கு பராமரிப்பு போய் சேர்கிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு போய் பணம் சேர்கிறது. எவ்வளோ பேர் நொறுக்கப்பட்டவங்க, வீடு இல்லாதவர்கள் வீடுகள் கட்டப்படுகிறது. எவ்வளோ நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை, இன்னாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், அங்கே எவ்வளோ கொடுத்தோம், எதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய தயவான கிருபையின்படி இது ஒரு பெரிய பராமரிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய பரம்புதலை நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு கொடுக்க நீ மனத்தில் நீ நியமிச்சுட்டு நீ கொடுப்பாயானால் ஆண்டவர் அடுத்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ், முதல்ல சொன்னேன் த போர்ட்ரேயல், த பீரியட், தென் த பர்பஸ், நாலாவது ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் தெரியுமா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தயாளமாக இப்படி கொடுக்குறேன்னு நீ சோதிக்கணும்னா நீ என்ன பண்ணு, கொண்டு வா, நீ என்ன சோதிச்சுப்பார், அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவேன் நான் எவ்வளோ பெரிய தயாள பிரபுன்றதை புரிஞ்சுக்கிடுவேன். அல்லேலூயா. பைபிள் பிரின்சிபிள் தான், நீங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது. இது எப்படி இது நடக்குது, கர்த்தரை எப்படி நான் அறிந்து கொள்வது, முதலாவது கர்த்தர் நல்லவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை ருசித்து பார்த்தேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ருசிக்க முடியும்னா வசனமாகிய அவருடைய தெளிந்த தேன், அதை சாப்பிட்டா கண்ணு தெளிச்சிடும், அவரை தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது கர்த்தர் தயாளர் என்று தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வேன், ஆண்டவர் சொல்றார் வா சோதிச்சு பாரு, ருசிச்சு பாரு மாத்திரம் இல்லை சோதிச்சே பாரு, நீ கொடுத்து சோதிச்சு பாரு, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறோம் பாரு. அல்லேலூயா. நம்ம சபை ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால் முதல்ல அவங்க சத்திய தெரிந்தவங்க மாத்திரம் இல்லை, கொடுத்து கொடுத்தே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யார் மேலேயும் கட்டாயம் கிடையாது, மனதில் நியமிக்கிறேன், உற்சாகமாக கொடுக்குறேன். கர்த்தர் என் களஞ்சியங்கள் எல்லாம் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அறிகிறதுக்கு மூன்றாவது ஒன்று இருக்கு, ருசித்து பாரு, சோதித்து பாரு. மூணாவது ஒன்று இருக்கு, வாஸ்திரமா கடைசியா, 1 Samuel 12:24 பாருங்க. 1 Samuel 12:24. Only fear the Lord and serve him in truth with all your heart, for consider what great things he has done for you.
0: நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
1: எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மூணுமே டீ தான், மூணு டீ. டேஸ்ட் அண்ட் சி,
0: ருசித்து பாருங்கள்.
1: டெஸ்ட் அண்ட் சி,
0: சோதித்து பாருங்கள்.
1: மூணாவது திங்க் அண்ட் சி,
0: சிந்தித்து பாருங்கள்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை அறியணும்னா சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்?
0: சிந்தித்து.
1: இன்னொரு விதமாக சொன்னால் யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க,
0: யோசிச்சு
1: யோசிச்சு பார்க்கணும். யோசிக்காம சிந்திக்காம நீங்க முன்னால போனீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. கர்த்தரை நம்ம ரொம்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்சு சிந்திச்சு தான் அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் இந்த சிந்தனையிலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. நம்ம வந்து சிந்தனையில் யோசனையில் அவரை மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே மூன்று காரியங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நியமிச்சிருக்கார். தெரியுமா பைபிளில் ஞாபகப்படுத்துறதுக்குன்னே மூணு நியமிச்சார். வேகமாக சொல்கிறேன், ஒன்று உபாகமும் 5:15, Deuteronomy 5:15.
0: உபாகமும் 5:15.
1: God commanded the Sabbath day so the people will remember that they've been delivered and given freedom.
0: தேவன் ஓய்வு நாளை கட்டளையிட்டிருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் எகிப்திலிருந்து விடுதலையான அதை நினைவு கூறும்படியாக.
1: அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். நீ யார் தெரியுமாப்பா, முன்னால் ஓயாமல் வேலை செஞ்ச. எப்படி ஓயாமல்
0: வேலை செஞ்ச?
1: வேலை செஞ்ச. உன் பெருமூச்சு வானம் வரைக்கும் எட்டுச்சு, அப்படி ஓயாமல் வேலை வாங்கினான். ஆனால் உன்னை நான் விடுவிச்சேன். இப்போ என்ன பண்ணுற தெரியுமா? ஓய்வு நாள் ஆசிரி எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஓஞ்சிருக்க பாரு, அன்னைக்கு யோசி. என்ன யோசிக்கணும்? ஓயாமல் வேலை செஞ்ச என்ன, கர்த்தர் ஓய்வு கொடுத்து விடுதலை கொடுத்து ரட்சித்தாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அது நினைக்கிறதுக்கு தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதலாவது நாள். சர்ச்சுக்கு எதுக்கு வந்தோம்? இப்போ தான் ஏன்ச்சேன் பாஸ்டர் வந்தேன். வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்தவனாக இருக்கேனே போய் ஆறணும், அதுக்கா எதுக்கு வந்தேன்? இந்த நாள் வந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கறதுக்கு வந்தேன், அதுக்கு தான் இந்த நாள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பாப்போம். இந்த நாளில் வந்து நினச்சி நினச்சி நினச்சி துதிக்கிறேன், ஏசப்பா என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, இந்த வாரம் ஃபுல்லாக காத்தீங்க, போஷிச்சிங்க, அரவணைச்சிங்க, என்னை நடத்துனீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு கைத்துக்கு அலையில சொல்லிருங்களேன், அலையிலூயா. அதை நினைக்கிறதுக்கு தான் இந்த சண்டே. மறந்துடாதீங்க, சில பேர் சண்டேன்னு மறந்து போயிடுது. அப்படி மறக்கக்கூடாது. அப்படி என்ன, ஞாபகம் வச்சு வந்துட்டு ஞாபகமாக கர்த்தரை துதிக்கணும். ஆமேன். சரி, ரெண்டாவதும் ஆண்டர் நியமிக்கிறாரு. 1 Corinthians 11:24-25 குறிச்சுக்கிடுங்க. 1 Corinthians 11:24-25 அதில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்க? திருவிருந்து. எல்லாரும் சொல்லுங்க,
0: திருவிருந்து.
1: அப்போது திருவிருந்து ஆண்டர் நியமிக்கிறார் எதுக்குன்னா, என்ன மறந்துடாதீங்கப்பா, ஓய்வு நாளை நியமிச்சுட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு, உன்னை எவ்வளோ பெரிய ஓங்கிய புயத்தில் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், உன் ரட்சிப்பை மறந்துடாத, அதுக்கு தான் உன்னை ஓய்வு நாளில் ஆராதிக்க வச்சுருக்கேன். ரெண்டாவது திருவிருந்து, என்ன நினைக்க செஞ்சுக்கோ. என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்காக இயேசு மரித்தா, எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார். அதை வாழ்நாளெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ திருவிருந்து எதுக்கு வரேன்னா, சடங்காச்சாரம் இல்லை, திருவிருந்து எப்படியாவது வாங்கிடணும். சில பேருக்கு அது ஒரு சடங்கு, கரெக்டாக திருவிருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அப்படி கிடையாது. எதுக்கு திருவிருந்துனா, அவரை நினைவு கூறும்படி. என் இயேசு எனக்காக மரித்தார், என் இயேசு என் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தார், எனக்காக ஜீவனையே தந்தார், ரத்தத்தை சிந்தினாரு, சரீரத்தை பிட்க கொடுத்தாரு, அதை நினைவு கூறும்படி திருவிருந்து. மூணாவது ஒன்றையும் ஆண்டு நியமித்தார் பாருங்க, நம்மளுக்கு நினைவு வரணுன்றதுக்காக. 14:26 பாருங்க, 14:26, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாக தேற்றர வழனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க,
0: நினைப்பூட்டுவார்.
1: அப்போ அங்கே பரிசுத்தாவினை கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், வெறும் அந்நிய பாஷை பேசி வரங்களை பயன்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை, பரிசுத்தானோட வேலை என்னன்னா, இயேசு நமக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுறதுக்கு. ஓய்வு நாள் கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நினைவு கூர்றதுக்கு, திருவிருந்து அவர் நமக்காய்ப்பட்ட பாடு, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த மன்னிப்பு, அவர் பலியாக நமக்கு மாறினார், அதை நினைக்கிறதுக்கு திருவிருந்து. என்னை நினைவு கூர்றதுக்கு செய்யுங்க. மூணாவது, பரிசுத்தாவியானவர் இது கொடுக்கப்படுறாருனா, இயேசு சொல்லிய வார்த்தைகள்லாம் நமக்கு டெய்லி நினைப்பூட்டுறது தான். அப்போ முக்கியம் என்ன, கருத்து என்னன்னு கேட்டால், யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. கர்த்தரை அறிய வேண்டுமா? ஒரு மனுஷன் தொடர்ந்து என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க,
0: சிந்தித்து.
1: அந்த சிந்தனையிலேருந்து அவரை எடுத்துடக்கூடாது. அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்குதான் திருவிருந்து, அதுக்குதான் பரிசுத்தாவியானவர். உங்களை சிந்திக்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு நாள் நல்லா பாடினாங்க, கர்த்தர் எங்களை விடுவித்தார் விடுவித்தார், அடுத்த நாள் சீக்கிரத்தில் அவர் செய்கைகளை மறந்து போனார்கள். மறந்து போன உடனே தங்களுடைய பாளையங்களில் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த உடனே அடுத்து என்னன்னா, கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். இப்போ புரியுதா இவ்வளோ நினைவு எவ்வளோ முக்கியம்னு? நினைவு தான் நம்மளை பாதுகாக்குது, நினைவு தான் நம்மளை கர்த்தரோட இணைச்சி வைக்குது. அலையிலோயா. சில பேர் மனைவிமார புருஷன்ட்ட சொல்லுவாங்க, என்ன எங்களை பார்த்த நினைப்பே இல்லையா, வீட்டுக்கு வர்ற நினைப்பே இல்லையா, என்ன அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை, நினைப்பே இல்லையா, நாங்களாம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் நினைப்பே இல்லையா, எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேரம் 12 மணி ஆச்சு தெரியாது, அப்பா 12 ஆயிடுச்சா, இந்த வந்துடுறேன் வந்துடுறேன், நினைப்பே இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே. இப்படி நினைப்பே இல்லாத இருந்தால் ரொம்ப ஆபத்து, புரியுதுங்களா? அடிக்கடி என்ன பண்ணணும், நினைக்கணும். அதுக்காக எங்கள் வீட்டில் எப்படின்னா, அந்த ஒரு 8 மணி தாண்டோடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், என்னது நினச்சிக்கோ, ரெண்டு ஜீவன் இங்கே உட்காந்துருக்கு, நினச்சிக்கோ நினச்சிக்கோ. புரியுதுங்களா? உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாள், திருவிருந்து, பரிசுத்தாவினுடைய ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறான், நினச்சிக்கப்பா, எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ நினச்சிக்கோ. அல்லேலூயா. நினச்சிக்கிட்டே இரு. நினைக்கிறத விட்டால் என்ன தெரியாமல் போயிடும், உனக்கு தெரியாமல் போயிடும். நம்ம பாருங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடியும் போது, இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்ல தான் போகிறோம், 103:2 என்னது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாருங்கள். மனுஷனுக்கு வந்து எது தொலைஞ்சு போனாலும் சரி பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். கண்ணு இல்லாமல் போனால் கூட தடவையாவது வாழ்ந்துக்கலாம், கால் இல்லாமல் போனால் கூட எதையாவது வச்சு வாழ்ந்துக்கலாம். நினைவு மட்டும் போயிடுச்சு, அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட் அவன். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றும் தெரிலங்கன்னா அவங்கள வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது, அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு மனுஷன் நினைவை மட்டும் இழந்துட்டான், தேவனை சிந்திக்கிறத நிறுத்திட்டான்னா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை அறியணுமாப்பா, அவரை சிந்திச்சுக்கிட்டே இருப்பானே. அல்லேலூயா. எப்பொழுது அவர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதான் 3 நீதிமொழிகள் 3:5-6 பாருங்க, அதில் போட்டிருக்கு, உன் முழு இருதயத்தோடு உன் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து
0: அவர்
1: உன் வழிகளில் எல்லாம் அவரை
0: நினைத்துக்கொள்.
1: வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோப்பா, வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோ, அப்பொழுது அவர் உன் பாதைகளை நினைச்சுக்கிறேன். ஆண்டவரே, உன் அறியணும்னா உன் நினைக்கணும், நான் அடிக்கடி நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நீங்களே நினைவாக இருக்கணும்ப்பா, நினைவெல்லாம் நீங்கள் தான், அப்படி இருக்கணும் ஆண்டவரே. அப்போ நான் உங்களை இன்னும் அறிவேன். இன்றைக்கி பரிசுத்தரை அறிகிற அறிவே
0: அறிவு
1: எப்படி அறிஞ்சிக்கலாம்? 3 சொல்லுங்க பாப்போம். இப்போ முதலாவது, டேஸ்ட் அண்ட் சி, தமிழில்
0: ருசித்து பாருங்க,
1: ருசித்து பாருங்க, சத்தமாக சொல்லணும். 2, டெஸ்ட் அண்ட் சி, என்ன செய்யணும்,
0: சோதித்து
1: சோதித்து பாருங்கள். 3, சிந்தித்து பாருங்கள், திங்க் அண்ட் சி, தேவனை அறிகிற அறிவில் நாம் வளரணும்.

0: ஹல்லேலூயா எல்லாரும் எழுமையா இருப்போம் தேவ சமூகத்துல லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட்
1: தேவ சமூகத்துல மனிதர்கள் எழுதுறோம்
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: Lord, I want to know you more and more.
1: ஆண்டவரே, உம்மை அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: More and more.
1: இன்னும் அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Deeper and deeper, O Lord.
1: இன்னும் ஆழமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The knowledge of the holy is the true knowledge.
1: பரிசுத்தர் அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, அந்த அறிவில என்ன இன்னும் பெருக பண்ணும் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அறிவில என்ன என்ன பெருக பண்ணும்? இன்னைக்கு நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம் பாருங்க, பரிசுத்தரை அறிகிற அறிவு நான் பெறணும், அந்த அறிவில் நிரம்பணும், அந்த அறிவில் நான் பெருகணும். அல்லேலூயா. என்னை இன்னைக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்னைக்கு பேசுனதுனால நம்ம இதுவரைக்கும் தேவன் அறிந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அறிகிறதுக்கு, அந்த அறிவில் பெருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தாருன்றவங்களும் ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னும் நான் இன்னைக்கு பெருகியிருக்கேன் அந்த அறிவில் பாருங்க. இந்த அறிவு நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா, அவரோடு உள்ள உறவு கொண்டு போகணும், அவர்கிட்ட நெருக்கமாக போகணும். என்னை இவ்வளோ நேசிச்சிங்களா ஆண்டவரே? இவ்வளோ அன்பு கூர்ந்தீங்களா? இவ்வளவு என்ன நினைக்கிறீங்களா? உமக்கு நன்றி அப்பா. அம்மா, இன்னும் அறிய விரும்புகிறேன். அந்த அறிவின் மேன்மைக்காக எதை வேணால் நஷ்டம் விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்தையும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அறியணும் அம்மா, இன்னும் அறியணும். இந்த ஒரு செய்தியில் தேவனுடைய ஆழத்தில் ஒரு சின்ன சென்டிமீட்டர் கூட நம்ம தாண்டலைன்றதான் உண்மை. நம்ம இன்னைக்கு சும்மா மேலாக தான் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருடைய ஆழங்களை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும் அவருடைய ஆழம் எவ்வளவு பெரியது? அலே இல்லையா. இன்னும் என்ன அறிய பண்ண ஆண்டவரே? இன்னும் அறிய பண்ணோம். அறிவதற்கு வழி என்னன்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு ருசிக்க கிருபத்தாங்க, ருசிக்க கிருபத்தாங்க. இப்போ வசனத்தை தேனை போல சாப்பிட்டு அறிவாகிய மணக்கன்லாம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு உங்களோட வசனத்தை எனக்கு இன்னும் அதிகமாக உட்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வசனத்தை அதிகமாக நேசிக்க கிருபை தாங்க. சொல்லுங்கள், வசனத்தை நேசிக்க, வசனத்தை பற்றிக்கொள்ள, வசனத்தை பின்பற்ற, அதன் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபை தாங்க. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ருசிச்சு பாருங்கள். தேனிலும் இனிமையான அந்த வசனம் ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்கு இன்னும் அறிய பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசினாரு. சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. கர்த்தர் எதையுமே விருதாக சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நீ கொடுத்து பாரு, உன் தசமபாங்களை பண்டைய சாலையில் கொண்டு வந்து பாரு, பின்பு நான் உன்னை நிரப்புறனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருன்னாரு. ஆனால் இன்றைக்கு நம்மளை ஆண்டு கட்டாயப்படுத்தலை. ஆண்டு சொல்கிறாரு, நீ மனப்பூர்வமாக அதை செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனப்பூர்வமாக அல்லது உன் மனதில் என்ன நியமிக்கிற அதில் செய். உன் மனதில் என்ன நியமிக்கிறியோ சந்தோஷமாக நீ ஆண்டு கொடு. அப்போ சோதிச்சு பார்ப்பேன் நீனு கர்த்தர் எவ்வளவு என்ன ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உன அதுக்கு படித்தோம், நினச்சி பாரு, விட்டுறாத. பாருங்கள், தாவீது வந்து பெரிய போராட்டத்தில் போய் நின்னா, அவன் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ராட்சதன் கோலியாத் நிற்கிறான். அவனை சொல்கிறான், நீ வந்து என் பக்கத்தில் வந்தினா, என்னோட யுத்தம் பண்ண வந்தினா, அவனை வெட்டி போடுவேன், துண்டு துண்டாக உன் உடம்பை வெட்டி அந்த பறவைகளுக்கெல்லாம் ஆகாரமாக போட்டுருவேன்னு பயமுறுத்துறான். சவுல் சொல்கிறான், நீ போகாதப்பா, அவன் சிறுவயது முதல் யுத்த வீரன், நீ எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது, நீ போகாத, சண்டைக்கு போகாத, வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் போகிறேன், நான் போகிறேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுங்க? அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிந்தித்தான், நினைச்சான். என்ன நினைச்சான்னா, ஒரு காலத்தில் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்பு வைப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் தனக்கு செய்ததை அவன் மறக்காம நினைச்சதுனால தான் வருங்காலத்தில் இருக்கிற போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியமும் விசுவாசமும் வந்துச்சு. கத்தர் செய்த நன்மைகளை மட்டும் மறக்கவே கூடாது, அதை உள்ள பெட்டகமாக வச்சுருக்கணும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஆபத்து நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கத்தர் எனக்கு சகாய, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. உங்கள் சாட்சியே உங்களுக்கு கேடகம், உங்கள் சாட்சியே உங்களுக்கு பலன், உங்கள் சாட்சியே உங்கள் விசுவாசத்துக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஆயிடுங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை கடத்தி வந்த பாதையை நாம மறந்துட்டோம்னா நம்ம பலவீனமாயிருவோம். மறக்க மட்டும் கூடாது. என்ன வந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை இரவும் பகலும் நினைப்பேன், சிந்திப்பேன். அதை சிந்திக்க சிந்திக்க என் மனசுல என்ன தோணுனா, தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அற்புதமானவர். தாவீது சொல்லுவார் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், ஆண்டவரே இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் வருங்காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் எழுதி வைத்திருக்கிறீர்கள், ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறீங்க. நான் ஏன் பயப்படணும், இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி உயிரோடு காப்பாத்தினீங்க ஆண்டவரே, இனிமேல் உமை துதிப்பேன், நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: கிறிஸ்துவுக்கு பிரியமான அவர்களே, இந்த உலக அறிவிக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நம்முடைய கிரவுன் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் மூலமா நீங்க அநேக சாட்சியில கேட்டிருப்பீங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற சபத் நம்ம தீர வந்து பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க அவருடைய அனுபவ சாட்சியில நம்ம தீர சொல்லுவாங்க. கேளுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள், திரதியமாக உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டு வந்து நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். உங்க பேர்
1: சாமுவேல்.
0: சாமுவேல், இந்த ஊழியம் என்னன்னா, நம்ம உலகத்துல அறியக்கூடாத இப்போ உங்களை எல்லாம் இன்னைக்குதான் நானே பார்த்திருக்கேன். எப்படி இருக்கிறவங்களை நம்ம வெளியே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் கவனத்தில் இருக்கிறாரு, ஒரு ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாரு, ஆண்டவர்கள் ஊழியம் செய்கிறவர் அப்படின்னு சொல்றதை நான் வெளிப்படுத்த போறோம். அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. அதன் மூலமா இன்னும் உங்களுடைய ஊழியங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க போன் நம்பரை போடுவோம், அப்போ உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஜெபிப்பதற்கெல்லாம் வாய்ப்பா இருக்கும். கடைசி நாட்கள் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவர் எப்படியாவது பிரசித்தப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக ஊழியத்தை நம்ம சேர்த்துட்டு சரியா. ஆகவே அந்த நாளிலும் கூட அவங்களுடைய சாட்சியில பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. இசு கிராமத்தில் உங்க வாழ்க்கைகளை வெற்றி கொள்கிறேன் வந்து நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னன்னா, உங்க பேரு,
1: நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நல்லவர். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜே சாமுவேல். அப்பா வந்து அப்பா ஒரு பாஸ்டர், பாஸ்டர் ஜெயசுராஜன். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில சேர்ந்தமரம் என்கிற கிராமத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. அம்மா ரெண்டு பேருமே மினிஸ்டர்ல இருக்கிறாங்க. அப்பாவுக்கு 6 பிள்ளைகள், அதுல நான் ஃபர்ஸ்ட் பையன். எங்க வீட்டுல 4 பையங்க 2 பொண்ணு. மொதல் 4 பேர் பையன் மாதிரி, லாஸ்ட் 2 பொண்ணு. நான் ஃபர்ஸ்ட். இப்போ நான் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆமா, அடுத்து தம்பி மாதிரி எல்லாமே மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க. எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாவே எல்லாருமே மினிஸ்ட்ரியில இருக்கிறோம்.
0: நீங்க உங்க குடும்பமே வந்து ஊழியத்துல
1: இருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா.
0: பிறகு நீங்க சின்ன வயசுல படிப்பு காரியங்கள்ல எப்படி?
1: சின்ன வயசுல படிப்பு காரியங்கள் எல்லாமே நான் சொல்லணும், ஸ்கூல் படிப்பு மட்டும் தான் முடிச்சேன். பிளஸ் டூ வரைக்கும் தான் முடிச்சேன். பின் அதுக்கு பிறகு நான் பப்ளிக் காலேஜ் வந்துட்டேன். எல்லாமே சேர்ந்த மரத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கதான் எங்களுடைய படிப்பு எல்லாமே. எல்லாம் எங்க தம்பி மாதிரி எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சு வந்தோம்.
0: சிறிய பருவத்தில இருந்தே உங்களுக்கு வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாங்க?
1: அது நிறையவே அப்பாவுடைய மினிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஏன்னா அப்பா நிறைய வந்து ஊழியர்ல உருவாக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்ல மினிஸ்ட்ரி பண்ணதுனால சர்ச்சில் எப்பவுமே அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். நல்ல ஆண்டவருக்கா பயன்படணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஸோ அந்த ஒரு பயம் வந்து எல்லாருக்குள்ளயுமே அதிகமா வளர்ந்து வந்துச்சு.
0: ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்ப அநேக இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டருடைய பிள்ளைகள் தான் கொஞ்சம் தாறுமாற போயிடுறாங்க, தேவ நம்பிக்கை இல்லாம போயிடுறாங்க,
1: பொதுவாவே நான் ஸ்கூல் படிக்கும் போது என் ஸ்கூல்ல கூப்பிடுறதே பாஸ்டர் தான் கூடுவாங்க.
0: ஓ சரி.
1: எங்க அப்பா பாஸ்டர்னால என் எல்லாருமே ஸ்கூல்ல, நானே 8th வரைக்கும் ஒரு ஆர்சி ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஆர்சி ஸ்கூல்ல வந்து என்ன அப்படின்னா, டெய்லி காலையில சர்ச்சில் போய் டிவோஷன் போனோம். அந்த ஆர்சி சர்ச்சில் டிவோஷன் போனோம். அதுல நாங்க போக மாட்டோம், ஏன்னா நான் பெண்டிகாஸ்ட், அப்பா கிறிஸ்டின்னால போக மாட்டோம். இப்போ அந்த ஃபாதர்ஸ் தான் அடிக்கடி அடி வாங்கியிருக்கணும். நாங்க நீங்க நீங்களும் கிறிஸ்டின் தானே, வர வேண்டியதானே சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை அது போக நாங்க பெண்டிகாஸ்ட்ங்கிறதுனால மத்தவங்க பார்வையிலயுமே ஒரு ஒரு ஒதுக்க மாதிரி, தனியா அவங்க தனி, இவங்க நம்ம நாட்டை கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தனி பார்வை வந்து ஸ்கூல் ஸ்கூல்ல நிறைய இருந்துச்சு. ஆமா ஆமா, அது நிறைய நாங்க சந்திச்சோம். நாங்க அதை
0: ஒதுங்கி இருப்பாங்களா?
1: சேர்த்துக்க மாட்டாங்க. என்னன்னா வீட்லயுமே பாஸ்டர் பையன் இந்த இதுல இருந்து சின்ன ஒரு தப்பானாலும் ஆட்டி வெளுத்துருவாரு. அதனால அப்பாவுக்கும் பயந்தும் ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. ரொம்ப சேட்டு போனா வீட்டுக்கு தெரிஞ்சிடும், வீட்டுக்கு தெரிஞ்சா அடி விழும். அதனால எதையும் கண்ட்ரோலா பார்க்கணும். இன்னும் எங்க சர்ச்சையில இருக்கிற பிலீவர்ஸ் நிறைய பேர் எப்படி ஸ்கூல்ல படிப்பாங்க. அவங்கள சர்ச்சைக்கு வர்றதுனால அவங்களும் நிறைய படிக்கிறதுனால இவங்களும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம அதையும் கண்ட்ரோலா இருக்கிறதுனால இவங்க பெரிய இப்ப நம்ம மிங்கிள் ஆகும். அது என் விஷயத்துல கூட கொஞ்சம் மிங்கிள் ஆனாங்க. நான் படிக்கும் போது ரொம்ப பெரிய அளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டான். அவன் பாஸ்டர் பையன், அவன் பாஸ்டர், ரெண்டுதான் பேச மாட்டான், இது வர மாட்டான். அதனால என்னை வந்து நானும் தன்னா என்னை நானே என்னை ஒதுக்கிக்குவேன். பசங்களும் பெரிய அளவுக்கு என்கிட்ட வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அவர் அப்படி அப்படி சைலண்டா போகும்.
0: டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா அன்பா பழகுவாங்களா?
1: டீச்சர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஆமா, டீச்சர்ஸ் என்ன சொன்னா, டீச்சர்ஸ் ஸ்கூல்ல படிக்கும் போதே நல்லா இருக்கும். அந்த சிக்ஸ்த் செவன்த் எயித்து, ஆனா அப்ப போகும்போது முதல் நாள் ஸ்கூல்ல வரும்போது எனக்கு ஒரு சார் இருந்தார், பிளாசியூஸ்னு ஒரு சார், அரிசி வைராக்கியமான ஆளு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, கூட்டும் முதல் நாள் பையன் நீனு, நீ எதிர்கால பாஸ்ட், ஒரு ப்ரேயர் பண்ண அப்படிம்பார். ஸ்கூல் ஆரம்பத்துல ப்ரேயர் பண்ண அப்படிம்பார். நான் ப்ரேயர் பண்ணேன், போயிட்டு நான் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி இந்த சாஸ்திரவதிங்க அந்த சொல்லி ஜோம் பண்ணுவேன். ஒரு இதுல எங்க டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்ல இருந்தாங்க. ஆமா,
0: கேட்பாங்கல்ல, டீச்சர்ஸ் எல்லாம் வளர்ந்து நீ என்ன ஆக போற, உங்க ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, என்ன பண்ணி சொல்லுவீங்க?
1: ஏன்னா இது வந்து அது ஏன் தெரியாது, ஆனா சின்ன வயசுல இருந்து எங்க எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு தாட் வந்து எல்லாரும் போது பாஸ்டர் பாஸ்டர் சும்மா இருந்தாங்க. ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்ட் எல்லாம் படிக்கும் போது எங்க விளையாட்டே அப்படிதான் இருக்கும். எங்க அப்பா கம்யூன் சர்வீஸ் நடத்துவாரு, நாங்க எங்களுக்கு கடும் அப்ப பிளாக் டீ நல்ல வீட்டுல, அப்புறம் ஆள் வசதி கிடையாது, பிளாக் டீ இருக்கும் கையில, பிளாக் டீ கிடைச்சா நாங்களே கம்யூன் சர்வீஸ் நடத்திருக்கோம். அப்பா சொல்ற அத்தனை வசதியும் நாங்களே மனப்பாடமா நினைச்சிருந்தோம்னா சொல்லி, இந்த அளவுக்கு சின்ன வயசுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால யாரு கேட்டாலும் என்ன பண்ண என்ன ஆக போற அப்படின்னா மிஸ்டர் ஆக போறேன்.
0: நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நண்பர்கள்லாம் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் என்னடே நீ இந்த உலகம் அனுபவிக்கணும் வச்சுக்கி இருக்குது, இதை அனுபவிக்கணும், நீ பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
1: அது எனக்கு டென்த்துக்கு பிறகு அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் டென்த் முடிக்கும் போது அந்த டென்த் அந்த அந்த சமயத்துல வந்து என்னன்னா, பசங்க எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆனாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எங்க ஊர்ல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லி அப்போ வந்து பசங்களை நிறைய எடுப்பாங்க. அந்த கோயில் திருவிழா காலங்கள்லாம் இவங்க எல்லாம் அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய போக ஆரம்பிச்சும் போது எல்லாருமே என்கிட்ட வந்து என்னன்னா, இப்படி பாஸ்டா என்ன செய்ய முடியும், இது என்னன்னா நமக்கு நல்ல ஜாப் போகலாம், லைஃப் இருக்குது, இது எதிர்காலம் இருக்குது, இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா டென்த் எனக்கு முடிக்கும் போதே என் மைண்டு மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்பந்தான் எனக்கு அப்ப நம்மள ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போகலாம், நமக்கு ஒரு தனி ஒரு அடையாளம் கிடைக்கும், அப்பா ஒளிஞ்சு போயிட்டா அது முடியட்டும், நம்ம அடுத்து போகலாம். ஏன்னா பசங்களுடைய நிறையாவுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சு, என் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்தாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுங்கிறதான் வந்துச்சு எனக்கு.
0: அது எப்படி மாறுச்சு?
1: அது மாறுறதுக்கு நானும் முயற்சி எடுத்தேன். அப்படின்னா என்ன, எங்க அம்மாவுடைய தம்பி ஒரு கடைசி தம்பி உண்டு, ரிச்சர்ட் அப்படின்னு அவரு, அவரும் என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்தாரு. ஏன்னா அதனால இப்ப மாமா இருக்கிறாருல, அப்ப நம்மளும் போகணும் இன்ட்ரெஸ்ட். இதுக்கான ஃபார்ம் எல்லாம் நான் ஃபில் பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்றேன். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, நீ இது செய்யாத, இது உனக்கு நடத்தல் இல்ல, நல்லா இருக்காது, உன் தரிசனத்துல ஓடு, நீ ஆரம்பத்துல எப்படி இருந்து அப்படியே இரு அப்படின்னு. ஆனா நான் கேட்கல, நான் அது எப்படியாவது அந்த போலீஸ் போகணும் அப்படிங்கறதுல உட்காந்துட்டே இருந்தேன். இப்ப திடீர்னு ஒரு ரெண்டு நாள் எனக்கு தீராத வயிறு வலி, பயங்கர வயிறு வலினா பயங்கரம், அப்பந்தான் வயிறு வலி அதிகமாச்சு, டாக்டர்கிட்ட போனோம். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இது மஞ்சள் காமலை மாதிரி இருக்குது, நீங்க இதுக்கு மஞ்சள் காமலைக்கு மருந்து எடுத்தா கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னாரு. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு வயிறு வலி வந்ததும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. எங்க அப்பா ஒரே வார்த்தையில, பிழைக்கணும்னா ஜோம் பண்ணு, இல்லைன்னா இது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்பா ஒண்ணு சொல்லல. அப்போ ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு குண்டு சர்ச்சில் நடந்துட்டு இருக்குது. அப்போ அப்போ சர்ச்சில் வந்து என்னன்னா, நான் வந்து ட்ரம் எடுத்துட்டு பக்கத்துல ட்ரம் அடிச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு சும்மா அப்படி ட்ரம் எடுத்து சும்மா உட்காந்துருக்கேன். எழுதி ட்ரம்லாம் பண்ணல, சும்மா ஏன்னா நம்ம மைண்ட்ல ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், போலீஸ் போகணும், அந்த இதை ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு போகணும் கொடுக்கணும்னு இந்த மைண்ட்ல இருக்கிறேன். அப்பதான் எனக்கு என் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து, இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ என்ன செய்வ, அந்த ஒரு வார்த்தை, அது வந்து எனக்கு மறக்க முடியாத வார்த்தை, இன்னைக்கு உன் ஜீவன் போனா என்ன செய்வ. இப்ப என் பக்கத்துல தம்பி இருந்தான், அவன் இப்ப ராஜபுரத்துல ஜஜா கொஞ்சம் பாஸ்டா இருக்கிறான், நான் அவனை தட்டி ஜாலியை விட்டு பாரு, தேவையில்லாம வேண்டு பேசாத, அவனுக்கு உண்மையே புரியல. அவன் சொல்ற, நான் உனக்கு உண்மையை சொல்லலையே அப்படின்னு, நான் சொல்ல இல்ல நீ சும்மா இரு அப்படின்னு. மறுபடியும் நான் படையை உட்காந்துருக்கேன், மறுபடியும் என் காதல பின்னாடி கேட்குது, இன்னைக்கு நீ உயிர ஜீவன் போச்சுன்னா என்ன செய்வ, இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸா போலீஸா போக மாறியா அப்படின்னு கேட்ட உடனே என் மனசுல புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம விட்டா சரியில்லை அப்படின்னு. உடனே அப்படியே முழங்கால் போட்டு சொன்ன ஆண்டவரே, நான் இன்னைக்கு உள்ளி தூக்கம் கொடுத்துருவேன், நான் திரும்ப இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஊழியத்துக்கு வர ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை மாற்றுங்க அப்படின்னு. அண்ணு ராத்திரி சரியாச்சு, அண்ணோட சரி குளித்து ஒப்புப்படுத்தது, இதுக்கு மேல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் போனா நமக்கு சரி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு.
0: ஒருவேளை இந்த வயிற்று வலி வரலன்னா நீங்க அதே வேலைக்கு போயிருப்பீங்க, ட்ராக்கே மாறி இருக்கும், என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. சரி,
1: இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆண்டோட கிருபையினால அந்த ஒரு இன்சிடென்ட் என்னைய டோட்டலா மாத்திச்சு. ஆமா,
0: அப்புறமா நீங்க டுவெல்த் முடிச்சிட்டு நேரம் ஊழியத்துக்கு
1: நேரம்
0: பைபிள் காலேஜ், அது பைபிள் காலேஜ் நீங்களா ப்ரிஃபர் பண்ணீங்களா இல்லை யாரும் கைட் பண்ணாங்களா?
1: பைபிள் காலேஜுக்கு வந்து என்னன்னா, நான் வீட்லயே முடிச்சுட்டேன், நான் முடிச்சுட்டு நான் பைபிள் காலேஜ் போறேன் போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சேன். அப்பா என்ன பண்ணாங்கன்னா, சரி ஒரு பேசிக்கா ஒரு நல்ல அஸ்திபாரம் இருக்கட்டும் அப்படின்னா, ஃபுல் காஸ்ட் ஃபுல் நம்ம கடமலை குன்று ஃபுல் காஸ்ட் ஃபுல்ல அப்ப வந்து இது ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒரு 1 இயர் இங்க நீ கொஞ்சம் ஒரு படிச்சுட்டு வா. அதுக்கு பிறகு நான் சர்ச்சாப்பாளர் இருக்கிறதுனால அங்க சில பிரச்சனை இருந்துச்சு. சர்ச்சாப்பாளர் பசங்க வெளியில படிக்க கூடாது, அவங்க சர்ச்சாப்பாளர் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிசிஷன் எல்லாம் இருந்துச்சு. அதனால அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு பேசிக்கா ஒரு அஸ்திபாரம் இருக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு 1 இயர் இங்க கடமை கொண்டு பயன்பாடு வந்து.
0: சரி, அப்ப அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா தான் போனீங்க. அப்புறம் அங்கேயும் இப்ப பழைய காலத்துல எல்லாம் என்னன்னா, வீட்டுக்கு உதவாதவங்க, கீழ்ப்படியாதவங்க, வேஸ்ட் எப்படியாவது போட்டுன்னு எப்படியாவது கொண்டு பைபிள் காலேஜ் விட்ட பழக்கம் இருந்தது, இப்ப எப்படின்னு தெரியல. அப்ப அங்க பலதரப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. அங்க ஏதாவது டிஸ்கரேஜ், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுல அனுபவங்கள் ஏதாவது இருக்கும்.
1: ஸ்கூல் படிப்பு ஒண்ணு வர, அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். பைபிள்ல நம்பர் ஒன் டாப்பர் இருப்பேன். சர்ச்சில் சண்டே ஸ்கூல் வசனம் சொல்றது, விபிஎஸ் நியூ இயர் சர்வீஸ், இதெல்லாம் எங்க இருந்தாலும் நான் டாப்பா இருப்பேன். இல்ல கன்வென்ஷன்ல போய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்தாலும் அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவேன். ஆனா இந்த ஸ்கூல் படிப்பு மட்டும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அதுல பெரிய பாரம் போல, அது எனக்கு அதோட இன்ட்ரெஸ்டும் இல்ல பெரிய அளவுக்கு. அதனால இந்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச சிலர் வந்து பாஸ்டர்மாரா இருக்கட்டும், கூட இருக்கிறவங்க இருக்கட்டும், அவங்க பேசும்போது பாஸ்டர் பசங்கனாலே அவங்க படிக்கல அப்படின்னா ஒண்ணு வழி இல்லைன்னா ஊழித்து வந்துருவாங்க, அவங்க பெருமாச்சு போயிருவாங்க, அதுதான் அவங்க லைஃப் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிறைய ஓடிச்சு. அது ஃபியூகாஸ்ல நிறைய இருந்துச்சு. அதுல சில சிலர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த நம்ம மேக்ஸிமம் இந்த பைபிள்ல ஏழி பிள்ளைகள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாஸ்ட் பையனாலே ஒரு பார்வை வந்து ஏழியின் பிள்ளைகளை வச்சே நம்மளை பார்ப்பாங்க. இந்த எடை போடுறது இந்த பக்கம் ஏழியின் பிள்ளைகளும், இந்த பக்கம் நம்மளே வச்சு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போதெல்லாம் நீ படிக்காம வந்துட்டாங்க, சிலருக்கு படிப்பு வரலாம், அது நம்மள அப்படி கூத்துற மாதிரி பேசுவோம். படிப்பு வரலன்னா ஒழித்து வந்துருவாங்க, படிப்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒழித்து வந்துருவாங்க, நம்ம நமக்கு ஆண்டு அழைச்சாரு பசங்க இருக்குன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப திட்டே இருந்துச்சு. ஆமா,
0: உங்க மைண்ட் கொஞ்சம் நல்லா ஆயிருச்சு
1: இருந்துச்சு எனக்கு. அது வருஷம் நான் போனேன், அதுல பயிர்வாஞ்சி போய் 1.5 வருஷம் எனக்கு வந்து ஆண்டர் அழைச்சாரா அழைக்கலையா, நம்ம எல்லாம் வந்துட்டோமா, இல்ல அவங்க சொல்ற மாதிரி நமக்கு படிக்க முடியாம தான் அங்க வந்துட்டோமா, இது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் அதையும் ஆண்டர் ஒரு நாள் மாத்தினாரு. எனக்கு நான் ஊழித்து போகும்போது ஏசாயா 41:15 இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம் ஆக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை முதற்கு பாக்குவேன். இந்த வசனத்தை அதுதான் ஆண்டர் நீங்க ஊழித்துக்கு அழைச்சி. அப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அப்போ நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போறோம், அப்ப நான் கோயம்புத்தூர் போயிட்டேன், கோயம்புத்தூர் சர்ச்சாப்பாடு பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மீட்டிங் கூட்டு போயிருந்தாரு. அப்ப அந்த மீட்டிங் போகும்போது எனக்கு அது அதிக பாரம் ஆச்சு. நம்ம நம்மள உண்மையில ஆண்டு அழைச்சாரா இல்லையா, இன்னைக்கு அது உறுதி ஆகணும் அப்படின்ட்டு போய் நான் ஜபத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப அந்த பாஸ்டர் பிரேயர் நடத்திட்டே இருக்கிறாரு. நடத்திட்டே இருக்கும்போது நான் கேட்கிறேன், ஆண்டவத்தை, ஆண்டவரை என்னை அழைச்சது உண்மைன்னா இந்த ஊழியக்கார் வாயில இருந்து இந்த வசனம் வரணும், ஏசாயா 41:15 அவர் சொல்லணும், இன்னைக்கு அவர் அந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இருந்து பைபிள் படிச்சு கண்டினியூ பண்றேன். இல்ல எனக்கு இது வேண்டாம், ஏன்னா எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு தோத்து போன இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆகல, அந்த பாஸ்ட் வாயிலிருந்து அதே வார்த்தை வருது, இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்பொருள் எந்திரமா. என்ன அறியாம ஒரு தேவ பிரசனம் நிரப்பிச்சு, ஒரு என்னுடைய இருதயமே ஃப்ரீ ஆயிடுச்சு. அன்னைக்கு உறுதியாச்சு, இல்ல அவன் ஸ்கூல் படிப்பெல்லாம் அறாம இருக்கல, ஆனா கருத்து நம்மள அழைச்சாரு, நம்மள நடத்துவார் அப்படின்னு. அதே மாதிரி காலேஜ்ல, காலேஜ் செகண்ட் வந்தேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் எடுத்தான் மார்க்கு 3 வருஷம் படிக்கும் போது, நான் 3 வருஷம் படிக்கும் போது காலேஜ் செகண்ட்ல வந்து இன்னைக்கு அனுபவிச்சு.
0: சரி, ஆண்டவரனை பேச இல்லைன்னா திருப்பியும்

0: சந்திச்சீங்களா?
1: இந்த நேரத்துல பெரிய அளவுக்கு நெருக்கடி ஒண்ணும் கிடையாது. அவங்க
0: அதுல
1: வந்து
0: ஃப்ரீயா விட்டாங்க.
1: நாங்க ஃப்ரீ தான். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எனக்கு வந்து அங்க அங்க இருந்த மெயின் ஒர்க் எனக்கு கீபோர்ட் வாசிக்கிற ஒர்க் தான்.
0: ஓ
1: சில சர்ச்சை கீபோர்ட் வாசிக்க ஆள் கிடையாது. அதனால எனக்கு இருந்த மெயின் ஒர்க் கீபோர்ட் வாசிக்கிறது தான். வேணா ஸ்டேஜ்ல ஏன நாளே கிடையாது. எனக்கு இன்னொரு ரெஸ்டன் பஸ்ட் உண்டு, அவர் பாட்டு பாடுவாரு, சங்கீதங்கள் வாசிப்பாரு. எனக்கு ஒரே ஒர்க் லெஃப்ட் சைட்ல கீபோர்ட் இருக்கும், கீபோர்ட் தான் நமக்கு ஒர்க். பின்ன பாஸ்டிங் கார் ஓட்டுவேன், அவர் கூட எங்கேயா ப்ரேயர் இருக்கும்னா கூட போவேன். அதனால எனக்கு பெரிய அளவுக்கு திண்டுக்கல்ல இருக்க வரைக்கும் ஏதோ ராஜா வாழ்க்கை, அது அப்படியே சும்மா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அது பெரிய அளவுக்கு ஒரு மினிஸ்ட்ரியில வளர்ந்தேன்னு சொல்றதுக்கு திண்டுக்கல்ல ஒண்ணு எனக்கு இல்லை. அங்க நிறைய விஷயங்கள் சும்மா என்னன்னா பெரிய அளவுக்கு எனக்கு எங்களுக்கு ஒர்க் இல்ல, சார் பாஸ் தான் பேரு, ஆனா பெரிய அளவுக்கு ஒர்க் இல்ல.
0: கீபோர்டில் மட்டும் தெரியுது.
1: அவ்வளவு அது மட்டும் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சே தவிர அது பெரிய அளவுக்கு நமக்கு இது இல்ல.
0: சரி, அங்க முடிச்சது. அடுத்தது
1: அதுக்கடுத்து அங்க முடிச்சுட்டு எங்க அப்பாட்டே வந்தேன். அப்பாட்ட வந்து அடுத்த 2 வருஷம் அப்பாட்ட அசிஸ்டன்ட் பாஸ் சார். ஆமா, அப்பா கூட இருந்தேன் 2 வருஷம். அப்பா கூட மினிஸ்ட்ரி போறது அது கொஞ்சம் எனக்கு பிஸியா இருந்துச்சு. அப்பா கூட இருக்கும் போது சர்ச்ல சர்ச் ப்ரேயர்ஸ் ஃபுல்லாவே நான் பார்த்துக்கிட்டேன். பைபிள் ஸ்டடி, அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், சண்டே சர்வீஸ் மட்டும் அப்பா நடத்துவாங்க, மற்றபடி ப்ரேயர் எல்லாமே அப்பா கூட நான் 2 வருஷம்.
0: எப்ப தனியா எடுத்தது?
1: 2016ல மேரேஜ் ஆச்சு. 2016ல செப்டம்பர்ல மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃப் இவங்க வந்து ஆக்சுவலி அவங்களும் எங்க சர்ச் பிலீவர் தான், எங்க அப்பாவுடைய சர்ச் பிலீவர் தான். அவங்களும் பைபிள் காலேஜ் மிஸ்ஸிங் முடிச்சுட்டு மாரானந்தா நாங்குநேரி பைபிள் காலேஜ்ல ஒரு 2 வருஷம் அவங்களும் படிச்சிருந்தாங்க, முடிச்சாங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அடுத்து மேரேஜ் ஆகும் போதே நான் அப்பா சொல்லிட்டேன், நான் எனக்கு ஒரு கொஞ்ச நாள் வெளியில போகணும், எனக்கு இதுல வேண்டாம். எனக்கு அதெல்லாம் அப்பா கூட இருக்கிறது எனக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு இதாகி ஃப்ரீ ஆகல. ஃப்ரீ ஆகல மீன்ஸ் எனக்கு எனக்கு நமக்கும் தரிசனம் இருக்குது, நம்மள கத்தர் பயன்படுத்தணும், இதெல்லாம் அப்பா நிலையில நம்ம இருக்க வேண்டாம், அது ஒரு இதா இருந்துச்சு எனக்கு. சரி, மேரேஜ் வரைக்கும் அப்பா கூட இருப்போம், அதுக்கப்புறம் நமக்கு தனி ஊழியம் வேணும் அப்படின்னு. பின்ன அது மேரேஜ் முடிச்சோடனே நான் ஸ்தாபனத்துக்கு நான் சொன்னேன், ஸ்தாபனத்தை சொல்லி அவங்க லெட்டர் போட்டு சொன்னாங்க, நான் லெட்டர் போட்டேன். அதுக்கு பிறகு ஒரு மே மாசம் இனி இங்க தொழிற்கோடுல கன்னியாகுமரி தொழிற்கோடு அங்க இருந்து நான் இருக்கேன்.
0: இங்க இப்போ இப்போ தொழிற்கொண்டெல்லாம் இருக்கிறீங்க, இங்க எப்படி ஊழிய காரியங்கள் எப்படி இங்க எதிர்ப்பு காரியங்கள் இருக்கிறதா?
1: இங்க ஆரம்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இங்க வந்து 2017 மே 14ஆம் தேதி இங்க வந்தோம். இங்க வந்தப்போ அப்ப இருந்த சிச்சுவேஷன் ஸ்தாபன சபைகள்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்ட் மாறும் போது அடுத்த 6 சபைகள் சின்ன ஒரு குழப்பம் உண்டாகும். அதுல கொஞ்சம் ஒரு வெளியில் நிப்பாவ, கொஞ்சம் உள்ள இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு குழப்பத்தெல்லாம் வந்தது. அப்போ நான் உள்ள வரும்போது ஆட்கள் மொத்தமே ஒரு 12 பேர் மட்டும்தான். நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க, ஃபேமிலி எல்லாம் அவங்க வெளியில போயிட்டாங்க. அதனால அவங்களை போய் சந்திச்சாலும் அவங்க வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது. ரொம்ப நெருக்கடியான தேவைகள் ஒரு பக்கம், நிறைய சூழ்நிலைகள் இருந்துச்சு நமக்கு அதை ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு. ஏன்னா எனக்குன்னா திருநெல்வேலி பழக்கம் வேற, கன்னியாகுமரி பழக்கம் வேற. இதை பழகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சர்ச்சுடைய ஆராதனை ஒழுங்குகளா இருக்கட்டும், இங்க உள்ள சில காரியங்கள், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில ஒரு காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இதை பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அதனால அது வரைக்கும் எங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு போராட்டம் போலவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆண்டதெல்லாம் மாத்தினார்.
0: ஏதாவது காரியங்களுக்கு அவங்களுக்கு பாரத்தோடு ஜபிக்க வருவாங்களா? ஆண்டவர் ஏதாவது காரியங்கள் செய்திருக்கிறாரா?
1: நிறைய செய்திருக்கிறார். நாங்க வந்து புதுசுல இங்க வந்து வேற ஊழியம் பெருசா பெரிய அளவுக்கு எனக்கு பண்ண இருக்குன்னா வீட்டு கூட்டங்களும், அங்க அப்பாட்ட இருக்கும்போது வீட்டு கூட்டங்கள் நிறைய டெய்லி வீட்டு கூட்டங்கள் இருக்கும், ஆனால் பிஸியாவே இருக்கும். இங்க அப்படி ஒண்ணும் இல்லை, சண்டே சர்வீஸ், வெள்ளிக்கிழமை ப்ரேயர், சனிக்கிழமை ஒரு ப்ரேயர், இப்படியே சுத்திட்டு இருந்ததுனால நாங்க சர்ச்சில் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, நம்ம சர்ச்சில் உட்காருவோம், யாருக்கு வந்தாலும் வரட்டும், நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி ஃபர்ஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 2017 ஆகஸ்ட் ஒரு 21 நாள் ப்ரேயர் நடத்தணும். அப்ப அதுல ஒரு ஃபேமிலி உள்ள வந்தாங்க இந்த ஜபத்துக்காகவே. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜூலைல இறந்தாரு, அதனால அவங்க ரொம்ப கடன் பாரத்துல நெருக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஜபத்துல உள்ள வந்தாங்க, உள்ள வந்து அந்த ஃபாஸ்டிங் வேல அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த ப்ரேயர் அவங்களுக்கு ரொம்ப தொட ஆரம்பிச்சு. அந்த ஜபங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் கிட்ட அந்த ஜபங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. மாசம் ஒரு 21 நாள், 40 நாள் கண்டினியூவா, மேக்ஸிமம் ஒரு வாரம் கேப் இருக்கும், அடுத்த ப்ரேயர் இப்படியே நடந்துச்சு. ஒரு 1 இயர்ல கிட்டத்தட்ட அவங்க அவங்க வீட்டுல ஒரு 40 லட்சம் ரூபா கடன் மாறிச்சு. ஒரு 1 இயர்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆண்டவர் வந்து நிறைய அற்புதம் செய்தாங்க. ஓகி புயல் வந்துச்சு 2017, அப்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைம் ஒரு ஃபாஸ்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க அந்த ஜபத்துல ரொம்ப போராட்டி ஜெபம் பண்ணாங்க. அவங்க நிறைய வாழை எல்லாம் போட்டிருந்தாங்க, அதை வச்சு சில கடன்கள் அடைக்கணும் பிளான் பண்ணாங்க. ஒரு வாழை கூட அந்த ஓகி புயல்ல
0: பாதிக்கப்பட்டாங்க.
1: அப்படி அற்புதம் செய்தாங்க, அது ஒரு பெரிய மராக்களா மாறிச்சு அவங்களுக்கு. அதன் மூலமா அவங்களுக்கு வந்து அந்த கடன் பாரத்துக்கு நிறைய ரிலீஃப் ஆச்சு, நிறைய மாற்றம் வந்துச்சு. பின்ன அந்த பொண்ணு, அவங்க பொண்ணு வந்து கனடா போறதுக்காக பிரயாசப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ 40 நாள் ப்ரேயர் நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ஜபத்தை

0: நல்லா இருக்கும். அதிகாலை ஜபம், பகல் ஜபம், சாயங்கால ஜபம், எல்லா ஜபத்துக்கும் வருவார். ஆனா அவன் இங்க வெளியே சொல்லல, நான் கனடா போறேன்னு வெளியே சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஜபத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கற்று செய்து
1: சரி
0: அவனுடைய எக்ஸாம் காரியங்கள் எல்லாம் பாஸ் பண்ணி வைத்தார். சாத்தியமே இல்லாத இடத்துல ஒரு வாசல் திறந்துச்சு. அவர் போறதுக்கு 3 நாளைக்கு தான் என்ன சொன்னான், நான் கனடா போறேன் பஸ் ஸ்டாப் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு அந்த ஜபத்துல கத்துற அவங்களுக்கு அற்புதம் செய்தார். ஆமா,
1: தொடர்ந்து ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஊழியத்துக்கு வந்தனால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தவிர வேற ஒரு துக்கம் ஒண்ணுமே இல்லை. உலகத்துல வேற என்ன இருக்கு என்ன? சரி, ஆண்டு பயன்படுத்தி வந்திருக்கிறார். இப்ப என்னன்னா, நீங்க இப்போ ஜனங்கள் உங்களுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படி பாஸ்டர் ஃபேமிலியில இருந்துச்சே கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு ஆண்டு ஊழியத்தை செய்றீங்க. அப்ப இந்த உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் ஒரு 2-3 நிமிஷம்
0: கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நம்மள எல்லாரையுமே ஆண்டவர் வந்து கவனிச்சுட்டே இருக்கிறார். இப்ப நிறைய பேர் என்னன்னா, பெந்தைக்கோஸ்த குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து, ஆனா அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கர்த்தரோடு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து பிள்ளையுடைய வாழ்க்கை நிறைய இடத்துல தடுமாறுறதை நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்க அம்மா அப்பாவுடைய பிள்ளைய அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க +2 படிக்கும் வரைக்குமே வீட்டுல இருக்கும்போது எங்க தலையில கை வச்சு கையை ஜோம் பண்ணுவாங்க. ராத்திரி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, தலையில கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்யறான்னு. 6 பிள்ளைகள் எங்க அம்மா எங்க அப்பா அம்மாங்க. அவங்க 2 பேருமே அதிகமா ஜோம் பண்ணது, பிள்ளைங்க ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும், ஒவ்வொரு நாளும் தலையில கை ஜோம் பண்ணுவாங்க. இத நாங்களே ஃபீல் பண்ணிருக்கிறோம், ராத்திரி அம்மா ஜோம் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ஜபங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில நீங்க பாப்பீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ராத்திரி நேரங்கள்ல அவங்க தலையில கை ஜோம் பண்ணுங்க. அவங்க என்ன ஆகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஏன்னா உலகம், மாமிசம், விசுவாசி இதெல்லாமே பிள்ளைகளை நெருக்கி கொண்டுதான் இருக்குது. ஆனா பின்னாடி ஒரு ஜபம், பிள்ளைகளா தங்கள் வாழ்க்கையில நம்ம ஜோம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும்னு உணர்ற வரைக்கும் பெற்றோருடைய ஜபம் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. சோ நீ கண்டிப்பா ஜோம் பண்ணுங்க. அப்படி ஜோம் பண்ணும் போது பிள்ளைகள் வாழ்க்கையில கத்து பெரிய காரியங்களை செய்வார். இது வளர்ந்து வர்ற வாலிபர்களுக்கு, இதை பார்க்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உண்மைதான், நம்மளை அழைச்ச ஆண்டவர் சின்ன வயசுல என்ன கற்றுக்கொண்டோமோ, சின்ன வயசுல நல்லா வசனம் படிப்போம், நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவரை ஆராதிப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு 10th, 11th, 12th காலேஜ் வரும்போ ஃப்ரெண்ட்ஸ் பெருகுவான், நண்பர்கள் பெருகும் போது விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நண்பர்கள் எல்லா நாளுமே நமக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்க நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நம்ம அதை பார்த்து ஏமாந்து போகாதபடி நான் வாழ்க்கையில் கத்துக்கிட்டு ஒண்ணுதான், சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் இது என்னன்னு யோசிப்பேன். அது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு பைக்ல போறோம், திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்தா கூட ஜோம் பண்ண, ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்ன இன்சிடென்ட்லயும் ஏன்னா ஆண்டவர் இப்பதான் நம்மளோட பேச முடியும். நேரம் வந்து மகனே மகளே அது ஒரு கட்டத்தில் பேசுவார், ஆனா பல நேரம் இன்சிடென்ட் தான், சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன ஒரு போராட்டம், சின்ன சின்ன பலவீனம் இதெல்லாம் வரும்போது நான் அதிகமா ஜோம் பண்ண, இப்பவும் தான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிங்க, ஏதாவது செஞ்சிருந்தா இந்த குறைகளை மாத்துங்க. சோ அப்படி ஜோம் பண்ணுங்க. இந்த இன்சிடென்ட் வரும்போது யோசிங்க, ஏன் இது என் வாழ்க்கையில வருது, இது என் வாழ்க்கையில ஏன் கத்தர் அனுமதிக்கிறார் அப்படி யோசிங்க. கொஞ்சம் உங்களை ஆண்டர் கையில ஒப்பு கொடுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை மகிமையா மாத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு சின்ன வயசுதான், இப்போ எனக்கு வயசு 31 வயசு தான் ஆகுதுக்கும். ஆனா இது வரைக்கும் ஆண்டர் திருவையா 17 வயசுல நான் ஊழித்துக்கு வந்துட்டேன், 17 வயசுல இருந்து இது வரைக்கும் கத்தர் மகிமையா நடத்துற இந்த ஜபங்கள் தான் இப்பவும் நான் அதிகமா ஜோம் பண்றது. அந்த ஒண்ணுதான் சின்ன சின்ன இன்சிடென்ட்லயும். ஆனா ஒண்ணு இல்ல, நான் இன்னைக்கு காலையில கூட நான் இதுக்காக ஜோம் பண்ணும் போது, ப்ரோக்ராம்காக ஜோம் பண்ணும் போது நான் அதை தான் ஆண்டு சொல்லி ஜோம் பண்ணேன், ஆண்டு நீ ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை செய்கிறீர்கள் அதற்காக நன்றி. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அது நன்மையானாலும் தீமையானாலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டோம்னாலே அந்த இன்சிடென்ட புரிந்துட்டு ஓகே என் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சிலர் நமக்கு தலையெழுத்து நடக்குது நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு இப்படி போறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நின்னு கவனிச்சு இதுல என்னன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்கல, கண்டிப்பா கத்த நம்மகிட்ட பேசுவார். நம்ம யோசிக்காததுனாலதான் நம்ம விழுந்துட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன காரியத்தை யோசிக்க ஒரு நிமிஷம், நீ இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது யோசித்து பாருங்க, நிச்சயமா ஆண்டு நடத்துவார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், என் தம்பி வள்ளியூர் ராதாபுரம் பக்கத்துல அவன் பாஸ்டா இருக்கிறான், ஊழியக்காரனா இருக்கிறான், அவன் பைபிள் காலேஜ் டீச் பண்றான். என்னுடைய 3வது தம்பி அவனும் பைபிள் காலேஜ், அவன் இன்ஜினியரிங் முடிச்சான், பைபிள் காலேஜ் முடிச்சான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாரம், மிஷினரியா போகணுங்கிற ஒரு பாரம், இன்னைக்கு சவுத் சூடான்ல அவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக கடந்து போயிருக்கிறான். 2 வாரம் ஆச்சு அவன் சவுத் சூடான் போய், அங்க போய் கத்துடைய ஊழியத்தாவே செய்கிறான். என்னுடைய 4வது தம்பி அவனும் ஊழியத்துல இருக்கிறான், அவன் கேரளா பைபிள் காலேஜ்ல டீச்சரா இருக்கிறான், எம்டி முடிச்சுட்டு அங்க டீச்சரா இருக்கிறான், அங்க சர்ச் நடத்திட்டு இருக்கிறான், கேரளாவிலேயே ஊழியம் செய்யறான். தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் அவர் ஏஜி பாஸ்ட், அவரும் ஊழியத்துல இருக்கிறா, தங்கச்சி பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறா, ஊழியத்துல இருக்கிறா. கடைசி தங்கச்சி 12th படிக்கிறா, அவளும் அடுத்த வருஷம் முடிச்ச உடனே மே மாசம் முடிச்சு ஜூன்ல அவளும் ஊழித்தான் போறா. அவ வேற டிகிரி ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டா ஊழித்துக்கு போறா. இப்படி ஃபேமிலி எல்லாமே அந்த ஊழியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கு ஒண்ணு அப்பா அம்மாவுடைய ஜெபம், அவங்களுடைய ஒரு பெரிய பிரயாசம், அது ஒண்ணு. ரெண்டு, வளர்ந்து வரும்போது சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் எங்க வீட்டுல கத்துக் கொடுத்த ஒண்ணுதான், நீ ஜோம் பண்ணு, இது தோல்வியா ஜோம் பண்ணு, பிரச்சனையா ஜோம் பண்ணு, இதுல கத்தர் ஏதாவது கத்துக் கொடுப்பாரு ஜோம் பண்ணு, இதுங்களை கற்றுக் கொடுத்தான். அந்த ஜபங்கள் இது வரைக்கும் நடந்துச்சு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்வார். சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் நின்னு யோசிங்க, ஒரு 10 நிமிஷம் யோசிங்க, கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார்.
1: நன்றி பாஸ்டர். இன்னைக்கு உங்க ஊழியங்க உங்க சாட்சியில் கேட்டு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இது அநேக ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க. உங்களுக்கு செபிப்பாக கடவுள் ஆசீர்வதிப்பாங்க. அவருடைய பிள்ளைகளே நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அதாவது ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அப்படி கண்டினியூ பண்ணி ஊழியத்தில் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்க உலகத்துல பார்க்கும்போது பெற்றோர்கள்லாம் ஊழியக்காரலாம் இருந்தால் கூட பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்பது கிடையாது. வேலை பார்த்தால் கூட ஒரு ஊழிய பாதையில பங்கு கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல அண்மை சகோதரி ஆண்டவர் அழைத்து அப்படியே வேறுபடுத்து கொண்டு வந்து இந்த அப்பா அம்மாவுடைய அடைக்கலத்துல வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வல்லமையா ஊழியம் செய்கிற ஒரு மகனாக தரவரை மாற்றி இருக்கிறோம். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. உலக பிரதான வேலைகளை செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் எப்படி ஆயிலும் ஆண்டவரை அறிவிக்கிற, ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியுங்கள், வாஞ்சித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் இயேசு வரப்போற அந்த நாளில் நாமும் நம்முடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் அந்த பிரதிபலன்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா அவரோடு கடன் செல்லும்படியாக நம்முடைய குடும்பங்களை வளர்ப்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்.
2: சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதிற்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்றினார். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்ற

சொல்றேன், சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவா பிசா. ஹல்லேலூயா. புட் இன் டு ஷேம். ஓ ரபரகலகரமரகலபோ. சொல்லுங்க, நான் சிரிக்க

பூஜ்யம். இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டா நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க அவரை பாருங்க, சிரிக்க வரும்.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்க போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீ. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவா. எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவா. நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி வசனம் அவரோ என்றா ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கர்த்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாய் திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமா இருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யார்

அனுப்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும் உமக்கே, அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும் உமக்கே. Come on, church. Raise.

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே மாமா. கண்களை மூடி வாயை திறந்து சொல்ல.

கலைபடாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் in the mighty name of Jesus. ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள்,

வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்துல பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாயை திறந்து சொல்லுங்க, உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது. ராஜாதி ராஜா உலவிக் கொண்டிருக்கிறான் இந்த இடத்துல. அவருடைய வல்லமை, அவருடைய நீட்டப்பட்ட வழக்கரம்,

மாத்திரோக்கோபோ மரஹாந்திரபோ மனதுருகம் தேவம் நீர் மனதுருகிறவர் நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. மன உருக்கம், மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை.

நீடிய சாந்தம், மனமுருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் காட். ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை திறங்க, வாயை திறக்க திறக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், என் கர்த்தர் பெயரில் பற்றுதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா.

வந்திருக்கிறவங்களே அவரையும் நாங்கள் அன்புடனே வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட்டத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபலின் கூட்டத்திலே என்ன செய்ய போகிறார், என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் சத்தியத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலே கேட்கிறோம், கூட்டங்களிலே நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானது ஒன்று, அது என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, யார் யாருடைய சூழ்நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வருடத்தின் நடுவிலே இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க அவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரினியூ, நியூ லைஃப், நியூ ஸ்ட்ரெங்க், கிறிஸ்துவுக்குள் புதுபலன். ஒரு சரீரப்பிரகாரமான பலத்தை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை. ரினியூ ஸ்ட்ரெங்க் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எப்படி நமக்கு அந்த பலன் உண்டாகிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் ஏசாயாவின் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறபடி 40வது அதிகாரத்திலே கடைசி வாக்கியத்தை 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்றும், 31வது வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, தே தட் வெயிட் அப்பான் த லார்ட் ஷால் ரினியூ ஸ்ட்ரெங்க், தே ஷால் ரினியூ ஸ்ட்ரெங்க். அவர்கள் தங்கள் பலனை என்ன செய்வார்களாம், புதுப்பித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், ஆண்டவர் நம்மை பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் நாம் வெறும் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன செய்கிறவர்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஏன் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதைதான் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார், அது எப்படி இது சாத்தியமாகும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு. புதிதாக்குதல் என்றால் என்ன அருமையானவர்களே? புதிதாக்குதல் என்றால் ஏதோ உடைந்து போன அல்லது சற்று பாழாய் போனவைகளை எல்லாம் சற்று
ரிப்பேர் என்று சொல்வார்களே அப்படி சரி செய்வதல்ல. புதிதாக என்று சொன்னால் முற்றிலுமாக அப்படியே எல்லாவற்றையும் மாற்றி போடுவதுதான். அது ஒரு பெரிய மறுரூபம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் புதிதாக்குதல். ரோமருக்கு நிருபம் 12 அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலே நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவ செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகிவிடுங்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தையை மற்றவர்கள் யாருமே சொல்ல முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவரால் மாத்திரம்தான் நம்மை மறுரூபமாக்க முடியும். வேறு யாராலும் மறுரூபமாக்க முடியாது. அவர் மறுரூபமாக்குகிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுரூபமாக்குகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு வல்லமையான செயல் என்று பிலிப்பியர்கள் நிருபம் 3:21 நாம் வாசிக்கிறோம். தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த மாம்ச சரீரத்திலே முடிந்து போவதில்லை. நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாம் நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். இந்த சரீரத்தில் அல்ல, மறுரூபம் அடைந்த சரீரத்திலே நாம் மாறப்போகிறோம், வாழப்போகிறோம். அந்த மறுரூபமான சரீரத்தை நம்முடைய தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இப்பொழுது தேவன் எதை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார்? அதே வல்லமை தான், அதே வல்லமை. அவர் வல்லவர். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார்? எப்படி மறுரூபப்படுத்துவார்? தம்முடைய வல்லமையான செயலின்படி. அது ஒரு வல்லமையான செயல், அது அவருடைய வல்லமையான செயல். அந்த வல்லமையான செயலின்படி அவர் மறுரூபப்படுத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற செய்தி என்னவென்றால், நிச்சயமாகவே நித்திய ஜீவன் அடைய போகிற நமக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையான செயலின்படி நம்ம எல்லாம் ஒரு நாள் மறுரூபப்படுத்த போவது உண்மையானால், அதே வல்லமையான செயலின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை பாதையிலும் நம்மை அவர் மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். எதற்காகவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் மாம்ச சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய சுபாவத்தோடு பிறந்து விட்டோம். இந்த பூமிக்குரிய சுபாவத்தில் இருக்கிற நம்மால் இந்த தெய்வீக மறுரூப மகிமையை நிச்சயமாகவே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அப்படி மறுரூபப்படுத்துவது எதற்காகவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான செயலை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசு இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது. அது அவ்வளவுதான், ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையிலே உன் சூழ்நிலை காணப்படுகிறது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சில வியாதி இருக்கிறது, டாக்டர்கள் சொல்வார்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அதே போல சில நேரங்களிலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மனிதர்கள் கைவிரித்து விடுவார்கள். இன்னும் சில நேரங்களிலே அருமையானவர்களே, இந்த உலகம் நம்மை கைவிட்டு நம்மை தனியாக நிற்க வைக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும்? இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 15வது தேதியில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்தியா தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதருடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லை. அவர்கள் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக, பயங்கரமான பாவர்ட்டி தரித்திரத்திற்கு அடிமையாக, கண்ணீர், கொலை, வேதனை இவைகளின் அடிமைத்தனத்திலே மனிதர்கள் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாகவே மாற்றுவேன், அதை நான் மறுரூபமாக்கி விடுவேன். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திற்குள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். உனக்கு இந்த நாளிலே இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் முடிந்து போவதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் இப்படியே ஏதாவது ஆண்டவர் செய்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை அப்படியே மாற்றி விடுவாரா, ஒரு அற்புதம் நடந்து விடுமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாகவே உன் சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் ஏதோ ஒரு அற்புதத்தினால் மாத்திரம் அல்ல, முதலாவதாக உனக்குள் இருக்கிற உன்னுடைய மனநிலைமை, உன்னுடைய மனநிலை மாற வேண்டும். அதைதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுபாங்க. மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலையில நீங்கள் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? பயம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பதற்றம், இன்னொரு பக்கம் கவலை. அநேகருக்கு தூக்கத்திலே ஒரு விதமான பதற்ற நிலைமை, கெட்ட கனவுகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு திகில், எப்படி நாளை நான் எப்படி சந்திப்பேன் என்கிற பல கேள்விகள், இதெல்லாம் தான் மனிதனுடைய பயங்கரமான மனநிலைகள். இந்த மனநிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதை முதலாவதாக நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் மனநிலைமையை நான் முதல்ல மாற்றுகிறேன். அல்லேலூயா. உன் மனம் சரியான நிலைமையில் இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியான நிலைமையில் இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பலவிதமான மனநிலையில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆலயத்துக்கு வரும்பொழுது நன்றாக உற்சாகமாக இருக்கிறது, ஜெபிக்கும் பொழுது தைரியம் வருகிறது, ஆனால் கஷ்டம் வரும்பொழுது பயம் வந்து விடுகிறது, சந்தேகம் வந்து விடுகிறது, குழப்பம் வந்து விடுகிறது. அதைதான் டபுள் மைண்ட், இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் அவ்விசுவாசம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தைரியம், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அது டபுள் மைண்டட்னஸ். இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறார்களாம், நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அருமையான, ஆகவே கர்த்தர் உன் மனதை மறுபடுது, எந்த காரியத்தை நீ செய்வதற்கு முன்பதாக உன் மனதை கர்த்தர்
மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்வார் என்பதை நாம் ஒரு சில வேதத்தில் நடந்த சில சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ரியாம புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதில் மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை அழைத்து, நீ போய் எகிப்துக்கு போ என்று அவனை எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்ப போ என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயோ என்னால் முடியாது, என்னால் பேச முடியாது, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே என்று அந்த மோசே கதறுகிறார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன், அது போதும், அது போதும், எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, என் கையில் ஒரே ஒரு உலர்ந்த கோல் இருக்கிறது, அவ்வளோதான், இந்த கோலை வச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் பல லட்சக்கணக்கான என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவைகளை மீட்க வேண்டுமானால் எனக்கு ஒரு மனிதன் தேவை, அது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் உன்னை ஒரு தூணாக வைத்திருக்கிறார், சபைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார், சமுதாயத்திலே ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். நீ சாதாரணமான மனிதன் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் உன்னை நீ என்ன நினைக்கிறாய், எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அவ்வளவு திறமைகள் இல்லை என்று மோசே சொன்னது போல சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் திறமையோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய புத்திசாலித்தனமோ இல்லை, ஆண்டவர் கேட்கிறார், உன் கையிலே என்ன இருக்கிறது? என் கையில் என்ன இருக்குது? ஒரே ஒரு கோல் இருக்குது, அது ஆடு மேய்க்கிற கோல். அதை எடுத்துட்டு போனா எகிப்தில் இருக்கிற மக்கள், அந்த ராஜா எல்லாமே என்னை எப்படி பார்ப்பாங்க, அருவறுப்பா பார்ப்பாங்க. ஏனென்றால் ஆடு மேய்க்கிற உத்தியோகம், ஆடு மேய்க்கிற வேலை எகிப்தியருக்கு ஒரு அருவறுப்பான ஒரு வேலை, ஆகவே என்னை கீழ்த்தரமாக நினைப்பார்கள். ஆண்டவர் அதை தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? இங்கே தான் அவருடைய மறுரூபத்தினுடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற ஒரு சாதாரணமான கோல் தானே, அதை கீழே போடு என்று சொல்லுகிறார். அவன் கீழே போடுறான், போட்ட உடனே அது பாம்பாக இருந்தது, உடனே அதை கண்டு விலகி ஓடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அது பிடி என்றார், பிடிக்கிறான், அது மறுபடியும் கோலாகிவிட்டது. ஒரு கோல் பாம்பாக மாறுகிறது, அந்த பாம்பு மறுபடியும் கோலாக மாறுகிறது. கோல் பாம்பாக மாறினதும் ஒரு மறுரூபந்தான், பாம்பாக இருந்த கோல் அந்த கோலாய் மாறினதும் மறுரூபந்தான். கடைசியிலே அந்த சாதாரணமான கோல் எங்கே போய் முடிகிறது என்றால், அதை எப்படி மறுரூபமாக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய கோலை தேவனுடைய கோலாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவன் நினைக்கவே இல்லை ஆடு மேய்க்கிறதுக்கு தான் கோல் உதவன்னு நினச்சிட்டு இருந்தார். அது தேவனுடைய கோல். அதே யாத்திரை நம்ம 4வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்க. இந்த தேவனுடைய கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கோலை கீழே போட்ட உடனே பாம்பு வந்த உடனே அதை விலகி ஓடுறான். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதையாவது நீ செய்த உடனே எப்படி கோல் பாம்பாக மாறினதோ அது போல திடீரென்று உன் பிரச்சனை பாம்பாக படம் எடுத்து ஆடுகிறது. நீ பயந்து ஓடுகிறாய், பிரச்சனையை கண்டு விலகி விலகி ஓடுகிறாய். ஆண்டவர் சொல்ற, விலகி ஓடாத, அதை பிடி. அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு விலகி ஓடாத, பிடி, பிடிச்சு பார். அது பாம்பாக இருந்த அந்த பாம்பு கோலாக மாறும்.
அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்த வல்லவர். அல்லேலூயா. வல்லவர், அவர் வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோசேயை பார்த்து, உன்னை குறித்து நாம் பேச முடியாதவன், எனக்கு என்னுடைய நாவு, என்னுடைய வாய், இதெல்லாம் தொத்து நாவு என்று சொல்லாதே. இனிமேல் உன்னை குறித்து தரக்குறைவாக நினைக்காதே, உன்னை பார்க்காத, உன் கையிலே நான் உனக்கு கொடுத்திருக்கிற கோலை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள், மறுரூபமாக்கி விடு. ஹல்லேலூயா. தைரியமா போ, ராஜா முன்னால போய் நில், அவன் எதா பேசினா கோலை கீழே போடு. அல்லேலூயா. மோசே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அதே போல ராஜா நேரத்தில் போறாரு, கோலை கீழே போடுறாரு. உடனே ராஜா சொல்றாரு, இது என்ன பெரிய காரியமா, எங்க மந்திரிகள்லாம் கூட மந்திரக்காரர்கள் போடுறாங்க பாருங்கன்னு போட்டாங்க, அவங்களும் பாம்பு வர வச்சாங்க. அப்ப நடந்தது என்ன, மோசேயின் பாம்பு அந்த மந்திரவாதிகளின் பாம்பை விழுங்கி போட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் பாம்பு வரவழைப்பாங்க, அவங்களும் உனக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க, ஆனால் நீ தான் மேற்கொள்வாய், நீ தான் ஜெயிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனநிலைமையை மாற்ற சொல்லி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விரோதமாக யாராவது பேசினா, நமக்கு விரோதமாக யாராவது பொல்லாத வார்த்தைகள் சொல்லும் பொழுது, அல்லது யாராவது நம்மை புறம் கூறும் பொழுது, உன்னுடைய மனதை புண்படுத்தும் சில வார்த்தைகளை அம்பு போல் உன் மேல் பாய்ச்சும் பொழுது, உடனே உன் சரீரம் பாதிக்கப்படாது, சரீரத்தில் ஒரு மாறுதலும் வராது. அதை எதிர்கொள்வது யார் என்றால், உன்னுடைய மனம்தான் எதிர்கொள்கிறது. உன்னுடைய மனம் என்ன செய்கிறது என்றால் பதறுகிறது, உன் மனம் குழம்புகிறது, திகைக்கிறது. உன் மனதில் என்ன இல்லை தெரியுமா, உறுதி இல்லை, அன்ஸ்டேபிள் மைண்ட். உன் மனம் உறுதியற்ற நிலைமையில் இருக்கிறபடினால அதை எதிர்கொள்ள முடியல. உன் மனம் சோர்ந்து போகும் பொழுது உன் சரீரம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அம்புகள் பாய்ந்து வரும் பொழுது அதை எதிர்கொள்ள உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். மன உறுதி தான் அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே உன் மனதை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், புதிதாக்கிக் கொண்டிருக்கிறார். உன் பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள், உன் பழைய சிந்தனையை மாற்றிக்கொள். இனி நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போடுகிற திட்டத்தின்படி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது தான் காரியங்கள் வாய்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி கர்த்தர் காரியங்களை மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை கூட நாம் சீக்கிரமாய் பார்க்கும். வேதத்தில் யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில், இஸ்ரவேல் மக்கள் வழிநடந்து வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது 3 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது தண்ணி எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்னு பார்க்குறாங்க. கடைசியில் எங்கு பார்த்தாலும் வெறும் பாறைகளும் கற்பாறைகளும், எங்கு பார்த்தாலும் வெறும் வனாந்தரமாக இருக்கிற அந்த இடத்துல தண்ணி எங்கேயும் இல்லை. ஆனால் ஒரு இடம் வந்தது, ஒரு தண்ணீர் நிற்கிற ஒரு இடத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தண்ணீர் கிடைத்து விட்டது என்று. ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க அவர்கள் அள்ளி பருகும் பொழுது அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா, கசப்பாய் இருந்தது என்று வாசிக்கிறோம்.
ஆகவே அந்த இடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள். உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? கவனிங்க பிரியமானவர்களே, உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? மோசேக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். அதுதான் உடைய மனநிலை. மனநிலை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில கசப்பான சில அனுபவங்கள் வரலாம். தண்ணி வந்துருச்சு, தண்ணி இருக்குது, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்வு வந்துருச்சு என்று நீ எதை நினைத்து மேன்மை பாராட்டுகிறாயோ அதுவே உனக்கு ஒரு கசப்பான தண்ணீராய் மாறி இருக்கும், உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ அந்த தண்ணீரை தான் நம்புகிறாய, ஒழிய அந்த தண்ணீரை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நீ நம்பவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் அநேகர் குழந்தை பிறந்தாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, வீடு கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, முதலாவது அதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள், கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுங்கள். அந்த ரோமர் 12 மூன்று காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஒப்புகொடு, புதிதாக்கு, பின்பு கர்த்தர் மறுரூபமாக்குவார். இன்றைக்கு அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துல எப்படி முறுமுறுத்தார்களோ அது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கும் என்று பார்த்தேன், ஆனால் எனக்கு என் சூழ்நிலை வேதனை தரக்கூடியதாய் அமைந்து விட்டதே என்று நீ அந்த கசந்த மாறாவை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறாய், முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல, என்னை ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார், ஏன் இங்கே ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், பதறி கொண்டிருக்கிறாய். ஆனால் மோசே என்ன செய்தார் தெரியுமா? முறுமுறுக்கவில்லை, பதறவில்லை, கதறவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவருக்கு என்ன பதில் வந்தது? கசந்த மாறாவை குறித்து அவர் சொன்ன உடனே மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை என்ன செய்தார்? காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு மரத்தை காண்பித்தார், இந்த மரத்தை அதில் போடுப்பா, அவ்வளவுதான். வாழ்க்கை கசக்கும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, குடும்பத்தில் தகராறு வரும் பொழுது, உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உன் வாழ்க்கையிலே உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களின் மத்தியிலே நீ முறுமுறுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார், அவர் ஒரு மரத்தை உனக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரத்தை நீ நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மரத்தை கர்த்தர் வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது வெட்டி போட வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. போட்ட உடனே தண்ணி எப்படி மாறுச்சு தெரியுங்களா? குடிக்கிற தண்ணீரா மாறல, என்ன தண்ணீரா மாறுச்சு? மதுரமான தண்ணீர். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க, எந்த தண்ணீரை குறித்து நீ முறுமுறுத்தாயோ அதே தண்ணீர் உன் வாழ்க்கையில என்னவாய் மாறும்? மதுரமாய் மாற்ற தேவன் வல்லவர். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இப்பொழுது உன் வாழ்க்கை ஏதோ ஒரு கசந்த நிலைமையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் அதை மறுரூபமாக்குகிற நேரம் வரும்பொழுது அது சாதாரணமான தண்ணீராய் இருக்காது, அது மதுரமான தண்ணீராய் மாறிவிடும். த பெஸ்ட், த பெஸ்ட். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் தரக்குறைவான ஒன்றை கொடுக்க மாட்டாரு, உனக்கு பெஸ்ட் தான் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற? அவங்களுக்கு நல்லதா கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, இங்க எப்படி நடக்குது, எனக்கு தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாது, உனக்கு தான் ஆண்டவர் பெஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மதுரமான ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது என்ன தெரியுங்களா? அங்கே அவர்களை கர்த்தர் சோதித்தார்.
சோதித்தார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யும் பொழுதெல்லாம், உன்னை உயர்த்தும் பொழுதெல்லாம், உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் நீ யாருக்கு மகிமையை கொடுக்கிறாய்? உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் போய், ஐயோ இந்த தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்துச்சு, மோசே ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, உடனே மதுரமாயிருச்சுங்க, நீங்களும் இந்த மாதிரி மரம் எங்க இருக்குதுன்னு பார்த்து வெட்டி வச்சுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மரத்தை தான் வெட்டி போட சொன்னேன் ஒழிய, அந்த மரம் அல்ல, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை வச்சு உனக்கு உதவி செய்வேன், யாரு கொண்டாலும் உனக்கு உதவி செய்வேன். நீ மருந்து மாத்திரை கூட சாப்பிடலாம், நீ எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனா அதல்ல உனக்கு சுகம் கொடுக்கிறது, கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அவர் தான் உன்னுடைய பரிகாரி, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறதான எப்படிப்பட்டதான கைவிடப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஏன் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மறுரூப அனுபவத்தை கொண்டு வருகிறார்? மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு காரியம் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரெண்டு காரியத்துல எப்படி அந்த மோசேயின் கோல் பாம்பாய் மாறி தேவனுடைய கோலாய் மாறிற்று, எப்படி கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று, எப்படி கர்த்தர் இதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம், என் தேவன் உன் வாழ்வை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 114வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறேன்னா, கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். சங்கீத புஸ்தகம் 114வது சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறார், கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கர்த்தர் மறுரூபமாக்கும் பொழுது கற்பாறையை தான் நீ பார்க்கிறாய், ஆனா கற்பாறையிலிருந்து நீ என்னதான் உடைச்சா கூட ஒரு சொட்டு தண்ணி வராது, ஆனா என் தேவன் அந்த கற்பாறையை என்னவாய் மாற்றுகிறாராம், நீரூற்றாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் உன் வாழ்வை மறுரூபமாக்குகிற தேவனாய் இன்றைக்கு மாலையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் அற்பமான சரீரத்தை என்னுடைய வல்லமையான செயலின்படி நான் மறுரூபமாக்குவேன். உன் வாழ்க்கையிலேயும் கூட நீ சாதாரணமாய் அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிற எந்த காரியத்தையும் நான் மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் வல்லவர், அவர் வல்லமை பெரியது. அது எப்படிப்பட்ட வல்லமை? அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவில் புதுபலன் என்றால் உன் வாழ்க்கையிலே எங்கே இருந்து இந்த வல்லமை உண்டாகிறது என்றால் கிறிஸ்துவில் இருந்து வருகிறது. பவுலப்போஸ்தலனுக்கு ஏறிட்ட அந்த சோதனையிலே ஆண்டவர் நோக்கி கதறுகிறார், பலவீனத்தின் மத்தியிலே. அப்பொழுது அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்ன? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் என்ன சொல்றாருன்னா, பலவீனங்களிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கி இருக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். புதுபலன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் பலனை இழந்து கொண்டிருக்கிறோம். வயதாக வயதாக பலன் போகலாம். அருமையானவர்களே, இந்த கொரோனா வியாதி வந்து எத்தனையோ பேரை பலவீனர்களாக மாற்றிவிட்டது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு போனார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. பலனை இழந்து கொண்டிருக்கிற ஒரு கால கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார், கர்த்தரின் வெளிச்சமன் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அவருடைய பலத்தினால் இடைக்கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வை மறுரூபப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான போராட்டங்களின் மத்தியிலே நீ தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் உன் வாழ்விலே ஒரு புதுபலனை கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகருடைய எண்ணத்திலே என்ன எண்ணம் வருகிறது என்றால், கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே, இனிமேல் எப்படி, கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே என்று நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது எப்படி நடக்கும் என்பது உனக்கு தெரியாது, உன் கற்பனைக்கு கூட எட்டாது. ஆனால் நான் காரியங்களை வாய்க்க பண்ணும் பொழுது நீ ஆச்சரியப்பட போகிறாய். உதாரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அது ஒரு மறுரூபம் தான். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றும் பொழுது அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சை ரசம் அங்கே இல்லை, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார், நிரப்பினாங்க. மொண்டு கொடுங்கன்னு சொன்னார், கொடுத்தாங்க. அப்போ அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை கொடுக்காமல் வைத்திருந்தீர்களே, இந்த நல்ல ரசத்தை ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? முந்தி கொடுத்த ரசம் அவ்வளவு ருசியா இல்லை, இப்ப 2வது கொடுக்கிற ரசம் எப்படி இருக்குது? நல்ல ரசமா இருக்குது. அல்லேலூயா. இது பிந்தின ரசம், முந்தின ரசம் ருசியா இல்லை, இந்த பிந்தின ரசம் மிக ருசியா இருக்கிறதே.

வாழ்க்கையில் ஒரு நாள் கேட்பாங்க, இவ்வளவு நாள் இல்லாமல் எங்கிருந்து இவ்வளவு பெரிய காரியம் வாழ்க்கையில் நடந்தது என்று அநேகர் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? மனுஷனுக்கு தெரியாது, உலக ஞானிகளுக்கு தெரியாது, கல்விமான்களுக்கு தெரியாது, ஜோசியக்காரனுக்கு தெரியாது. போய் அநேக ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அவனால சொல்ல முடியாது. ஆனா என் தேவனுக்கு தெரியும், உன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடத்த போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, முந்தின ரசத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின ரசம் ருசியா இருந்தது போல. இவ்வளவு நாள் உன்னோட வாழ்க்கையிலே நீ உபயோகப்படுத்தியிருந்த எல்லாவற்றை காட்டிலும் ஆச்சரியப்படும்படியான காரியம் இது எங்கே இருந்து வந்தது என்றால், இதுவரைக்கும் நீ உபயோகப்படுத்தின ரசம் மனுஷன் செய்த ரசம். இது இரண்டாவது வந்த பிந்தின திராட்சை ரசம், அது இயேசு கிறிஸ்துவால் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான இந்த செய்தியிலே, இதை நீ தீர்க்க தரிசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பி. அநேகர் கேட்பார்கள், இது எங்கே இருந்து வந்தது என்று. அப்படிப்பட்டதான ஒரு புது பலன் உன் வாழ்க்கையில கர்த்தர், புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க போகிறார், புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார், புது கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா! ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதுசாக்குறாருன்னு நீங்க கேட்கலாம், எதுக்காக தெரியுங்களா? என்னுடைய ஆண்டவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா! அவரை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவர், அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அல்லேலூயா! அவர் எப்பொழுதுமே, நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். எப்பொழுதுமே புதுசாக தான் இருப்பார். உனக்கும் புதிய காரியத்தை செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும். ஹல்லேலூயா! இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த கஷ்டம் உன்னை விட்டு தீரவில்லையோ, பாழ் நிலத்தை என் தேவன் வளமான நிலமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் சீக்கிரமாய் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் நடந்து வருகிறார். எரிகோ என்கிற பட்டணத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கிறதான சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிற மக்கள், ஐயா இந்த எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் அங்கே நிலப்பாடு இருக்கிறது, அங்கே தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்கிறது, இதை எங்களால் ஒன்று செய்ய முடியல என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எலிசா என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு புது தோண்டியை நிறத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு புது தோண்டியை கொண்டு வர, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல தண்ணீரோ கெட்டது, நிலம் பாழ் நிலம். அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். எல்லாரும் சொல்லுங்க, இனி சாவு வராது, நிலப்பாழ் இராது. மூணு முறை சொல்லுங்க. ஏன் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அல்லேலூயா! ஆரோக்கியமாக்கினேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே

0: உங்கள் அநேகருடைய சரீரத்திலே சௌக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். நிலப்பாழ் உங்களை விட்டு நீங்குகிறது, அழிவு உங்களை விட்டு நீங்குகிறது, விடுதலை உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிறது. நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுக. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஓராபாலாபா சந்தர பௌரியாபா ஓரா கபாரபாலபாரபா சந்தர பௌரியா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே அநேக காரியங்களை இப்படி நான் சொல்லிக் கொண்டு போக முடியும். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிதான அனுபவத்தை உண்டாக்குகிறார் ஏன் என்றால், கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறார். நாம் பூமிக்குரியவர்களாய் மண்ணுக்குரியவர்களாய் மண்ணுக்குரிய சுபாவத்தோடு காணப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அந்த மண்ணிலிருந்து நம்மை எடுத்து நம்மை தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டு வருகிறார். அதுதான் மறுரூபம். எப்படி? ரோமருக்கு நிருபம் 8:29 எடுத்து பாருங்கள். அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு ஒரு மண்ணுக்குரிய சாயலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தேவனுடைய நோக்கம் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ தப்பு செய்தாலும் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை நொறுக்குகிறார், உன்னை உடைக்கிறார். எதற்காக? நீ குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறாய். எரேமியா 18:11 உன்னை என்ன செய்கிறார்? அவர் அந்த பாத்திரம் கெட்டு போன உடனே உன்னை மறுபடியும் வேறே பாத்திரமாக வரைகிறார். அல்லேலூயா. வேறே பாத்திரம்னா என்ன? இப்பொழுது நீ கோபாக்கினின் பாத்திரமாக இருக்கிறாய். நீ கோபாக்கினின் பாத்திரமாகவே இருப்பது தேவசித்தம் அல்ல. ரோமர் 8:9 வாசிக்கிறோம், 9:9 உன்னை கிருபா பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் மறுரூபம். இந்த பூமிக்குரிய சாயலை நாம் களைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். இந்த மறுரூப அனுபவத்தை நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தரை உடைத்து நொறுக்கி நம்மை அவருடைய சித்தம் செய்வதற்காக நம்மை சாயலை மாற்றினார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபம் எப்படிப்பட்ட ரூபம்? தேவனுடைய தற்சுரூபம். அவர் தேவனுடைய தற்சுரூபமாயிருக்கிற அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். உனக்காக எனக்காக மனுஷர் ரூபமாய் காணப்பட்டார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் தேவ சாயலாக மறுரூபப்படுத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா? உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்கி புதிதாக்கி உன்னை மறுரூபப்படுத்தி உன்னை அவருடைய சாயலாக மாற்றிக்கொண்டு வருகிறபடியினால்தான் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அநேக உபத்திரத்தின் பாதையிலே உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார், அவருடைய பாத்திரமாக மாற்றிக்கொண்டு வருகிறார். நீ அந்த பாத்திரத்தை ஆண்டவர் உடைத்து தூர தூக்கி போட்டு விடலை. ஆண்டவர் வேறே பாண்டமாக கிறிஸ்துவின் பாத்திரமாக ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை மறுரூபப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் கட்டப்பட்ட நிலைமையிலே போராடி கொண்டிருந்த நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலே ஆண்டவர் உங்களை விட்டுவிடாமல் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுரூபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசந்த மாறா மதுரமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வேளையிலே உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார். ஓ ஷபாரபார, உங்களுக்காக விசேஷித்த விதமாக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜப நேரத்தில் ஆண்டவர் அநேகரை தொடுவார். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், யார் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களை தொடுவார். உங்களையும் ஆண்டவர் தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த ரசம் எங்கே இருந்தது என்று தெரியவில்லையே என்று அநேகர் கேட்பார்கள். ஓ ஹல்லேலூயா, ஒரு சிறந்த ருசி உள்ள ஒரு சிறந்த பாத்திரமாக ஆண்டவர் உன்னை மாற்ற உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஓ ஷபா ரபா லபா கீரபா, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்கள் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஓ ஷபா ரபா லபா கராபா தீனா எல்லாரும் எல்லாரும் ஆவிக்குழாய் மாறும். ஹல்லேலூயா,
1: மிடிப்போம் ஆண்டவரே, சாட்டால் பிள்ளைங்களை மிடிப்போம் ஆண்டவரே, கொம்ப போல பாவமாக போய் மாறுகிறக்காக சீவிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவை பரிமளமாக இருப்போம், ஒரு பகிர குட்டிகளை ஆசீர்வித்துவோம், ஆத்மா பலப்படுத்துவோம் ஆண்டவரே. திருவை நடக்கட்டுவாப்பாஹா, சுக்கரவுக்கலாபா, இயேசுவே நாமத்தைய கிருபையா நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பலத்தை தருவாப்பா, ஒரு பலக்கா கத்தாவே, காக்கீர பெரியவராக இருக்கிறா, உனக்கு இருக்கிற உங்களே பெரியவர் ஆண்டவரே, இருக்கிற கத்த பெரியவராக இருக்கிற ஆண்டவரே. அவகா ஐசாக்கு போல
2: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

Dear children, greetings in the matchless name of Jesus Christ, our Lord. 2016 36 ஒலி பேழையை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விசுவாச கீதங்கள் 4 சேர்த்து 40 பாகங்கள் வெளியிட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஏறக்குறைய 400 பாடல்களை என் நாவிலிருந்து புறப்பட செய்திருக்கிற அவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆம், ராஜாதி ராஜா, மகிமை ராஜா இது சீக்கிரம் வரப்போகிறார். அவர் முகத்தை நமது கண்களால் காண்போம், அவர் சாயலுக்கு ஒப்பாவோம். அதனால் வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள், மகிமை ராஜா உள்ளே பிரவேசிக்கட்டும். சங்கீதம் 24 நாம் பாடலாய் பாடுவோம், வருகைக்கு ஆயத்தமாவோம்.

பாவங்களை நீக்கினார், சமாதானத்தை தந்தார். இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தினார், சாத்தானை ஜெயித்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.

இயேசு கண்ணீரை துடைக்கிறார், கவலையை மாற்றுகிறார், வேதனையை நீக்குகிறார், சமாதானத்தை தந்து சந்தோஷமாய் உன்னை நடத்துகிறார். சந்தோஷத்தோடு அவரை பாடி துதித்து ஆராதிப்போமாக.

ஓல்டேஜ் ஹோமில் சென்று ஊழியம் செய்தேன். அப்பொழுது அங்குள்ள வயதான தாத்தா பாட்டி இவர்களை சந்தித்து ஒரு நாள் முழுவதும் அவர்களோடு நான் பழகி ஆண்டவரை குறித்து பேசினேன். நான் அவர்களோடு பழகும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை கவனிக்காததினால் இந்த ஓல்டேஜ் ஹோமில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன். வாழ்க்கை என்பது ஒரு தொடர்கதை. வேதம் தெளிவாக கூறுகிறது, நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். நாம் நம்முடைய பெற்றோரை கவனிக்காவிட்டால் நமக்கு கூட வயசாகும். நம் அதே நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்க மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், அதே நேரத்தில் பெற்றோரை கனம் பண்ணுவோம். பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நமக்கு கொடுத்த பெற்றோருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம், தினமும் துதிப்போம். இப்படி துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு.

கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்திய 4:4-11 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது என்றும்